ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948, பாத்திரபத மாதம் 25 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 30 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 16 தேதி புதன்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும், நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணையவழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:56. மங்கள இசை இன்று இடம்பெறும் ராகம் கம்பீர நாட்டை.

மங்கள இசை கேட்டீர்கள். இன்றைய குரலமுதம் அதிகாரம் 8, அன்புடைமை, குரல் எண் 5. அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. உலகத்தில் இன்பம் பெற்று வாழ்ந்தவர் பெற்ற சிறப்பெல்லாம் அவர் பிறரிடம் அன்பு செய்து வாழ்தலால் வந்ததேயாகும். குரலும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 8, அன்புடைமை, குரல் எண் 5. அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. பொருள், உலகத்தில் இன்பம் பெற்று வாழ்ந்தவர் பெற்ற சிறப்பெல்லாம் அவர் பிறரிடம் அன்பு செய்து வாழ்ந்ததால் வந்ததேயாகும். குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.

0: நிகழ்ச்சி நிரல் இன்றைய காலை ஒலிபரப்பில் 6:05-8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:45 மாநில செய்திகளும் 7:15 தமிழில் செய்திகளும் இடம்பெறும். இனி பிற நிகழ்ச்சிகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் பூமியின் வெப்பநிலை உயர்வு குறித்து இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ கழுத்து வலிக்கான சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவி சின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். நிறைவாக சிகரம் தொடு. உதகமண்டலம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் ஆகியன இடம்பெறும். 8:30 டீ கடி பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி தொடர்ந்து திரைகாணம். 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் இடம்பெறும். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 உழவர் மனம். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு இன்று முக்கியமானது கண்டிப்பா கனிவா. நேர்களின் கருத்து பகிர்வு இடம்பெறும். பகல் ஒலிபரப்பில் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்தும், 12:40 தமிழில் செய்திகள் மற்றும் 1:45 மாநில செய்திகளும், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்தும் அஞ்சலாகும். 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெரிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 திரைகாணம். 2:15 நீலமலை நேரம் தொடர் பாடல்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:02 ஹலோ ஊட்டி. மாலை 4:00 எதிரும் புதிரும் பொது அறிவு வினா. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் மாஸ்ட்ரோ ஸ்பெஷல் இடம்பெறும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்தும், 6:30 மாநில செய்திகள் சென்னையில் இருந்தும், 7:15 தமிழில் செய்திகளும் இடம்பெறும். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:40 பெட்டக கமலு வடுகுமொழி பாடல்கள். 7:00 திரை கானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Tanvi Khurana. The Finance Ministry has clarified that there will be no charges for person-to-person P2P UPI transactions irrespective of the amount transferred. The Ministry added yesterday that person-to-merchant P2M payments up to 2,000 rupees, including transactions covered under the zero MDR framework for small merchants, will also remain free. Consequently, the Ministry stated that about 96% of all P2M transactions will remain unaffected. It It added that MDR will apply only to specified merchant transactions above 2,000 rupees. National Payments Corporation of India, NPCI, has announced that a revised UPI merchant discount rate framework will come into effect from 15th of next month. The Ministry of External Affairs has said several issues were discussed during the meeting between Prime Minister Narendra Modi and Chinese President Xi Jinping on the sidelines of the 18th BRICS summit held in New Delhi recently. Addressing media in New Delhi last evening, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said the Prime Minister referred to India's concerns and underlined that both sides should show sensitivity to each other's core concerns. The spokesperson added, External Affairs Minister Dr. S. Jaishankar held a meeting with the Saudi Foreign Minister on the sidelines of the BRICS summit. During the meeting, they discussed regional and international developments. Mr. Jaiswal said the issue of the Houthis was also discussed. There was recently an attack on Saudi Arabia, which India has condemned. Mr. Jaiswal said New Delhi is deeply concerned with the escalation in the situation in the Red Sea region. External Affairs Minister Dr. S. Jaishankar emphasized India's strong commitment to multipolarity, rooted in its independent stance and commitment to strategic autonomy. Delivering the valedictory address at the Silver Jubilee celebration of the Indian Council of World Affairs in Delhi, Dr. Jaishankar expressed confidence that India is destined to rise in a turbulent world.
2: When India advocates dialogue and diplomacy, when we stress that endless war must give way to an end to war, this is our particular way of thinking. Indian diplomacy will always have peace and development as its central agenda, not just as an idealistic goal, but as a sensible prescription for the world order to advance progress and prosperity.
1: Chief ministers of six states have signed the Kishau Multipurpose Dam Project Agreement for the rejuvenation of the Yamuna River. These states are Uttar Pradesh, Uttarakhand, Himachal Pradesh, Haryana, Rajasthan and Delhi. Speaking on the occasion, Union Home Minister Amit Shah said the central government has declared the Kishau project a national project. Mr. Shah added that the central government will bear about 90% of its financial burden, while the remaining 10% will be borne by the participating states. Delhi government has announced to double the fixed monthly incentive for ASHA workers from 3,000 rupees to 6,000 rupees. This decision was taken at a cabinet meeting chaired by Chief Minister Rekha Gupta in New Delhi yesterday. There are 6,725 ASHA workers currently working in Delhi. Meanwhile, Delhi government has also decided to build hostels for 10,000 students studying in colleges and universities across the national capital. In Saudi Arabia, civil defense activated emergency alerts in Mecca, Jeddah and Taif yesterday. Alerts have also been issued and lifted in six cities, including Yanbu, Saudi Arabia's main Red Sea oil port. Saudi Arabia yesterday issued fresh but very brief emergency alerts in Mecca, Jeddah and Taif in the context of potential Houthi attacks. The alerts were lifted in just a few minutes, with authorities saying the danger had passed. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in the second T20 international at the Arun Jaitley Stadium in Delhi last night to take an unassailable

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: பறவைகளும் விலங்குகளும் மனிதர்கள் போல பேசுவதில்லை என்றாலும் அவை வெளிப்படுத்தும் மொழிகளுக்குள் புரிதல் நிகழ்கிறது. மனிதரின் மொழிகளில் பலவகை உண்டு. இருவர் இருவேறு மொழிகளில் உரையாடும் போது அவர்களுக்குள் தவறான புரிதல் ஏற்படுவது இயல்பு. ஆனால் ஒரு மொழியை நன்றாக அறிந்த இருவர் உரையாடும் போதும் தவறான புரிதல் தோன்றுவதற்கு பல காரணங்கள் உண்டு. அறிவு, அனுபவம், ஆர்வம், தேடல் என பல்வேறு பண்புகளால் புரிதல் என்பது ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. சொல்லாமலேயே புரிந்து கொள்வோர் உண்டு, சொல்லியும் புரியாதவர்கள் உண்டு. ஒருவர் பேசும் வார்த்தைகளை மட்டும் வைத்து அவரது கருத்தை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. அவரது உடல் மொழியை உற்று நோக்கும் போது மட்டுமே அவரது உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். கண்கள் இரண்டும் பேசும் போது வார்த்தைகளால் எந்த பயனும் இல்லை என அன்புடையவர்களின் கண்களே பேசிக்கொள்ளும் என்றார் திருவள்ளுவர். குரு தரிசனத்தில் பாரதியார் பேசுவதில் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றார். பேசிக்கொண்டே இருக்கிறோம், பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மற்றவர்கள் பேசுவதை கேட்பதை விட நமக்குள் நாமே பேசிக் கொண்டிருக்கிறோம். பேச்சு நிற்க வேண்டும், கேள்விகள் நிற்க வேண்டும், மௌனம் வர வேண்டும். மௌனம் ஞான வரம்பு என்றார் ஔவையார். மௌனம் ஞானத்தின் எல்லை. கருத்து வேறுபட்டு சண்டையிடுவோர் சத்தமாக பேசுவதன் காரணம் இருவரும் ஒருவர் பேசும் வார்த்தைகளை இன்னொருவர் கேட்பதில்லை, தம் கருத்தை முன்னிலைப்படுத்தவே விரும்புகின்றனர். புரிந்து கொள்ள தயாராக இல்லாதவர்கள், அடுத்தவர் பார்க்கும் பார்வையின் பொருள் என்ன என்று உணர விரும்பாதவர்களுக்குள் புரிதல் நிகழ வாய்ப்பு ஏற்படுவதில்லை. அன்பானவர்கள் தவறாக பேசினாலும் ஏற்றுக்கொள்ளும் மனம் அன்பில்லாதவர்கள் சரியாக பேசினாலும் குறைகாணவே முயல்கிறது. அன்பின் மொழி அறிந்தவர்களுக்குள் வார்த்தைகள் தேவையில்லை. சில நேரங்களில் சக மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் நாம் அந்த வார்த்தைகளின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள தவறுகிறோம். தவறான புரிதல் என்பது உறவுகளை, நட்பை, பணிச்சூழலை சிக்கலாக்குகிறது. சொற்களை தவறில்லாமல் சரியான பொருள் அறியும் ஆற்றல் படைத்தவர் முன் பேசும்போது நல்லறிஞரின் கல்வித்திறம் அனைவருக்கும் விளங்கும். அதே நேரம் அறிவார்ந்த அவையில் பேசுவோர் அறிவில்லாதவர்கள் முன் பேசாமே நன்று. அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். தெரிந்ததை புரியுமாறு கூறி தெரியாததை கேட்டு அறிக என உரைத்த திருவள்ளுவர் தான் அறிந்ததே சரி என எண்ணுபவரிடம் பேசுவதால் பயனில்லை என்றார். புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் இரு மடங்காக புரிந்து கொள்வது மனித இயல்பு. தவறான புரிதல்களும் அவசர முடிவுகளுமே மனித உறவுகளுக்கிடையே பெரிய சுவர்களை எழுப்புகின்றன. ஆனால் ஆழமான புரிதல் எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக்கிவிடும். மனித மனங்களையும் உலகின் இயல்பையும் ஆராய்ந்து தெளிவு பெறுவதே உண்மையான அறிவு. பிறரை புரிந்து கொள்வது நமக்கு நிதானத்தையும், நம்மை நாமே புரிந்து கொள்வது நமக்கு தளராத நம்பிக்கையும் தருகிறது. சுய புரிதல் கொண்ட மனிதன் தோல்விகளைக் கண்டு அஞ்சுவதில்லை, அதை தன் வளர்ச்சி படியாகவே மாற்றிக்கொள்கிறான். ஒவ்வொருவரும் தாம் சொல்வதுதான் சரி என்று நம்புகிறோம். நம்மை போலவே அடுத்தவருக்கும் சிந்தனை இருக்கிறது, அவரின் பார்வை கூட சரியானதாக இருக்கலாம் என்பதை ஏற்க மறுக்கிறோம். புரிதல் என்னும் திறன் ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் கிடைத்தது, போதி மரத்தால் அல்ல. புரிதல் என்பது வெளிப்புற சூழலால் மட்டுமே நிகழ்ந்து விடுவதில்லை, அது அகத்தின் முதிர்ச்சியாலும் சுய தேடலினாலும் தோன்றுகிறது. புரிந்து கொள்ளப்படாத வார்த்தைகளே மனிதர்களுக்கிடையே பெரும் சுவர்களை எழுப்புகின்றன. புரிந்து கொள்ளப்பட்ட மௌனங்களே பாலங்களை அமைக்கின்றன. கல்வி நிலையங்களில் ஆசிரியர் சொல்வதை எல்லா மாணவர்களும் புரிந்து கொள்வதில்லை, அதனால்தான் மதிப்பெண்கள் வேறுபடுகின்றன. ஆசிரியர் பேசும் சொற்களின் மதிப்பை புரிந்து கொண்ட மாணவர்கள் எங்கோ பெரிய உயரங்களை அடைகின்றனர். புரியாத, புரிந்து கொள்ள முயற்சிக்காத மாணவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் தடைகளை எதிர்கொள்கின்றனர். கல்வி நிலையங்களைப் போன்றே அன்றாட வாழ்விலும் சக மனிதர்களை அவர்களின் வார்த்தைகளை மட்டுமின்றி அவர்களின் உணர்வுகளையும் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளும் போது உறவுகள் மேம்படுகின்றன. இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது, அது நம் சிந்தனையையே பிரதிபலிக்கிறது. உரையாடலில் உண்மையான புரிதல் என்பது வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில் இல்லை, முழுமையான அமைதியோடு கவனிப்பதிலும் அவர்களின் உடல் மொழியோடு உள் உணர்வுகளையும் புரிந்து கொள்வதில்தான் நிறைவடைகிறது. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புவதை விடுத்து பிறரை புரிந்து கொள்ளும் அக முதிர்ச்சியை பெறுவதே மனித வாழ்வை இனிமையாக்கும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 6:15.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நமது சிந்தனைக்கு சில நொடிகள். பகவத்கீதையின் சாராம்சத்தின் ஒரு துளி இது. நமது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விளைவுகளை பற்றி கவலைப்படுவதுதான் அதீத சிந்தனை. அதற்கு பதிலாக முயற்சியில் கவனம் செலுத்துவதுதான், செயலை சிறப்பாக செய்து மன குழப்பத்தை தவிர்க்க உதவும். இதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய 5 தாரக மந்திரங்கள் இவை. செயலில் கவனம் செலுத்துங்கள், விளைவுகளை பற்றி அல்ல. கட்டுப்படுத்த முடியாததை எண்ணி கவலைப்படாதீர்கள், விட்டுவிடுங்கள். நிலையான மனதை பெறுங்கள். தெய்வீக சக்தியிடம் சரணடையுங்கள். எல்லாம் தற்காலிகமானது என்பதை உணருங்கள்.

ஸ்ரீபதி குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். இஸ்லாமிய சிந்தனையாக இப்னு மஸ்தூத் என்ற இறையாளரின் சிந்தனை இது. தெரிந்து கொள்ளுங்கள், பொறுமை என்பது உடலிலுள்ள தலையை போன்றது. உடலை விட்டு தலை சென்றுவிட்டால் முழு உடலுக்கும் எந்த பயனும் இல்லை. அதுபோன்று பொறுமை இல்லையென்றால் அனைத்தும் சிதைந்துவிடும்.

ஈ குல் முகமது பாடியது அந்த பாடல். விவிலிய சிந்தனை ஒன்று. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை என்பது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம்.

ஹேமாஜான் குழுவினர் பாடியது கேட்ட அந்த பாடல். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரின் பொன்மொழி இது. ஒருவனால் ஒரு நாளில் 24 மணி நேரத்தையும் பிரார்த்தனையில் செலவழிக்க முடியாது என்றால், அவன் மற்ற நேரத்தை பணிபுரிவதில் செலவிட்டால் அதுவே மனம் தூய்மையடைய வழிவகுக்கிறது.

சைந்தவி பாடியதை கேட்டீர்கள். குன்றக்குடி அடிகளார் சொன்னது, தண்ணீரில் மிதந்து செல்வது தெப்பம். அது தண்ணீர் இன்மையால் நிலத்தோடு தொடர்பு கொண்டு நிற்கும் நிலை. அதை தெப்பம் என்று கூறினாலும் அது தெப்பம் ஆகாது. அதுபோலதான் ஜாதி, மொழி, சமய வேறுபாடுகளால் பிணக்குண்டு வாடும் சமுதாயத்தில் தேசியம் என்பது தேசியம் ஆகாது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். நீலகிரி மாவட்டத்திற்கான நாளை மறுநாள் காலை வரையிலான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 18°C முதல் 22°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 10°C முதல் 14°C ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% முதல் 100% ஆகவும், மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60% முதல் 80% ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கான நாளை மறுநாள் காலை வரையிலான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். விவசாயிகளுக்கான வேளாண் பரிந்துரைகள். பட்டாணி பயிரில் புசோரியம் அழுகல் நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன் டைசிம் 2 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். காப்பராக்சி குளோரைட் 0.25% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணை நனைக்க தெளிக்க வேண்டும். மழைக்காலம் என்பதால் விளை நிலங்களில் போதிய வடிகால் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைத்து தொடரலாம். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75வது நாட்களில் மான்கோசெஃப் 2 கிராம் 1 லிட்டர் நீர் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் 1 லிட்டர் நீர் என்ற அளவில் இலைவழி தெளிக்க அறிவுறுத்தப்படுகிறது. கேரட் பயிரில் துருகி மேலாண்மை. விதைத்த 45 மற்றும் 50வது நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட் ரானிப் லிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மண்ணில் மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். கேட்டவை விவசாயிகளுக்கான வேளாண் பரிந்துரைகள்.

இன்றைய நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியத்தில் தடிமரங்களின் பயன்பாட்டில் ரோஸ்வுட் மரம் குறித்த உரை வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இன்று இரவு 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் சிரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் சுவாச தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் சுதந்திரமான நிலைப்பாடு மற்றும் சுயாட்சி நம்பிக்கையிலிருந்து ஏற்பட்டுள்ள பன்முகத்தன்மை காரணமாக எழுச்சி பெறுவது உறுதி என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியால் இந்தியாவின் திறன்கள் மற்றும் உலக அளவிலான தாக்கங்கள் ஸ்திரத்தன்மையுடன் நீடிப்பதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து சமஸ்கிருத AI மாதிரியை சென்னையில் வெளியிட்டு அவர் பேசினார். மாறிவரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப அனைத்து மொழிகளும் மேம்பாடு அடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். மொழிகளில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களை இதுபோன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் இணைந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். RSS அமைப்பின் 100-ஆண்டுகால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். RSS அமைப்பின் 100-ஆண்டுகால சேவைகள் குறித்த புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றதை சமூக வலைதளத்தில் டாக்டர் எல் முருகன் பதிவிட்டுள்ளார். RSS அமைப்பு தேசத்திற்கும் சமூகத்திற்கும் ஆற்றிய சேவைகளையும் அதன் பணிகளையும் அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் முக்கியமான படைப்பாக அமைந்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான UPI பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகர்களுக்கான 2,000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் சிறு வணிகர்களுக்கு கட்டணம் ஏதுமின்றியும் UPI பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிகர்களிடம் செய்யப்படும் பரிவர்த்தனைகள் 96% அளவிற்கும் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் இடதுசாரி கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சுகந்தியும் தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லட்சுமணனும் போட்டியிடுகின்றனர். தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். கோவை சிட்கோ தொழிற்பேட்டையை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷுடன் இணைந்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். பெண்களுக்கான தொழிற்பேட்டைகள் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று திரு மதன்ராஜா கூறினார். பேட்டியின்போது உடனிருந்த அமைச்சர் திரு விக்னேஷ், டாஸ்மாக் மதுபான கடைகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் 24 மணி நேரத்தில் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: தமிழகத்தில் சுவாசத் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுவாசத் தொற்று பரவலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக கூறினார். என்றாலும் காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் இருந்தால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதுடன் குழந்தைகளுக்கு காய்ச்சல் அறிகுறி இருந்தால் பள்ளிகளுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்கான வசதிகள் இருப்பதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கான தேர்தலில் 23 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். 2 பெண் உறுப்பினர்களை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. இந்நிலையில் பார் கவுன்சில் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு திரு செஞ்சி கதிரவனும் துணைத் தலைவர் பதவிக்கு திரு பாலமுருகன் மற்றும் அகில இந்திய பார் கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கு திரு அமல்ராஜ் ஆகியோர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இருவரி செய்திகள். நேபாளத்தில் அண்மையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. பங்களாதேஷில் கடந்த 2024 வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலங்களவைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற குழுவினர் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் நடைபெறும் காமன்வெல்த் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அகர்தலாவிலிருந்து நேற்று மாலை தில்லி புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக லக்னோ விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி நேற்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான சித்திரங்கோடு சோதனைச் சாவடியில் காவல் கண்காணிப்பாளர் திரு அன்சுல் நாகர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே போதை மற்றும் புகையிலைப் பொருட்கள் விற்பனை குறித்து தெரியவந்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். தென்காசி நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள சிற்றாற்றில் கரைக்கப்பட்டன. சென்னை தாம்பரம் நகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் டெண்டர் முறைகேடு புகாரை தொடர்ந்து ஆணையர் திரு பாலச்சந்தர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். தமிழகத்தின் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சி, திருப்பூர், பெரம்பலூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமை

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:55. 25 நிமிடம் 25 நொடி.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது பருவநிலை மாற்றத்தால் உருவாகும் புதிய பூச்சி வகைகள் இது குறித்த தகவல்களை வழங்குகிறார் கோத்தகிரி பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள்.
2: அதுமாதிரி நிறைய விலங்குகள் வந்து இப்ப குடிக்க தண்ணீர் இல்லாத காரணத்தினால நம்ம ஊருக்குள்ள வரக்கூடிய காட்சிகளை அனுதினமும் நம்ம பாக்குறோம். இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமா வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே ஒரு பூச்சி வந்து ஒரு சின்ன கருப்பு வண்ணத்திலான பூச்சி வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒவ்வொரு ஊருக்குள்ளயும் வந்தது. அது வந்து இந்த விளக்கு வெளிச்சத்துல வந்து அப்படியே சுத்தி அந்த விளக்கு வெளிச்சத்தை சுத்துறது, அப்புறம் குடிதண்ணீர்ல விழுந்துருது, அப்புறம் இவங்க சமைக்கிற சமையல் உணவுப் பொருட்கள்லையும் விழுந்துருது, அப்புறம் பேக்கரிகள் இந்த மாதிரி கடைகள்ல தின்பண்டங்கள்ல அந்த வெளிச்சத்துக்காக அப்படியே கவரப்பட்டு அதுல எல்லாம் விழுந்து நம்ம அந்த செய்திகள்ல நிறைய பார்த்தோம். இந்த மாதிரியான ஒரு புதிய பூச்சியினம் எங்கிருந்து வந்தது, அது இது மாதிரியான பாதிப்புகளை இதுக்கு முன்னாடி எதிர்கொண்டார்களா அப்படின்ற ஒரு சின்ன ஆய்வு நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது இது ஒரு புதிய ஒரு தகவலாக இருக்கு. இந்த மாதிரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இந்த பூச்சி இனங்கள் வந்து குவிஞ்சதை வந்து இதுதான் முதல் முறையாக பார்க்குறாங்க. அது வந்து குடிதண்ணீரில், அவங்க உணவுப் பொருட்களில், அப்புறம் அவங்க வீட்டில் லைட் எரிஞ்சு அந்த வெளிச்சத்தின் வந்து கவர்ந்து பெரிய ஒரு நியூசன்ஸாக ஆச்சு. அது வந்து நிறைய அப்புறம் வந்து மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இப்போ அங்கங்கே பூச்சி மருந்து அதெல்லாம் தெளித்து ப்ளீச்சிங் பவுடர் அதெல்லாம் போடுறதுனால இப்போ ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கு. அது சில ஒவ்வொரு கிராமங்கள் மாறி மாறி அப்படி ஒவ்வொரு கிராமத்துல இருந்து தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு அந்த பூச்சி. சோ அதெல்லாம் வந்து ஒரு பருவநிலை மாற்றத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இயற்கை பேரிடருங்கிறது வந்து முன்பு எப்பயாவது ஒரு தடவை நடக்கும், ஆனா இப்ப வந்து சமீபத்துல வந்து நம்ம அடிக்கடி இந்த செய்திகளை வந்து நம்ம கேள்விப்படுறோம். இறுதிகளில் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதங்கள்ல எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் நடந்த வண்ணம் தான் இருக்குது. நிறைய உயிர்ச்சேதங்கள், பொருட்சேதங்கள், அவைகளோட கட்டமைப்பெல்லாம் வந்து மறுபடியும் நீங்க அந்த பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு பல மாதங்கள் ஆகும், பல வருடங்கள் கூட ஆகும்னு சொல்றாங்க. அதனால இந்த இயற்கை பருவநிலை மாற்றம் வந்து உண்மைதான். அது வந்து அதையும் நம்ம ஒரு பெரிய ஒரு கருத்துல எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்ப நமக்கு பாதிப்புன்னு ஒன்று ஏற்பட்டா மட்டும்தான் அதுக்கான செயல்பாடுகள், அதுக்காக நம்ம வந்து நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறோம். அது நமக்கு வந்து எந்த பாதிப்பு ஏற்படலை அது விலங்குகளுக்கு தானே, வந்து பறவைகளுக்கு தானே அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துடக்கூடாது. மனித இனம் தான் முதல்ல பாதிக்கப்படும். இது வந்து எங்கேயோ நடக்கிறது தானே அப்படின்லாம் இருக்க வேண்டாம். எல்லா இடங்கள்லையும் இது வந்து நம்ம அதனுடைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நான் கோத்தகிரி பகுதி அப்படிங்கிறனால சொல்கிறேன், எல்லா நீர்நிலைகள் அருவிகள்லையும் தண்ணீர் வந்து சுத்தமாக இல்லை. நீர்நிலைகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வற்றி போய் வெறும் பாறை மட்டும்தான் அந்த பகுதிகளை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதை ஓரளவுக்கு நம்ம இந்த புகைப்பட ஒப்பீடு அப்படின்ற ஒரு இதை வச்சு பார்க்கும் பொழுது, நான் வந்து ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு இதே மாதத்தில் எடுத்த ஃபோட்டோ, ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு இதே அருவிகளில் இதே நீர்நிலைகளை எடுத்த போட்டோக்கள், இதெல்லாம் வந்து ஒப்பீடு செஞ்சு பார்க்கும் பொழுது, ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி பார்க்கும் பொழுது, நிறைய இடங்களில் வந்து நீர்நிலைகள் வந்து வற்றி போய் தண்ணீரே இல்லாத ஒரு சூழ்நிலையில் சில அருவிகளை நம்ம பார்க்க முடியுது. இதுவரைக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த ஒரு சில குறிப்பிட்ட அருவிகளில் தண்ணீரை வரத்து இல்லாமல் போனதே கிடையாது. ஆனால் இப்போ சமீபமாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த நீர்நிலைகளில் தண்ணீரே இல்லாமல் வெறும் பாறை மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. அப்போ அந்த நீர்நிலையை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், மனிதர்களாகட்டும், எல்லா சுற்றுலா இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஒரு தொடர் சங்கிலி போல் ஒன்று ஒன்று பிணைச்சிருக்குது. இப்போ ஒரு நீர்நிலையில் நீர் இல்லை அப்படிங்கிறது எல்லாரையுமே பாதிக்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், இதை சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை, மற்ற வந்து நிறைய ஒவ்வொருத்தரா அப்படியே சொல்லிட்டே வரலாம். அப்ப ஒரு பருவநிலை மாற்றம் என்பது வெறுமனே வந்து நம்ம ஒரு பொருளாதார சீரழிவையும் ஏற்படுத்தும், உடல் நல குறைபாடுகளையும் ஏற்படுத்தும். இப்ப இந்த தண்ணீர் வரத்து குறைவானதுனால நிறைய இடங்கள்ல வந்து குடிநீர் வந்து ஒரு சுகாதாரமற்ற நிலை இடங்கள்ல இருந்து கூட அவங்க எல்லாம் வந்து சேகரிச்சு அதை வந்து குடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இப்படி சுகாதாரம் இல்லாத குடிநீரை அருந்துவதால் எத்தனை நீர் சார்ந்த வியாதிகள்லாம் உருவாகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு.

இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை பருவநிலை மாற்றத்தால் உருவாகும் புதிய பூச்சி வகைகள் இது குறித்த தகவல்களை வழங்கினார் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஆர். கண்ணன் அவர்கள்.

நேரம் 7:25 நொடி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
2: கழுத்து வலிக்கான சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: கழுத்து வலி வந்து ஹார்ட் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி இசிஜி எடுத்து பார்த்தேன், எக்கோ எடுத்து பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், எல்லாம் நார்மல்ன்றாங்க. ஆனால் வலி போல இந்த மாதிரியான வலி இருக்கும். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி, ஒரு பக்கம் தலைவலி இருந்துட்டு இருக்கும். அந்த தலைவலினால தலை சுத்தல் கூட இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தா அவங்களுக்கு தலை சுத்தல் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கூட்டமான இடத்துல இவங்க மட்டும் போய் ஒரு மூலையில் நின்று ஒரு டேபிளையாவது பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கழுத்தினால வரலாம், நிறைய பேருக்கு வந்திருக்கு. இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாமல் மாத்திரை எடுத்துக்கிறதோ மருந்து எடுத்துக்கிறதோ வந்து உங்களை உடம்ப வந்து இன்னும் கஷ்டப்படுத்தும், நிறைய சைட் எஃபெக்ட் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து ப்ராப்பரான ஒரு அசஸ்மெண்ட் எடுப்பாங்க. அசஸ்மெண்ட் அப்படின்னா உங்கள் உடம்புல எதனால் வலி வருது, கழுத்தில் இந்த இடத்துல வலி இருந்திருக்குன்னா எந்தெந்த இடத்துல பாதிச்சிருக்கு, அது எதில் பாதிச்சதுனால எந்தெந்த நரம்பு பாதிச்சிருக்கு. இப்போ 7 எலும்பு இருக்குன்னு சொல்கிறோம், C1, C2, C3, C4 அப்படின்னு சொல்லி நரம்புகளும் அதே மாதிரி வருது. ஸோ எந்த நரம்பில் எந்த ரூட் பாதிச்சிருக்கு, அந்த ரூட்லேருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வலியை வந்து அது கொடுக்குது, இல்லை கை கால் மறுத்து போகிறது அது கொடுக்குது அப்படின்றத வந்து ப்ராப்பராக ஆராய்ஞ்சு அதுக்குண்டான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான சிகிச்சையை வந்து ஃபிசியோதெரப்பியில் கொடுக்க போகிறோம். இப்போ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் வந்து டாக்டர் மட்டும் வந்து மாத்திரை கொடுக்கறதுனால சரியாக அந்த மாத்திரையை நீங்கள் முழுங்கணுமா இல்லையா, அது மாதிரி நாங்கள் சில எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுப்போம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எக்ஸசைசஸ் பண்ணணும், எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுப்போம். முதல் முக்கியமான விஷயம் வந்து நான் தலையணை யூஸ் பண்ண சொல்லுவேன் எல்லாரையுமே. நிறைய பேர் தலையணை போடக்கூடாதுன்னு சொல்லி தான் பழகியிருக்கோம் அப்படிம்பாங்க. ஆனால் தலையணை வந்து உங்கள் ஷோல்டரோட ஹைட் எப்படி இருக்கோ, கழுத்துலேருந்து ஷோல்டரோட ஹைட் என்ன இருக்கோ அந்த ஹைட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் தலையணை போட்டு ஆகணும். சைடில் திரும்பி படுக்கும்போது தலைக்கு கை வச்சு படுக்கக்கூடாது, அந்த ஷோல்டரில் இருக்கிற அந்த எலும்புகள் வந்து நேராக இருக்கணும். ஷோல்டர் வளைஞ்சி நெஞ்சு பகுதி வந்து சுருங்கி உங்கள் கை வந்து தலைக்கு போகுது அப்படின்னா நீங்கள் வந்து பிரச்சனையே விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது தலையணை வந்து பொதுவாக நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து இலவம் பஞ்சு தலையணை தான் சொல்லுவோம். ஏன்னா அதுதான் வந்து உங்கள் கழுத்தோட ஹைட்டை வந்து சரியானபடி தாங்கி நிற்கும். ஃபோமெல்லாம் போட்டிங்கன்னா போட்ட உடனே கீழே போயிடும், அதனால் கழுத்து வந்து பொசிஷனில் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தலையணை வந்து சரியான அளவில் வச்சுக்கோங்க. மொதல் விஷயம், ரொம்ப நேரம் குனிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, கழுத்தை வந்து அப்பப்போ பொசிஷன் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் குனிஞ்சிருந்தீங்கன்னா அது பிரச்சனையை வந்து அதிகமாக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் குறைச்சிக்க பார்க்கணும். இப்போ ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீல்ஸை பார்த்து தள்ளி விட்டுட்டே இருக்காமல் ஒரு 10-15 நிமிஷம் பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் கொடுங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் வந்து கால் நீட்டி படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கழுத்துக்கு அதிகமான அந்த அழுத்தம் போகாமல் இருக்கும். கழுத்துக்கு அதிகமான அழுத்தம் போகாமல் தடுத்தாலே உங்களுக்கு வந்து கழுத்து வலியெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். இந்த ப்ரிவென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கழுத்துக்கு வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸே பண்ணாமல் இருந்தீங்கனாலும் கழுத்து வந்து ரொம்ப அளவில் அந்த சதைகள் வந்து வீக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வலி அதிகமாகும். இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து இந்த கழுத்துக்கு ஒரு பெல்ட் கொடுப்பாங்க இல்லையா, காலர்னு சொல்லிட்டு ஒன்று, அது போடவே கூடாது. கழுத்துக்கு காலர் போட்டிங்கன்னா உங்களை நீங்கள் நோயாளி ஆக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த கழுத்தோட பெல்ட்டுக்கு பழகி போய் உங்கள் சதைகள் வந்து சரியாக வேலை செய்யாது, ஸ்பைனில் இருக்கிற தண்டுவடத்தில் இருக்கிற எலும்புகளோட அந்த ஜாயின்ட்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கும், ஃபேஸ் ஹெட் ஜாயின்ஸ் சொல்லி ரொம்ப சின்ன சின்ன ஜாயின்ஸாக இருக்கும். அந்த ஜாயின்ஸ் வந்து அந்த பெல்ட் போடுறதுனால இறுகிடும். அப்படி இருக்கிறனால கழுத்தோட அந்த அசைவு வந்து முழுமையாக இருக்காது. குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ரொம்ப நீங்கள் அதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா அந்த பெல்ட்டுக்கு வந்து அடிமையை தான் வாழ்ற மாதிரி இருக்கும். அதுலேருந்து வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கழுத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு அசைவில் வச்சுக்கணும். ரெண்டாவது, அதிகமாக மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க. தூங்கும்போது தலையணை பெருசாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த லேப்டாப் பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் பார்க்குறவங்க வந்து கழுத்து நேராக இருக்கிற மாதிரி, அதாவது உங்கள் கண்ணுக்கு நேராக அந்த லேப்டாப்பில் கம்ப்யூட்டரோட டாப் பார்டர் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். எக்ஸ்டர்னல் கீபேட் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்போ வந்து 90 டிகிரி பொசிஷனில் தான் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் சரியாக கையாண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து வலி வர்றதை பெருமளவுக்கு குறைக்க முடியும். உங்க ஃபியூச்சர் வந்து இன்னும் நல்லா இருக்கும். தேங்க்யூ.
2: கழுத்து வலிக்கான சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவி சின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் அப்படின்றது, அந்த ஆக்ட் வந்துட்டு 2017 வந்துட்டு அந்த ஆக்ட் வருது. அந்த ஆக்ட் எப்படின்னா, இப்ப தமிழ்ல அதை சொல்லணும்னா மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் 2017. அந்த ஆக்டுக்கு வந்துட்டு நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் ஏன் இந்த ஆக்டை வந்துட்டு பிக் பண்ண அப்படின்னா, நம்ம டீனேஜர்ஸ்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க எல்லாத்துக்குமே இந்த மென்டல் ஹெல்த் கேர் அப்படின்றது இப்போ ரொம்ப நெசசிட்டியாக தேவைப்படுது. இப்போ எல்லாருமே ஃபிசிக் பார்க்குறோம், அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்க்குறோம் தவிர்த்து அந்த மென்டல் ஹெல்த் கேர் எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. ஸோ அதுக்குண்டான அந்த ஒரு வேல்யூவும் நம்ம பண்ணுறது கிடையாது. சரி, நம்ம ஒரு டிசைட் பண்ணுறோம், நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டே டு டே அப்படியே தான் போயிட்டுருக்கோம் தவிர்த்து அதை பற்றி நம்ம வந்துட்டு யோசிக்கிறது கிடையாது. சரி, இது பார்க்கலாம், இது பண்ணலாம், என்னோட ஹெல்த் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் ஹெல்த்தையே நம்ம அவ்வளோக்கு பார்க்குறோமா இல்லையா அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்கும்போது, மென்டல் ஹெல்த்தை நம்ம கவனிக்கிறோமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ நம்ம கண்டிப்பாக மென்டல் ஹெல்த்தையும் வந்து கவனிச்சுக்கணும். மென்டல் ஹெல்த் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் ஹெல்த்தும் கரெக்டாக இருக்கும். சரி, ஃபிசிக்கல் ஹெல்த்தில் நான் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம யோசித்தாலும் மென்டல் ஹெல்த் கண்டிப்பாக நமக்கு முக்கியம். அதுக்குண்டான ஒரு சட்டமே நமக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. அதுதான் இந்த நான் சொன்ன முன்னாடி அந்த மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017. இந்த மென்டல் ஹெல்த்

0: கேர் ஆக்ட் மூலியமா ஒரு சட்டம் வந்துட்டு நமக்கு என்னென்ன சொல்லுது, அந்த சட்டத்து மூலியமா வந்துட்டு எப்படி நாம வந்துட்டு அதோட டெஃபினேஷன் என்ன, அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது பத்தி எல்லாம் சொல்றது தான் இந்த மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட். இது வந்துட்டு எப்போ வந்ததுன்னா 2017 வந்துச்சு. ஏன் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா, ஒரு அப்நார்மலான ஒரு ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அவங்கள வந்துட்டு வெளியில் அனுப்பிச்சு விட்ருவாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, ப்ராப்பராக அவங்கள பார்க்க மாட்டாங்க. இல்லை அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கே இப்போ மென்டல் இல்னஸ் இருக்கு அப்படின்னா அது அவங்களுக்கே கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு இந்த ஆக்ட் மூலியமாக நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக வந்துட்டு நாம் வந்து ஒரு மென்டல் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த சட்டம் சொல்லுது. இதுல ஒரு உரிமையும் கொடுக்கறாங்க, அதாவது சிகிச்சை பெறும் உரிமை. கண்டிப்பா மனநலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, எனக்கு மென்டல் ஹெல்த் கேர் ப்ராப்பரா இல்ல, அந்த மென்டல் எபிலிட்டியை நான் கரெக்டா கொண்டு போல, மென்டல் ஹெல்த்தை வந்துட்டு நான் ப்ராப்பரா பார்க்கல அப்படின்னா, நம்ம வந்துட்டு உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணிக்கலாம். நம்ம என்ன இந்த டிப்ரெஷன், இப்போ மோஸ்டா இந்த டீனேஜர்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு இந்த மென்டல் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அதை வந்துட்டு அவங்க பெருசா கண்டுக்கிறதுல, இதனாலதான் நிறைய அந்த அட்டம் சூசைடு நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் நம்ம மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா செக் பண்ணிக்கணும், செக் பண்ணியே ஆகணும். அப்பதான் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம தப்பான முடிவுக்கு போகாம இருக்கக்கூடிய ஒரு ப்ரிகாஷன் ஸ்டெப்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். செகண்ட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த முன்னேற்பாடு. இப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப லாங் டைம் டிப்ரெஷனா இருக்கு, என்னால யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியல, என்னால வந்துட்டு யார்கிட்டயும் சொல்லவும் முடியல, இப்போ வந்துட்டு நான் இதை என்ன பண்றது அப்படின்னா, நம்ம ப்ரிகாஷனரியா வந்துட்டு ஒரு சைக்காட்டிஸ்ட போயிட்டு கூட நம்ம வந்துட்டு நம்மளோட மென்டல் ஹெல்த் கேரை கண்டிப்பா கவனிச்சுக்கலாம்.
1: சட்டம் அறிவோம். செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குக்கும் சந்தித்து பேசியதை சுட்டிக்காட்டினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர மரியாதை, நலன்கள், உணர்வுபூர்வ விஷயங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர்கள் விரிவாக ஆலோசித்ததாக அவர் கூறினார். முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர்கள் அப்போது வலியுறுத்தியதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வரும் 2047 ஆண்டுக்குள் முக்கிய தொழில்நுட்பங்களில் சுயசார்பு, உள்நாட்டு உற்பத்தி, பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி உள்ளிட்டவை பல மடங்கு அதிகரித்து உலக அளவிலான விநியோக சங்கிலியில் இந்தியா வலுவான இடத்தை பெறும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எதிர்கால தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் DRDO குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 1 மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளிலும், மேற்கு வங்கத்தின் நந்திகிராம், ரேஜி நகர் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் அசாம் மாநிலம் நியூக்யான் மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6 தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் கடந்த 9 தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது.

0: மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்பு மனுக்களை திரும்பப்பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்தியாவின் வலுவான பொருளாதார அடித்தளம் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் அடுத்த கட்ட உலகளாவிய வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக விளங்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் நைஜல் கிளார்க் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக திகழ்வதாகவும் சர்வதேச பொருளாதார விரிவாக்கத்திற்கு முக்கிய பங்களிப்பதாகவும் கூறியுள்ளார். அண்மையில் புதுதில்லி, மும்பை மற்றும் சென்னையில் தாம் மேற்கொண்ட 5 நாள் பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட சந்திப்புகளை அவர் விவரித்துள்ளார். இந்தியாவின் சக்தி வாய்ந்த தனியார் துறை, திறமையான மனிதவளம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை பாராட்டுவதாகவும் நைஜல் கிளார்க் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 3000 ரூபாயை 6000 ரூபாயாக உயர்த்துவது என முடிவெடுக்கப்பட்டது. தில்லியில் சுமார் 6725 ஆஷா தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இதனிடையே தலைநகர் தில்லியில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் 10,000 மாணவர்களுக்காக தங்கும் விடுதிகள் கட்டுவதற்கும் தில்லி அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கான சட்டம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை விரிவுபடுத்தவும் இறக்குமதி வரிகளை கணிசமாக குறைக்கவும் இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. நியூசிலாந்து எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி உறுப்பினர்கள் உட்பட 93 உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த ஒப்பந்தம் நிறைவேறியது. ஒப்பந்தத்திற்கு எதிராக 29 பேர் வாக்களித்தனர். இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு உடனடியான பலன்கள் கிடைக்கும் என்று அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு டாட் மேக்லே தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதியில் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் கடந்த 2024ஆம் ஆண்டு வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அங்கு பிரதமராக இருந்த திருமதி ஷேக் ஹசீனாவின் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் பின்னர் வன்முறையாக உருவெடுத்தது. இதில் 1400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து திருமதி ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டு இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. இந்த வன்முறை மற்றும் மோதல் குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட சர்வதேச தீர்ப்பாயம் கடந்த ஆண்டு நவம்பரில் திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்நிலையில் நசோல் இஸ்லாம் சௌத்ரி தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நேற்று இறுதி தீர்ப்பை அறிவித்துள்ளது. அதில் அவாமி லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் உயதுல் காதர் உட்பட 7 மூத்த தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, மெக்கா, ஜெத்தா மற்றும் தாயிஃப் நகரங்களில் நேற்று அந்நாட்டு அரசு அவசரகால எச்சரிக்கையை வெளியிட்டது. செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள சவுதி அரேபியாவின் முக்கிய ஏற்றுமதி முனையமான யாங்கோன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இத்தகைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் திரும்பப் பெறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் காரணமாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை இந்த எச்சரிக்கையை வெளியிட்டதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. நேபாளத்தில் அண்மையில் நேரிட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399ஆக அதிகரித்துள்ளது. திபெத் எல்லையை ஒட்டியுள்ள நேபாளத்தின் 6 மாவட்டங்களில் கடந்த மாதம் 26ஆம் தேதி நேரிட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி இதுவரை 5000க்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாக மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பெருவெள்ள பாதிப்புகளிலிருந்து 13800க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் வடக்கு மற்றும் மத்திய பகுதியில் அடங்கிய ஏராளமான நகரங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா். அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மாஹே, பஞ்சாப், மேற்கு வங்கத்தின் இமயமலை பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டிகள் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும், அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6 தேதி நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7:25.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் நேர்களே, புத்தம் புதிய தகவல்களுடன் உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி இது. இன்றைய நிகழ்ச்சியின் ஆரம்ப சிந்தனை இதோ: பறப்பது ஒரு பறவையின் சுதந்திரமான செயல் என்று சொல்பவர்கள் பலர் உண்டு. ஆனால் அந்த பறவையின் இடையராத போராட்டம்தான் அது என்று அறிவார்ந்தவர்கள் மட்டுமே உணரக்கூடும்.

திருமணம் என்னும் நிக்கா என்ற படத்திற்காக போனி சக்கரவர்த்தி நிவாஷ் குழுவினர் பாடியது கேட்ட அந்த பாடல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கிறேன்.

குட் மார்னிங் நீல் கிரீஸ் தொடர்கிறது. இன்றைய தமிழ்நாட்டின் வானிலை நிலவரம் இன்று 16/9/2026 வானிலை அறிக்கை. இது தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழையும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் எனவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகவும் வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டிற்கான இன்றைய வானிலை நிலவரம் தெரிந்து கொண்டீர்கள்.

0: சலீம் படத்திற்காக விஜய் ஆண்டனி குழுவினர் பாடியது கேட்ட அந்த பாடல். நேரம் 7:40 குட் மார்னிங் நீல்கிரிசில் தொடர்கிறது புதின பக்கங்கள்.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம்.

தந்தையார் கீழே எறிந்த ஊன்றுகோல் பிடிவேறு தண்டு வேறாக கழன்று விழுந்தபோது, இப்படி பொருள் கூட சில சமயங்களில் நிற்க துணை புரியாது, இடறி என்னை ஏமாற்றி விடுகின்றன என்று அவர் கூறிய வார்த்தைகளுக்கு நேரான பொருள் வானவல்லிக்கு புரிந்தது. ஆனால் அந்த வார்த்தைகளில் அடங்கியிருப்பதாக அவள் சந்தேகப்பட்ட ஏதோ ஒரு குறிப்பு பொருள் மட்டும் அவளுக்கு புரியவே இல்லை. ஊன்றி நிற்பதற்கு பயன்படவில்லை என்பதை அப்படி சொல்கிறாரா, அல்லது அதில் இருப்பதாக அவர் நம்பிக்கொண்டிருந்த வேறு பயன் ஒன்று இல்லாமல் போய்விட்டதை அப்படி சொல்கிறாரா? ஒன்றும் புரியாமல் மருண்டு நின்ற வானவல்லி முதலில் நினைத்தது போல கூடிய விரைவில் அவர் முன்னிலையிலே இருந்து தப்பி சென்றுவிட வேண்டும் என்றுதான் மீண்டும் நினைத்தாள். சுற்றிலும் நெருப்பு கணலும், நீற்றறையில் நிற்பது போல இப்போது அங்கே நின்றாள் அவள். அவளுடைய கோபத்துக்கு அப்படி ஒரு ஆற்றல் உண்டு என்பதை பலமுறை கண்டு உணர்ந்திருக்கிறாள் அவள். அந்த கோபம் சூழ்நிலையையே மாற்றி அமைத்துவிடும். கோடை வெயிலை போல் அதற்கு ஆளாகிற எல்லோரையும் வாட்டிவிடும். கொடுமையான வெப்பத்தை தாங்கிக் கொண்டு வெயிலில் நிற்கிறவர்கள் அங்கிருந்து நிழலை தேடி உடனே ஓடிப்போய் விடுவதற்கு தவிப்பது போல் அவர் கனன்று சீரும் பொழுது, அதற்கு ஆளாகிறவர்களும் சுற்றியிருப்பவர்களும் அதிலிருந்து விலகி ஓடிவிட தவிப்பது உண்டு. அவருக்கு முன்னால் இப்போது வானவலியும் அப்படித்தான் தவித்துக் கொண்டு நின்றாள். அவளுடைய தவிப்பை புரிந்து கொள்ளாமலோ அல்லது புரிந்து கொண்டே புரியாதது போலவோ அவர் மேலும் பேசினார்.

அல்லே, நான் நம்பிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் என்மேல் அவநம்பிக்கை உண்டாவதைப் போன்ற அறிகுறிகள் சிறிது காலமாக எனக்கு தெரிகின்றன. இதே நிலைமை இப்படியே வளருமானால் நான் இனிமேல் எப்படி மாறுவேன் என்று உறுதி சொல்ல முடியாது. என்றாவது ஒரு நாள் இப்படியே இந்த பெருமாளிகைக்கு நெருப்பிட்டு கொளுத்திவிட்டு இங்குள்ள எல்லோரும் அழிந்தது தெரிந்த பின் நானும் அழிந்து சாக வேண்டியதுதான். எல்லாவற்றையும் அழித்து ஒழித்து நிர்மூலமாக்கிவிட்டு நானும் அழிய வேண்டும். நான் அழியும்போது இங்கு எதுவும் அழிக்கப்படாமல் மீதமிருக்கக்கூடாது. இன்ன பொருளை இன்ன இடத்தில் வைத்திருக்கிறோம் என்று நான் நம்பிக்கொண்டிருந்தவை எல்லாம் எனக்கு தெரியாமலேயே இடம் மாறியிருக்கின்றன. யாரிடத்திலெல்லாம் புதிய மலை சரிந்தாலும் சரியாது என்ற உறுதியோடு நான் நம்பிக்கை வைத்திருந்தேனோ அவர்களிடத்திலேயே அது இல்லை என்று இப்போது தெரிகிறது. எங்கெல்லாம் மிகவும் மதிப்பும் பெருமானமும் உள்ள பொருட்களை பொதிந்து வைத்திருந்தேனோ அங்கெல்லாம் அவற்றை காணவில்லை. இதோ கீழே சுழன்று விழுந்து கிடக்கின்றதே இந்த ஊன்றுகோளின் தண்டுக்கும் பிடிக்கும் நடுவே உள்ள குழலில் நான் வைத்திருந்த அரும் பெரும் பண்டம் ஒன்றையுமே இப்போது இதில் காண முடியவில்லையே மகளே. ஆத்திரமாக பேசிக்கொண்டே வந்தவர் அதையெல்லாம் சொல்வதற்கும் கேட்க செய்வதற்கும் அவள் தகுதி உடையவள் இல்லை என்பதை திடீரென்று உணர்ந்து கொண்டு விட்டதைப் போல பேச்சை நடுவிலேயே நிறுத்தினார். அதுவரை தாம் பேசியிருந்த பேச்சுக்களால் மகளுடைய முகத்தில் என்னென்ன உணர்வுகள் விளைந்திருக்கின்றன என்பதை அவளே பார்த்துவிட முடியாத வேகத்தில் அவளுடைய முகத்திலிருந்து தான் பார்த்து தெரிந்து கொண்டு விரைவாய் கீழே குனிந்து ஊன்றுகோலையும் பிடியையும் எடுத்து திரிகினார் அவர். வானவல்லி அந்த நேரத்தை தான் வெளியேறி செல்வதற்கு அவர் கொடுத்த அரிய சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அங்கிருந்து மெல்ல நழுவினாள். அவரும் அவளை தடுக்கவில்லை. அப்போது அவருக்கும் வேறு வேலைகள் அவசரமானவையாகவும் அவசியமானவையாகவும் செய்வதற்கு இருந்ததனால் அவள் அங்கிருந்து போவது பற்றி நினைக்கவோ கவலைப்படவோ விரும்பவில்லை அவர். அவள் சென்றதும் ஊன்றுகோலில் பொதிந்து வைக்கப்பட்டிருந்த ஐம்படை தாலியை யார் அதிலிருந்து எடுத்திருக்க முடியும் என்ற சிந்தனையில் அவர் மூழ்கினார். அந்த பொருள் அவ்வளவு பத்திரமாக அதற்குள் பொதிந்து வைக்கப்பட்டிருக்கும் உண்மை தன்னை தவிர இன்னும் ஒரே ஒருவருக்குத்தான் தெரியும் என்ற ஞாபகம் அவருக்கு வந்தது. என்னுடைய வாழ்க்கையே மாற்றி தள்ளிவிடக்கூடிய பெரிய ரகசியங்களுக்கு அடையாளமான அந்த ஐம்படை தாலி இந்த ஊன்றுகோளுக்குள் வைக்கப்பட்ட போது நான் என் இரு கண்களால் பார்த்ததை தவிர இன்னும் ஒரு கண் மட்டும் பார்த்திருக்கிறது. அந்த பொருள் இதனுள் வைக்கப்பட்டிருப்பதை நினைவு கூர்ந்து இப்போது திருடியிருக்க முடியுமானால் அப்படி திருடியவன் அந்த ஒரு கண்ணுக்கு உரியவனாகத்தான் இருக்க வேண்டும். கற்பூர கப்பலை தேடிக்கொண்டு கடற்பயணம் செல்வதற்கு முன் சுரமஞ்சரியை பயமுறுத்தி மருட்டுவதற்கு ஓர் அடையாளமாக இதை என்னிடமிருந்து வாங்கி கொண்டு போய் இருட்டில் அவள் மாடத்திலே வைத்துவிட்டு வந்தவனும் அந்த ஒற்றை கண்ணுக்கு உரியவன்தான். ஏதோ திட்டமிட்டு என்னை கவிழ்த்துவிடும் எண்ணத்தோடுதான் அவன் அந்த ஐம்படை தாலியை இதற்குள்ளே இருந்து வெளியேற்றி இருக்க வேண்டும். அதை இதிலிருந்து வெளியேற்றுவதற்கும் என் உயிரையே உடம்பிலிருந்து வெளியேற்றுவதற்கும் அதிக வேறுபாடு இல்லை. இந்த ஊன்றுகோல் யாரை மருட்டுவதற்காக அந்த மாடத்தில் இதுவரை வைக்கப்பட்டிருந்ததோ அந்த மாடத்தில் இருந்தவர்களுக்கு இதை பிடிவேறு தண்டுவேறாக கழற்ற முடியும் என்பதே தெரிந்திருக்க நியாயமில்லாத போது அவர்கள் அதை இதிலிருந்து வெளியே எடுத்திருப்பார்களோ என்று நான் சந்தேகப்படுவதற்கும் இடமில்லை. சந்தேகமில்லாமல் இது நகைவேழமருடைய வேலைதான். இந்த ஐம்படை தாலியும் அதை பற்றிய உண்மைகளும் அவரால் வெளிப்படுத்த பெறுவதற்கு முன்னால் அவருடைய உயிரையே இந்த உலகத்திலிருந்து நான் முதலில் வெளிப்படுத்திவிட்டால் என்ன என்று கொடுமையாகவும் குரூரமாகவும் முதிர்ந்து நின்று நினைத்தார் பெருநிதிச் செல்வர்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. இரண்டு நபர்கள் பேசிக்கொண்டார்கள். ஒருவர் கேட்டார் அடுத்தவரிடம், இந்த உலகத்தில் பணம் பெரிதா அறிவு பெரிதா என்று. எதிலிருந்து இருந்தவர் தன்னை கேள்வி கேட்டவரிடம் திருப்பி கேட்டார், உன்னிடம் பணம் இருக்கிறதா என்று. அதற்கு அவர் சர்வசாதாரணமாக, ஆம் கொஞ்சம் இருக்கிறது என்று சாதாரணமாக பதில் சொன்னார். மீண்டும் எதிரில் இருந்த நபர் இன்னொரு கேள்வியை கேட்டார், உனக்கு அறிவிருக்கிறதா என்று. உடனே கேள்வி கேட்ட நபருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. என்ன நீ என்னை பார்த்து அறிவிருக்கிறதா என்று கேட்கிறாய் என்று. சிரித்துக்கொண்டே கேள்வியை எதிர்கொண்ட நபர் சொன்னார், நான் உன்னிடம் பணம் இருக்கிறதா என்று கேட்டேன், நீ சாதாரணமாக பதில் சொன்னாய், ஆனால் அறிவிருக்கிறதா என்று கேட்டவுடன் உனக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்ததல்லவா, அதனால் இந்த உலகத்தில் பணத்தை விட அறிவுதான் பெரிது என்று.

0: மான் கரத்தை படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் குழுவினர் பாடியது கேட்ட பாடல்.
1: ஒரு நாள் ஒரு நாள் என்றே தினமும் போகும், மறுநாள்
2: வேலைக்கு போறவர்

உலகத்தோட மிக சிறந்த ஒரு பொறியாளர் அப்படின்னு சொன்னா அது இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு தான் நம்ம ஒத்துக்கொண்டாக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். பிரபஞ்ச சக்தி அதை விட ஒரு சிறந்த பொறியாளரை நம்ம பார்க்க முடியாது. அதற்கு உதாரணமா நம்மளுடைய மனித உடல் அமைப்பை சொல்லலாம். நம்மளுடைய உடல் உறுப்புகள் எத்தனை விலை மதிப்பற்றவை அப்படின்றத உணர்த்தி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இது. இதில் மனித மூளை அப்படின்ற ஒன்று மனித நரம்பு மண்டலத்தோட ஒரு தலையாய உறுப்பு. மிகவும் நுணுக்கமானதும் சிக்கலானதும் கூட மனித மூளை தான். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நமக்கு மூளை இருக்குது அப்படின்னா அந்த மூளையை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் தானே. சராசரியாக மனித மூளையானது 1.3 முதல் 1.4 கிலோகிராம், அதாவது 3 பவுண்டுகள் எடை கொண்டது. உடல் எடையில் 2% மட்டுமே இருந்தாலும் மூளை உடலின் மொத்த ஆக்சிஜன் மற்றும் ஆற்றலில் 20% பயன்படுத்துகிறது. விழித்திருக்கும் போது மூளை சுமார் 25 வாட் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டதாம். இதில் பெருமூளை மிகப்பெரிய பகுதி. சிந்திப்பது, பேசுவது, நினைவாற்றல் மற்றும் 5 புலன்களை கட்டுப்படுத்துவது இதன் பணி. சிறுமூளை என்பது மூளையின் பின்பகுதியில் அமைந்துள்ளது. இது உடல் சமநிலை, நடை மற்றும் தசை இயக்கங்களின் ஒருங்கிணைப்புக்கு உதவுகிறது. மூளை தண்டு என்பது மூச்சு விடுதல், இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் போன்ற தானியங்கு செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. மனித மூளையில் சுமார் 86 பில்லியன், அதாவது 8,600 கோடி நரம்பு செல்கள் அல்லது நியூரான்கள் உள்ளனவாம். இவை ஒன்றுக்கொன்று கோடிக்கணக்கான இணைப்புகள் மூலம் தகவல்களை மிக வேகமாக பரிமாறிக்கொள்கின்றன. என்ன நேயர்களே, நம்மளுடைய மூளையை பற்றி சில தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோமா?

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நமது சிந்தனைக்கு சில நொடிகள். தந்திரம் படகு யாருக்கும் குழிப்பறிக்க அல்ல, யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க. பிறரை தோற்கடிக்க அல்ல, தன்னை காத்துக்கொள்ள. நேரம் 8 மணி. குட் மார்னிங் நீல்கிரிசில் தொடர்கிறது சிகரம் தொடு.
1: சிகரம் தொடு.
2: நேயர்களே, இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: இயற்கையின் மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு இந்த இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ அந்த டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறது மூலிமா என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது, அதோட ஹையர் ஸ்டடீஸ் என்ன, அதோட சம்பள வாய்ப்பு பற்றி இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஸோ டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறதுக்கு 10th படிச்சிங்கன்னா போதும், 10th வகுப்பு தான் அதுக்கு வந்து முக்கியமான

0: கல்வி தகுதி. ஸோ 10வது நேரடியாக முடிச்சதுக்கு அப்புறமேலு நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 12வது வகுப்பு முடிச்சிருக்கணும். இதுதான் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து படிக்கிறதுக்கான முக்கியமான கல்வி தகுதி. ஸோ இந்த டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறது மூலிமா என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெக்னீஷியன், அதாவது கம்ப்யூட்டர் வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதில் வந்துட்டு ஏதாவது ரிப்பேர் இருந்து இந்த ஒர்க் பார்க்கறது வந்து இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெக்னீஷியனில் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், டெஸ்க்டாப் லேப்டாப் மற்றும் கம்ப்யூட்டர் சிஸ்டம் பராமரிப்பு இதில் வரும். நெட்ஒர்க் டெக்னீஷியன், இதில் பார்த்தீங்கன்னா லேன், வைஃபை, ரவுட்டர், ஸ்விட்ச் போன்ற நெட்ஒர்க் அமைப்புகளை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நெட்ஒர்க் டெக்னீஷியனில் வரும். ஐடி சப்போர்ட் டெக்னீஷியன், கம்பெனிஸில் வந்துட்டு கம்ப்யூட்டர் மற்றும் ஐடி தொடர்பான தொழில்நுட்ப இந்த ஹெல்ப் ஏதாவது வந்து வழங்குறது வந்து இந்த ஐடி சப்போர்ட் டெக்னீஷியனில் வந்துட்டு இந்த வேலையில் வரும். டெக்னீஷியன் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது வந்து சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் தொடர்பான எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இதில் சொல்யூஷன் வந்துட்டு கொடுக்குறவங்க தான் வந்து இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணுறவங்க. வெப் டெவலப்பர், இந்த வெப் டெவலப்பர் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் வந்துட்டு அவங்க உருவாக்குறது, அந்த வெப்சைட் வந்துட்டு எப்படி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெப் டெவலப்பரில் வந்துட்டு வரும். சாஃப்ட்வேர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ், இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேரில் வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அது வந்து எப்படி வந்து கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு இந்த வேலையில் வரும். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ட்ரைனி, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் மற்றும் சர்வீஸ் வந்துட்டு எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது அட்மினிஸ்ட்ரேட்டிவில் வரும். டேட்டா என்ட்ரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்துட்டு என்னென்ன பதிவுகள் இருக்குது அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அது எப்படி நிர்வகிக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரில் வரும். மேலும் பார்த்திங்கன்னா சிசிடிவி செக்யூரிட்டி சிஸ்டம் டெக்னீஷியன், இதில் பார்த்திங்கன்னா இந்த சிசிடிவி அந்த கேமரா எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னீஷியனில் வந்துட்டு எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணுறது வந்துட்டு இந்த சிசிடிவியில் வரும். இந்த வேலையை வந்துட்டு எந்தெந்த துறைகள் அதிகமாக வந்து இந்த டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறது மூலிமா என்னென்ன நிறுவனங்கள் அதிகமாக வேலைவாய்ப்பு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி நிறுவனங்கள், சாஃப்ட்வேர் நிறுவனங்கள், கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் மேக்ஸிமம் நிறைய வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்து தேவைப்படுறதுனால அந்த இடத்துலையும் வந்துட்டு அதிகமாக தேவைப்படுது. ஹாஸ்பிட்டல்ஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லையும் மேக்ஸிமம் வந்துட்டு கம்ப்யூட்டர் நிறைய யூஸ் பண்ணுறதுனால அங்கேயும் அதிக அளவில் தேவைப்படுது. நெட்ஒர்க் கம்பெனிஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கூடிய துறைகள். எல்லாம் அரசு வேலைவாய்ப்பு எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ தகுதியின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், டெக்னீஷியன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டெக்னீஷியன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் நிறையா வந்துகிட்டே இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சார்ந்த மாதிரி என்னென்ன துறைகள் இருக்கோ அதில் எல்லாமே வந்துட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஹையர் ஸ்டடீஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக், இது முடிச்சதுக்கப்புறமேல வந்துட்டு நீங்கள் எம்இ, எம்டெக் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இது பேசிக் தான். இது முடிச்சதுக்கப்புறமேல நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்துட்டு டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமேல அதுக்கப்புறமேலும் ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட சேலரி வந்து இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா இதில் எதெல்லாம் வந்து பிரபலமான படிப்புகள், அதாவது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான படிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஏ சைபர் செக்யூரிட்டி, பிடெக் கிளவுடிங் கம்ப்யூட்டிங், பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹையர் ஸ்டடீஸை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சேலரி வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுக்கப்புறமேலே நான் மேலே சொன்ன எல்லா ஹையர் ஸ்டடீஸுமே வந்துட்டு நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தனியார் துறையிலும் சரி அரசு வேலைவாய்ப்பு துறையிலும் சரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்துட்ருக்கு. வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இதுவரை சிகரம் தொழில் நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கிய வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: இன்றைய வேலைவாய்ப்பு தகவல்கள், பேங்க் ஆஃப் இந்தியா 2026 சிறப்பு அதிகாரிகள் மற்றும் கடன் அதிகாரிகள் ஆகிய இரண்டு முக்கிய ஆட்சேர்ப்பு முகாம்களை அறிவித்துள்ளது. சிறப்பு அதிகாரிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 205. விண்ணப்பிக்க வேண்டிய தேதிகள் 10 செப்டம்பர் 2026 முதல் 25 செப்டம்பர் 2026 வரை. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் பேங்க் ஆஃப் இந்தியா தொழில் வாய்ப்பு பக்கம், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி 291 பொது மற்றும் சிறப்பு அதிகாரி பணியிடங்களுக்கான இணையவழி விண்ணப்பங்களை தொடங்கியுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் 15 2026 அன்று முடிவடைகின்றது. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் iob.bank.in மற்றும் மத்திய மீன்வள ஆராய்ச்சி மையத்தில் யங் ப்ரொஃபஷனல் பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதி: விலங்கியல் அல்லது மீன்வளம் பாடத்தில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 21 முதல் 45 இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.cmfri.org.in. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 10 2026.
3: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் வேலைவாய்ப்பு பற்றிய பல தகவல்களை கேட்கலாம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில்.

0: கபாலி படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து, அனந்து பிரதீப் குமார், ஸ்வேதா மோகன் பாடியது. கேட்ட அந்த பாடல். இத்துடன் இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும்.
1: Akashvani presents Morning News. Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Government says there'll be no charges at all for person-to-person UPI transactions, irrespective of amount transferred. Maharashtra government decides to provide soft loans to sugar mills to clear pending dues of farmers for 2025-26 crushing season. Delhi government decides to double monthly incentive for ASHA workers from 3,000 to 6,000 rupees to also build hostels for 10,000 students studying in colleges and universities across the national capital. India-US joint military exercise Youth Abhyas begins at Oli in Uttarakhand and Mahajan field firing range in Rajasthan.

0: Defense and Parliamentary Affairs Minister of State Suresh Khanna said that after the construction of the Ram Temple and its consecration ceremony, Ayodhya has emerged at the national and international level as a major cultural, religious and strategic center. A large number of devotees, distinguished guests and tourists from the country and abroad are continuously visiting there. In such a situation, the security sensitivity of the area has also increased considerably. The minister said that keeping this in view, permanent deployment of energy in Ayodhya through this regional center has become necessary. Sushil Chandra Tiwari, Akashwani News, Lucknow.
1: The Chhattisgarh State Election Commission will organize a two-day All India Conference of State Election Commissioners in Nava Raipur beginning today. The 32nd Election Commissioners Conference will be inaugurated by Governor Raman Deka. State election commissioners from various states will deliberate on making the three-tier Panchayati Raj institutions and urban local bodies more empowered, transparent, inclusive, credible and participatory. International experts from Princeton University, New Jersey and the United States specializing in democratic elections will also participate in the conference. This is Akashvani giving you the news.
2: Stay in the know wherever you are. Follow us on X and Threads at AIR News Alerts.
1: Union Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan is arriving in Bihar today on a day-long visit. During the visit, Mr. Chauhan will take stock of the flood situation and meet flood-affected farmers and families. We have a report.
3: The Union Minister will begin his visit with an aerial survey of the flood-affected areas of Digwara and Manerian Patna district. He will then visit Tarasya and Saraipur villages in Hajipur. In Patna, Mr. Chauhan will hold a high-level meeting with Chief Minister Samrat Chaudhary and senior officials. The meeting will review the flood situation, disaster management, relief and rescue operations and the assistance being provided to the affected farmers. The Union Minister will also visit Munger and Bhagalpur. Meanwhile, the flood situation in Bihar continues to remain serious. With Abhishek Das's report from Patna, Jigyasa Pandey, Akashwani News.
1: Four airports are set to come up in West Bengal as the state government moves to speed up regional air connectivity. We have a report.
4: The airports will be located at Chhorda in Purulia, Balurghat in South Dinajpur, Hashimara in Alipurduar and Kolaikunda in Pashchim Medinipur. A tripartite move between the center and the state for the four airports are expected to be signed under the Udan scheme. The signing ceremony is scheduled at Navarno Sabhaghar on 23rd September in the presence of Union Civil Aviation Minister K.R. Naidu and Chief Minister Shubhendu Adhikari. The state government will provide land and develop basic infrastructure including electricity and water. The airport Authority of India will oversee airport infrastructure and flight operations. Sandeep Dasgupta, Akashwani News.
1: The opening ceremony of the 22nd edition of the India-US Joint Military Exercise Youth Abhyas was held at Auli in Chamoli district of Uttarakhand. The ceremony was conducted at the Auli Foreign Training Center with contingents of 600 personnel each from the two countries participating. The exercise has been conducted at Auli as well as the Mahajan Field Firing Range in Rajasthan. More details from a correspondent.
5: The exercise aims to enhance capabilities of both armies to conduct joint military operations in mountainous and semi-mountainous area with special emphasis on infantry-based operations. During the exercise, the two armies will exchange operational methods and strengthen joint planning and operations. The training will include the use of drones and autonomous system for surveillance and reconnaissance. Modern weapon system will also be demonstrated at the Mahajan Field Firing Range. Experts from both armies will exchange views on emerging technologies and developments related to multi-domain warfare.
1: New Zealand's Parliament has passed a legislation to implement its free trade agreement with India, paving the way for significant reductions in tariffs and expanded trade between the two countries. The legislation was approved by a vote of 93-29 with support from the opposition Labour Party. New Zealand Trade Minister Todd McClay said the agreement would deliver immediate and substantial benefits for exporters. He said the high-quality trade deal is expected to enter into force later this year. Under the agreement, tariffs on about 95% of New Zealand's exports to India will be eliminated or significantly reduced. More than half of the products covered by the deal will become duty-free from the day the agreement enters into force. All Indian goods will receive duty-free access to the New Zealand market. Wellington has also agreed to invest $20 billion in India over the next 15 years. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in the second T20 international at the Arun Jaitley Stadium in Delhi last night to take an unassailable 2-0 lead in the 3-match series. Chasing a target of 160 runs, India comfortably reached 163 for 3 in 14.5 overs. Sanju Samson top scored with a blistering 57 off 22 balls, while Abhishek Sharma contributed 39 runs off 19 balls. Ishan Kishan remained unbeaten on 38 of 23 balls to guide India home. Earlier put into bat, Afghanistan posted 159 for 8 in the stipulated 20 overs. India had won the toss and elected to field. The third and final match of the series will be played at the same venue in Delhi tomorrow. India Meteorological Department has forecast heavy rainfall over Andaman and Nicobar Islands, Arunachal Pradesh, Assam, Meghalaya, Haryana, Chandigarh and Delhi today. Similar weather conditions also expected to prevail over Kerala, Mahe, Punjab, Sub-Himalayan West Bengal, Sikkim, Tamil Nadu, Puducherry and Karaikal for the day. Met Department said the thunderstorms and lightning conditions will continue over Bihar, Jammu and Kashmir, Ladakh, Jharkhand, Odisha and Rajasthan for the next 2 days. Similar weather conditions also expected to prevail over Andhra Pradesh, Chhattisgarh, Gujarat, Lakshadweep, Madhya Pradesh, Uttar Pradesh and Uttarakhand for today. World Ozone Day has been observed across the globe today. The day is dedicated to raising awareness about the crucial role of the ozone layer in safeguarding life on Earth. The theme for 2026 is Global Action for a Cooler Planet. The theme highlights the achievements of international cooperation in protecting the ozone layer. And now for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
6: Thank you, Abhishek. India's global interests responsibilities have grown, says External Affairs Minister Jay Shankar, leads the statesman. India calls Pakistan's Masood Azhar reward move a gimmick, reports the Pioneer. On the Keshav multipurpose project, the Asian Age writes, 6 states sign pact with government over Yamuna rejuvenation. BJP plans NDA's show of strength on Modi's birthday, states the Asian Age. Meta to share reports on child safety with government agencies directly, informs the Hindu. And finally, on the Emmy Awards, Financial Express reports Widow's Bay swept the 78th Emmy Awards, setting a new comedy series record with 14 wins, including Best Comedy Series. The Pitt repeated as Best Drama, while Matthew Rhys and Jean Smart added historic acting milestones. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Government says there will be no charges at all for person-to-person UPI transactions, irrespective of amount transferred. Maharashtra government decides to provide soft loans to sugar mills to clear pending dues of farmers for 2025-26 crushing season. Delhi government decides to double monthly incentive for ASHA workers from 3,000 to 6,000 rupees to also build hostels for 10,000 students studying in colleges and universities across the national capital. India-US joint military exercise Yudh Abhyas begins at Oli in Uttarakhand and Mahajan Field Firing Range in Rajasthan. New Zealand's parliament passes legislation to implement its free trade agreement with India. And in men's cricket, India beat Afghanistan by 7 wickets in the second T20 international to take unassailable 2-0 lead in the 3-match series. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
7: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 8:30.
8: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
9: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8
8: டி
9: கடி
8: பேச்சு
9: நகைச்சுவை நிகழ்ச்சி.
8: நேயர்களே, டீ கடி பேச்சு நிகழ்ச்சியில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையே. சிரிப்போம், சிந்திப்போம்.
10: என்னங்க காலை இப்பவே விசுக விசுக்குன்னு இழுத்துக்கிட்டு வர்றீங்க? அட அதே ஆமணி கேட்குறேன். இன்னைக்கு காலையில இந்த கடையில் வந்து பூட்டை திறந்து போட்டு சட்டரை தூக்கும் போது சட்டரை ஒரு பக்கமா மாட்டிச்சு.
11: சும்மா போய் பேசாதீங்க. எப்ப பாரு கடையை என்ன திறக்க சொல்ல வேண்டியது, இன்னைக்கு நீங்க திறந்தீங்கன்ட்டு எப்படி சொல்றீங்களா? காலையில எந்திரிக்கும் போது நல்லதானே எழுந்திரிச்சிருங்க.
10: அட அம்மி, அதைத்தான் நானும் சொல்றேன் மணி. டெய்லி நீயே வந்து திறந்துட்டா இந்த பிரச்சனை இருக்காது இல்ல மணி. பாத்தல இன்னைக்கு நான் இழுத்து போட்டு ஒரு பக்கமா இப்ப என்னோட கால் இழுத்துட்டு கிடக்குது.
11: கொஞ்சமா தான் அறிவு இருக்குதா உங்களுக்கு? ஷட்டர் எங்க இருக்குது, நான் எங்க இருக்கிறேன்னு பாருங்க. எனக்கும் அந்த சட்டருக்கும் எவ்வளவு ஹைட் வித்தியாசம்.
10: ஏன்னா மணி, அதுக்கு தானே அத்தோ சோடு கம்பி ஒண்ணு கொடுத்துருக்கேன். உனக்கு வட சோடுற கம்பி பெரிய கம்பியா கொடுத்துன்னு?
11: ஆமாங்க, நல்ல வாய் மட்டும் பேசுங்க, அதுக்கு தான் இழுத்துக்கு போல காலு.
10: யாமினி, நான் அப்படி சித்த உட்காரட்டுமா?
11: உட்கார்ந்துட்டா மத்த வேலையில யார் பாக்குவா? அந்த தண்டனை நீ நேரத்துமா வரும்.
10: வருவாங்க வருவாங்க, பேப்பரத்துக்கு வெளியே போடு, பேப்பர் பார்த்தாலே வந்துருவானுங்க எல்லாம்.
11: இது என்னது, நாய்க்கு கடி எடுத்து போடுன்ற மாதிரி பேப்பர் எடுத்து போடுங்கிறீங்க?
10: ஆமா அம்மணி, அவனுக்கு வர்றதே படம் பாக்குறதுக்கான வர்றானுங்க, அதனாலதான் அம்மணி.
11: சரி சரி, உட்காருங்க உட்காருங்க. எப்பொழுதும் பண்ணுவீங்களே காலையில எந்திரிச்சு, அந்த ரெண்டு வேலையை யார் பண்றது?
10: அடம்னி, அதை நானே பண்ணிக்கிறம்னி. ஏன்னா வீட்டுல வந்து அம்மாவாசைக்கு நீ சாப்பாடு வச்சுட்டு காக்கான்னு கத்துனீங்கன்னா காக்கா ஓடி வரும். இங்க நான் தானே டெய்லி கடை திறந்தோட்டேன்னு அந்த குருவிங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. அந்த குட்டி நாய் ஒன்று வருமே வாழாட்டிக்கிட்டு, அதுக்கு ஒரு பாக்கெட் அந்த அந்த 5 ரூபா பாக்கெட் பிஸ்கெட் ஒன்று போடுவேன் இல்லையா? அது ரெண்டு நான் பண்ணாதான் வரும். நீ கூப்பிட்டா காக்கா மட்டும்தான் வரும், நான் கூப்பிட்டா எல்லாம் வரும் மணி.
11: ஓ புண்ணியம் உங்களுக்கு, பாவம் எங்களுக்கு. காக்கும்
10: ஏன மணி?
11: நடந்து
10: போறீங்க.

0: ஒரு மாசத்துக்கு அப்புறம் குளிக்கிறேன்ல, அதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தெரியற.
1: என்றா ஒரு வருஷம்ன்றத ஒரு மாசம் சொல்றியா? போன பொங்கலுக்கு குளிச்சுதான் நீயே.
0: டேய், அதெல்லாம் இப்ப நாவகப்படுத்தாதடா.
1: பல பழம் இருக்கிற என்னத்தரா போடுற மூஞ்சிக்கு நீ?
0: அதே இந்த வெள்ள வெள்ளன் இருக்குமே, சப்பாத்தி கூட போடுவோமே, கடல மாவுதான்டா.
2: குருவா இருப்பியப்பா, பெரியப்பா.
1: என்னடா சங்கதி இன்னைக்கு?
0: டேய் குப்சாமியே, இந்த போன் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்னும் கவலைப்பட தேவலடா.
1: என்றா வச்சிருக்கிற போனுக்குள்ள நீயே?
0: அங்க வா, அங்க வந்து சொல்றேன். முதல்ல எனக்கு பசிக்குது, காலைல டிஃபன் வேற சாப்பிடல, வா ஏதாவது சாப்பிடலாம்.
1: நேசம் என்ன கடையில டிஃபன் எல்லாம் இருக்குமாடா? வெறும் கடியும் டீயும் வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்கடா.
0: நமக்கு அதானடா டிஃபனே. அவரே இன்னைக்கு இட்லி பொரோட்டா பீஸான்னு ஏதாவது போட சொல்லலாம்.
1: நேசமணி அண்ணே,
3: வாங்கடா வாங்க. இப்பதான் உங்க அக்கா கேட்டுட்டு இருந்தா எங்க இன்னும் இவனுங்களுக்கு காணமேன்னு. ஏனமணி வந்துட்டானுக்கு வேற அவனுங்க.
4: வந்துட்டீங்களா? என்னடா உங்க மூஞ்சில ஒரு களை தெரியுது.
1: எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதாங்கா. கடைக்கு முன்னாடி இடியே விழுந்தாலும் வழக்கம் போல சகஜமான நிலைமைக்கு வந்துடுறீங்களே. டிவி உடஞ்சது, கடையை குழந்தை இடிச்சாங்க, எப்படி நேசம் பண்ணி அதெல்லாம் தாண்டி வரீங்க?
4: ஏனுங்க, இவனுங்க மூஞ்சில சந்தோஷத்தை பாத்தீங்களா? இவனுங்க நல்லவனுங்களா கெட்டவனுங்களான்னு தெரியலையே.
5: இவங்க நல்லவரா கெட்டவரா
6: தெரியலப்பா, தெரியல.
7: அடைச்சி நிறுத்து.
4: ஏடு அந்த விளக்க மாறே, போன வாரம் என்னமோ அப்படி கவலைப்பட்டானுங்க, இந்த வாரம் என்னமோ எல்லாத்தையும் சொல்லி காமிக்கிறானுங்க. சரி அதெல்லாம் போட்டும், ஒரு வாரமே எங்கடா போனீங்க?
1: ஒரு வாரமா ஆடு ஒர்க் பண்ணமாக்கும்.
4: ஆடு ஒர்க்கா? ஆடு கிடு வாங்கிட்டீங்களா என்ன?
1: இது தாண்டா இந்த பக்கமே வர வேண்டாம்னு சொல்றது நானு. என்றாடியே
0: உர்ரா கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் இங்கிலீஷ் தெரியல, அதே ஆடு ஒர்க் இல்ல ஹார்டு ஒர்க்.
4: அட வேணையும் புடிச்ச குரங்குங்களா? யார பார்த்து இங்கிலீஷ் தெரியலங்கிற? நான் டிகிரி ஹோல்டர் தெரியுமா?
1: ஆனா டிகிரி காப்பியே தான் கொடுக்கணும். போங்கக்கா.
4: உங்க வாயங்களுக்கு டிகிரி காப்பி வேற.
3: ஏனமணி, இவனுங்க என்னமோ மாடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கணும், இப்ப என்ன இவனுங்க ஆடு மேய்க்கிறான் ஆடு மேய்க்கிறாங்கிறானுங்க.
4: மாடை இவனுங்களால எப்படி மேய்க்க முடியும்? இதுங்களை விட பெருசா இருக்குதுல்ல அது.
3: ஏனமோ இவனுங்க தானே சொன்னானுங்க இப்ப ஆடு ஒர்க் பண்ணும் ஆடு ஒர்க் பண்ணோன்னு.
4: அதுக்குதான் ஆடு மேய்க்க போய்க்கிறாங்களாட்டு இருக்குது.
0: வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இதுக்குதான் இந்த மாதிரி பண்ணியான இடத்துக்குலாம் வர வேணாம்னு சொன்னேன். பாரா, ஆடு மாடுன்னு ஒரு கல்ச்சரை இல்லாம பேசிட்டு இருக்காங்க.
8: டென்ஷன் ஆகாதீங்கன்னு. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன்.
9: ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்ன மகாஜி பண்ணிடுவேன்.
8: குறைச்சு பேசாதீங்க. நானு எஜுகேட்டட் ஃபேமிலி.
9: என்னது எஜுகேட்டட் ஃபேமிலியா? நீ எத்தனாவது வரை படிச்சிருக்க?
8: நான் ஏழாவது பாஸ்னே.
9: ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற?
3: ஏனமணி, நான் என்னமோ மாடு மேய்க்க சொன்னேன், நீங்க என்னமோ ஆடு மேய்க்கிறானு, இப்ப என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பண்ணி மேய்க்கிறானுங்களா இருக்குது?
1: இவங்களுக்கு விளக்கம் சொல்லியே ஓஞ்சிட மாட்டிருக்கடா ராமசாமி.
0: அதானே, நம்ம எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட கையில எடுத்துருக்கோம், எவ்வளவு பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பிசினஸ் மேக்னட்ரா, நம்மளாம் இங்க வரலாமா?
4: ஏன்றா, போன மாசம் ஏதோ காடை எடுத்துட்டு வந்துட்டு ஏதோ கலாட்டா பண்ணீங்களே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டீங்களா? மூஞ்சே சரியில்லையே.
0: நோ நோ நோ, இப்ப நாங்க பிசினஸ் மேன்.
4: அந்த வெங்காயம் எல்லாம் போட்டோம், அந்த தொடப்புக்கிட்ட எடுத்துக்க அந்த வாசல பெருக்கி விடு. நேசமணி எனக்கு கால் சுலுக்கிச்சு.
1: கால் சுலுக்கிச்சு, கை சுலுக்கிச்சு, வாய் சுலுக்கிச்சு. நீ நம்ம கையில என்ன இருக்குதுன்றது காட்டுறா ராமசாமி.
4: திடீர்னு இப்படிதான் மூஞ்ச பல்பெரியற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா பிச்சு போட்ட மாதிரி ஆயிருவானுங்களே. பாவமா இருக்குது.
3: திருவிழால காணாம போன மாதிரிதான் வந்து நீப்பானுங்க. நீயும் இதே மாதிரிதான், நீயும் ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு இருக்கிற.
1: டேய், வழக்கம் போலதான் ஆயிரப்படுதுரா ராமசாமி, இந்த வாட்டியாவது நம்ம ஜெயிச்சிருவோமாடா.
0: மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸான நேஸ்மணி, பிளீஸ் டேக் ரெஸ்பெக்ட், கிவ் ரெஸ்பெக்ட். என்னடா
1: பிஸ்கெட் இருக்கடா வந்து கேக்குற கடிதனடா கேட்ட?
0: டேய், அவங்க தான் கலாய்க்கிறாங்கன்னா நீ ஏன்டா இப்படி கலாய்க்கிற?
1: வாழ்க்கையே கலாய்க்கிற மாதிரி தான்டா இருக்கு ராமசாமி.
4: ஏனுங்க அந்த பேளக்மா தேடுங்க, என்ன இவனுங்க ஓவர பண்ணிட்டு இருக்கானுங்க
0: இன்னைக்கு. சரி நேசமணினா, இங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு ராகி மால்ட் போடுங்க.
4: இவனுங்களுக்கு கேக்குறானுங்களா இல்ல இந்த ஆடு வாங்கி இருக்கிறாங்க அதுங்களுக்கு கேக்குறானுங்களான்னு தெரியலையே.
1: ஜோ ஜாடரா, என்றா இது ராமசாமி? நம்மள பெருமையா நினைப்பாங்கன்னு பார்த்தா நம்மள நம்மளதான் பெருமையா பேசிக்கணும் மாட்டிருக்குதுரா. நம்ம பொழப்பு சிரிப்பா சிரிக்குதாடா.
0: அவங்க நம்மள மனசுனாவே மதிக்கலடா. வந்ததுல இருந்து ஆடு மாடு பண்ணி ஒரு தடவையாவது ராமசாமி குப்புசாமின்றாங்களா?
1: ஏடா அது என்ன சங்கதின்னு சொல்றா? இது வேணும் அது வேணும்னு இருக்கிற காசை கேட்ட நீ என்ன பண்ணுவ? எங்கடா மூஞ்சி வச்சுக்குவ?
0: டேய், இதாண்டா ஆண்ட்ராய்ட் போனு, இதுல வந்து ஒரு கேம் இருக்குது. இந்த கேமை காசு கட்டி விளாண்டோன்னு வையன், 10 ரூபா கட்டினா 100 ரூபா கிடைக்கும், 100 ரூபா கட்டினா 1000 ரூபா கிடைக்கும், 1000 ரூபா கட்டினா 10000 ரூபா கிடைக்கும்டா.
10: உலகமெல்லாம் சுத்தி பாக்கலாம், விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா டிரஸ் போடலாம். இன்னொரு கப்பல்கார பொண்ணை பார்த்து செட்டப் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம்.
4: தனி
3: சப்ளை பண்றன்ட்டு வாட்டர் டேங்க் பெருசா கட்டிருக்கானுங்களே ரவுண்டா, அது மேல உட்காந்து படிச்சிருப்பானோ?
0: செல்போன் டவர் மேல இருந்து படிச்சேன். யாரா அவங்க?
1: ஆமா, இந்த போனை பத்தியும் கேம் பத்தியும் யாரா சொன்னது உங்ககிட்ட?
0: அவங்க முன்னாடி ஒரு பில்டப் காமிச்சேன், உனக்கு மட்டும் தனியா சொல்றேன். பக்கத்து வீட்டு பசங்க ஒரு வாரமா விளையாண்டு இருந்தானுங்க, அவனுகிட்ட இருந்தா இதெல்லாம் கத்துக்கிட்டேன். அவனுங்க தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தானுங்கடா.
1: ஏண்டா நான் ஏதோ காடுல ஏமாந்தமா, நீ எதுவும் ஏமாந்துற மாட்டீங்களா ராமசாமி?
11: போட, பேசும் போது அதெல்லாம் படுத்துறது. நம்ம மைண்ட் அங்க போகுது.
0: டேய், அவனுகிட்ட இருந்து ஃபுல்லா டீடைல் வாங்கிட்டேன், எல்லாமே எனக்கு இப்ப தெரியும். ஐ எம் எ வில்லேஜ் விஞ்ஞானி. நீ அப்படி சந்தேகப்படுற?
4: ஏனுங்க, அதென்னது கையில வேற புது போன் ஆட்டிருக்குது, பல பலன்னு தெரியுது, திருப்பி திருப்பி காமிக்கிறான் நமக்கு. என்ன நினைச்சிருக்கா, எங்க இருந்து திருடி பண்ணிட்டானா?
1: ஏன்றா போன் எப்படி வாங்கின? நீ அதையும் சின்ன பிள்ளைக்கு புடிக்கிட்டியா?
0: அது ஒரு பெரிய கதடா. பட் அந்த கதையை இங்க ஓபனா சொன்னா நம்ம மானமே போயிரும். உனக்கு மட்டும் தனியா சொல்றேன். டே குப்சாமி, என்ற வீட்டுல என்ற பாட்டி இருந்துச்சுல்ல?
1: என்றா பண்ணத?
0: பாட்டி ஒண்ணும் பண்ணலடா, பாட்டி காதுல போட்டிருந்த பாம்படத்தை கழட்டிட்டா. அந்த பாம்படம் தாண்டா இந்த போனா மாறி நிக்குது.
1: ஒரு கஞ்சி கேட்டாலே அடிச்சு துரத்தும், எப்படா சமாளிக்க போற? உன் பாட்டி உன்ன துரத்திட்டு வராம இருந்தா சரி,
0: அதெல்லாம் பாத்துக்கலாம். இதுல ஜெயிச்சிட்டோன்னு வையே, ஒரு பாம்படம் இல்ல ஊருக்கே பாம்படம் வாங்கலாம்,
1: படம் காட்டலாம்.
0: ஆமான்ற
3: ஏனமணி, அவன் தான் சொன்னான் இல்ல பாம்படம் பாம்படம் இருந்தானே.
4: பாம்படமா?
3: அந்த ஆயா காதுல எல்லாம் தொங்கும் இல்ல?
4: ஆமா, அது எப்படி இவன் கழட்டினா?
3: ஏனமணி, பாம்படம் எல்லாம் ஆயா காதுல இருந்ததுன்னா அது பவுன் கணக்குல எல்லாம் இருக்கும்.
4: அது எதுக்குங்க இவன் கழட்டிட்டு போனா?
1: என்ற நேசமணி, நான் கடை வடையதான் கொடுத்து மயக்கத்துல எடுத்துட்டு வந்துட்டியாடா.
0: எப்படா கண்டுபிடிச்ச?
1: அதான பார்த்தேன். ஏன் நேசமணி, அது என்ற அது பீஸா பர்கரு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தியா டவுன்ல அன்னைக்கு, அதெல்லாம் நேசமணி போட சொல்லியே. என்றாது
0: ஒரு கட்டு லெட்டு வேணா போட சொல்லலாம்.
3: ஏனமணி, தட்டுல போடுறதுக்கே இவனுங்களுக்கு ஒண்ணும் இல்ல, இவனுங்க என்னமோ கட்டு லெட்டுங்கிறானுங்க.
4: ஏனுங்க, இத்தனை பெரிய போன் வாங்கறதுக்கெல்லாம் இவனுங்கிட்ட காசு இருக்குது இல்ல? பெரிய இவனுங்களாட்ட வந்தது ராகி மால்ட்டு கேட்டானுங்கல்ல, அக்கௌண்ட் புக் எடுத்து காசை செட்டில் பண்ண சொல்லுங்க முதல்ல.
3: ஆமா ஆமா மணி, என்ற பேர சொல்லி இல்ல அவன் கூப்பிட்டான், இவனு சும்மா விட கூடாது, இருக்கிற காசு எல்லாத்தையும் வாங்கு.
0: டே குப்சாமி, உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடு, ஒரு பத்தே நிமிஷத்துல இந்த கேமை முடிச்சுட்டு வந்து எல்லா அமௌண்ட் செட்டில் பண்றேன்.
1: நிஜமாத்தான் சொல்றியாடா?
0: ஆமாண்டா, அதுக்கு தானே இந்த கேம் இருக்குது. பாரு, இந்த கேமை விளையாண்டு முடிச்சு இவங்க பணத்தை மூஞ்சில விட்டு எறியறண்டா.
1: என்றா கையில காசு வச்சிருக்கீங்க? என்னடா ராமசாமி,
0: கேமை முடிச்சிட்டேன்னு வை, என் அக்கௌண்ட்க்கு காசா வந்துட்டே இருக்கும்டா. டே ஸ்கேனர் வாங்கடா, நான் இப்பவே காசை கொடுத்துறேன்.
4: இத்தனால எச்சு டம்ளர் கழுவிட்டு ரெண்டு டம்ளர் டீயை வாங்கி குடிச்சிட்டு போவானுங்க. இன்னைக்கு ஸ்கேனர் வேணுமா? ஸ்கேனர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதாண்ட ஸ்கேனர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
1: நாங்க இருக்கிற பிஸிக்கு உங்க கதையெல்லாம் கேக்குறதுக்கு ரெடியா இல்ல, சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு அடுத்த வேலையை பாப்போம்.
0: அதானே, ஆர்டர் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு, நானே ரெண்டு கேம் விளையாண்டேன், இன்னும் தரலடா.
4: டேய் தண்டங்களா, கட்லெட் வந்தாச்சு, முதல்ல காசை கட்டி போட்டு அதுக்கப்புறம் கட்லெட் மேல கைய வைங்க, இல்லன்னா கைய உடச்சு
0: போடுவேன்.
1: ரொம்ப பசிக்குது, அந்த கட்லெட் எடுத்து சாப்பிடலாம் வாடா.
0: நோ நோ நோ, நான் ரோசக்காரன்டா, இரே ஸ்கேன் பண்ணிட்டே சாப்பிடலாம். போட்டாச்சு போட்டாச்சு, காசை போட்டாச்சுன்னு சொல்றா குப்சாமி.
4: ஏனுங்க, 1000 ரூபாய் கடனுக்கு 2000 ரூபாய் போட்டு விட்டுருக்கானுங்க. இவனுங்க கிட்ட ஏது இவ்வளவு காசு, என்ன நடக்குது இவனுக்குள்ள? 2 ரூபா கொடுத்து டீயே குடிக்க மாட்டானுங்க, இன்னைக்கு 2000 ரூபாய் போட்டு விட்டுருக்கானுங்க.
1: என்றா ராமசாமி, டவுன்ல இருந்து 10 ரூபா கேட்டு வந்துட்டு தராப, இங்க 1000 ரூபாய்க்கு 2000 ரூபா போட்டு விட்டுக்கிறிய, நியாயமா தெரியுதா உனக்கு? எதுக்குடா 2000 ரூபா போட்டு விட்ட?
0: டே, நமக்கு தான் ஏகப்பட்ட காசு வந்துட்டு இருக்குல்ல, இந்த 2000 ரூபாய்லாம் நமக்கு சர்வ சாதாரணம், இன்னும் நிறைய வரப்போகுதுரா. 1000 ரூபா பில்ல கட்டட்டும், 1000 ரூபா டிப்ஸ் வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான்.
4: இதுல ஏதோ பில்லத்தானே இருக்குது, முதல்ல கல்லால இருந்து 1000 ரூபாய் எடுத்து அவங்க கையில செட்டில் பண்ணுங்க, நமக்கு வர வேண்டிய காசு வந்தா போதுங்க.
3: ஆமா அம்மணி, எனக்கு என்னமோ பயமா இருக்குது அம்மணி, ஏற்கனவே புலிய கொண்டு வந்துட்டு பூனானுங்க, ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தானுங்க, அதுக்கப்புறம் காடை எடுத்துட்டு வந்தானுங்க, ஒரு நாள் என்னன்னா திருடனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு கிடந்தானுங்க. தினமும் சரிப்பட்டு வரல அம்மணி, இனி அடுத்த அப்பள எங்க கொண்டு போய் நம்மளை நிறுத்துவானுங்கன்னு தெரியல. காசு 1000 ரூபாய் அவனுங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுரு.
4: இந்த அலப்புற புடிச்ச பசங்க திருந்தவே மாட்டானுங்களா?
3: பாட்டாதான் திருந்துவானுங்கன்னா படுத்தும் அம்மணி படுத்தும்.
0: வாடா குப்சாமி, நமக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது.
1: என்ற வேலை அது?
0: இவ்வளவு நேரம் கேம் விளையாண்டல்ல, பாரு போன்ல சார்ஜ் தீர்ந்து போச்சு, வா சார்ஜ் போட்டே விளையாடுவோம். பொழுதுனைக்கு இங்கே உட்காந்து என்னத்த பண்ண போறோம்?
1: இப்படித்தானடா நம்ம பொழுது போயிட்டு இருக்குது ராமசாமி. தெரிஞ்சாலா
4: ஆடுங்கடா ஆடுங்க, எந்த அளவுக்கு ஆடுறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம்,
3: என்ன நடக்குது போறதுன்னு பாப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டு வச்சது டீ கடி பேச்சுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் சந்திக்கலாமுங்க. நன்றிங்க.
12: நிகழ்ச்சியில் பங்கேற்றோர்
13: நேசமணியாக ஜி சரவணன்,
12: சரோஜாவாக வி கவிதா, ராமசாமியாக கே கார்மிதில், குப்புசாமியாக ஆர் ஜெய் ராகவேந்திரா, அமைப்பில் உதவி ஆர் ஜெய் ராகவேந்திரா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
14: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
15: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
14: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
15: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
16: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
15: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
17: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
18: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கவும்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8. நேரம் 8:45.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

ஓ காதல் கண்மணி படத்திற்காக ஏ ஆர் ரகுமான் ஜோனிடா காந்தி குழுவினர் பாடியது. அந்த பாடல் வைரமுத்து எழுதி ஏ ஆர் ரகுமானின் இசையில் ஒலித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். நேயர்களே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கும் முன்பாக உங்களின் கவனத்திற்கு இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில நீங்க பேச போற தலைப்பு இதுதான். பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு இன்று முக்கியமானது கண்டிப்பா கனிவா. உள்ளூர் நேயர்கள் 9344901018 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். வெளியூர் நேயர்கள் 9342901018 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். புதிய நேயர்களுக்கான அலைபேசி எண் 8300019108. எண்ணங்களின் வண்ணங்களில் இன்று நீங்க பேச போற விஷயம் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு இன்று முக்கியமானது கண்டிப்பா கனிவா.

ஒலித்தது அஞ்சான் படத்தின் பாடல். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பெண்ணிதையாள் ஸ்வேதா பாடியது அந்த பாடல்.

ஜகமே தந்திரம் படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து தனுஷுடன் இணைந்து பாடிய அந்த பாடலோடு இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிறைவு பெறுகிறது.

0: திறந்த வெளியில் தேங்கும் நீர் கொசுக்களின் உற்பத்திக்கு காரணமாகிறது. மலேரியா, டெங்கு போன்ற நோய்களை பரப்பும் கொசுக்களிடமிருந்து நம்மை பாதுகாக்க திறந்த வெளியில் தண்ணீர் தேங்குவதை தவிர்ப்பீர்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:00.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
4: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
1: நேர்களே, ரெட்ரோ ராகங்களில் இன்று இடம்பெறுவது வில்லேஜ் வைப்ஸ்.

0: மனு ஸ்வர்ணலதா குழுவினர் பாடியது. இளையராஜாவின் இசையில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் சின்ன மாப்பிள்ளை.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: புதுநெல்லு புதுநாத்து படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். நேர்களே, ரிட்ஷோ ராகங்களில் இன்று வில்லேஜ் வைப்ஸ் தொடர்ந்து கேட்கலாம். 9:15 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
3: கன்னட தேசத்துல ஒரு ரத்தன வியாபாரி இருந்தார். அவர் வேறு நவகோடி நாராயணன். வசதிக்கு குறைவில்லை, பெரிய கோடீஸ்வரர். பணம் தான் அவர்கிட்ட தாராளமாக இருந்ததே தவிர மனம் இல்லை. அடுத்தவங்க ஒரு உதவின்னு வந்து நின்னால் திரும்பி கூட பார்க்க மாட்டார். தான தர்மம் எதுவுமே செய்ய மாட்டார். இவர் தான் செய்யலையே தவிர அடுத்தவங்களையாவது செய்ய விடலாம்ல, அதுவும் விட மாட்டார். அவர் சம்சாரம் லட்சுமி அம்மாள். அவங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. யார் வந்து உதவின்னு கேட்டாலும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் அவங்களையும் இவர் எதுவும் செய்ய விடுறதில்ல. அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த நவகோடி நாராயணன் தன்னுடைய கடையில் உட்காந்து வியாபாரத்தை மும்முரமாக கவனிச்சிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அவர் முன்னாடி வந்து நின்னார். ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் நிதி உதவி பண்ணால் தேவையில்லை அப்படின்னார். இவர் எப்படி கொடுப்பார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வான்னுட்டார். அந்த பெரியவர் உடனே கடையை விட்டு புறப்பட்டார். நேராக நவகோடி நாராயணன் வீட்டுக்கு போய் நின்னார். அங்கே அந்த அம்மா அப்போ தான் துளசி பூஜை பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த பெரியவர் தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி உதவின்னு கேட்டார். அந்த அம்மா உடனே தன்னோட வைர மூக்கத்தையை கழட்டி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு அந்த பெரியவர் நேராக எங்கே போனார் தெரியுமா, நவகோடி நாராயணன் கடைக்கு வந்தார். இந்த மூக்குத்தியை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்கன்னு கேட்டார். அவர் மூக்குத்தியை வாங்கி பார்த்தார். என்ன இது, நம்ம வீட்டு மூக்குத்தி மாதிரி தெரியுதே அப்படின்னு சந்தேகப்பட்டார். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணார். அந்த மூக்குத்தியை அங்கேருந்த ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினார். ஐயா பெரியவரே, கொஞ்ச நேரம் இப்படி உட்காருங்க, இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு போனார். நேராக வீட்டுக்கு போனார். லட்சுமி இங்கே வாழ்னார். வந்தாங்க. எங்கே உன் மூக்குத்தின்னு கேட்டார். இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன், அதுதான் கழட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. எங்கே வச்சுருக்கிற, எடுத்துகிட்டு வா பார்க்கலாம்னார். அந்த அம்மாவுக்கு பயமாக போட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துளசி அம்மனே நீ தான் தோணே அப்படின்னு வேண்டிக்கிட்டு போய் பெட்டியை திறந்தாங்க. அங்கே பார்த்தா மூக்குத்தி அங்கே இருக்குது. உடனே அதை எடுத்துகிட்டு வந்து கணவன்கிட்ட கொடுத்தாங்க. நவகோடி நாராயணன் பார்த்தார். உடனே திரும்பி கடைக்கு வந்தார். அங்கே வந்து பார்த்தா அந்த பெரியவரையும் காணோம், பெட்டியில் வச்சுருந்த மூக்குத்தையும் காணும். அவருக்கு ஒரே ஆச்சரியம். மனைவி கொடுத்த மூக்குத்தையும் மறுபடியும் எடுத்து பார்த்தார். அப்போ அதில் ஒரு காட்சி தெரிஞ்சுதான். பார்க்கடலில் நாராயணன் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிறார். எதிரில் நாரதர் நிற்கிறார். அந்த நாரதர் தான் தான்கிற உணர்வு நவகோடி நாராயணனுக்கு ஏற்படுது. அவ்வளவுதான். உடனே வீட்டை அப்படியே திறந்து போட்டுட்டு மனைவியை அழைச்சிக்கிட்டு பண்டரிபுரம் கிளம்பிட்டாராம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொத்துக்களையெல்லாம் ஏழை எளியவங்க கிட்ட கொடுத்துட்டு போவோமே அப்படின்னாங்களாம். அப்படி செய்யக்கூடாதுன்னாராம் அவர். என்னங்க இது, முன்னாடி அப்படி தான் சொன்னீங்க, இப்போவும் அப்படியே சொல்கிறீங்களேன்னாங்க. முன்னாடி அந்த சொத்து என்னுடையதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எப்படின்னா அந்த சொத்து என்னுடையது இல்லை, பண்டரிநாதனுடையதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அது யாருக்கு கொடுக்கறது, யாருக்கும் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? அப்படி புறப்பட்ட அந்த நவகோடி நாராயணன் யாரை நினைக்கிறீங்க? அவர் தான் பின்னாடி புரந்தரதாசராக மாறி நிறைய கீர்த்தனைகள்லாம் எழுதினவர். அவங்க கதை அப்படின்னா நம்ம கதை வேறு மாதிரி இருக்குது. நம்மளால் ஒருத்தர் வந்தார். சார், எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக மூக்குத்தியை கழட்டி ஒரு பெட்டியில் வச்சுருந்தாங்க. மறுபடியும் திறந்து பார்க்குறப்போ அது காணாமல் போட்டுது சார்னார். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சுன்னு, கடவுளை வேண்டிக்க கிடச்சிரும்னே அதே மாதிரி செஞ்சாங்க. ஒரு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் திடீர்னு அந்த பெட்டியிலேயே அது வந்துட்டுதுன்னார். ஆச்சரியமாக இருக்கு என்ன, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னார். எப்படின்னு கேட்டேன். அந்த மூக்குத்தியை நான் தானே எடுத்து ஒரு அவசர தேவைக்காக அடகு கடையில் வச்சுருந்தேன் அப்படின்னார். பாருங்கள், அவர் வந்து புரந்தரதாசர், இவர் வந்து மனைவிக்கு நிரந்தரதாசர்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நீங்க பேச போற தலைப்பு பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு இன்று முக்கியமானது. கண்டிப்பா கனிவா உள்ளூர் நேயர்கள் 9344901038 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். வெளியூர் நேயர்களுக்கான எண் 9342901038. புதிய நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 8300109108. பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு இன்று முக்கியமானது கண்டிப்பா கனிவா. இது இன்றைய எண்ணங்களின் வண்ணங்களில் நீங்கள் பேசப்போகும் விஷயம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நேரம் 9:15:35.
1: இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

சின்ன பூவே மெல்ல பேசு. இந்த படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் எழுதி இசையமைத்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குழுவினர் பாட கேட்டீர்கள். ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

இளையராஜாவின் இசையில் ஒலித்த அந்த பாடல் மனோ குழுவினர் பாடியது. என் புருஷன்தான் எனக்கு மட்டும் தான் படத்தின் பாடலை கேட்டீர்கள். வில்லேஜ் வைப்ஸில் தொடர்கிறது இதோ அடுத்த பாடல்.

0: ஆராரோ ஆரிராரோ படத்திற்காக பரத் வாஜின் இசையில் ஒலித்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேர்கள் உங்களுக்காக இப்போது வழங்கப்படுகிறது. இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி, கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரம், விலை அளவுகள் யாவும் கிலோ 1 மட்டும். நேர்களே, இன்றைய உழவர் சந்தையில் கத்தரிக்காய் கிலோ 38 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 42 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 30 ரூபாய்க்கும், ஆப்பிள் ரகம் 35 ரூபாய்க்கும், அவரை 65 ரூபாய்க்கும், புடலங்காய் 35 ரூபாய்க்கும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்கப்படுகிறது. பீர்க்கங்காய் கிலோ 48 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் மற்றும் அரசாணிக்காய் தலா 20 ரூபாய், பச்சை மிளகாய் 60 முதல் 70 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சின்ன வெங்காயம் 85 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 65 முதல் 68 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 34 ரூபாய், தேங்காய் 65 ரூபாய், மாங்காய் 100 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 முதல் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 45 ரூபாய்க்கும், நூல்கோல் 45 ரூபாய்க்கும், டர்னிப் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முட்டைகோஸ் 20 ரூபாய், காலிஃப்ளவர் 45 ரூபாய், பட்டாணி 120 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 200 ரூபாய், இஞ்சி 90 முதல் 160 ரூபாய், புஷ்பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 70 முதல் 80 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 90 முதல் 110 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 40 ரூபாய்க்கும், குடை மிளகாய் 60 ரூபாய்க்கும், வஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், புரோக்கோலி 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரை வகைகளில் கறிவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் கிலோ 1 என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கீரை வகைகள் யாவும் கிலோ 1 60 ரூபாய். வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 100 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய், எலுமிச்சம்பழம் 250 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 50 ரூபாய், மாதுளம்பழம் 150 முதல் 160 ரூபாய், திராட்சை 100 முதல் 200 ரூபாய், வாழைப்பழம் பூவன் ரகம் 55 ரூபாய், ரஸ்தானி 60 ரூபாய், மோரிஸ் 45 ரூபாய், நேந்திரன் 50 முதல் 55 ரூபாய், செவ்வாழை 90 ரூபாய், கற்பூரவல்லி 50 ரூபாய், ஆப்பிள் 200 ரூபாய், ஆரஞ்சு 100 ரூபாய், சாத்துக்குடி 80 ரூபாய், அன்னாசிப்பழம் 90 ரூபாய். இதுவரை இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி, கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரங்கள் வழங்கப்பட்டது உங்களுக்காக. நேரம் 9:35.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: அருண்மொழி சித்ரா குழுவினர் பாடியது அந்த பாடல். கங்கை அமரன் எழுதி இளையராஜாவின் இசையில் இடம்பெற்ற அந்த பாடல் ஒலித்த படம் தாலாட்டு பாடவா.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: மண்ணின் வாசமும் மனதின் நேசமும் இசையில் கலந்த பாடல்களாக இது வில்லேஜ் வைப்ஸ்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நேயர்களே, உங்களின் கவனத்திற்கு இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நீங்க பகிர்ந்துக்க போற விஷயம் இதுதான். பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு இன்று முக்கியமானது கண்டிப்பா கனிவா. உள்ளூர் நேயர்கள் 9344-1001-18 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். வெளியூர் நேயர்களுக்கான எண் 9342-1001-18. புதிய நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8300-1901-18. பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு இன்று முக்கியமானது கண்டிப்பா கனிவா.

0: மனு எஸ் ஜானகி பாடியதை கேட்டீர்கள். தேவாவின் இசையில் ஒலித்தது காளிதாசன் எழுதிய பாடல். மண்ணுக்கேத்த மைந்தன் பட பாடல் அது.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: மாலியின் பாடல் வரிகள் அம்சலேகாவின் இசையில் ஒலித்தன. எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாட கேட்டீர்கள். வேலை கிடைச்சாச்சு படத்தின் பாடலை.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

எங்க ஊரு மாப்பிள்ளை படத்திற்காக வாலி எழுதி இளையராஜாவின் இசையில் மனோ சித்ரா குழுவினர் பாடிய கேட்ட அந்த பாடலோடு இன்றைய ரெட்ரோ ரகங்களின் வில்லேஜ் வைப்ஸ் நிறைவு பெறுகிறது.

குப்பைகள் போட வேண்டிய இடம் குப்பை தொட்டிகளே, தெருவோரங்கள் நீர்நிலைகள் அல்ல. மண்ணும் நீரும் குப்பைகளால் பாழ்படுவதை தவிர்ப்போம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து குப்பை தொட்டியில் இடுவோம்.

0: உழவர் மனம் நிகழ்ச்சியின் முதல் நேயர். வணக்கங்க.
1: வணக்கம்.
0: உங்க பேருங்க?
1: சந்தியா செந்தில்குமார்.
0: சரிங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் இப்போ காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு அம்மா அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரி, என்ன படிச்சு முடிச்சீங்க?
1: பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேங்க.
0: சரிங்க, வேற வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: ஐடி ஜாப் அந்த மாதிரி போகலான்னு ஐடியா இருக்கு. இப்போதைக்கு அம்மா அப்பாவுக்கு விவசாயத்துக்கு கூட இருந்து உதவி பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரிங்க, இப்போ தோட்டத்தில் காய்கறி ஏதாவது போட்டிருக்கீங்களா?
1: வாழைக்கண்ணு நட்டிருக்கோம் எங்கள் தோட்டத்தில்.
0: சரிங்க, தண்ணியெல்லாம் இருக்குங்களா?
1: தண்ணியெல்லாம் இப்போ ஓரளவுக்கு இருக்குதுங்க.
0: சரிங்க, இப்போ நீங்கள் சுற்றி பார்த்த இடங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
1: இருக்கு. இப்போ தான் போன வாரம் ஏற்காடு போனோம், கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு. பூங்காலாம் போனவங்கெல்லாம் பூக்கள்லாம் நிறைய வித்தியாசமாக வச்சுருந்தாங்க, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு.
0: சரிங்க, உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பாடல்கள் ரொம்ப அதிகமாக பிடிக்கும்?
1: புதுசாக வர பாட்டும் நிறையா கேட்பேன், பழைய பாடல்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் என்னங்க?
1: காதல் மன்னன் படத்துலேருந்து உன்னை பார்த்த பின்பு நான், அந்த பாட்டு வேணும்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் உங்களுக்காக இந்த பாடலை வழங்கலாம். நன்றிங்க.
1: நன்றி.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் மனம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கங்க.
1: வணக்கம்.
0: உங்கள் பேருங்க?
1: என் பேர் ரவீந்திரன்.
0: சரிங்க, எந்த ஊருங்க?
1: நான் இங்கே லவுடல்லைங்க.
0: இப்போது தோட்டத்தில் என்ன காய்கறிகள்லாம் போட்டிருக்கீங்க?
1: இப்போ தாங்க சமீபமாக பூண்டு போட்டு எடுத்தோங்க.
0: இப்போ அதுக்கான விலையெல்லாம் எப்படிங்க, ஓரளவு கிடைச்சிங்களா?
1: போன இதில் வரைக்கும் நல்ல விலை கிடச்சிட்டு இருந்துச்சுங்க. இப்போது விலை கம்மியாக இருக்குங்க. முதல் 400 ரூபா பக்கம் போயிச்சுட்டு இருந்துச்சு, இப்போ கம்மியாக இருக்குங்க.
0: வேறு என்ன காய்கறி அடுத்து சாகுபடி பண்ணலான்ட்டு இருக்கீங்க?
1: அடுத்ததாக கேரட் போடலான்னு ஒரு யோசனை இருக்குங்க. மலையை பார்த்துட்டு தாங்க, தண்ணி இல்லை, எல்லா பக்கமும் தண்ணி இல்லாதனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் அது கொஞ்சம் பார்த்துட்டு போடலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க.
0: எல்லா பக்கமே ரொம்ப வறட்சியாக இருக்கு இல்லைங்களா?
1: ஆமாங்க, எல்லா பக்கமும் தான். இந்த காலநிலை மாறிடுச்சு, இப்போ மழை வேற இல்லை. இப்போ எல்லாம் இந்த மாதம்லாம் மழை அடிக்கக்கூடிய மாதம் தான். இப்போ பார்த்தா மழை இல்லை, வெறும் வெயில் மட்டும்தான் இருக்குது. அதனால் தண்ணி ரொம்ப பற்றாக்குறை, எல்லாம் வண்டி ஏற்பாடு பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது.
0: அதனால் வந்து ரொம்ப செலவாகும்.
1: நார்மலாக இருக்கிறத விட இப்போது செலவு ஜாஸ்தி தாங்க. விவசாயம் வந்து மழையை நம்பி நம்ம பண்ண வேண்டிய இதில் வந்து இப்போது வண்டியில் வச்சு தண்ணி கொண்டு வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அது வந்து செலவு அதிகம்தாங்க.
0: மழை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறோம். சரிங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடலை விரும்பி கேட்குறீங்க?
1: நீங்களே விவசாயம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பாடல் போட்டுருங்க.
0: கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு இனிமையான பாடலை வழங்கிடலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கங்க.
1: வணக்கங்க.
0: உங்க பேருங்க?
1: கார்த்திகா.
0: சரிங்க. எந்த ஊருங்க?
1: கோபி பக்கத்துல துறையம்பாளையம்.
0: உங்க பகுதியில் இப்போ தோட்டத்தில் என்ன சாகுபடி அதிகமாக பண்ணுவாங்க?
1: நெல், கரும்பு, வாழை, சோளம் இதெல்லாம் பண்ணுவாங்க.
0: வேற காய்கறி பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி பண்ணுறது இல்லைங்களா?
1: இல்லை, இந்த பக்கம் காய்கறி அதிகம் இல்லை, வராது.
0: அதிகமாக நெல், கரும்பு தான்.
1: ஆமாங்க.
0: பாசனமெல்லாம் கிணத்து பாசனங்களா இல்லை வாய்க்கால் பாசனங்களா?
1: வாய்க்கால் பாசனம் தாங்க.
0: தண்ணி வந்து எந்த டேம்லேருந்து வருங்க?
1: கொடிவேரி, கொடிவேரி டேம்லேருந்து வரும்.
0: சரிங்க. உங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
1: பாட்டு கேட்பேங்க.
0: நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: பீமா படத்திலிருந்து எனது உயிரே சாங்.
0: உங்களுடைய விருப்ப பாட்டை கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி.

0: நிகழ்ச்சியின் நேரில் நேரில் சந்திப்போம். வணக்கங்க.
1: வணக்கங்க சார்.
0: உங்க பேருங்க?
1: என் பேர் ஜெகநாதன்ங்க.
0: நீங்க என்ன செய்றீங்க?
1: மாட்டு பண்ண மாதிரி ஆரம்பிச்சு இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 மாடு இருந்ததுங்க. அப்புறம் நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா கேப் போட்டு நாங்கள் அப்படி அப்படிக்கே மாடு வந்து இப்போ 12 மாடு ஆயிடுச்சுங்க.
0: நீங்கள் எந்த ஊருங்க?
1: நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டங்க. ஈரோடு பக்கத்தில் திண்டல் மேட்டுக்கடைங்க. மேட்டுக்கடையிலேருந்து உள்ள நத்தக்கட்டு பழையங்க.
0: மாடுகளில் நிறைய இனங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இனங்கள் வச்சுருக்கீங்க?
1: நாங்கள் வந்துங்க பொதுவாக பால் நம்பியே நாங்கள் பண்ணுறதுனால ஹெச்எஃப், ஜெர்சி இதுதாங்க நாங்கள் அதிகமாக வச்சுருக்குறோங்க. இது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து பால் அதிகமாக வர்றதுனால இந்த இது மட்டும் நாங்கள் வச்சுக்கிறோங்க.
0: பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறாங்க, இது வந்து எப்படி எளிமையாக இருக்குதுங்களா?
1: பராமரிக்கிறது மாடுனாலே கொஞ்சம் வேலை அதிகம்தாங்க. நம்ம வந்து மாடு அதிகமாக அதுக்கு தகுந்த வேலைகளை சுலபமாக பண்ணிக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணுங்க. அதாவது 2 நாள் செய்கிற வேலையை 1 நாள் செய்கிற மாதிரி நம்மளுக்கு தகுந்த மாதிரி சுலபமாக முடிச்சுக்கிட்டோம்னா எந்த வேலையுமே ஈஸி தாங்க.
0: அதை எப்படி சுலபமாக்குறதுங்க?
1: தீவனம் வந்து முழுசாக போடுறது இல்லைங்க. தீவனம் முழுசாக போட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகும். அப்போ அந்த வேஸ்டேஜுக்கு நம்ம அதிக நேரம் வேலை செய்யணும். அதுக்கு வந்து சாப் கட்டன் இருக்குதுங்க, அந்த பில்லை வந்து நறுக்கி போட்டோம்னா பில்லு வெட்டுற வேலை வந்து குறையும், நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகாது. அந்த மாதிரிங்க சாணி எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு தள்ளுவண்டி மாதிரி வச்சுருக்கிறோம், அந்த வண்டியில் வலிச்சு போட்டோம்னா ஒரே நடையில் எல்லாம் இதுவும் வந்துடும். இப்போ இதே நம்ம ஒவ்வொன்றா தனியாக எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் ஆகுதுன்னா இது 1 மணி நேரத்தில் வேலை முடிச்சுக்கலாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொன்றும் படிப்படியாக நாங்களே அனுபவப்பட்டு வேலையை வந்து நாங்களே சுலபம் பண்ணிக்கிட்டோம்.
0: பால் கறக்கிறதுக்கு இயந்திரமெல்லாம் இருக்குங்கிறாங்க, அதை வந்து பயன்படுத்துகிறீங்களா?
1: இருக்குதுங்க. நாங்கள் முழுசாக வந்து மிஷினையும் நம்புறதில்லை, இருந்தாலும் மிஷின் பாதி மனிதன் பாதிங்கிற மாதிரி நாங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோங்க.
0: சரி மகிழ்ச்சிங்க. உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: எனக்கு வந்துங்க தமிழ் செல்வன் படத்தில் அதில் வந்து உன்னால் முடியும் உன்னால் முடியும் உலகை சிறுத்த உன்னால் முடியும் அந்த பாட்டுங்க.
0: உங்களுக்காக அந்த பாடலை வழங்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

உழவர் மனம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. உழவர்களின் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் மீண்டும் அடுத்த வாரம் உலா வரும். சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர். முருகேசன்.

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்
1: நான் மலரோடு.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: பதினோரு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சூரியனின் புற ஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனை பரிமாற்றத் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டு பயிற்சி உத்தராகண்டின் சமோலியில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. சென்னை ஆலந்தூர் மற்றும் அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் திருச்சி இல்லத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று சோதனை நடத்தினர். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி ராமநாதபுரத்தில் நடைபெறவுள்ளது. நாமக்கல் அருகே நல்லிப்பாளையம் புறவழிச்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னை மாநகராட்சியில் கடந்த 40 நாட்களில் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை பின்பற்ற தவறிய நிறுவனங்களிடமிருந்து 660,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டதாக மாநகர ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1,12,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8
3: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, நடப்பாண்டில் தமிழக அரசின் சார்பில் எத்தனை பேருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது? சரியான பதில் 396 பேருக்கு.

0: நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இன்றைய கேள்வி: நடப்பாண்டில் தமிழகத்தில் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள் எத்தனை பேர்? கேள்வி மீண்டும் ஒருமுறை: நடப்பாண்டில் தமிழகத்தில் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள் எத்தனை பேர்?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8, நேரம் 11:04:30.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பு பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு இன்று முக்கியமானது கண்டிப்பா கனிவா. உங்களுடைய கருத்துக்களை, அனுபவங்களை, ஆலோசனைகளை எங்க கூட பகிர்ந்துக்கலாம். உள்ளூர் நேயர்களுக்கான தொடர்பு எண் 9344-90-10-18. வெளியூர் நேயர்களுக்கான எண் 9342-90-10-18. புதிய நேயர்களுக்கான எண் 8300-00-19-10-18.

0: எண்ணங்களின் வண்ணங்கள் தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியோட முதல் நேயர் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
1: நன்றி.
0: தலைப்பு கேட்டிருப்பீங்க.
1: நன்றி.
0: சொல்லுங்க.
1: நல்லா இருக்கிறீங்க? நீங்களும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலம். சொல்லுங்க.
1: இந்த எண்ணங்களின் வண்ணங்கள் என்னும் அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது பெயர் போய் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு மிக சாலை சேர்ந்த ஒரு தலைப்பு. இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து நாம் எப்படி வளர்த்தணும் அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி கேட்டுக்கேன். கனிவோடு வளர்த்தணுமோ, கண்டிப்போடு வளர்த்தணுமோ? கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணுமோ, கழிவு காட்ட வேண்டிய இடத்துல கழிவு காட்டணும்? ஒரு பிடிவாதம் அடம்பாவம் படக்கூடிய குழந்தைகளை வந்து ஓரளவுக்கு போக்கல் விட்டு அந்த பிடிவாத குணத்தை வந்து வெளிக்கொண்டு வரணும். அதே மாதிரி விடாப்பிடியே அடம்பாவமாக இருக்கக்கூடிய குழந்தைகளையும் ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் திருத்தணும். அதுக்கு ரொம்ப கண்டிப்படுத்தணும். இன்னைக்கு வந்து பெண் குழந்தைகள் எல்லாமே செல்போனை வந்து ரொம்ப ஒரு லைட் போய் அந்த செல்போன் கொடுக்குறவங்க சாப்பிடல, ஃபோனை வீசுறது, அது மாதிரி செயல்பாடுகள்லாம் மாறி முரண்பாடான செயல்பாடுகளுக்கெல்லாம் வந்துருங்க. இப்போ காலகட்டத்தில் முன்னெல்லாம் அப்படி இல்லைங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் அன்னை வளர்ப்பிலே அவர் நல்லவராகவும் தீய வளர்த்தவும் அன்னை எந்த குழந்தையும் நல்ல குழந்தால் மந்தி பிறக்கையில் அவர் நல்லவராகவும் தீய அன்னை வளர்ப்பிலே இருந்துங்க. இன்னைக்கு அன்னை மட்டும் வளர்த்த முடியாதுங்க, எல்லாரும் குடும்பத்தில் கூடிய அத்தனை பேர் சேர்ந்து வளர்த்துறோம். அதனால என்ன சொல்றேன்னா, நான் வந்து கண்டிக்க வேண்டிய கண்டிக்கணும். குழந்தை வந்து தன்னுடைய போக்குவரத்து ஒரு உணவு முறையில ஒரு உடை அது தேவையில்ல, அதுதான் கண்டிப்பிடக்கூடாதுங்க. அது தேவையான செஞ்சு கொடுக்கணும். மற்றபடி ஒரு வெளியில போய் ஒரு குழந்தைங்க ஒரு சண்டை போடுறது, ஒரு வார்த்தைகள் வந்து தன்னுடைய வயதுக்கு மீறி வார்த்தைகள் எல்லாம் பேசும்போது அதை வந்து உகந்ததாக தெரியாது உங்களுக்கு. அப்புறம் நம்ம கண்டிப்பாக காரணம் இல்லைங்களா?
0: கண்டிப்பாங்க. நீங்க சொல்றது 100%
1: குழந்தை நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பும் வேணும், கனிவும் வேணும். ஆனால் இன்னைக்கு காலகட்டம் மாறிடுச்சுன்றது வந்து நம்ம எல்லாருமே மறுபடியும் ஒரு முறை உத்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. மொபைல் காலம் அப்படின்றது கண்டிப்பாக கொஞ்சம் ஆபத்தான ஒரு காலம் தான் இது.
1: அவங்க அம்மா கிட்ட 4 நாளைக்கு முன்னாடி அம்மா நான் பெரிய எனக்கு இங்கிட்ட அப்படி ஷாக் அடிச்சிருச்சு. நான் அவனோட சின்ன பையன் 12 வயசு 15 வயசுக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்ற எங்கிட்ட அப்பா நான் 300 மாதிரி இல்லப்பாரு நான் பெரிய ஆயிட்டேங்கிறான். அதாவது அவனுக்கு வந்து அறிவு முடிச்சு சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா அதைத்தான் சொல்லிருப்பான், எதையும் புரிஞ்சக்கூடிய சக்தி இருக்குன்னு எனக்கு விளக்க வேண்டாங்கிற மாதிரி ஒரு குறைந்த சொன்னான்.
0: அதுதான் அது வந்து அது ஒரு முட்டை, அது வந்து அந்த ஒரு என்ன மூர்கதனமான ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கு இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல.
1: அதுக்கு விடக்கூடாதுங்க. குழந்தை வந்து போக்குல அப்படி சொன்ன மாதிரி அந்த குழந்தை நம்ம ஒரு பக்குவமா கொண்டு வரோம். கண்டிச்சாலும் இந்த காலத்துல கண்டிக்க முடியாதுங்க. நம்ம லிபரலா விட்டாலும் அதுவும் தன்னுடைய போக்குவரத்து அதுவும் பெரிய கஷ்டம் போயிடும்.
0: ஓகேங்க.
1: அதனால போக்குவரத்து திருப்பணும்.
0: ஓகேங்க. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. என்ன வாய்ப்புக்கு?
0: ஹலோ, வணக்கம். மூடி எஃப்எம்
2: தென் பொன்முடி. சுரேஷ்குமார் ராஜாமணிங்க.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சொல்லுங்க.
2: தேனாமணிங்கன்னா சொல்லி தலைப்பு கொடுப்பாங்க, பேசுங்கன்னு சொல்லி எங்களை வரவேற்பு கொடுத்தாருங்க.
0: ஓகேங்க. அவருடைய வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய வாய்ஸ். நான்
2: எல்லாம் பக்கத்து வீடுங்க.
0: ஓகேங்க. தலைப்பு தெரியுமா?
2: கோவை பண்பலை நேயர்களுங்க.
0: ஓகேங்க. தலைப்பு தெரியுமா இன்னைக்கு?
2: சூப்பரான தலைப்புங்க
0: இன்னைக்குங்க.
2: இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து கனிவாதான் நடத்தணுங்க. கண்டிப்பா நடத்தணும்னா அது நம்மள பல பிரச்சனை.
0: ஓகே. அவருடைய தொலைபேசி இணைப்பு தடைப்பட்டிருக்கு. ஒரு கருத்தை சொல்ல வந்தாரு, கண்டிப்பாக கனிவாக தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்துவிட்ட காலத்தில் பெற்றவர்கள் அறிவுரை அப்படின்றது ரொம்ப தூரத்தில் 100வது அறிவுரை இடத்துல இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முதலிடத்துல இருந்த பெற்றோர்கள் அறிவுரை அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப கடந்து போய் எத்தனையாவது இடத்துலையோ பிடிச்சு நிற்கிது. அதனால் அவர் சொன்னது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். எனக்கு கனிவாக சொல்லி தான் அவங்கள வந்து நம்ம திருத்த வேண்டி இருக்கும். பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சி. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். மூட்டி எஃப்எம்.
3: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம். சொல்லுங்கள் சார்.
3: சத்யநாராயணன் சென்னையில் பேசுகிறேன் மேடம்.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தலைப்பு கேட்டிருப்பீங்க, சொல்லுங்கள்.
3: கேட்டேன் மேடம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்புங்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். அதிகபட்சம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கொண்டே கையாள வேண்டியது வந்து கனிவு தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் 30-40 வருஷம் முன்னாடி எல்லாம் கண்டிப்பா சரி. ஓகே, இன்றைய காலகட்டத்தில் அது சரிப்படாது, வர சரியா கொண்டு வர முடியாது குழந்தைங்களை.
0: ஏன் சரியா இருக்காதுன்றீங்க
3: மேடம்?
0: என்ன காரணம் அதை சொல்ல?
3: என்ன காரணம் தான் அவங்க திரும்பி நம்ம சொல்றது அவங்க இறக்க முடியாது பண்ணுவாங்க. ஏதோ நம்ம செய்தித்தாள டெய்லி படிக்கிறோம், நியூஸ்ல பாக்குறோம், எவ்வளவு பாக்குறோம்.
0: ஏன் அப்படி ஆயிட்டாங்க?
3: அது காலத்தின் கட்டாயம் எல்லாம் இந்த மொபைல் வந்து எல்லாம் கெடுத்து குடிச்சவரா, அது வேற ஒன்றும் இல்லை. இந்த மொபைல் காலம் தான் அதுதான் மெயின் காரணமே இந்த குழந்தைங்களை கெடுக்கிறது. அது நம்ம உறவுக்கு கண்டிக்கலாம், அதோட கனிவா சொல்லி அனுசரணையா சொல்லி அவங்களை திருத்தணுமே தவிர நம்ம ரொம்ப கண்டிப்பா கூடாது.
0: இந்த அழுகிய பழங்கள் வந்து எல்லா பழத்தையும் கெடுத்துருவாங்க தெரியுமா, ஒரு பழமொழி ஆங்கில பழமொழி சொல்லுவாங்க.
3: அதே தான் காரணம்,
0: அந்த மாதிரி
3: உதாரணம் கிடையாது நீங்க சொன்ன மாதிரி
0: அழுகல் நோய் பரவிடுச்சு.
4: வரவேற்கிறோம்.
0: சொல்லுங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க.
4: எப்படி இருக்கீங்க மேம்?

0: நலமா
1: நல
0: இருக்கிறீங்களா?
1: நான் நலம், நீங்க நலமா?
0: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
1: ஓகே, சொல்லுங்க, தலைப்புக்கு பேசலாம்.
0: அருமையான ஒரு தலைப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை கனிவாக தான் மேம் நடத்தணும். 80% கனிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால்தான் பேரண்ட்ஸே லைஃப்ல சக்சீட் பண்ண முடியும் மேம். குழந்தைகளை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்கப்பா அப்படின்ட்டு பெயர் வாங்குவதற்கு ஒரு நல்ல காரணமே குழந்தைகளை கனிவா நடத்துறது தான் மேம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல எங்களுடைய தனி சுதந்திரம் அது எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மேம். பேரண்ட்ஸ் வந்து கண்டிச்சு அடிச்சு அவங்கள திருத்தணும் அப்படின்னு நினைச்சா அவங்க ரிவர்ஸ் வேல இருக்கிறாங்க. என் அப்பா எனக்கு மேல பிரியம் காமிக்கிறது இல்ல, எங்க அம்மாவுக்கு டேக் இட் ஃபார் கிராண்டடா யூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க தவறான ஒரு வழியில போக்குறதுக்கு தான் வாய்ப்பா இருக்கு மேம். இன்ஸ்டர் எந்த ஒரு பசங்களும் அவங்க அப்பா அவங்க அம்மா திட்டினாங்க அப்படின்னா அவங்க பிடிக்கிறது இல்ல மேம். ஒன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க, அல்லது அவங்க கூட சரியா முகம் கொடுத்து பேச மாட்டாங்கிறாங்க, அல்லது ஒரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கீப் அப் பண்றாங்க மேம். இது அந்த காலத்து பேரண்டிங்ல இல்ல மேம். ஆனா அந்த ஜென்சி அப்படிங்கிற ஒரு தலைமுறையினர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றமா நான் இதை பாக்குறேன். என்னுடைய பொறுப்பா நான் நடந்துக்குவேன், அதுல டவுட்டே இல்ல. ஆனா என்ன திட்டாத என்ன மிரட்டாத அப்படி பண்ணேன்னா நான் அடி பண்ணிக்க மாட்டேன். அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சில விஷயம் இது காலத்தினுடைய ஒரு மறுவி. அந்த பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் சொல்லக்கூடிய விஷயங்களை இப்போ அந்த காலத்துல மேம் நம்ம அம்மா நம்ம அப்பா ஏதாவது ஒரு குட்டி விஷயம் நமக்காக செஞ்சாங்க அப்படின்னா அது பெருசா பாப்போம். காரணம் என்னன்னா அவங்க மேல நம்ம பிரியமா இருப்போம், அந்த சூழ்நிலை அப்படி. ஆனா இப்ப வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எங்க அவங்களோட அப்பா எங்க அப்பா செய்யறதை விட ஜாஸ்தி செய்யறாங்க, அப்ப இவங்க என்னத்தை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு போக்குல கம்பாரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பண்ணி பாக்குறதுனாலதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த அன்பு அப்படிங்கறது கூட அவங்க பெருசா யோசிக்கிறது இல்லையோ அப்படின்னு தோணுது மேம். அப்போ இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா அந்த குழந்தைகள் நம்ம அப்பாவையும் அம்மாவையும் ஃப்ரெண்ட்லியா நம்ம என்ன பொழுது ஆகா எவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கறது வரும். அந்த அட்டாச்மெண்ட உருவாக்குவதற்கு பெற்றோர்கள் கனிவா நடந்தா மாத்திரம்தான் லைஃப் அப்படிங்கறது சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு. கண்டிக்கிறேன் அப்படின்ட்டு வார்த்தைகளாலேயோ கோபப்பட்டு தாக்கினாலோ அது வந்து மாற்றம் கொண்டு வராது, ரிவர்ஸ் வேல தான் போகும்.
1: இல்ல இப்போ இப்ப இருக்க காலகட்டத்துல அந்த உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ அவங்க வளர்ச்சி அடைந்து அந்த மாற்றங்களை அவங்க சந்திக்கும் போது அந்த டீனேஜ் வரும்போது ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒரு பக்குவம் இருந்தது. இப்ப வந்து அவங்க அந்த சோசியல் மீடியாவால ரொம்ப அலகழிக்கப்படுறாங்க, ரொம்ப அலகழிக்கப்படுறாங்க.
0: ஆமா, அதான் இந்த சோசியல் மீடியால வருகை, ஓவர் எக்ஸ்போஷர் டு கேட்ஜெட், இது எல்லாமே அந்த உறவு முறைகளை வந்து கரெக்டா பாக்குறதுக்கு கூட தவறி போயிடுதோன்னு தோணுது.
1: இல்ல இப்போ ஒரு யதார்த்தமா ஒரு வார்த்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். அதாவது
0: சொல்லுங்க,
1: 18 வயது நிறைவடைகிறது அப்படின்றது எதுக்காக ஒரு ஒரு கால கெடுவை வந்து நிர்ணயிச்சிருக்காங்கன்றது நம்ம எல்லாரும் வயசுலயும் தெரியும். ஓட்டு போடுறதுக்கு, லைசன்ஸ் வாங்குறதுக்கு, டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் 18 வயசு இல்லையா? ஆனா மன ரீதியா ஒருத்தர் பக்குவம் அடையணும்னா குறைஞ்சது 25 வயசுக்கு மேல அவங்களுக்கு சில அனுபவங்கள் இதாகும். 30 வயசுக்கு மேலதான் முழு அனுபவமும் அவங்களுக்கு கிடைக்கும். நிறைய இன்னைக்கு இருக்கிற அந்த சோசியல் மீடியாவோட தாக்கத்தை நிறைய குழந்தைங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அந்த 18 வயசு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்ம பெரியவங்க ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அந்த சோசியல் மீடியா ஒரு காரணம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு காரணம்.
0: எக்ஸாக்ட்லி மேம், ஒன்னே ஒன்னு சொல்றேன், அந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க தான் உண்மை. பேரண்ட்ஸ் எல்லாம் கூட போய் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஒரு வீடியோவை ஷேர் பண்ண அதுக்கு லைக் கொடுத்து சூப்பர்னு கங்கராச்சுலேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நாலு கமெண்ட் போட்டு அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வெர்ச்சுவல் உலகம் தான் உண்மை நம்புறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க ஏண்டா டைம் வேஸ்ட் பண்ற, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டா இவங்க தவறானவங்களை சித்தரிக்கப்படுறாங்க. யோசிச்சு பாக்கணும், நம்ம பெற்றோர்கள் நம்ம திட்டினாலும் நல்லத்துக்கு தான் திட்டுறாங்க, நம்ம அதை உள் வாங்கிக்கணும் ஏத்துக்கணுங்கிற மனப்பக்குவம் வரணும். ஆனா பேரண்ட்ஸ்க்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கலங்கிறதுதான் உண்மை. அவங்களாகவே விட்டு கொடுத்ததுதான் இந்த இடத்துக்கு பசங்க அதை ஆட்கொண்டுட்டாங்களோன்னு தோணுது.
1: கண்டிப்பாங்க. நேயர்களுக்கு என்ன இதுல சொல்ல

நேர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு குழந்தைகிட்டையும் தனித்தனியா உட்காந்து எந்த பெற்றோர்களும் எல்லாரும் ஒரே மனநிலையில பேச வாய்ப்பில்லை. கண்டிப்பா இந்த வானொலி நிகழ்ச்சி அப்படின்றது உங்க குழந்தைகளின் காதுகளை எட்டுமே. ஆனால் இதில் பகிர்ந்துக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய மனதுக்கு ஒரு மாற்றத்தை தரலாம். பொதுவான கருத்துக்களை நாங்கள் விவாதிக்கிறோம் அப்படின்னும்போது பொதுநலன் கருதியும் இது விவாதிக்கப்படுகிறது அப்படின்றது தான் உண்மை. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்லத்தவறிய விஷயங்களை வானொலி நிகழ்ச்சிகளில் பல்வேறு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதில் இந்த நிகழ்ச்சியும் ஒன்று. பெற்றோர்கள் கண்டிப்பாக கனிவா அப்படின்னு இன்னும் சில ஆலோசனைகளை வழங்க நிறைய லைனில் காத்துட்ருக்காங்க. வாங்க அடுத்த பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேர்களே, நேரம் 11:29:35. எண்ணங்களின் வண்ணங்களில் இன்று பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவை கண்டிப்பா கனிவா அப்படின்னு கேட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் தொலைபேசி அணைப்பில் பேசிட்டு இருக்காங்க. சில நேயர்கள் வாட்ஸ்அப்லேயும் கூட அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் சிறுமுகை சுரேஷ்குமார் ராஜாமணி இவங்க தன்னுடைய கருத்தை இப்படி பதிவு செஞ்சிருக்காங்க. இன்றைய தலைப்புக்கு முதலில் வணக்கம். பிள்ளைகளை இன்றைய சூழலில் கனிவாக நடத்துவதே சிறந்தது. கண்டிப்பு என்றால் அது பெற்றவர்களை எங்கேயோ எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். குறிப்பாக ஆடுபுலி ஆட்டம்தான் இன்றைய பிள்ளைகளின் வளர்ப்பு. அதில் எந்த காய் விழுகிறதோ அதை வைத்து காயை நகர்த்த வேண்டும், பின்னர் வெற்றி கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிறுமுகை சுரேஷ்குமார் ராஜாமணி. அடுத்தது கொழுமக்கொண்டான் பாளையம் ராமகிருஷ்ணன், இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பு என்பது அடிப்பதோ திட்டுவதோ அல்ல, அது பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டும் ஒரு உறுதியான வழிகாட்டுதல் மட்டுமே. அளவுக்கு மிஞ்சிய கனிவு குழந்தைகளை செல்லமாக மாற்றிவிடும். அதே போல அளவுக்கு மிஞ்சிய கண்டிப்பு அவர்களை பயந்தவர்களாகவோ அல்லது அடம் பிடிப்பவர்களாகவோ மாற்றிவிடும். எனவே அன்பில் கனிவாகவும் கொள்கைகளில் உறுதியாகவும் இருப்பதே பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பது எனது கருத்து அப்படின்னு கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இது ஒரு நல்ல கருத்து இல்லையா? அன்பில் கனிவானவர்களாகவும் கொள்கைகளில் உறுதியானவர்களாகவும் இருப்பது ரொம்ப அவசியம் அப்படின்ற அந்த ஒரு கருத்து வலியுறுத்த வேண்டிய ஒன்று. அடுத்து நிகழ்ச்சியோட தொலைபேசி இணைப்புல சில நேயர்கள் பேச காத்திருக்காங்க, வாங்க பேசலாம். ஹலோ வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: ஹலோ வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சாந்தா பேசுறேங்க மேம்.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தலைப்பு கேட்டிருப்பீங்க?
1: கேட்டிருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க.
1: இந்த காலத்து பிள்ளைங்க கிட்டங்க மேம், நம்ம அளவா கனிவும் கொடுக்கணும் மேம், அதே இடத்துல கண்டிப்பும் இருக்கணும் மேம். ரொம்ப கனிவு கொடுத்தா மேம் அதே குழந்தைங்களுக்கு ஒரு செல்லமா போய் அவங்க சொல்ற பேச்சு கேட்காம ரொம்ப அடம் பிடிக்க தொடங்கிடுவாங்க. இப்பத்த குழந்தைங்க அப்படித்தான் வளருதுங்க.
0: பொதுவா உங்ககிட்ட ஒரு கேள்வி, பொதுவா ஒரு அம்மாவா, ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு பெண்ணா நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்காக உங்ககிட்ட ஒரு கேள்வி. எல்லா நேயர்களும் ஒரே கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்கன்ற பட்சத்துல நம்ம கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாம். இந்த குழந்தைங்களோட வளர்ப்புல இப்ப வந்து பெரும்பாலும் அவங்க இப்ப நேரம் செலவழிக்கிறது வந்து நண்பர்கள் கூட இல்லையா? இப்ப உங்க குழந்தையும் என் குழந்தையும் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா நடுவுல ஒருத்தர் வந்து யாராவது ஒரு விஷயத்த அறிவுரை சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
1: கண்டிப்பா அறிவுரை சொல்லணும்னா கேக்கணும் மேம். அது
0: இல்ல, உங்க குழந்தைக்கு, என் குழந்தைக்கு, எதிரில இருக்க குழந்தைக்கு, பக்கத்து வீட்டு குழந்தைக்கு, முன்னாள் வீட்டு குழந்தைக்கு, ஏதோ ஒரு வீட்டு குழந்தைக்கு பொதுவா நின்னு ஒரு அறிவுரை சொல்ல சொன்னா என்ன சொல்வீங்க?
1: நான் சொல்றது மேம், நம்ம பிள்ளைங்கன்ட்டு இல்ல, எந்த பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான் மேம். நம்ம அறிவுரை சொல்றது இந்த குழந்தை அந்த குழந்தைங்கள பாகுபாடு பார்க்காம, நாலு பேர் இருந்தா நாலு பேருக்கு நம்ம நல்லது சொல்லி கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒரே மாதிரி தான்
0: ஒரே வார்த்தை. இன்றைய காலகட்டத்துல என்ன சொல்றீங்க?
1: இந்த காலகட்டத்துல பிள்ளைங்க மேம் அம்மா அப்பா பேச கேட்டுட்டுங்க மேம், அடக்க உடக்கமா இருந்த படிப்புல கண்காணிப்பா இருக்கணும் மேம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்கிற இடத்துல வச்சுட்டு மீதி கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணி விளையாடுற டைம்ல விளையாட விடணும் மேம். அதே மாதிரி படிக்கிற டைம்ல படிக்க வைக்கணும் மேம். பெரியவங்க சொல்ற பேச்சு கேட்கணும் மேம். இதுதான் மேம் என்னோட அறிவுரை.
0: ஓகேங்க, நன்றி, வணக்கம்.
1: சொல்றது வணக்கம் மேம்.
0: ஹலோ வணக்கம் மூட்டி எஃப்எம். ஹலோ வணக்கம் மூட்டி எஃப்எம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
2: வணக்கம் மேடம், நான் தாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, தலைப்புக்கு சீக்கிரம் வந்திருக்க, என்ன பேசலாம்?
2: சரிங்க மேடம்,
0: சொல்லுங்க.
2: அதாவது மேடம், தலைப்பு அதாவது மேடம், குழந்தைகளை கண்டிச்சு வளர்த்தலாமா கனிவா வளர்த்தலாமா? யதார்த்தமா வளர்த்துங்க. குழப்பி வச்சது யாரு? நம்மதான். நம்மதான் குழப்பு குழப்புன்னு குழப்பி அவங்களை குழப்பி, அதாவது வாத்தியார் ஸ்கூல்ல என்ன சொல்லி தருவாரு, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவாரு. நம்ம என்ன சொல்லி கொடுப்போம்? பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டா தெரியாதுன்னு சொல்லு, தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரியாதுன்னு சொல்லு, உண்மை சொல்லக்கூடாது.
0: அம்மா, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இன்னைக்கு நீங்க இருக்கிறது 2026.
2: ஆமாங்க.
0: ஓகே, நான் காலையில ஒரு பொன்மொழி சொன்னேன், தந்திரம் பழகு. அடுத்தவர்களுக்கு குழி பறிக்க அல்ல, அடுத்தவர்கள் பறித்த குழியில் நீ விழாமல் இருக்க.
2: ஆமா,
0: கண்டிப்பா இன்றைய காலகட்டத்துல சில குழந்தைங்களுக்கு சில விழிப்புணர்வு விஷயங்கள் தேவைப்படுது இல்லையா? வாய்மையும் பொய்மை இடத்தே, பொய்மையும் வாய்மை இடத்தேன்னு திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. நாம ரொம்ப யதார்த்தமா குழந்தைங்களை வளர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கு இருக்கிற கரடுமுரடான பாதைகள் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அப்புறம் அடிபட்டு அவங்க திரும்பி வரும்போது அவங்களுக்கு வலிக்குமோ இல்லையோ, பெற்றவர்களுக்கு வலிக்கும்.
2: சாரி, நான் குறிப்பிடுறேன்னு. அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? கற்க கசடற, கற்றவின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அதை நம்ம பின்பற்றலைன்னா நம்ம எதுக்கு திருக்குறள் படிக்கணும்?
0: இன்னைக்கு கற்க கசடர மொபைலை கற்க கசடரன்னு தானே போயிட்டு இருக்கு.
2: நீங்க சொல்ற கந்தரமொழியவே கத்துக் கொடுங்களாமே, ஏன் திருக்குறளை கத்துக் கொடுத்து குழப்பறீங்க? திருக்குறள் அப்படி சொல்லுது, அப்பா அம்மா இப்படி சொல்றாங்க, யாரு கேட்டு உண்மை பேசக்கூடாது, பொய்தான் பேசணும்னு நம்ம சொல்லி கொடுத்துறோம். எது கேட்டாலும் தெரியாது.
0: ஓகே, குழந்தைகளோட முதல் ஆசிரியர் யார்? உங்ககிட்ட ஒரு கேள்வி.
2: முதல் ஆசிரியர் வந்து அப்பா அம்மாவா இருக்கலாம்,
0: இருக்கணும், இருக்கணும், இருக்கணும், இருக்கணும். கண்டிப்பா முதல் ஆசிரியர்கள் பெற்ற
2: பொய் சொல்லாம இருக்கணும். அப்பா அம்மா பொய் சொல்லக்கூடாது, புத்தராட்டம் பண்ணக்கூடாது, நடிக்க கூடாது. பக்கத்து வீட்டுக்கார கண்டபடி வீட்டுக்குள்ள பேசுறது கண்ட போது ஆஹா நல்லா இருக்கீங்களோ எப்படி அப்படின்னு நடிக்கிறோம். அப்ப யதார்த்தமே கிடையாது. அது மெதுவா இந்தியாவில வந்து இந்திய தமிழ், எனக்கு இந்தியா பத்தி தெரியாது, தமிழ்நாட்டுல வந்து யதார்த்தமே கிடையாது. பொய் பொய் பொய் பொய் தான் எல்லாமே. அப்படி எப்படி உங்களுக்கு சாதிக்கும்?
0: ஓகே, உங்களுடைய கருத்துக்கு நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஊட்டிஎஃப்எம். ஹலோ.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு
0: சொல்லுங்க.
3: மேடம், குழந்தைகள் வளர்ப்பதுல கண்டிப்பான முறையில கண்டிப்பு அதிகமான அவசியம் தான் மேடம். கண்டிப்பு இருந்தாதான் அவருடைய வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா செல்லம் வந்து பெண் குழந்தைகளுக்கும் சரி ஆண் குழந்தைகளுக்கும் செல்லம் அதிகமா கொடுக்கவே கூடாது. குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்துட்டேன்னா நாளைக்கு அடுத்த வீட்டுல போய் வாழ போற பெண்கள், அதனால ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க.
0: இப்போ யதார்த்தமா வளர்த்துன்னு ஒரு நேயர் சொன்னாரு, யதார்த்தமா வளர விடுங்க அப்படின்னு ஒரு
3: அவங்க போக்க போகணும். ஆனா கடிவாளம் நம்ம கிட்ட இருக்கு
0: இல்ல. இன்றைய காலகட்டத்துல யதார்த்தமா விட்டுருக்கோம், விட்டுருக்காங்க தான் எல்லா பெற்றோர்களும் யதார்த்தமா விட்டுருக்காங்க. அதான் உண்மையும்
3: கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து அவங்க போக்கல விட்டு கண்டிப்பான முறையில அவங்களை கண்காணிச்சா அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து அது வந்து பெரிய வெற்றியா மாறும் மேடம்.
0: ஓகேங்க, நன்றி, வணக்கம்.
3: நன்றி, நன்றி.
0: நேர்களை நிகழ்ச்சியோட நேர்கள் ரொம்ப தீப்பொறி பறக்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லணும். நீங்களும் கூட எல்லாரும் கேட்டுட்டு இருப்பீங்க, எது சரியான கருத்து அப்படின்றது கண்டிப்பா தெளிவான மனநிலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சாதாரணமா புரியற விஷயம்தான். நிகழ்ச்சியோட அடுத்த நேர சந்திக்கும் முன்பாக இதோ நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

0: எண்ணங்களின் பண்ணங்கள் தொடர்கிறது. நிகழ்ச்சியோட அடுத்த நேர்களை சந்திப்போம். ஹலோ, வணக்கம் ஓடிஎஃப்எம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கல மேடம்?
0: நலம். நீங்க நலமா?
1: சூப்பரா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியோட கருத்தை பேசலாம்.
1: கேட்டுக்கிட்டே இருக்கேன் மேடம். இன்றைய தலைப்பு வந்து கண்டிப்பு தான் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு.
0: அவசியமா?
1: அவசியம், நிச்சயமாக அவசியம் என்று நான் சொல்வேன். ஏன்னா கனிவுங்கிறது வந்து வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான். கனிவுங்கிறது வந்து நம்ம வந்து ஏழை மாணவர்கள், ஏழை பிள்ளைங்கள் மாதிரி தான். நம்ம வந்து ஆரம்பத்திலேயே இருந்து நம்ம கஷ்டத்தை வளர்ந்துகிட்டே வந்தோம்னா அந்த குழந்தைகள் வந்து பின்னாடி நல்லா இருக்கும் மேடம். ஆமா, சொகுசா இப்பவே நம்ம வளர்ந்து வாழ்க்கையை விட்டோம்னா அது வந்து அந்த குழந்தைகள் நல்லா இருக்காது. ஆமா, ஏன்னா நம்மளாம் அந்த காலத்துல நிலாவை பார்த்து சோர் சாப்பிட்ட காலம், இன்று செல்ல பார்த்துட்டு சாப்பிடற காலம் வந்துருச்சு. இதுக்கு முழு பொறுப்பே வந்து என்னன்னா பெற்றோர்கள் தான். ஆமா, எட்டு மணி நேரம் வந்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போயிடுறாங்க, அது ஆசிரியர்கள் பாத்துக்கிறாங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல, நல்லபடியா படிக்க வைக்கிறாங்க. அந்த கோளாறுகள மிச்சம் 16 மணி நேரம் வந்து நம்ம குழந்தைகள் வந்து நம்ம வீட்டுலதான் இருக்குது. ஆமா, அதுக்கு வந்து முழு பொறுப்பு வந்து நம்ம பெற்றோர்கள் தான். ஆமா, அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து இந்த ஒரு கோயிலுக்கு கூட்டி போகலாம், ஒரு நல்லா பேசணும் மாணவர்கள்ட்ட, மனசை விட்டு பேசணும், உற்றார் உறவினர்கள்ட்ட கூட்டிட்டு கொண்டு போய் ஊருக்கு கூட்டிட்டு போகணும். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு மேடம்.
0: அதெல்லாம் கனிவு தானே?
1: ஆமா, இல்ல இல்ல, கனிவுங்கிறது
0: இல்ல, அது கனிவுல சேரும் தனியா. நம்ம அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படின்றத நம்ம கனிவோட கவனிக்கணும் இல்லையா?
1: அது கவனிச்சுக்கிறேன் மேடம். மற்றபடி வந்து கண்டிப்பா இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு நம்ம கண்டிக்கணும்ல.
0: அவகாசம் பெற்றவர்களுக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்ல சொல்லணும்.
1: ஆமா, அந்த அது அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும், அந்த பிள்ளைங்களும் வளர்த்துக்கணும், பெற்றோர்களும் வளர்த்துக்கணும். ஆமா,
0: கண்டிப்பாங்க. நன்றி.
1: நம்ம வந்து வளர்ந்துட்டு
0: ஓகேங்க. நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: ஹலோ, வணக்கம் ஓடிஎஃப்எம். ஹலோ, ஹலோ, வணக்கம் ஓடிஎஃப்எம். ஹலோ,
2: ஹலோ,
0: பேசுங்க. நிகழ்ச்சி லைன்ல இருக்கீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல தங்கவேல் பேசுறேன்.
0: ஓகேங்க, நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டிருப்பீங்க, சீக்கிரமா சுருக்கமா சொல்லுங்க.
2: குழந்தைகளை வளர்த்துறது வந்து கண்ட்ரோல் நம்மளுடைய அப்பா அம்மா பழக்க வழக்கத்துல வச்சு அவங்கள நல்லபடியா வளர்த்து ஆளாக்குற அளவுக்கு நம்ம அவங்கள வந்து வந்து அவங்க யாரு எங்க போனாலும் நம்ம வந்து கண்பான்பட வச்சிருந்து எங்க எப்பப்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஏப்ப லேட்டு மலர்ந்து வாப்பா இங்க மாதிரி எதிர்பார்க்கறாங்க. அவங்க நம்மளுக்கு அவங்கள வளர்த்தணும்னா அவங்க என்னைக்குமே நம்ம கையிட்டு இப்ப நிவர மாட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு வளர்த்தணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை.
0: ஓகே, இப்ப உங்க குழந்தைங்களுக்கு வந்து வேற யாராவது வந்து வழிகாட்டுறாங்க அப்படின்னா அது நல்ல வழியா இருந்தா நீங்க ஓகே சொல்வீங்க இல்லையா?
2: வேலைக்கு போயிட்டான் ஆனா அடுத்தவங்களுடைய டைவர் யாருக்கும் நம்மளுக்கு வரலைங்க. நாங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க பசங்க வெளியிலேயே போகல, அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருந்து அப்படியே இது பண்ணிக்கிட்டோம். அதனால வந்து எங்களுடைய கண்ட்ரோல்ல வந்து பிள்ளைங்க பசங்க ரெண்டு பேருமே அப்படியே இருந்ததுனால நாங்க வந்து அந்த அறிகுறியும் நாங்க சொல்றோம். அவ்வளவு.
0: உங்க வீட்டு செடி, உங்க வீட்டு மரம், உங்க வீட்டு சூழல்ல வளர்றதுதான் நல்லது இல்லையா?
2: ஆமா, ஆமாங்க. உங்களோட இருந்து எங்க போனாலும் அப்படியே இருக்குங்க.
0: ஓகேங்க, நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம் ஓடிஎஃப்எம். ஹலோ,
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், நிகழ்ச்சியில் இருக்கீங்க, பேசுங்க.
3: கோவை மாவட்டம் இடையபாளையத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
3: பெருமாள் சாமி
0: சொல்லுங்க.
3: இங்க வந்து இந்த கனிவா கண்டிப்பா அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் வளர்ச்சிக்கு வந்து ரெண்டுமே தேவைதான். பண்பும் அரவணைப்பும் இல்லாமல் குழந்தைகள் வளர்க்கப்பட்டால் எதிர்காலத்தில் பக்குவப்படாத தன்மையற்ற நபராகத்தான் அவர்கள் உருவாவார்கள்.
0: ரெண்டுமே தேவை இல்லையா?
3: கண்டிப்பாங்க. அன்பும் அரவணைப்பும் இல்லைன்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம பற்றி, நம்ம பிரச்சனையை பத்தி யாருகிட்ட சொல்றது, யாருகிட்ட சொல்லி தீர்த்துக்கிறதுங்கிறதே இல்லாம போயிருவுங்க. அதே சமயத்துல இன்னொரு விஷயம் நாம கவனிக்க வேண்டியதா இருக்குது. இந்த காலகட்டத்துல வந்து வேண்டாத பழக்கங்களுக்கு குழந்தைகள் பலியாகாமல் நல்லதொரு வாழ்வை வாழ தெரியவர்களாக ஆக ஆக்க நாம் அங்கங்க வந்து கண்டிப்புடன் இருக்கணுங்க. விதைகளை விதைத்தால் மட்டும் போதாது, அதற்கு நீர் ஊற்றி களை எழுத்து பக்குவமாக வளர்த்தினால்தான் அவைய நல்ல முறையை நாம் அறுவடை செய்ய முடியுங்க. அதே போல் குழந்தைகளை பெற்றால் மட்டும் போதாது, கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்து கனிவாய் நடக்கிற வேடத்தில் நடந்து அவர்களை எதிர்காலம் ஒளிமயமாக்க பிரகாசித்து ஊர் மச்ச வாழ நம்ம வழி செய்யணுங்க. அதுக்கு கண்டிப்பு மிக அவசியம். ஒரு தாவரம் வளர வெயிலும் மழை எப்படி அவசியமோ அதே மாதிரி மழை போன்ற அன்பும் வெயில் போன்ற கண்டிப்பும் மிக மிக அவசியம்.
0: ஓகேங்க, நல்ல ஊமையோட சொன்னீங்க, நன்றி, வணக்கம்.
3: வாழ்த்துங்க. நன்றிங்க மேடம்.
0: நேர்களே, நிறைய நேர்கள் நிகழ்ச்சிக்கு அலை மோதிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். மோடிஎஃப்எம்
4: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: திருப்பூர்ல இருந்து பாலன் பேசுறேன்.
0: உங்களுடைய
4: வணக்கம். நிலையத்தில் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலம். உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கோங்க.

0: வந்துங்க நம்மளே காலத்தின் பிள்ளை அந்த ஒரு சூழ்நிலையை பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுத்துட்டோம். இப்போ நாங்க வந்த காலத்துல கல்வின்னா பள்ளிக்கூடத்துல கிடைக்கும், அன்புன்னா வீட்டுல கிடைக்கும், அனுபவம்னா வெளியில கிடைக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை, எதா இருந்தாலும் கைக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஆறாவது பாடாம போனை வச்சு தூங்க வைக்கிற காலம், போனை காமிச்சு சாப்பிட வைக்கிற காலம். அப்படி வந்ததுனால நம்மளே பிள்ளைகளுக்கு ஒரு மாற்று வழிய காமிச்சு அந்த வழியில போயிட்டாங்க. அதனால நம்ம நினைச்சோம்னு அவங்களை திருப்ப முடியாது. கனிவோடு கூடிய கண்டிப்பு இருந்தா அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா திருத்துறாங்க. எதா இருந்தாலும் 4-3-7 மனக்கணக்கு போட்டது போய் கால்குலேட்டர்ல ஆரம்பிக்கும் போது தவறு நடந்துருச்சு.
1: கண்டிப்பா திருத்த வேண்டிய கட்டத்துலதான் இருக்கா இன்னைக்கு நிலைமை?
0: திருத்த வேண்டியது, ஆனா கண்டிப்பு மட்டும் பயன் பெறாது. கனிவோடு கூடிய கண்டிப்பு தான் பயன் பெறும். அதுதான் நேற்று தவறான கண்டிப்பு மிரண்டு போடுற காலுக்கு சுமமா போயிடுவாங்க. கண்டிக்காம இருந்தாலும் தடுக்கிட்டு போயிடுவாங்க. கண்டிக்க வேண்டிய விஷயத்துல கண்டிச்சு கனிவோடு இருக்கிற கனிவை சொல்லி கனிவோடு கூடிய கண்டிப்பு பிள்ளைகளை வளர்ப்புக்கு பயன் தரும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை.
1: ஓகே, நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம், ஓடிஎஃப்எம். வணக்கம், சொல்லுங்க. சீக்கிரம் சுருக்கமா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
2: ஈரோடு சூரம்பட்டி வளர்ச்சி இலங்கோ பேசுறமா. இன்னைக்கு ரோபோலாம் கூட சொல்லக்கூடிய வேலைகள் வந்து செய்யற அளவுக்கு வந்துருச்சான். அதே மாதிரி நம்ம குழந்தைகள் அப்படி ரோபோ மாதிரி இருந்துட்டா கூட அந்த ரிமோட் வந்து நம்ம கையில் இருக்கணுமா? ரிமோட் ஏன் நம்ம கையில் இருக்கணும்னு சொன்னா, அது நம்ம சொல்றத செஞ்சா கூட ஒரு சில நேரத்துக்கு சொல்லாதையும் செய்ய ஆரம்பிச்சிருது. குழந்தைகள் அப்படிதான், நம்ம என்னதான் உங்க வளர்த்தினாலும் ஒரு சில தவறான எண்ணத்துல போகலாம், இல்லைன்னா அவங்கள நம்மளுடைய கையை மீறி போகலாம். அப்படிங்கிறப்ப நம்ம கயிறு கட்டிட்டு நம்ம இழுக்கிற அளவு கண்ட்ரோல் நாம வச்சுக்கணும். ஏன்னா நல்ல வழிகாட்டி நாம தான் குழந்தைகளுக்கு, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, நல்லா வளர்றாங்களா, நாட்டுக்கு நல்லது நல்லது சொல்லணும், சொல்லி வளர்த்தது எல்லாம் கடமை நம்ம கிட்ட நிறைய இருக்குது. இன்னொன்னு, அதாவது நாம வேறு மாதிரி நாம என்ன நம்ம சரியா நாம செயல்படுறோமோ நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து வளர்றாங்க. அதனால அடித்தளம் நாம கரெக்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பிள்ளைங்களும் கரெக்டா இருப்பாங்க. அப்படிங்கிறது என்னுடைய கருத்துமா.
1: ஓகேங்க, நன்றி, வணக்கம். நேர்களே, எல்லா நேர்களும் ஒரு சுறுசுறுப்பாக அவங்களுடைய கருத்தை ரொம்ப பகிர்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக குழந்தைங்களை குறை சொல்கிறதுக்கு அப்படின்னு ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய கண்டிப்பு, கவனிப்பு, கனிவு இது எல்லாமே வந்து முறையான வகையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் இதோ நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

0: நேர்லே இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். குழந்தைகளின் வளர்ச்சிக்கு இன்று கண்டிப்பு அவசியமாக கனிவு அவசியமாக நேர்களை கேட்டப்போ நிறைய பேர் வந்து கண்டிப்பு தேவைன்றாங்க, சில பேர் கனிவு தேவைன்றாங்க, சில பேர் கண்டிப்பும் கனிவும் ரெண்டுமே வேணுன்றாங்க. இது போக யதார்த்தமாக குழந்தைங்களை வளர விடணும், அவங்கள நாம் குழப்பக்கூடாது அப்படின்றாங்க ஒருத்தர். கண்டிப்பாக குழந்தைங்களை நாம் குழப்பக்கூடாது இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப வேகமாக நவீன தொழில்நுட்பங்களை எதிர்கொண்டு வாழ வேண்டிய ஒரு சூழலில், அதுக்கு போட்டி போட்டு தங்களை வளர்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் குழந்தைங்க இருக்காங்க. அதனால் குழந்தைகளை அவங்களுடைய வாழ்க்கை சூழலில் நிறைய குழப்பாமல் வளர்த்துறது அப்படின்றது பெற்றோர்களோட, சமூகத்தோட, ஆசிரியர்களோட, பள்ளிகளோட கடமை அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியின் நிறைவாக சில நேயர்கள் இன்னும் தொலைபேசி இணைப்பில் வந்திருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஊட்டி எஃப்எம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: குழந்தைகள் சொந்தமா கண்டிப்புடன் கூடிய கனிவு வேணுமாம்மா. குழந்தைக்கு நாம ஒரு மருந்து கொடுத்தோமா, மருந்து கசப்பாத்தான் இருக்கு. ஆனா அந்த கசப்புதோட நம்ம கனிவுங்கிற ஒரு தேனை கலந்து கொடுக்கும் போது தானே அந்த குழந்தை நல்லா சாப்பிடுது. அது மாதிரி வெறும் கண்டிப்பும் ஆகாது, அதாவது கனிவு வெறும் கனிவும் ஆகாது, ரெண்டு கலந்து இருக்கணுமா, அப்பத்தான சாப்பிடுமாமா. அது மாதிரி இருக்கணும் ஒரு வளர்ப்புங்கிறது. அதே மாதிரி ஒரு ஒன்னு செய்யாதீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஏன் செய்யக்கூடாது, அந்த செஞ்சா அதனால என்ன தீமைங்கிறத வந்து நம்ம பக்குவமா எடுத்து சொல்லணுமா, அந்த குழந்தை புரிஞ்சுக்குமாமா. அப்பத்தான் வந்து அவன் இதான் செய்ய, அவனாலதான் செய்வானாங்கிறாங்களோ, இதனால அவளோட தீமை இருக்குதுங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு வந்து புரியக்கூடிய அளவுக்கு நம்ம பக்குவமா சொல்றதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோமா பெத்த அப்பா அம்மா வந்து நம்ம அதுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும். இப்போ அப்பா அப்பா வந்து சாராயம் குடிக்கிறாருன்னா பிள்ளைகளை வந்து நீ குடிக்காதேன்னு சொல்லக்கூடாது, சொன்னாலும் எடுபடாது. பீதி குடிச்சாலும் அதே மேல நீ குடிக்காத அப்படின்னு சொன்னா நாம வந்து முன்னோடியா இருந்தாலும் அதை பார்த்து குழந்தைக்கு நல்ல பழக்க வழக்கம்
0: இருக்கு.
1: அது மாதிரியுமா வந்து குழந்தைக்கு வந்து ஆரம்பம் இருந்து ஒரு கனிவுடன் கூடிய கண்டி போல் இருக்கணும் அம்மா.
0: ஓகேங்க, நன்றி, வணக்கம். ஹலோ, பேசுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: கிருஷ்ணமூர்த்தி நார்லேருந்து பேசுறேன்.
0: ஓகேங்க, சொல்லுங்க.
2: அதாவது குழந்தை வளர்ப்புக்கு வந்து அன்பான கனிவான இது வேணும், கனிவோட சேர்ந்து கண்டிப்பு வேணும். இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் எரிமன்னர் வைத்தூர் போல கெடும், அந்த மாதிரி கண்டிப்புங்கிறது அவசியம் வேணும். அது ஒரே கனிவாகவே இருக்க கூடாது, கண்டிப்பும் பயங்கரமான கண்டிப்பும் தேவையில்லை. இப்ப உள்ள குழந்தைகளுக்கும் ஐக்கியம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, என்ன சொன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு கனிவோடு கலந்து வர கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். அது என்னென்ன விளைவுகள் ஏற்படும் சொன்னா போதும், அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட்.

நேர்களே, நேரம் 11:58:30. நேரத்தை கேட்டதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இனி 1.5 நிமிஷம் தான் இருக்குது இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நேர்களை சந்திச்சிட்டோம், நிறைய பாடல்களை கேட்டுட்டோம். முடிவுரையாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்திட்டு போகலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இன்றைய குழந்தைகள் சமூகத்தின் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்தை மூலமாக அவங்க வந்து இன்றைக்கி டைரெக்டாக வந்து பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்குறத தாண்டி, ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறத தாண்டி, சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்களை தேடுறாங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்க முயற்சி பண்ணுறாங்க. எது எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமான அடித்தளம் அப்படின்றது ஒரு குடும்பம் அப்படின்றது நம்ம யாருமே மறுக்க முடியாது. சமூகமாகட்டும், பெற்றவர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், கண்டிப்பாக அந்த குழந்தைங்க, வளர்கிற குழந்தைங்க குழம்பாமல் வளர்க்க வேண்டியது நம்ம எல்லோருடைய பொறுப்பு. கேட்டுட்ருக்க குழந்தைகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக குழம்பாமல் வளர நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சிகள் தொடர்பு கொண்டு பேசிய எல்லா நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இதுவரை இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பி. தேவிகா. நன்றி.

இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் தோடர் பாடல்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம். வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி. மாலை 4:00 எதிரும் புதிரும் பொது அறிவு வினா. 5:00 செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 5:02 பொன்மாலை பொழுது வாடா மலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். ரோஸ்வுட் மரம் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் முன்னாள் முதன்மையர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதி இடம்பெறும். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலேயே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. ஜே டி ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஜெயராஜ் ஆகியோரின் வீண இசை. திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் சங்கர் அவர்கள் கடம். 10:45 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: in Moscow. Saudi Arabia has said that its air defenses intercepted and destroyed a Houthi drone near Makkah last evening. The spokesperson for the Coalition Forces to Support Legitimacy in Yemen, Major General Turki al-Maliki, described the incident as the second attempted Houthi attack on Makkah, referring to an earlier ballistic missile incident in 2017. He also warned that the Saudi-led coalition would take necessary measures against further attacks. Meanwhile, the Houthis have denied targeting Makkah. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in the second T20 international at the Arun Jaitley Stadium in Delhi last night to take an unassailable 2-0 lead in the 3-match series. Chasing a target of 160 runs, India comfortably reached 163 for 3 in 14.5 overs. Sanju Samson top scored with a blistering 57 off 22 balls. Benchmark domestic equity indices were trading around 0.5% up in the forenoon session today. The Sensex rose 331 points to 74,335, while Nifty added 117 points to 23,235 when reports last came in. India Meteorological Department has forecast heavy rainfall over Andaman and Nicobar Islands, Arunachal Pradesh, Assam, Meghalaya, Haryana, Chandigarh and Delhi today. And that is the end of this news bulletin.
1: Akashwani Udagamandalam Vanil Nilayam Ooty FM 101.8 Nilayathil Neram 12 Mani 10 Nimidam. நேயர்களினி கேட்கலாம் சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிருக்கான பிரத்யேக நிகழ்ச்சி. நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுடைய டிப்ஸுகளையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது ஹெல்த், குக்கிங், சேவிங்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அந்த டிப்ஸை வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கலாம். உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344901018 என்ற எண்ணுக்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 என்ற எண்ணுக்கும், புதிய நேயர்கள் 8300101018 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: கிழக்கு வாசல் திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர், முதல் ஸ்நேகிதியே கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார். நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: வணக்கம் மகா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். நீங்க நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன டிப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு?
2: அதாவது ஆட்டுக்கறி சோயா வறுவல் சார்.
0: ஓகே, ஆட்டுக்கறி சோயா வறுவல்.
2: ஆமாங்க சார்.
0: ஓகே, சொல்லுங்க எப்படி செய்யறது.
2: அதாவது ஆட்டுக்கறி கொத்தி வாங்கிட்டு வந்துடும், ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்துருங்க. கொத்தி கொத்தி வாங்கிட்டு வந்துட்டு நல்லா எங்க வீட்டுல வந்து நல்லா சுத்தமா அதை கழுவிட்டு அந்த அரிசி கழுவின தண்ணி மண்சட்டியில தான் நான் சமைப்பேன் மட்டன் எல்லாம். மண்சட்டியில அரிசி கழுவின தண்ணி ஊத்திட்டு அப்புறம் அந்த தண்ணி கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு இந்த இது இந்த ஆட்டுக்கறி கொத்தி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அதுக்குள்ள போட்டுட்டு மஞ்சள் சீரகம், முதல்லயே மஞ்சள் சீரகம் சோம்பு வெள்ளைப்பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் நைஸா அரைச்சு அந்த தண்ணியில கரைச்சி விட்டுட்டுதான் மட்டன் போடணும். மட்டன் நல்லா வெந்துட்டு இருக்கணும். வெந்தன்னா ஒரு அரை வேக்காடு வெந்தன்னா மிளகாத்தூள் அரைச்சு, நான் அரைச்சுதான் போடுவேன். மிளகாயை அரைச்சு வச்சு அதுல போட்டுடணும். போட்டோம்னா அதுவும் வெந்துட்டு இருக்கும். ரெண்டும் எல்லாம் சேர்ந்து கலையா வெந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சோயா சோயா வந்து கடையில வாங்கும் போது டேஸ்டானது டேஸ்ட் இருக்கா, சிலது மண்ணு மாதிரி இருக்கும். டேஸ்டான சோயா நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். அது வந்து சின்னதான், பெருசை விட சின்னதான் நல்ல டேஸ்டா இருக்கு. அந்த சோயா வாங்கி கொதிக்கிற தண்ணி வச்சு ஒரு காய்ச்சலனா ஒரு 100 சோயா போட்டா போதும். 100 சோயாவை போட்டுட்டு கொதிக்கிற தண்ணி அதுல ஊத்தி வச்சிங்கன்னா அந்த தண்ணி ஆறின பிறகு எடுத்து அதை நல்லா இறுக்கிமா புழிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு பச்சை தண்ணியில ஊத்தி கழுவிடணும். ஏன்னா ஒரு வாரி வாட வரும், ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் இருந்தா டேஸ்ட் போயிடும். அதனால அதை கழுவணும். திரும்ப கொஞ்சம் மோர் ஊத்தி மோர்ல இந்த சோயா இந்த கழுவன சோயா தண்ணியில கழுவன சோயா மறுக்க மோர்ல போட்டு நல்லா தேய்ச்சி புழிஞ்சு புழிஞ்சு விழுந்து தேய்ச்சி மறுபடியும் மோர் இல்லாம சுத்தமா வர வரைக்கும் சுத்தமான தண்ணியில கழுவி நல்லா இறுக்கிமா புழிஞ்சு ஒரு எண்ணெய் வடசட்டி வடசட்டி இரும்பு வடசட்டி அந்த இரும்பு வடசட்டி அந்த புழிஞ்சு அந்த சோயாவை போட்டீங்கன்னா அந்த சோயாக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவியா போயிடும். அது போயிருச்சுன்னா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா சோயால தண்ணி கோர்த்துக்கிட்டே இருக்கும். பொரியல் செஞ்சு சாப்பிட்டாலும் தண்ணி கோர்க்கும். அது சோ அது அப்படி அதை கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வரட்டு வரட்டுன்னு வறுக்க கூடாது. சும்மா லைட்டா அந்த எண்ணெய் எல்லா இடத்துலயும் பரவற மாதிரி வதக்கிக்கணும். வதக்கிட்டு இந்த ஏற்கனவே வதக்கின பிறகு கீழே இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறின பிறகு ரெண்டா அறுத்துருங்க. ஏன்னா அப்பதான் உள்ளற எல்லாம் போகும் அந்த மசாலா எல்லாம். ஏற்கனவே இதுல மசாலா எல்லாம் போட்டிருக்கோம், மட்டன் வெந்துட்டு இருக்கு. இத வந்து இந்த சோயாவை நல்லா அறுத்துட்டு ரெண்டா ரெண்டா அறுத்துட்டு அல்ல தண்ணியே இருக்காது ஒண்ணுமே, உள்ளற எல்லாம் தண்ணீர் புழிஞ்சு பாருங்க தண்ணியே வராது. ஏன்னா வதக்கிற இரும்பு சீட்டுல போட்டுறதுனால ஆவியா போயிடும். அதை எடுத்து இந்த முக்கா வேக்காடு வெந்துட்டு இருக்கு, முக்கா வேக்காடு வேகணும் மட்டன். அந்த வெந்துட்டு இருக்கிறதுக்கு இதை போட்டுருங்க. இதையும் போட்டு ஒரு கால் வேக்காடு அது வேகறக்கும், இது ஒரு கால் வேக்காடு வெந்தவோ சரியா இருக்கும். அதுல கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளவு உப்போ அந்த உப்பை போட்டுருங்க. போட்டு அது ரெண்டும் சேர்ந்து நல்ல திக்கான ஒரு கலையா வர்ற வரைக்கும் வேக வைங்க. திக்கா ஆன பிறகு அடுப்பை ஸ்லோல வச்சுட்டு இது இன்னொரு எண்ணெய் இரும்பு வடசட்டுல எண்ணெய் ஊத்தி பட்டை சோம்பு கிராம்பு என்னென்ன தாளிக்கு இஷ்டமா எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நாங்க வந்து இந்த கேரளா பச்சை மிளகாய் ஊசி மிளகாய்ன்னு சொல்லி பச்சை கலர்ல இருக்கும், சரியான டேஸ்டா இருக்கும். அதை வந்து மூக்க மட்டும் இருக்கும், மூக்க மிளகா மூக்க இருக்கும், உங்க மூக்க அறுத்துறாதீங்க. மிளகா மூக்க மட்டும் அறுத்து அதுல போட்டு வதக்கிட்டு சின்ன வெங்காயம் நிறைய போடணும். சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு பூண்டு கொஞ்சம் பூண்டை அறுத்து அதையும் தோலெல்லாம் உரிச்சுட்டு அறுத்து அது கொஞ்சம் ஒரு பூண்டு போடலாம், நல்லா இருக்கு. இல்லைன்னா அரைப்பூண்டு போடுங்க, பாசம் பிடிக்காதவங்க அரைப்பூண்டு போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இதுல அதை தூக்கி இதுல கொட்டிடுங்க. இதுல கொட்டிட்டீங்கன்னா கொட்டிட்டு இந்த இது இந்த மட்டன் சுருண்டு வந்திருக்கு இல்லைங்களா, அதுல கொட்டிட்டு திரும்ப ஒரு 2-3 தடவை கிளறி ரொம்ப வறட்டு வறட்டு கிளறக்கூடாது. எதையுமே ஒரு ஸ்லோவா எல்லாம் கிளறுக்கிறது மேல வரணும், மேல இருக்குள்ள வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு உப்பு கரெக்டா போட்டுருங்க. எடுத்து சாப்பிட்டு பாருங்க, எது மட்டன் எது சோயானே தெரியாது. நிறைய மட்டன் நிறைய வறுவல் வந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு சரியான டேஸ்டா இருக்கு. நாங்க வந்து மட்டன்ல போய் தக்காளி இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போடவே மாட்டோம். இது வந்து மட்டன் வாசம்னா மட்டன் வாசம் மட்டும் ஜெக ஜெக ஜெகன்னு அடிக்கும். 7 வீட்டுக்கு அந்த மட்டன் வேகும் போது வாசம் போகும். அந்த வாசத்தோட சாப்பிடுங்க, சான்ஸே இல்லை. வேலை சிறுசிறுப்பா செய்யலாம்.
0: ஓகேங்க, ஓகே, ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்க எல்லாருமே இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மகா.
2: நன்றி சார்.
0: ஸோ நேர்களே, இன்றைய ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான கருத்துக்களை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு நிறைய நேர்கள் காத்துட்ருக்காங்க, அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு போயிடலாம். இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமகிட்ட.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
3: தேவதைவம் சம்மியோ, தேனிலாம் சம்மியோ.
4: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
0: நேர்களே, இந்த ஸ்நேகிரியே நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய ஹெல்த் டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை குக்கிங் டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை சேவிங்ஸ் டிப்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நேர்களுக்கு கூட கலந்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு 9344901038 என்ற எண்ணுக்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 என்ற எண்ணுக்கும், புதிய நேயர்கள் 8300119108 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: ஒலித்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிநேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல். நேர்களே, இன்றைய சிநேகிதியே நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கான வரவு செலவு திட்டமிடல், பட்ஜெட்டிங் முறைகள் மற்றும் சேமிப்பு குறிப்புகள் பற்றின தகவல்களை தான் நம்ம வந்து கேட்க போகிறோம். ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி, இல்லத்தின் அழகு வந்து அதோட பட்ஜெட்டில் தான் தெரியுமாமா. ஒரு குடும்பத்தோட பொருளாதார பாதையை சீரமைப்பதில் பெண்களின் பங்கு மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் சுயதொழில் செய்பவர்களாகவோ, வேலைக்கு செல்பவர்களாகவோ, அல்லது இல்லத்தரசிகளாகவோ இருந்தாலும், பணத்தை எவ்வாறு கையாள்வது என்ற நிதி மேலாண்மை அதை பற்றி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அதாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முறையான பட்ஜெட் போடுறது ஒரு பெண்ணுக்கு தற்சார்பையும் குடும்பத்திற்கு பொருளாதார பாதுகாப்பையும் வழங்குது. ஸோ பணத்தை வந்து சம்பாதிக்கிறத விட அதை சரியாக நிர்வகிப்பது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கலை அப்படின்னே சொல்லலாம். பட்ஜெட் போடுறதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, வரவு மற்றும் செலவுகளை துல்லியமாக வந்துட்டு கண்காணிக்க வந்து பட்ஜெட் போடுறது வந்து உதவும். அதே மாதிரி வீண் செலவுகளை வந்து கட்டுப்படுத்தலாம் பட்ஜெட் போடுறதன் மூலமாக. அதுபோல் அவசர கால தேவைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களால் பணத்தை வந்து சேமிக்க முடியும். அதுபோல் மன அழுத்தம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையையும் வந்து ஒரு பட்ஜெட்டிங் போடுறதன் மூலமாக வந்துட்டு உங்களால் வாழ முடியும். ஸோ பட்ஜெட் போடுறதுக்கு வந்துட்டு என்னென்ன குறிப்புகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகளவில் வந்து நிதி ஆலோசகர்கள் வந்து நிறைய விஷயம் வந்து பரிந்துரைப்பாங்க. என்ன அப்படின்னா, நிறைய விதிகள் சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா, ஒரு 50-30-20 விதிமுறை அப்படின்னு ஒரு அது ரூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 50% அதாவது உங்களோட வருமானத்தில் 50% வந்து அத்தியாவசிய தேவைகள், வீட்டு வாடகை, மளிகை, மின்சார கட்டணம், குழந்தைகளின் கல்வி கட்டணம் போன்ற தவிர்க்க முடியாத செலவுகளை வந்து அந்த 50%க்குள்ளேயே நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அடுத்த 30% என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில் போய் நீங்கள் உணவு சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை சினிமா, புத்தாடைகள், சுற்றுலா போன்ற உங்களை மகிழ்ச்சியான செலவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட விருப்பங்கள், அதான் வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 50% நீட்ஸ் நீட்ஸுக்கு போயிடும், 50% வந்து வாண்ட்ஸ், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு 20% ஸோ 20% வந்து அதான் கடைசியாக வந்து அந்த 20% இருக்கும். அந்த 20% வந்து நம்ம ஒரு சேமிப்பு மற்றும் முதலீடாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த தொகையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செலவு செய்வதற்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேமிப்புக்கு ஒதுக்கிடணும். அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு நல்ல முதலீடு, நல்ல முதலீட்டில் வந்து நீங்கள் வந்து போடலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா, ஒரு நல்ல பட்ஜெட்டிங் அப்படின்றப்போ வந்து இது எல்லாமே, இந்த மூணு விஷயமே வந்து அந்த பட்ஜெட்டிங்குள்ளே அடங்கிடும். அதே போல் வந்து அவசர கால நிதி, எமர்ஜென்சி ஃபண்ட், இது எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு எதிர்பாராத மருத்துவ செலவு அல்லது வேலை இழப்பு போன்ற சூழல்கள் எதிர்கொள்ள நேரிடும் போது அவசர கால நிதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக வந்து பார்க்கப்படுது. அதாவது உங்களோட மாத செலவு போல் குறைந்தபட்சம் 3 முதல் 6 மாத காலத்திற்கான தொகையை ஒரு தனி கணக்கில் அவசர கால நிதியாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட மாத செலவு இப்போ நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒரு 50,000 ரூபா நீங்கள் வந்து மாதம் வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 50,000 ரூபா ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சிடணும். ஸோ 6 மாதத்துக்கு நீங்கள் 50,000 ரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா, ஸோ அந்த அமௌண்ட்டு இப்போ 6 மாதம் வந்து என்கிட்ட வந்து எந்த ஒரு வருமானமுமே இல்லாமல் என்னால் 6 மாதம் வந்து குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ அதுபோலே வந்துட்டு பிற சேமிப்புகள் என்னென்ன, ஸோ பட்ஜெட் வந்து எப்படி போடணும் அப்படின்றதும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து பார்க்கலாம்.
1: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே,

ஒலித பாடல் தென்காசி பட்டினம் திரைப்படத்திற்காக மனோ சுரன்லதா இணைந்து பாடிய அந்த பாடல் வாலி அவர்களோட வரிகளில் கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்னேகிரியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

ஸோ நேர்களே, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்நேகிதியை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின் தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கு வந்து பட்ஜெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி எப்படி வந்து பட்ஜெட்டிங் போடணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதையும் தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்கள், ஸோ பட்ஜெட்டில் வந்து இருக்கக்கூடிய ரூல் என்ன, அந்த 50-30-20 ரூல் என்ன, அதே மாதிரி அவசர கால நிதி அப்படின்றது எதுக்கு முக்கியம், என்னோட வருமானமே இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு என்னோட வருமானம் இல்லை, ஆனால் 6 மாதம் வந்து என்னால் வந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த 6 மாதத்துக்கு வந்துட்டு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்துட்டு முதலீடு அப்படின்றது பொதுவான ஒரு விஷயமும் கூட. இன்றைக்கு வந்து நிறைய முதலீடு திட்டங்கள் வந்து இருக்குது, அது வந்து தங்கத்திலையாக இருக்கட்டும், இல்லை நிறைய தங்க பத்திரங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய திட்டங்கள், செல்வமகள் சேமிப்பு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் வந்து பாதுகாப்பான திட்டங்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பாதுகாப்பான திட்டங்கள் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் முதலீடு பண்ணலாம். ஸோ வெறுமனவே வந்துட்டு ஒரு முதலீடு அப்படின்றது வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுத்துரும். ஸோ ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த முதலீடு வந்து ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்றப்போ அதில் நீங்கள் வந்து தைரியமாக வந்து உங்களோட முதலீடுகளை வந்து நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி வந்துட்டு கடன் வலையில் வந்துட்டு நீங்கள் விழாமல் இருக்கணும் அப்படின்னா அத்தியாவசிய செலவுகள் மட்டுமே இருக்கணும், அனாவசிய செலவுகள் வந்து இருக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பட்ஜெட்டிங்கில் இருக்குது. ஸோ பணத்தை சேமிக்கிறது என்பது ஒரு நாளில் நடக்கக்கூடிய அதிசயம் இல்லை, அது வந்து ஒரு தொடர் பழக்கம். ஸோ பெண்கள் தங்களின் அன்றாட செலவுகளை ஒரு டைரியிலேயோ அல்லது மொபைல் செயலிகளிலோ குறித்து வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கி வந்து நிறைய பட்ஜெட்டிங் ஆப்ஸுமே வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அதுலேயுமே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் சிறிய சேமிப்பு எதிர்காலத்தில் பெரிய பொருளாதார சுதந்திரத்தை உங்களுக்கு வழங்கும். சிறுக கட்டி பெருக வாள் என்ற பழமொழிக்கு ஏற்ப திட்டமிட்டு செயல்பட்டு பெண்கள் தங்கள் குடும்பத்தையும் தங்களையும் பொருளாதார ரீதியாக உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த கருத்தை சொல்லி இன்றைக்கு வந்து நிகழ்ச்சியிலிருந்து நம்ம விடைபெறலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கார்முகில்.

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே,
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடா மலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மட்டும்.
3: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனையொட்டி நாளை தொடங்கி 1 மாத காலம் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
1: மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பொது சேவை நாட்டிற்கு 25 ஆண்டுகள் தொடர்ந்து குஜராத் முதலமைச்சராக அதைத் தொடர்ந்து பாரத பிரதமராக இன்று சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் இன்றைக்கு பிபிஎல் என்று சொல்லக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஸ்வச் பாரத் கீழ அனைவருக்கும் இலவச கழிப்பிட திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், ஜன்தன் அக்கவுண்ட், நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை முன்னிட்டு வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரை நாடு முழுவதும் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதுல பல்வேறு சேவைகள் நாம் செய்ய இருக்கின்றோம். அனைவரும் இணைந்து மக்களுக்கு மருத்துவ முகாம்கள் ஆகட்டும், ஒரு பகுதியை சுத்தம் செய்வதாகட்டும், ரத்த தான முகாம்கள் ஆகட்டும், இந்த 1 மாதம் முழுவதும் நாம் சேவை செய்வோம். அனைவரும் இணைந்து செயல்படுவோம்.
0: உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஓசோன் படலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலகமெங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவி வெப்பமயமாதலை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இதனிடையே இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து உயிரினங்களை பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கு ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வீடுகளில் குளிர்சாதன கருவியை 24 டிகிரி செல்சியஸில் வைக்க வேண்டும் என்றும் கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையிலான உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேத் இன்று ரஷ்யா செல்கிறார். அவரது 3 நாள் பயணத்தின் போது ரஷ்ய ராணுவ தலைமை கமாண்டர் கர்னல் ஜெனரல் ஆண்ட்ரே நிக்கோலோயேவிச்சுடன் 2 நாடுகளுக்கிடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெனரல் தீரத் சேத் மாஸ்கோவில் உள்ள தேசிய ராணுவ கட்டுப்பாட்டு மையத்தில் அந்நாட்டு பாதுகாப்பு துணை அமைச்சர் ஒஸ்மாகோவ் உள்ளிட்டோருடனும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகள் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் 550 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கும் என்று தோல் ஏற்றுமதி கவுன்சிலின் தலைவர் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் உடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று கூறினார். அடுத்த 2.5 ஆண்டுகளில் பிரிட்டனுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 100 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்றும் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா நம்பிக்கை தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தேசிய பாதுகாப்பு படையின் மண்டல மையம் அமைப்பதற்கு இலவசமாக நிலம் வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த மையத்தை அமைப்பதற்காக அம்மாவட்டத்தில் உள்ள மில்கிபூரில் 65 ஏக்கர் நிலம் வழங்க முடிவெடுக்கப்பட்டது. அயோத்தி ராமர் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வருகை தரும் நிலையில் அங்கு பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் இந்த மையம் செயல்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு சுரேஷ் கண்ணா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அயோத்தியில் நிரந்தரமாக தேசிய பாதுகாப்பு படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு இந்த மையம் உதவிடும் என்று அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் சர்க்கரை ஆலைகள் பெறும் கடனுக்கான வட்டியை அரசே செலுத்தும் என்று முடிவெடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கடனுதவி மூலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கரும்பை கொள்முதல் செய்து மீண்டும் சர்க்கரை உற்பத்தியை தொடங்க முடியும் என்று தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கரும்பு விவசாயிகளுக்கு அரசு கொள்முதல் செய்த கரும்புக்கு 99.5% வரை நியாயமான விலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்ட் சார்பில் இ ஆட்டோ ஓட்டுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த 45 நாள் பயிற்சி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: என் பேர் கிருத்திகா, நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம். நபார்டும் ஆடினடும் சேர்ந்து ஒரு இ ஆட்டோ ட்ரைனிங் கொடுத்தாங்க, 45 நாள் ட்ரைனிங்கு. அது நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். அது மூலமாக இப்போ ஆட்டோ வாங்க போகிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்காக உதவி பண்ண ஆடினடுக்கும் மத்திய அரசுக்கும் நபார்டுக்கும் ரொம்ப நன்றி.
4: என் பேர் எயிலரசி, நான் கிராமத்துலேருந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கோசம் வந்திருக்கேன். ஆடினட் மூலயமா நான் காரும் கற்று கொடுத்தாங்க, ஆட்டோவும் கற்றுக்கணும். பேட்சு லைசன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இது ஆட்டோ வாங்கிறதுக்கும் பேமெண்ட்டும் கட்டிட்டோம். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஆடினட் மத்திய அரசு நபார்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்களை முன்னோக்கி கொண்டு வந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி.
0: மேற்குவங்க மாநிலத்தில் உடான் திட்டத்தின் கீழ் 4 விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாரா, பலூர்காட், ஹாசிமாரா, கலைகுண்டா ஆகிய இடங்களில் இந்த விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளன. வரும் 23 தேதி சபஹாரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இந்த விமான நிலையங்களுக்காக நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் அடிப்படை கட்டுமான பணிகளை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டுப் பயிற்சி உத்தராகண்டின் சமோலி மாவட்டத்தில் நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள அவுலி பயிற்சி மையத்தில் இரு நாடுகளிலும் இருந்து தலா 600 வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். மலைப்பகுதிகளில் பயிற்சிகளை மேற்கொண்டு ராணுவ வீரர்களின் திறன்களை மேம்படுத்த இந்த கூட்டுப் பயிற்சி உதவுகிறது. மெக்கா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் துர்கி அல் மாலிகி, மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேற்கொள்ளும் 2வது தாக்குதல் முயற்சி இது என்று கூறினார். சவுதி அரேபியா மீதான தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே மெக்கா மீது தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக கூறும் சவுதி அரேபியாவின் குற்றச்சாட்டை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மறுத்துள்ளனர். நேபாளத்தின் முகு மாவட்டத்தில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவானது. வியட்நாமில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3 என்ற செட்கணக்கில் ரஷ்யாவின் டெரேபாஸ்கோ, கஜகஸ்தானின் கரிகோரி லோமாக்கின் இணையை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஷஹாரி ஜே சாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: நிலையத்தில் நேரம் 12:50.
6: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
7: மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஒரு தேசத்தின் பொருளாதாரம் என்பது அதன் கடைக்கோடி மக்களின் வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்துகிறது என்பதில் தான் அடங்கியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை கிராமப்புற உழைப்பாளர்களின் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக செயல்படும் ஒரு சட்டமே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம். இது தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் என்று பிரபலமாக அறியப்படுகிறது. 2005 சட்டமாக இயற்றப்பட்டு 2006 முதல் நடைமுறைக்கு வந்த இத்திட்டம் உலகின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டங்களில் ஒன்றாகும். இது வெறும் ஒரு நலத்திட்டம் மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பால் நிறுவப்பட்ட வேலை செய்யும் உரிமையை சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தும் மகத்தான முயற்சியாகும். இத்திட்டத்தை மற்ற திட்டங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அதன் சட்டப்பூர்வமான தன்மைதான். கிராமப்புறங்களில் வசிக்கும் வயது வந்த திறன் சாரா உடல் உழைப்பினை மேற்கொள்ள விருப்பமுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் 100 நாட்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதை இச்சட்டம் உறுதி செய்கிறது. வேலை கேட்டு விண்ணப்பித்த தகுதியுள்ள ஒரு குடும்பத்திற்கு 15 நாட்களுக்குள் வேலை வழங்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு அரசாங்கம் வேலையின்மைக்கான சலுகையை வழங்க வேண்டும் என்றும் இச்சட்டம் கட்டளையிடுகிறது. இது வேலைவாய்ப்பை வெறும் ஒரு கொள்கையாக அல்லாமல் உரிமையாக மாற்றியுள்ளது. இத்திட்டத்தில் ஆண் பெண் என இருபாலருக்கும் சம ஊதியம் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். இது கிராமப்புற பகுதிகளில் பாலின சமத்துவத்தை வலுப்படுத்துகிறது. தொழிலாளர்களுக்கான கூலி நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் மின்னணு பரிவர்த்தனை மூலம் செலுத்தப்படுகிறது. இது இடைத்தரகர்களை அகற்றி ஊதியம் சரியான நேரத்தில் சென்று சேர்வதை உறுதி செய்கிறது. பணிகள் மற்றும் செலவினங்கள் குறித்து பயனாளிகளை கொண்டே சமூக தணிக்கை நடத்தப்படுவது வெளிப்படைத்தன்மைக்கு உறுதியளிக்கிறது. வேலை தொழிலாளியின் வசிப்பிடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்குள் வழங்கப்பட வேண்டும். தூரம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் பயணப்படி வழங்கப்பட வேண்டும். மொத்த பயனாளிகளில் குறைந்தது 33% பெண்கள் இடம்பெற வேண்டும் என்பது கட்டாயமாகும். இத்திட்டம் கிராமப்புற பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கும் பல வழிகளில் உதவுகிறது. குறிப்பாக

பற்றாக்குறை காலங்களில் கிராமப்புற மக்களுக்கு நிலையான வருமானத்தை அளித்து அவர்களின் வாங்கும் திறனை அதிகரிக்கிறது. இது வறுமை ஒழிப்பு மற்றும் உணவு பாதுகாப்புக்கு நேரடியாக உதவுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள் நீடித்திருக்கக்கூடிய கிராமப்புற சொத்துக்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகின்றன. பண்ணை குட்டைகள் அமைத்தல், தடுப்பணைகள் கட்டுதல், கால்வாய்கள் தூர்வாருதல், கிணறு வெட்டுதல் போன்ற நீர்நிலைகளை மேம்படுத்தும் பணிகள் நிலத்தடி நீர்வளத்தை பாதுகாத்து விவசாயத்தை ஆதரிக்கின்றன. ஊரக சாலைகள் அமைத்தல், சமுதாய கட்டிடங்கள் கட்டுதல் போன்ற பணிகளும் இத்திட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன. மொத்த செலவில் 60% ஊதியமாகவும் 40% பொருள் செலவுக்காகவும் பயன்படுத்த வேண்டும். கிராமங்களிலேயே நிலையான வருமானம் கிடைப்பதால் கிராமப்புற மக்கள் பிழைப்பு தேடி நகரங்களை நோக்கி இடம்பெயர்வது கணிசமாக குறைக்கப்படுகிறது. இத்திட்டம் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக COVID-19 பெருந்தொற்று காலத்தில் நகரங்களிலிருந்து கிராமங்களுக்கு திரும்பிய தொழிலாளர்களுக்கு இதுவே ஒரு நம்பிக்கை ஒளியாக இருந்தது. கிராமப்புற பெண்களின் நிதி சுதந்திரம், வங்கிக் கணக்குகள் மூலம் நிதி உள்ளடக்கம் மற்றும் உள்ளூர் மட்டத்தில் அதிகார பரவல் ஆகியவற்றை இத்திட்டம் மேம்படுத்தியுள்ளது. நிதி பற்றாக்குறை, ஊதியத்தை வழங்குவதில் ஏற்படும் தாமதம், சில இடங்களில் போலி வேலை அட்டைகள் மற்றும் பணியின் தரத்தில் உள்ள குறைபாடுகள் ஆகியவை இத்திட்டத்தின் முன்னேற்றத்திற்கு சவாலாக இருப்பினும், ஆதார் அடிப்படையிலான பணப்பரிமாற்றம் போன்ற சீர்திருத்தங்கள் மூலம் இந்த சவால்களை எதிர்கொள்ள மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதிச் சட்டம் ஒரு ஜனநாயக நாட்டில் அதன் உழைக்கும் மக்களுக்குரிய உரிமையை சட்டப்பூர்வமாக உறுதி செய்த முன்னோடி திட்டமாகும். இது கிராமப்புற பொருளாதாரத்திற்கு அடித்தளமிட்டு உழைப்பாளி மக்களின் கண்ணியமான வாழ்விற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. இத்திட்டத்தை மேலும் வலிமையாக்கி அதன் இலக்குகள் முழுமையாக அடையும் வகையில் நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: நிலையத்தில் நேரம் 12:56. நேர்களினை கேட்கலாம் மெல்லிசை.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

ஒழித்த பாடலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். வரி சார்ந்த நடைமுறைகளில் தேசத்தின் நலனே பிரதானம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வரி சார்ந்த திட்டங்களில் தேசத்தின் நலனையே அரசு முன்னிறுத்த வேண்டுமென்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இன்று தொடங்கிய புதிய வரி கட்டமைப்பு தொடர்பான 2 நாள் மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர், தனித்துவமான வரி கொள்கையை உருவாக்குவது குறித்து கல்வியாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அறிவுசார் நிபுணர்களும் கண்டறிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையின் இத்தருணத்தில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தேவையான வரிமுறை குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு வருவாய் இழப்பு உள்ளிட்டவற்றை ஈடுகட்டும் வகையில் மேம்படுத்தப்பட்ட வரி கட்டமைப்பின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். யுபிஐ பண பரிவர்த்தனையில் தனிநபர்களுக்கு இடையிலான பரிமாற்றத்திற்கு கட்டணங்கள் எதுவும் கிடையாது என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகம் சார்ந்த பரிவர்த்தனைகளில் 2000 ரூபாய் வரையிலான தொகைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. அரசின் கட்டண விதிப்பால் 96% பரிவர்த்தனைகள் பாதிக்கப்படாது என்றும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட வணிகம் சார்ந்த பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே 0.4% கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டும் சிறு வணிகர்களுக்கும் கட்டண விதிப்பிலிருந்து முழுமையாக விலக்களிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா 2026 மாநாட்டை புதுதில்லியில் நாளை துவக்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாடு உலகளாவிய செமிகண்டக்டர் தளங்களை ஒருங்கிணைப்பதோடு படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகளை ஊக்கப்படுத்தி தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 40 நாடுகளில் இருந்து உயர்நிலை பிரதிநிதிகள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளும் 600க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்களும் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்த உள்ளனர். இதனிடையே மத்திய அரசு பணியிடங்களில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் 20வது தேசிய ரோஜ்கர் மேளா வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறுகிறது. 50 இடங்களில் நடைபெறும் இம்முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியிடங்களுக்கான நியமன ஆணைகளை இளையோருக்கு வழங்கி பிரதமர் இந்த திட்டத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பணி நியமன ஆணைகள் இளையோருக்கு வழங்கப்படவுள்ளன. தேசமே முதன்மை என்ற உறுதியுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகளாக ஆட்சி வரும் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். அர்ப்பணிப்பு, சேவை மனப்பான்மை, சமூக நலனை நோக்கமாக கொண்ட பிரதமரின் தலைமைத்துவத்தையும் மக்கள் சேவையையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று பூட்டான் செல்கிறார். இந்த பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் லியான்போ டியன் தங்கியல் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் நெருங்கிய நட்பு மற்றும் ஒத்துழைப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இந்த பயணம் இருக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

0: தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் கவசமாக ஒசோன் படலம் திகழ்கிறது என்று கூறியுள்ளார். ஒசோன் படலத்தை பாதுகாக்கும் பணி ஒவ்வொரு இல்லத்திலிருந்தும் தொடங்குவதாக கூறிய அவர், குளிரூட்டிகளை 24 டிகிரி செல்சியஸிலேயே பராமரிப்பது உள்ளிட்ட பல்வேறு சிறிய நடவடிக்கைகள் மூலம் வளமான புவியை பராமரிக்க முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஒசோன் படலத்தால் மனித ஆரோக்கியம், பல்லுயிர் பெருக்கம், பருவநிலை ஸ்திரத்தன்மை பாதுகாக்கப்படுவதாக கூறியுள்ளார். பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு தேவையான உரிய நடைமுறைகளை நாட்டு மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுராந்தகம் தனித்தொகுதியின் அஇஅதிமுக வேட்பாளர் கனிதா சம்பத் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். மதுராந்தகத்தில் இதுவரை 18 மனுக்களும் தாராபுரத்தில் 17 மனுக்களும் தாக்கலாகியுள்ளன. வேட்புமனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன. மனுக்களை திரும்பப்பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனிடையே இடைத்தேர்தல் அறிவிப்பிற்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம், இருப்பினும் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து மீண்டும் அத்தொகுதியில் போட்டியிடுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் உரிய ஆய்வுகளை செய்ய வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அவற்றுடன் இதையும் சேர்த்து விசாரிக்கும் வகையில் இவ்வழக்கு முதல் அமர்விற்கு மாற்றப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தட்டநேரி தொகுதி தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படுவது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு சொந்தமான 6 இடங்களில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுத்துறை அதிகாரிகள் இன்று சோதனையில் ஈடுபட்டனர். இதனிடையே அவரது வீட்டின் முன்பு திரண்டுள்ள திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களின் வசதிக்காகவே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிற்பகல் முதல் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். குடமுழுக்கு விழாவை பக்தர்கள் பார்க்கும் வகையில் மதுரையின் முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையம், அனைத்து முக்கிய வீதிகளிலும் எல்இடி திரைகள் மூலம் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியாரின் 109வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களின் உரிமைகளுக்காக களம் கண்டு கல்வி, சமூக முன்னேற்றத்தை முன்னிறுத்தி அவர் ஆட்சியை தொண்டு அழியா தடம் பதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிண்டியில் உள்ள அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு வெங்கட்ரமணன், திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு, திரு சரத்குமார் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். நாகர்கோவில் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மண்டலத்தில் செயல்பட்டு வரும் 13 விற்பனை நிலையங்களில் 11 கோடி ரூபாய்க்கு தீபாவளி விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வரும் குமரி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்கள் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை கொண்டாடும் வகையில் தமிழக அரசு வழங்கும் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 விற்பனை நிலையங்களுக்கும் ரூபாய் 3.5 கோடி விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த சமீபத்திய கனமழை காரணமாக குறுவை நெற்பயிர்கள் பாதிப்படைந்துள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் சாய்ந்து கிடப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சாய்ந்து விழுந்துள்ளது. குறிப்பாக திருவாரூரின் வடக்கு பகுதியான பெரும்புகலூர், சீவிலி, வடகண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழையினால் வயலின் நெற்பயிர்கள் சாய்ந்து கிடந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனிமங்கள் மற்றும் அதன் உப பொருட்களை ஏற்றி செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் GPRS கருவி கட்டாயம் பொருத்த வேண்டும் என ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார் தெரிவித்துள்ளார். மன்னார் வளைகுடா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி சார்ந்த நடைமுறைகளில் தேசத்தின் நலனே பிரதானம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: அகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. நேயர்களை கேட்கலாம் திரைகாணம்.

0: in adopting electric mobility, followed by Maharashtra and Karnataka. Saudi Arabia says it intercepted Houthi drone near Makkah. And with that, we end the midday news.
1: நிலையத்தில் நேரம் 2:15.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: சரியான நேரத்தில் பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றிலிருந்து விடுபடலாம்.
4: என்ன, உண்மையாவா?
5: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
4: மேலும் விவரங்களுக்கு
6: 1800-419-1800 and 1097.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
8: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி தோடர் பாடல்கள் கேட்கலாம்.
9: Yeah, it's a jump.

人生。

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடிகளான தோடர் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: 山岗，
1: 二老三在北岳就买岗子做月买灯嘛。
2: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. உழைப்பவர் அரங்கம். இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இணைவது சசிகுமார். முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க?
1: என் பேர் வந்து கோபால்மணி. நான் ஒரு 45 வருஷமாக வந்து ஊட்டியில் வண்டி ஓட்டிகிட்ருக்குறோம். வண்டி ஓட்டிகிட்ருக்குறேன்னா நம்ம தொழில் வந்து டூரிஸ்ட்டு நம்பி தான் இருக்குது. அப்புறம் டூரிஸ்ட் இல்லாதப்போ லோக்கல் கஸ்டமர் எடுத்துகிட்டு போவோம். காலையில் நாங்கள் 6 மணிக்கு எந்திரிச்சு வண்டி கழுவோம். 7:30 மணிக்கு ஸ்டாண்டுக்கு வருவோம். வாடகை கிடைக்கும் வரைக்கும் காத்திருந்து வாடகை கிடைக்கும் போது ஓட்டுவோம். அதே மாதிரி வாடகை கிடச்சி நைட்டு வாடகைனாலும் போவோம். அது எப்படி ட்ரிப்பு கிடைக்குதோ அப்படி. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். டூரிஸ்ட் வந்து அவங்கள எப்படி கமெண்ட் பண்ணணும், எப்படி அவங்ககிட்ட பேசணும், எப்படி அவங்கள கூட்டிகிட்டு போகணும், எல்லா இடத்துக்கு எப்படி அவங்கள கூட்டிகிட்டு போய் கைடு பண்ணி எல்லாம் காட்டுவோம். அதுக்கு எங்களுக்கு கவர்மெண்டில் வந்து ஒவ்வொரு ரேட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஊட்டி சைடுச்சுக்குன்னா இவ்வளோ, பாய்க்கிறானா இவ்வளோ, முதுமலைனா இவ்வளோ, கோயம்புத்தூருக்கு இவ்வளோ, குன்னூருக்கு இவ்வளோன்னு அந்த ரேட்டு போர்டு இருக்குது எங்கிட்ட. அந்த போர்டை காட்டி அவங்ககிட்ட பேசி ஓகே நாங்கன்னா கூட்டிகிட்டு போவோம். அதில் ட்ராவல்ஸுக்கு போகிற எங்களுக்கு கம்மி பட்ஜெட் உள்ளான்னு ட்ராவல்ஸுக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க, எங்கிட்ட வரவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி லோக்கல் மக்கள் வந்தால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வாடகை தெரியும். அது 10-100 கம்மியாக அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். எங்கள் தொழில் வந்து நாங்கள் எந்த கெட்டதுக்கு போகாமல் திருட்டுத்தனம் இல்லாமல் நல்ல முறையாக, அதாவது நேர்மையாக பிழைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த டாக்ஸி தொழில் பண்ணுறோம். பெரும்பாலும் ஊட்டியில் வந்து டாக்ஸியோ ஆட்டோவோ யாரும் திருட்டுத்தனமோ ஏமாத்ததே கிடையாது. பெரும்பாலும் வந்து எங்கள் தொழிலில் நாங்கள் கரெக்டாக இருப்போம். வரவங்களுக்கு மரியாதை கொடுத்து கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வருவோம். எங்களுக்கு வந்து ஒரு 12 டியூட்டி பார்க்க போனோம். இங்கே நைட் ஓட்டம் கம்மி, பகல் ஓட்டம் தான் ஜாஸ்தி. அது இந்த சீசன் டைமில் கொஞ்சம் டெய்லியும் ட்ரிப் இருக்கும். சீசன் இல்லாத பக்கம் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு ட்ரிப் கிடைக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறோம்.
0: இப்போ சொன்னீங்க இல்லையா, இப்போ வண்டி காலையில் எடுக்கும்போது வந்து வண்டியை கழுவிட்டு தான் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்க. வண்டி அப்புறம் வந்து அது
1: வண்டி வந்து காலையில் எழுந்திரிச்சு வண்டி கழுவிட்டு நம்ம குளிச்சுட்டு கடவுளை வேண்டிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு வாடகையும் கிடைக்கும். டூரிஸ்ட் ஏரியாவில் நாங்கள் வண்டி ஓட்டும் போது வந்து வண்டி நீட்டாக இருக்கணும். டூரிஸ்ட் வந்து வண்டியை பார்த்து இப்படி என்னடா இப்படி இருக்கு இப்படா உட்காரதுன்னு நினைக்கக்கூடாது. வண்டி வந்து பார்த்தாவே இந்த வண்டியில் போகலாம் நீட்டாக வச்சுக்கிறாங்கிற அளவுக்கு நாங்கள்
0: செய்யும் தொழிலே தெய்வம்.
1: செய்யும் தொழிலே தெய்வம், இதை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
0: அதான் அருமையாக வந்து சொன்னீங்க, இந்த வண்டியை கழுவி தான் வந்து எடுக்கணும் இப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. பயணிகள் வந்து வண்டியில் ஏறுறாங்க அப்படின்னும் போது உங்களுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கும்?
1: நம்மளுடைய அணுகுமுறைகள் வந்து நாங்கள் முதலே வாடகையெல்லாம் பேசிக்குவோம். இப்போ 5000ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஆயிரும். அப்போ சொல்லுவாங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுங்க, சிப்பரவாயில்ல ஏதாவது சேர்த்து கொடுக்க முடிஞ்சால் கொடுங்கல்ல, அதே வாடகை தான் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதாவது டூரிஸ்ட் வந்தால் தான் நம்மளுக்கு வாழ்வாதாரம். அதனால் அவங்ககிட்ட சண்டை போடாமல் மரியாதையாக பேசி அவங்ககிட்ட அன்பாக நடக்கிறதுக்கு பழக்கம்.
0: உங்களோட பார்வையில் உழைப்பு அப்படிங்கன்னா என்னங்க?
1: உழைப்புங்கிறது வந்து நம்ம வந்து சுயம்பேர்த்தனமாக ஊர் சுற்றிட்டு இருக்காமல் ஏதோ அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, விவசாயம் பண்ணுறவங்க அவங்க தொழில் உழைப்பாக இருக்குது. உழைப்பை தான் உலகமே, உழைப்பில்லாட்டி உலகமே இல்லை. நம்ம இருக்க வரைக்கும் நம்மளால் முடிகிற அளவுக்கு எனக்கு 65 வயசாச்சு இது வரைக்கும் நம்ம வண்டி ஓட்டியிருக்கு. இன்னும் எவ்வளோ காலம் முடியுமோ அது வரைக்கும் நம்ம உழைப்பு இருக்கும். உழைப்பு தான் உலகமே இருக்குது.
0: கண்டிப்பாக அதை நம்ம உழைச்சா தான் சாப்பாடு.
1: ஆமாங்க, உழைத்தால் தான் சாப்பாடு. உழைப்பிச்சா தான் நம்ம 10 ரூபா கொண்டு போனால் தான் வீட்லேயும் நம்மளை மரியாதை மதிப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் வீட்டை மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? வீட்டு வாடகை கட்டணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும், பால் வாங்கணும், கேஸ் எடுக்கணும், இதுக்கெல்லாமே நம்ம உழைப்பு தான். உழைச்சி 10 ரூபா சம்பாரிச்சோம்னா அதுதான் எல்லாமே.
0: இப்போ உழைப்பு நம்பி தான் நம்மளோட வாழ்க்கை வாழ்வாதாரமே இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பாங்க, உழைப்பை நம்பி தான் வாழ்வாதாரம். சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உழைச்சோம்னா அது நம்மளுக்கு நல்லது, நம்ம குடும்பத்து
0: நமக்கு வந்து என்ன வருதோ எது வருதோ இல்லையோ, ஆனால் வந்து நம்மளோட தொழில் அப்படின்னும் போது நம்ம முறையாக செய்யணும்.
1: ஆமாம், கண்டிப்பாக நம்ம தொழில் வந்து முறையாக செய்யணும். அதுவும் வந்து ரிப்போர்ட் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். மரியாதை மெயினுங்க, பார்ட்டிகளுக்கு டூரிஸ்ட் தான் வர்றாங்க, அவங்களுக்கு மரியாதை கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வருவோம். அதே மாதிரி இறங்கும் போது அவங்க நம்மளை கையெடுப்பாங்க, நாங்களும் அவங்களுக்கு கையெடுப்போம். அந்த அளவுக்கு மரியாதையாக நடப்போம்.
0: ஓகே, அருமையாக சொன்னீங்க, உழைப்பது பற்றி ரொம்ப நன்றிங்க.

0: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேர் என்ன பண்றீங்க?
1: என் பேர் புஷ்பராஜுங்க சார். நான் இந்த டாக்ஸி ஸ்டாண்டில் வந்து 35 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நான் வந்து 12th படிச்சிருக்கிறேங்க. வேறு நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை செய்கிறதுக்கெல்லாம் எங்களுடைய வந்து அந்த டைம்லேயே வந்து எங்களுக்கு ஒரு இது கிடையாது, ஹெல்ப் கிடையாது யாரும். நாங்கள் வந்து இந்த உழைச்சா தான் எங்கள் வீட்டில் குடும்பம் வந்து சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்கக்குது, 2 குழந்தைங்களும் 2 பொட்டப்பிள்ளைங்க தான். இந்த உழைப்பு நம்பி தான் வந்து நான் வந்து என் பிள்ளைங்களை படிக்க வச்சு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருக்கிறேன். எங்களுக்கு இந்த தொழில் இல்லைனாக்கா எங்களுக்கு வேறு தொழில் எதுவுமே கிடையாது. நாங்களும் வந்து ஒரு சொந்த காரத்தை வச்சுருக்கிறேன். அதுவும் வந்து இஎம்ஐ போட்டு தான் வண்டி வாங்கி இதெல்லாம் வந்து கொரோனா டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் நாங்கள். அந்த கஷ்டப்பட்டுக்க காரணம் என்னன்னாக்கா எங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாது. நாங்கள் கூலி வேலை அது இதெல்லாம் செஞ்சு தான் வந்து எங்கள் குடும்பத்தையே காப்பாற்றிட்டு வரோம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தொழிலில் வந்து நாங்கள் வந்து ஒரு நேர்மையாக இருக்கிறனால தான் கடவுள் வந்து எங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நல்லா வச்சு காப்பாற்றிட்டு வராரு. அதுக்கு கடவுளுக்காக நன்றி சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா எங்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம்ன்றது இந்த தொழில் தான். எங்களை நம்பி வர டூரிஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு இடையூறுகளும் தராமல் அவங்கள நல்லபடியாக எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து எங்களுக்கு ஒரு டேங்க்ஸ் வாங்கிட்டு தான் நாங்கள் வருவோம். போயிட்டு இந்த வாடகை பேசிட்டு அங்கே போயிட்டு இந்த மாதிரி தூரம் ஆயிடுச்சு அதை ஆயிடுச்சுன்ட்டு சொல்லி அவங்கள்ட்ட வந்து சண்டை போடுற ஐடியாவோ ஏதோ கிடையாது. அவங்கள வந்து சேஃப்டியாக கொண்டு போய் சேர்த்து விட்டு அவங்க மனசு திருப்தியாக கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு வர்றது தான் எங்களுடைய கடமை.
0: அதே மாதிரி சொன்னீங்க உங்களோட உழைப்பை பற்றி, இப்போ வந்து உங்களோட வண்டியை பற்றி சொல்லுங்க. அதுதான் வந்து உங்களோட சோறு போடுற தெய்வம்.
1: நாங்கள் வந்து பாருங்கள் காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டு ஏஞ்சோமாக்கா நாங்கள் ரெடி ஆகிட்டு வெளியே வந்தோனோ வண்டி எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு தான் எங்கள் ஸ்டாண்டுக்கு வருவோம். வர டூரிஸ்ட் வந்து எங்களை பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வந்து நீட் இல்லை அது இல்லைன்ட்டு சொல்கிற கிடையவே கிடையாது. நீங்களே வந்து எங்கள் வண்டிங்களெல்லாம் திறந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுன்றது நீங்களே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். எங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வீட்டிலேருந்து வரக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி நீட்டாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். அதே போல் இங்கே சும்மா இருக்கிற இடத்துல கூட நின்னால் கூட வந்து வண்டியை தொடிச்சிட்டு வண்டிக்கு என்ன அது இருக்குதுன்றதை வண்டி சுத்தமாக தான் நாங்கள் வச்சுட்டுருக்கோம். இதுதான் எங்களுடைய வேலைங்களே.
0: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார் டிரைவராக இருக்கிறீங்க.
1: ஆமாம்.
0: இப்போ செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
1: ஆமாங்க.
0: அப்போ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க செய்யும் தொழிலே தெய்வம்?
1: செய்யும் தொழிலே தெய்வம்னாக்கா நாங்கள் வந்து மற்றபடி வந்து எல்லாரும் வண்டி ஓட்டுற மாதிரி ஏனோ தானோன்றதெல்லாம் நாங்கள் ஓட்டினது கிடையாதுங்க. வண்டியை நாங்கள் வந்து 35 வருஷமாக வந்து நாங்கள்லாம் வந்து பழைய டிரைவர்ஸுங்க தாங்க. எங்கள் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் தொழிலுக்கு வந்து நாங்கள் வந்து பொறுமையாக கற்றுக்கிட்டா தாங்க இந்த டிரைவர் தொழிலே நாங்கள் செய்ய முடியும். அதே மாதிரி
0: இப்போ அதை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே டிரைவர் ஆகிட முடியாது இல்லைங்களா?
1: கண்டிப்பாக வந்து யாருமே வந்து டிரைவர் ஆக முடியாது. நாங்கள்லாம் வந்து டிரைவராக வேலை கற்றுக்கிட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்பவும் அடியும் உதையும் வாங்கிட்டு தான் வந்து இந்த தொழிலை வந்து நம்ம ஒரு தெய்வமாக கற்றுக்கிட்டோங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் வந்து சுத்தமாக இருக்கிறனால தான் வந்து நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க.
0: இப்போ சொல்லுங்க சார், இப்போ இந்த உழைப்பு அப்படிங்கிறது உங்களோட பார்வையில் உழைப்பு அப்படின்னா என்னங்க
1: சார்? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இந்த தொழில் எப்போ ஸ்டார்ட் பண்ணோமோ அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு உடம்புல ரத்தம் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த தொழிலை தான் செஞ்சு எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும். மற்ற மாதிரியே வந்து வேறு தொழிலெல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் பழங்கின கிடையாது. இந்த தொழிலில் தாங்க எங்களுக்கு மெயினாக எங்களுக்கு தொழிலுன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் தொழில் பண்ணுறாங்க. இந்த பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் பண்ணுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, மற்றபடி வந்து பஸ் ஓட்டுறாங்க. இவங்கெல்லாம் எல்லாருமே வந்து ஒரு தொழில். டிரைவர் தொழிலுன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஒரு பொறுமை இருக்கணும் எல்லாருக்கும். எங்களுடைய இதிலே வந்து எங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. எங்களை வளர்த்து விட்டவங்க வந்து எங்களுக்கு வந்து அவங்க தெய்வத்தோட வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்கள தான் நாங்கள் தெய்வமாக நாங்கள் கும்பிடுறோம். ஏன்னா எங்களுக்கு செய்வம் செய்யும் தொழிலே வந்து எங்களுக்கு தெய்வம்.
0: உழைப்பை பத்தி அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க.
1: தேங்க்யூ சார், நன்றி.
0: இப்போ ஒரு வண்டியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா வந்து எந்த வகையில் பண்ணணும், எப்படி பண்ணணும்
2: சார்? நல்லா வண்டி வச்சிருக்கோமா, நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும். அது கரெக்டான ஆயில் சர்வீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன வேணுமோ அது நம்ம மாசத்துல 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் போய் நம்ம செக்அப் பண்ணணும். எல்லாம் பண்ண பின்னால் தான் வண்டி நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஓட்ட முடியும், இல்லைன்னா ஓட்ட முடியாது.
0: இப்போ செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா?
2: ஆமாங்க.
0: இப்போ உங்கள் இதில் வந்துட்டு உழைப்பு, இது உழைப்பு அப்படின்னா என்னங்க?
2: உழைப்புனா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும். கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சா தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். அப்போ தான் செய்யும் தொழிலே தெய்வமாக நம்ம நம்ப முடியும். உழைக்காமல் நம்ம உட்காந்துருந்தால் வேலைக்காகாது. நல்லா உழைக்கணும், நல்லா ட்ரை கொடுக்கணும், நல்லா இது பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு உழைப்பு கிடைக்கும்.
0: இப்ப நீங்க வண்டி வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த வண்டியை வந்து நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க?
2: இந்த வண்டி எப்படி பயணம்னா, ஒரு 8,000 கிலோமீட்டர் ஓடும் போது நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணி ஆகணும், சர்வீஸ் பண்ணி ஆகணும், உள்ள வீல் செக்அப் எல்லாம் பண்ணணும். அப்போ தான் வண்டி நம்ம பராமரிக்க முடியும். நம்ம எப்படி உடம்பு சரியில்லாதமாக இருக்கோமோ அதே மாதிரி தான் வண்டிக்கு நம்ம செலவு பண்ணால் தான் நம்ம வண்டி ஓட்ட முடியும், பராமரிக்க முடியும், வண்டி நீட் பண்ண முடியலன்னா முடியவே முடியாது.
0: இப்போ உழைப்பு அப்படிங்கிறது உங்களோட பார்வையில் நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறதுங்களா, இல்லை குறிப்பிட்ட டைமில் தான் இவ்வளோ தான் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி?
2: இல்லை இல்லை, இதெல்லாம் நேரங்காலம் பார்க்காத உழைக்க வேண்டியது. காலையில் வரோமா உழைக்கணுமா உழைச்சிடணும், அப்போ தான் சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம் உழைச்சிட்டு. அதுக்கு முன்னாலும் இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
0: நேரம் டைமெல்லாம் பார்க்க
2: முடியாது, டைமெல்லாம் அது பார்க்க முடியாது. உழைக்கிறதுக்கு என்ன டைம் இருக்குது? நம்ம உழைச்சா தான் நம்ம சாப்பிட முடியும், உழைக்கலாம் நம்ம எங்கே சாப்பிட முடியும். அதுக்கு நேரங்காலம் பார்த்துட்டு தான் நம்ம வீட்டில் தான் தூங்கணும்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. குவா குவா வாத்து. உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளோட இயல்பான பேச்சும் குறும்புத்தனமும் இனிவரும் நாட்களில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு உங்கள் ஒட்டியம் 101.8 கேட்க தவறாதீர்கள்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரியில் 112.8 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸில் இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை 37.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளியில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை 21.5 டிகிரி செல்சியஸ் ஈரோடு, கரூர் பகுதிகளில் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35.5 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் 12.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அடுத்த 7 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய ராயலசீமா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், இதர தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. கொடைக்கானல் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். சாமனப்பள்ளி 11 சென்டிமீட்டர், மாதனூர், உளிப்பெண்டா, ஆண்டியப்பனூர் 8 சென்டிமீட்டர், சாலிநாயனப்பள்ளி, போகனப்பள்ளி, ஓசூர், நல்லூர், கொட்டாமிட்டா, ஒடுகத்தூர், ஆலங்காயம் 7 சென்டிமீட்டர், மேலாலத்தூர், தேன்கனிக்கோட்டை, ராசிபுரம், கிருஷ்ணகிரி, குடியாத்தம் 6 சென்டிமீட்டர், ஓசூர், பேரையூர், நெடுங்கல், கரூர், புதுச்சத்திரம், எடப்பாடி, ஆம்பூர், மாரண்டப்பள்ளி 4 சென்டிமீட்டர்.

திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஊரக பகுதிகளின் துப்புரவு சேவைகளை கண்காணிப்பதற்கான டிஜிட்டல் முறையை மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்தார். விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு 1,00,00,000 வீடுகளுக்கான கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சற்று முன் நிறைவடைந்தது. மின் கணக்கீடு முறையாக செய்யப்படாமல் கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. மின்வெட்டு தொடர்பாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தவறான தகவல்களை அளிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திராவிட கட்சிகளுக்கு மாற்று தமிழக அல்ல என்றும் இடதுசாரிகளே உண்மையான மாற்று என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சமர்கண்டில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எங்களே ஒவ்வொரு வாரமும் நம்ம அளவு ஊட்டி நிகழ்ச்சியில் ஒரு ஒரு தலைப்பில் நம்மளுடைய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மாவட்ட அரசாங்க அஃபீஷியல்ஸோடு நம்ம பேசிட்டு வரோம். இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். அதற்காக நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறார் நம்மளுடைய நீலகிரி மாவட்ட மகிழா மற்றும் போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி செந்தில் குமார் அவர்கள் தான் வந்திருக்காரு. அவர் கூட நம்ம பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, நமக்கு இன்றைக்கி அதாவது நீலகிரி மாவட்டம் மட்டும் கிடையாது, தமிழகம் அகில இந்திய அளவில் விவாதத்திற்குரிய மற்றும் ஒரு அதற்கான ஒரு மிக சரியான முறையில் தீர்வு காண வேண்டிய ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதில் குற்ற சம்பவங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குது. குற்ற சம்பவங்கள்னால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அவங்கள பற்றி பேசுவதும் அதற்கான தீர்வுகளை கண்டறிவதும் உற்று நோக்குவதும் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனால தான் நீதிபதி ஐயா கூட நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம்.
0: மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி.
1: எனக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி.
0: அதாவது நிறையா அப்டேஷன் வந்துகிட்டே இருக்குது. நீதிமன்றங்கள் நீதிபதி இப்படி பார்க்கும்போது நிறையா, அதாவது மக்கள் தொடர்பு படுத்தின நிறையா புரிந்துணர்வு நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு நீங்களா ஒருவேளை மற்ற நீதிபதிகள் அவங்களும் அதை பண்ணுறாங்களா, அல்ல எந்த அளவுக்கு மற்றவங்களாம் முனைப்போட பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு அதையும் தாண்டி சில தனிப்பட்ட முயற்சிகளை கூட நீங்கள் எடுத்து நீங்கள் சில இந்த மாதிரி அவங்களுக்கு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கணிப்பொறி வழங்குதல், அது போக அவங்களுக்கு வேண்டிய நலத்திட்ட உதவிகள், அவங்களுடைய நலன் கருதி குறிப்பாக பழங்குடியினருக்கு பள்ளி செல்லக்கூடிய எஜுகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்றத பிரதான ஒரு மைய கருத்தாக நீங்கள் வச்சு அதை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க. நம்ம அந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி எதாவது நீங்கள் சொல்ல முடியுமா?
1: இல்லை, சமீபத்தில் தனியார் பங்களிப்போட நம்ம கூடலூர் மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப பள்ளி அரசு பள்ளிகளில்

0: கணினி கணினி இல்லை அப்படின்றது வந்து தெரிந்து கொண்டோம். மாவட்ட கல்வி அதிகாரியிடம் பேசினோம். பேசினதுல நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ரோட்ரி கிளப் மற்றும் இந்த மாதிரி தொண்டு செய்யக்கூடிய ஒரு மனம் படைத்தவர்கள் அவங்க வந்து ஒரு 12 கணினியை வந்து வழங்கினாங்க. இந்த 12 கணினியும் நம்ம கூடலூரில் உள்ள மாடல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வைத்து அந்த பெனிஃபிஷரிஸ் 12 அரசு இது ஆரம்ப பள்ளி, அதில் குறிப்பாக ஆதி பழங்குடியினர் இருக்க படிக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த கணினியை வழங்கியிருக்கோம். இது வந்து எங்கள் நீலகிரி மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு மற்றும் தனியார் பங்களிப்போடு நாங்கள் வந்து இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்தோம். அதில் அந்த மாதிரி 12 கம்ப்யூட்டர் கொடுத்துட்டோம். இன்னும் மேலும் இந்த மாதிரி கணினி இல்லாத பள்ளிகள் வந்து நிறையா இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த இன்றைய தேதியில் உலகத்தை வந்து கணினி தான் ஆழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு. இந்த கணினி பற்றின அந்த ஒரு விழிப்புணர்வு, எல்லாரும் மூன்றாம் மொழியை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி இல்லை, கணினி மொழியே ஒரு மூன்றாம் மொழியாக எடுத்துக்கலாம்.
1: நீங்கள் அதை கமா போட்டு தான் முடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதனுடைய கேள்வியும் எனக்கு இருக்கு.
0: ஆமாம்,
1: ஏன்னா சைபர் கிரைம் அது அது ஒரு தனி
0: அது ஒரு பக்கம். இப்போ இது ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்பும் வரும் பொழுதெல்லாம் அதுக்கு ஆக்கப்பூர்வமான காரியங்களும் நடக்குது, அதற்கு நேர் எதிராக அழிவு காரியங்களும் நடக்குது. அது பல்வேறு துறையிலையும் வந்து இந்த சைபர் கிரைம்ன்றது நடக்குது. இருந்தாலும் இந்த கணினியுடைய அறிவு அந்த குழந்தைகளுக்கு வந்து சென்றடைய வேண்டும் என்கின்ற முன்னெடுப்புக்காகத்தான் இந்த ஒரு முதல் முயற்சி. இதுக்கு கூட வழிகாட்டி எங்களுக்கு வந்து ஐயா காமராஜர் தான், அவர் தான் வழிகாட்டியாக இருக்கிறாரு. 1962 வருடம் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பஞ்சம் ஏற்பட்ட காலகட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டம் வந்து ரத்தாகுமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டப்ப தனியார் பங்களிப்பு, அதாவது பெற்றோர்களுடைய பங்களிப்பு மற்றும் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அரசு சாரா நிறுவனங்கள் வந்து உதவினீங்கன்னா நல்லா இருக்கும்னு அவருக்கு கெடுத்த வேண்டுகோளை அடுத்து அந்த மதிய உணவு திட்டத்திற்கான ஒரு பங்களிப்பு எல்லா வகையிலும் வந்தது. அதனால அதை ஒரு நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துட்டு இப்போ இந்த கல்விக்கான ஒரு முயற்சி, அதுவும் குறிப்பாக கணினி கல்வி கிராமப்புறங்களில் சென்றடைய வேண்டும்ன்ற அந்த ஒரு முயற்சிங்க. அதுதான் அந்த ஒரு
1: பண்ணோம். அதாவது ஃபியூச்சரில் இதோட எதிர்காலத்தில் நம்ம அதாவது நீதித்துறைக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஜேக்கப் காக்சன் வந்து அவங்க வந்து அந்த ஏஐ அதோட ஃப்யூச்சரில் அவர் வந்து அதுலேருந்து விலகுனது வந்து வேர்ல்டு நியூஸாக இருக்கும் இருந்துகிட்ருக்குது. அது நீங்கள் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போது நம்ம இந்த குற்றம் செய்கிறவங்களை தண்டிக்கிறது ஒரு பக்கம் நடந்துட்டு போ இருக்குது நம்ம செயல்பாட்டில் இருக்குது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரக்கூடிய விஷயங்களை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதே நேரத்தில் குற்றம் செஞ்சவங்களுக்கு அவரை விடக்கூடாது, கொலை பண்ணிடணும், அவரை வந்து ஏதாவது போட்டுடணும், இப்படி இதை பற்றி பேசுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த கேர் அண்ட் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லைங்களா?
0: இது வந்து ஒரு கவனிக்கப்படாமல் சென்ற ஒரு ஒரு விஷயம். இது நம்ம கடந்து போயிட்டோம். பிரிட்டிஷ் பீரியடில் இந்த சட்டம், இந்தியன் பீனல் கோடாகட்டும், கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், குற்றவியல் நடைமுறை சட்டம் என அதை வந்து அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்தப்போ கூட இந்த விக்டீம் காம்பன்சேஷன்ற சப்ஜெக்ட் இல்லை. இப்போ அதிகபட்சமாக என்னென்னா அந்த கேஸு, அந்த பர்டிகுலர் குற்ற வழக்கு தண்டனையில் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த குற்றவாளியுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபைனு, அந்த ஃபைன் அமௌண்ட்டை வந்து நிவாரணத் தொகையாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இது பல வருடங்களாக வந்து இந்த விக்டீம் காம்பன்சேஷன் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணத் தொகையை பற்றின இந்த ஒரு சட்டமோ அதற்கான ஒரு மத்திய மாநில அரசாங்கங்களும் அதுக்கான முன்னெடுப்போ எடுக்கலை. இந்த இதில் எப்போ வந்து இந்த ஒரு பிரச்சனை வெடிக்குதுன்னு சொன்னால் 1983 ருத்துல் ஷா அந்த ஒரு வழக்கு, ருத்துல் ஷா வழக்கில் தான் வந்து அப்பெக்ஸ் கோர்ட்டு நம்ம உச்சநீதிமன்றம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த கஸ்டடியல் டெத்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. போலீஸாருடைய கஸ்டடியில் இருக்கிறப்ப இந்த இறந்து போயிட்டாங்கன்னா அந்த கஸ்டடியல் டெத்துக்கு வந்து காம்பன்சேஷன் எங்கே கொடுக்கறதுன்ற ஒரு கேள்வி வந்தது. இது 1983. அப்புறம் 1995-97 ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வழக்காக வருது. ருத்துல் ஷாக்கு அப்புறம் ஒரு வழக்கு வருது. அப்புறம் வந்து 1994 தான் டெல்லி டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் யூனியன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்ற வழக்கில் தான் முடிவு பண்ணுறாங்க. நம்மளுடைய உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாநிலமும் வந்து இந்த நிவாரண தொகைக்கான ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணணும். இது வந்து ரைட் டு லைஃப் ஆர்டிகல் 21 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப். அந்த ரைட் டு லைஃப்ன்றது வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இது ஒரு உரிமையாக கொடுத்துருக்குறாங்க. ரைட் டு லைஃப்ன்றது இட்ஸ் பர்சனல் லிபர்ட்டி. அப்போ வந்து உங்களுடைய தனி மனித உரிமை பறிக்கப்பட்டு அது அரசாங்கத்தால் நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு வந்து நிவாரண தொகை கொடுத்தே ஆகணுன்றாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சாவரின் இம்யூனிட்டின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி. இது அரசாங்கத்துக்கான அதிகாரம், அப்படி நீங்கள் வந்து அரசாங்கத்தை நிர்பந்திக்க முடியாதுன்றப்ப தான் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறாங்க. அப்படியெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு ஒரு விடயத்தையும் நீங்கள் வந்து மீற முடியாது. ரைட் டு லைஃப்ன்றது கேரண்டீடு. ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து அவன் சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமையை வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது. அப்படி அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மீறி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னால் அது சட்டவிரோதம். அந்த சட்டவிரோதத்துக்கு வந்து உரிய நிவாரண தொகையை வந்து கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. இது இந்த காலகட்டத்தில் தான் வந்து நம்ம யூபிஏ கவர்மெண்ட்டு 2008 வந்து ஒரு வழியாக முடிவுக்கு வர்றாங்க. முடிவுக்கு வந்து லா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. லா கமிஷன் வந்து 2008 ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததை 2009 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போதான் வந்து பிரிவு 357 அப்படின்னு இருந்த அந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருந்த பிரிவு 357A அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாங்க. அந்த ஸ்கீம் கொண்டு வர்றப்ப தான் இந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து இந்த இந்த விஷயத்தில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு பெரிய முன்னோடி. தமிழ்நாடு அரசாங்கமும் ஆகட்டும் இல்லை நம்ம சென்னை மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றம் ஆகட்டும் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் இந்த விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமில் வந்து மிகப்பெரிய முன்னோடிகள். உச்சநீதிமன்றத்திற்கு அடுத்தாப்பில் பார்த்தா நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் தான். அது நம்ம மாண்பமை நீதியரசர் முன்னாள் நீதியரசர் திரு நாகமுத்து அவர்கள் ஒரு வழக்கில் வந்து ஆசிட் அட்டாக் அந்த ஆசிட் ஊற்றி அதில் அந்த வழக்கு எப்படி ஒரு கோரமான வழக்குன்னா ஆசிடை ஊற்றிடுறாமல் அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறா. அப்போ கூட அவனுடைய அந்த ஒரு மிருகத்தனம் வந்து அடங்கிறது இல்லை. அந்த பொண்ணை இழுத்து அந்த தரையில் கிடந்த அந்த ஆசிடில் அந்த பொண்ணுடைய முகத்தை தேய்க்கிறான். அந்த பொண்ணு சப்சிக்வெண்டாக இறந்துடுது. ஆனால் அந்த ஆசிட் அட்டாக் விக்டிமுக்கு வந்து நிவாரண தொகை வந்து அரசாங்கம் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவிடுறாரு. அதுலேருந்து ஆரம்பிக்குது. அதுலேருந்து ஆரம்பித்து

0: இந்த ஜஸ்டிஸ் நாகமுத்துடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு அரசிதழில் வந்து ஒரு ஜீவோவாகவே கவர்மெண்ட் ஆர்டராகவே வந்து விட்டுடுறாங்க. அந்த ஜிஓ எம்எஸ் நம்பர் வந்து என்னன்னா 3rd May 2018 இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தால் வந்து தமிழ்நாடு அரசு இதழில் ஜிஓ எம்எஸ் நம்பர் 159/24/9/2018 பண்ணுறாங்க. நோட்டிஃபிகேஷன் ஆனது வந்து 3rd May 2018. இப்போ இந்த விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமை பற்றியே வந்து நம்ம இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியாகவே நடத்துகிறோம்னு சொன்னால், இதற்கு முன்னாடி இந்த அமைப்பே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வரலாற்றில் இது வந்து ஒரு 80 வருடங்களாக இதை பற்றின அந்த ஒரு இதுக்கே போகலை. 1973 வந்து ஒரு சட்ட திருத்தம் ஏற்பட்டுச்சு குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே, அப்பையும் வந்து இந்த விக்டிம் காம்பன்சேஷனை பற்றின ஒரு அப்போத்தைய ஆட்சியாளர்கள் வந்து அதுக்கு அந்த அப்போ நீங்கள் இந்த 70 காலகட்டம் உங்களுக்கு தெரியும், நிறைய நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. எதிர்ப்பு நடந்தது, அதில் ஒன்று தான் 1977 நடந்தது, எமர்ஜென்சி பீரியடில் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் பற்றி வந்தது. அதில் வந்து ஆம்டு ரெபலியன், அதுக்கப்புறம் தான் திருப்பி சட்டம் திருத்தப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தில் ஆம்டு ரெபலியன் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான், ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இருந்தால் மட்டும்தான் எமர்ஜென்சி இன்வோக் பண்ண முடியும் வந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் 1973 லா கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷனில் வந்து விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமை பற்றின அந்த ஒரு இது இல்லை, அப்படி பரிந்துரைக்கப்பட்டும் அதை வந்து ஆட்சியாளர்கள் வந்து சட்டத்திருத்தம் கொண்டு வரலை. இப்போ இந்த 2009 அப்புறம்தான் இந்த விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம்ன்றதே வந்து அதிக அளவில் வருது. ஒவ்வொரு வழக்குகளாக வர வர வர உச்சநீதிமன்றம் இப்போ 2015 ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, யூனியன் ஆஃப் இந்தியா லக்ஷ்மி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்ற வழக்கில் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க உச்சநீதிமன்றம், ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்குன்னு தனியாக ஒரு இது கொண்டு வரணும்ன்றாங்க. அதில் தான் நால்சா வருது, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியுடைய பங்கு வருது அதில் வந்துடுது. இப்போ எங்கள் ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியும் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியும் இதில் வந்து நாங்கள் பங்கெடுக்கிறோம்.
1: உங்களுக்கும் அதில் ஒரு
0: எங்களுடைய ரோல் வருது.
1: நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் ஒருத்தர் லைன்ல வந்து, வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கொண்டு வந்து ஊத்தியகம் எங்களுக்காக பண்ணதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். ஒரு 2 கேள்விகள் இருக்கு, நான் ஒன்னு பின் ஒன்று கேட்டுறேன். முதலாவது இந்த விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் பத்தி சொன்னீங்க சார், இதுல இந்த விக்டிம்க்கு இவ்வளவு காம்பன்சேஷன் அப்படிங்கறத என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஆர் கிரைடீரியாஸ் அப்படிங்கறத வச்சு அவங்க டிசைட் பண்ணுவாங்க, அது ஒண்ணு பத்தி எனக்கு சொல்லுங்க சார். ரெண்டாவது, இந்த பர்டிகுலர் விக்டிம்க்கு இவ்வளவு காம்பன்சேஷன் அவங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு நிர்ணயிச்சிருக்காங்க சார், அந்த தொகை எனக்கு பத்தலன்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் அப்படின்னா அதற்கு மேல்முறையீடு அப்படிங்கறத செய்ய முடியுமா? அப்படி மேல்முறையீடு செய்யல செய்யணும்னா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறதும்,
1: நீங்க
2: சமயத்துக்குள்ள எனக்கு காசு கிடைக்கல அப்படின்ட்டு ஒருத்தர் ஃபீல் பண்றாரு அப்படின்னா அந்த காசே கொடுக்கல அதை இழுத்தடிக்கிறாங்கன்னா அது விரைந்து சிறப்பாக செய்யணும் அப்படிங்கறத வலியுறுத்துறதுக்கு எப்படி இந்த சட்டத்துல வாய்ப்புகள் இருக்கு, இத பத்தி கொஞ்சம் விளக்கமா
1: சொல்லுங்க. நீங்க
2: சொல்லிதான் இன்னைக்கே நான் கேள்விப்படுறேன். ரொம்ப அருமையா இருக்கு சார், தேங்க்ஸ் அ லாட். இது மாதிரி ஒரு புது விஷயங்களே உங்களுக்கு சொல்றேங்க, ரொம்ப மகிழ்வா இருக்கு சார்.
1: ஓகே, நீங்க அது ஸ்பெசிபிக் எந்த இதுல எந்த இடத்துல அந்த மாதிரி கிடைக்கலன்னு சொல்ற கேக்குறீங்களா, இல்லனா பொதுவா கேக்குறீங்களா?
2: பொதுவாகவே பொது கேள்வி தான் நான் கேக்குறேன்.
1: ஓகே, நன்றி.
2: தேங்க் யூ சார். வேலு சந்திரசேகர்,
0: இப்ப இது மூணு விஷயங்கள் கேட்டிருக்காங்க, இதுல மூணு விடயங்கள் இருக்கு. இந்த மூணு விடயங்கள்லன்னா யார் வந்து விக்டிம்ன்றத வந்து நம்ம நிர்ணயிக்கிறோம்னா இது எல்லா குற்றவியல் வழக்குகள்லையும் இந்த காம்பன்சேஷன்ன்றது நம்ம கொடுக்குறோம். இந்த 2009 வருடங்களுக்கு பின்பு 2018 ஒரு ஸ்கீம் வந்திருக்கு, 2021 தான் போக்சோ ஆக்ட் வருது, நம்ம பின்னாடி அதை பற்றி பேசுவோம். இந்த 2009 பிரிவு 357A குற்றவியல் நடைமுறை சட்டத்தை வந்து திருத்தினதுக்கு அப்புறம் இப்போ விக்டிம் அப்படின்றத முதல்ல அந்ததுக்குரிய விளக்கத்துக்கு போயிடுவோம். விக்டிம்னா பல்வேறு அவங்க அவங்க கேட்ட கேள்வியில் ஒரு கேள்வி யார் விக்டிம்ன்றது. அந்த விக்டிம்ன்றதுல வந்து பல்தரப்பட்ட ஒரு மூணு கேள்வியா வந்திருக்கு. ஒன்னு வந்து விக்டிம் காம்பன்சேஷனுடைய லிமிட் என்ன, யாரு விக்டிம், அப்படி எனக்கு விக்டிம் காம்பன்சேஷன் கிடைச்சு அது மேல வந்து எனக்கு எனக்கு போதாமை இருந்ததுன்னு சொன்னா அது மேல நான் மேல்முறையீடு போக முடியுமா? இந்த மூன்று கேள்வி கேட்டிருக்கேன்.
1: கேள்வி
0: முதல் கேள்வி வந்து நான் வந்து இந்த விக்டிம் ஸ்கீம்ல வந்து இப்ப நம்ம பொதுவா எடுத்துக்கிட்டா ஒரு ஆசிட் அட்டாக் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆசிட் அட்டாக் விக்டிம் இருக்காங்கன்னு சொன்னா இது வந்து நீதிமன்றத்துடைய எல்லை வரைவுக்குள் வருது. இப்ப நீங்க உயர் நீதிமன்றத்திற்கு போனா கடைசியாக நடந்த 2025 வருடத்தில் நடந்த ஒரு ரேப் விக்டிம்க்கு வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபா விக்டிம் காம்பன்சேஷனாக கொடுத்துருக்குறாங்க. இது உயர்நீதிமன்றத்துடைய

0: மணலாவிய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அது வந்து இந்த எங்களை மாதிரி விசாரணை நீதிமன்றங்களில் வந்து 10 லட்சம் வரைக்கும் வந்து போக்சோ வழக்குகளில் கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து ரேப் விக்டீம்ஸ், அதாவது பலாத்காரம் செய்யப்பட்டு பாலியல் வன் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட விக்டீம்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கு வந்து அளவுகோல் இல்லை. எதற்காக இந்த நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறதுன்றது தான் சப்ஜெக்ட். என்னன்னா ஒரு படிப்பு எவ்வளவுன்றதை விட எதற்காகனா, இப்ப வந்து ஒரு ஆசிட் அட்டாக் விக்டிமோ இல்லை வந்து ஒரு ஒரு கூட்டு பலாத்கார ஒரு விக்டிமோ இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ள ஆயிருப்பாங்க. அவங்களுக்கான அந்த மருத்துவ தேவைகளை வந்து முதல் விஷயம் அரசாங்கம் எடுத்துக்கணும். இன்னொன்று வந்து அந்த மருத்துவ தேவைகளுக்கான நிவாரணத் தொகையாக ஒன்று நிர்ணயிக்கணும், இதை நிர்ணயிக்கணும். இதை வந்து உச்சநீதிமன்றமாகட்டும் உயர்நீதிமன்றமாகட்டும் இதை வந்து வெறுமனை வெளிப்புற காயங்களோடு நிறுத்துறதில்லை. இப்போ சப்ஜெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எவால்வேட் ஆகிருக்குது. மன ரீதியான உளைச்சலுக்கு ஏற்படுறாங்க இல்லையா, அந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் PSTD சொல்றது, அதற்கான நிவாரண தொகையை வந்து கொடுக்க சொல்லி கூட இப்போ வந்து பல்வேறு தீர்ப்புகள் வந்துருச்சு. இப்போ இது ஒன்று, உங்களுக்கு வந்து அந்த நிர்ணயிக்கப்பட்ட காம்பன்சேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் இதாகல போதாமைன்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா தாராளமாக வந்து அந்த நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். மேல்முறையீடுன்னு இல்லை அதுக்கு பேர், இந்த காம்பன்சேஷன் பத்தலைன்னு சொன்னால் நாங்கள் வந்து இட் இஸ் அ டைரக்ஷன்ஸ் டு த கவர்மெண்ட். நான் சொன்ன இந்த 2018 வருடம் வந்து தமிழ்நாடு விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் வந்து அந்த ஜிஓ வந்து இதாயிருச்சு ஹோம் டிபார்ட்மெண்ட்டில். அடுத்து 2021 தான் நம்ம அந்த போக்சோ வழக்குகளில் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கான நிவாரணத் தொகை வந்து விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமில் நம்ம கொடுக்குறோம். இது வந்து டைரக்டாக போகுது. சமீபத்தில் கூட எங்களுடைய நீதிமன்றத்தில் இடைக்கால நிவாரணத் தொகை வந்து அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி தன்னந்தனியாக பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இப்போ கல்லூரி படிப்பை படித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க கை குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி 18 வயது நிறைவடைந்துட்டாலும் நாங்கள் வந்து அவங்களை பாதிக்கப்பட்ட சிறுமியாக தான் பார்க்குறோம். அவங்களுக்கு சேர்த்து இடைக்கால நிவாரணத் தொகையாக வந்து நாங்கள் 1 லட்சம் ரூபா இது வந்து ஆர்டர் போட்டாச்சு. இதே ஸ்கீம் தான் இப்போ 2021 தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஸ்கீம் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் இருக்குது, பல்வேறு தரப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் வந்து கேட்டகரைசேஷன் இருக்குது, யார் யாருக்குன்ற அந்த கேள்வி வருது இல்லையா. அதில் வந்து ரேப் விக்டிம் வர்றாங்க, ஆசிட் அட்டாக் விக்டிம் வர்றாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸில் அஃபெக்ட் ஆகிறவங்க வர்றாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸில் வந்து ஒரு வீட்டில் வேலை பார்க்குறாங்க, அந்த இவங்க வந்து அந்த ஓனர்ஸ் வந்து அவங்கள வந்து வயலன்ஸில் வந்து அவங்கள அடித்தோ இதாகினாங்களோ அந்த அவங்களும் விக்டிங் வர்றாங்க. சமீபத்தில் ஒரு வழக்கில் நாங்கள் பாதிக்கப்பட்ட சிறுமியை தாண்டி பாதிக்கப்பட்ட சிறுமியின் குழந்தைக்கே வந்து அவங்களும் ஒரு விக்டிம், அதை நம்ம அட்ரஸே பண்ணுறதில்ல. அந்த இந்த போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களும் வந்து விக்டிமாக வந்துடுறாங்க. ஸோ அந்த விக்டிமுக்கு வந்து நாங்கள் வந்து நம்ம நீதிமன்றத்திலையும் சரி உயர்நீதிமன்றத்திலையும் சரி இப்படி ஒரு உத்தரவு போட்டோம். அந்த அமௌண்ட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டோம். அந்த குறிப்பிட்ட தொகை நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் குழந்தைக்கு 18 வயசு நிறைவடை வரைக்கும் வங்கியில் வந்து வைப்பீடு வச்சு அந்த 18 வயசு நிறைவடைஞ்சோடனே வட்டியும் அசலமாக எடுத்துக்கிற மாதிரி உத்தரவு போட்டிருக்கோம்.
1: இப்போது நீங்கள் சொல்லும்போது இந்த அதாவது போக்சோ ரிலேட்டட் கேஸஸில் வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த காம்பன்சேஷன் தான் நிறையா வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே கேட்கணும்னு யோசித்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் இது இந்த கஸ்டடி டெத்து அது போக நான் மொத்தமாக இதில் என்னென்ன கேட்டகரி வருது அப்படின்ற சொல்லிட்டிங்கன்னா, இப்போ இந்த அனிமல் அட்டாக் வருது, அது போக ரேப் கேஸ் வருது, அப்புறம் ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மூலமாக பேரண்ட்ஸ் இல்லாமல் சில்ட்ரன் வந்து ஆர்ஃபன் ஆகிடுறாங்க, சப்போஸ் சூசைடு, இல்லை நேச்சுரல் டெத்து, இப்போ ஆக்சிடென்ட்டு, இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இதுக்குள்ளே இப்போ ஏன்னா போக்சோவை ஹைலைட் பண்ணி நீங்கள் வழங்கப்பட்டு வரக்கூடிய
0: போக்சோ வழக்கு மட்டும் இல்லை. இப்போ நம்ம மயிலா நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, நாங்கள் பாதிக்கப்பட்ட பேர் பயன்

0: படுத்துறது இல்ல. பாதிக்கப்பட்ட பெண்மணி ஒருத்தவங்க பலாத்கார வழக்குல அவருக்கு வந்து 10 ஆண்டுகள் சிறையும், அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு வந்து 5 லட்சம் ரூபா வந்து காம்பன்சேஷனாகவும் அவார்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த 5 லட்சம் ரூபாயை வந்து கவர்மெண்ட் வந்து கட்டிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்றது இது ஒரு வகை எப்படின்னா கஸ்டோடியல் டெத்துக்கு வந்து கொடுத்து, அதுதான் இந்த சட்ட இந்த வரலாறே என்னன்னா அந்த கஸ்டோடியல் டெத்தில் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. ருத்துல் ஷாவும் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்த வழக்குகள் ஆகட்டும், இந்த இந்த 20-30 வருட காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் வந்து மிகப்பெரிய, இந்த 40 வருட காலகட்டத்தில் 83ல தான் ஆரம்பிக்குது இந்த இதோடைய வரலாறே, அதுதான் 83. அது வரைக்கும் வந்து ஃபைன் கட்டுவோம், அந்த ஃபைனிலிருந்து அவருக்கு காம்பன்சேஷன் மாதிரி கொடுத்துட்டு இருந்தது. இப்போ அது இல்லை, இப்போ அதுக்குன்னே ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணி கவர்மெண்ட்டு வந்து இது ஏன்னா வாழ்வதுன்றது உரிமைன்னு வந்துருச்சு. நீங்கள் தெரியும் அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு பிரிச்சிருக்கிறோம். அதில் வந்து இது வாழ்வுன்றது உரிமை, அந்த உரிமையை பாதிக்கப்படுறப்ப வந்து கட்டாயம் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்றாங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் அரசாங்கம் மறுத்தது, இது எங்களுக்கு சாவிரின் இம்யூனிட்டி இருக்குன்னு சொல்லிச்சு, அது முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு வந்து இப்போது எங்கே நீங்கள் கேட்டீங்க இல்லையா இந்த ஆக்சிடென்ட்னு, ஆக்சிடென்ட்டில் பர்டிகுலராக ஒரு சப்ஜெக்டை வந்து எங்கள் டிஎல்ஏசியவும் எஸ்எல்ஏசியவும் ஹேண்டில் பண்ணுறாங்க. எந்த சப்ஜெக்ட்னா ஹிட் அண்ட் ரன்னு. இந்த நமக்கு யார் வந்து இடித்தாங்க, அடிச்சுட்டு போயிடுறாங்க இல்லையா, மனித அபிமானம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குது. ஸோ இந்த சாலையோர விபத்துகள் நிறைய நடக்குது, இடிச்சிட்டு போய் அவங்க அந்த இப்போ இதாகிறாங்க, ஒன்றும் டெத்து இல்லைன்னா ஃபேட்டல் இன்ஜுரி, ஃபேட்டல் இன்ஜுரி, இன்ஜுரியில் கிரீவியஸ் இன்ஜுரி, அதுக்கு சிம்பிள் இன்ஜுரி, அதில் டிசபிலிட்டி, அதில் பெர்மனன்ட் டிசபிலிட்டி, பார்சியல் டிசபிலிட்டி, இந்த வகையில் பிரிச்சுக்குவோம் கேட்டகரைசேஷன். அப்படி வர்றப்ப அவர்கள் நேரடியாக இந்த இப்போ எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும் சேர்ந்து கலெக்டரேட்டும் ரெண்டும் வந்து ஒன்றிணைஞ்சு இந்த ஐடென்டிஃபிகை பண்ணி இந்த இவங்க வர்றாங்களே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, அன்னொன்று போட்டுருவாங்க. இடித்த வண்டியுடைய பேர் பேருன்ற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியாது, என்ன வண்டின்னு தெரியாது, ஆனால் அதனால் அடிபட்டு அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறப்ப என்னன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் சேருவாங்கன்னா ஆர்டிஏ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்னு தான் சேர்த்துக்குவாங்க. அப்போ அந்த மாதிரியாக பாதிக்கப்பட்டவங்களும் விக்டிமாக வர்றாங்க, அவங்க வர்றவங்களுக்கு வந்து காம்பன்சேஷனாக வந்து இந்த ஒரு சொலேஷியம் அமௌண்ட்டு மாதிரி வந்து பண்ணுறோம். அது வந்து 25,000, 50,000, 1,00,000 வந்து கேட்டகரைஸ் ஆகும். இந்த மெயினாக நிறைய விஷயங்கள் வந்து கஸ்டடியல் டெத்து வந்து இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மீண்டும் மீண்டும் இது ஒரு பெரிய ஒரு சட்ட போராட்டமாகவே இருந்ததுங்க. அதில் வந்து உச்சநீதிமன்றம் எடுத்த ஒரு பெரிய மிகப்பெரிய முடிவு தான் வந்து இன்றைய தேதியில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த குற்றவியல் வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத் தொகைன்றது.
1: கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நிவாரணத் தொகைன்றது அதிமுக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சில இடங்களில் இப்போ சமீபத்தில் கூட கூடலூர் பிளாக்கில் அந்த புலி தாக்கி இறந்த அந்த குடும்பத்துக்கு நம்ம ஃபாரஸ்ட் மினிஸ்டரோடு சேர்ந்து அவங்களுக்கும் பண உதவி சில பொருள் உதவியோடு சேர்ந்து வழங்கப்பட்டு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இந்த மாதிரி பல துன்புறுத்துதல்களாக அதில் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு நிவாரணத்தொகை இது குற்றங்களையும் ஒரு பக்கம் இந்த மாதிரி குற்றங்களை ஒரு பக்கம் தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது, அதுக்கு தண்டனையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காம்பன்சேஷனையும் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. நேரில் இணைந்திருங்கள், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-1-0-1-0-1-8 அப்படின்ற நம்பர்லையோ அல்லது 9342-1-0-1-0-1-8 அப்படின்ற நம்பரில் இன்னொரு நம்பர் கூட இருக்குது, 8300-1-0-1-0-1-8 அப்படின்ற நம்பரில் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா ஐயாட்ட நீங்கள் டைரெக்டாக பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: அல்லோ ஊட்டி தொடர்கிறது. நேர்லே, இன்றைய நம்மளுடைய நிகழ்ச்சியில் மகிழா மற்றும் போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்களோட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ நம்ம பாடலுக்கு முன்னால் நம்ம இந்த குற்றத்தில் அதில் ஈடுபட்டவங்களுக்கு காம்பன்சேட், அதாவது அவங்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய நிவாரணத் தொகையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அரசாங்கத்து மூலமாக வழங்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நிவாரணத் தொகை. இப்போ ஏதாவது ஒரு பெரிய ஒரு இண்டிவிஜுவல் அவரும் வந்து நானும் இதுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி முன்வரவங்களுக்கும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது தான் இல்லைங்களா?
1: தனிப்பட்ட முறையில் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கறதா இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்டு, சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்டு, இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அதன் மூலமாக அவங்க வந்து பண்ணிக்கலாம். இல்லை தனிப்பட்ட முறையில் வந்து இது பண்ணுறதா இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அவங்க வந்து இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க அவங்க. இப்போ முக்கியமாக நம்ம ஒரு கவனிக்கப்படாமல் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா, ஒரு விக்டிம் ஒரு குற்றவியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியாகட்டும் ஒரு பெண்மணியாகட்டும், அந்த வழக்கு தொடுத்ததுக்கப்புறம் அந்த வழக்கில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை வந்து அதனுடைய நிலைமை எப்படின்றது வந்து வெளி உலகத்துக்கும் தெரிய வர்றதில்லை, இது வந்து அரசாங்கமும் வந்து பார்க்கறதில்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுடைய விளைவு தான் இப்போ இந்த நிவாரண தொகையை கொடுக்குறோம். நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம இந்த ஆசிட் அட்டாக் விக்டிமுக்கு வந்து அவங்க அந்த ஒரு நேயர் கேட்ட மாதிரி மினிமமே 3 லேக்ஸ் கொடுக்குறாங்க. அது போக அது அல்லாது மொத்த ட்ரீட்மெண்ட்டும் வந்து கவர்மெண்ட்டு தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து ஏதாவது அரசாங்கம் பணி கொடுக்கலாம், இல்லை வந்து வேறு தொழில் செய்வதற்கான உதவிகள் வந்து அரசாங்கம் கொடுக்கலாம். பட் நீதிமன்றத்தை பொறுத்த மட்டும் நீதிமன்றத்தில் தீர்ப்போடு சேர்த்து இந்த நிவாரணத் தொகையும் சேர்த்து தான் நாங்கள் தீர்ப்பாக கொடுக்குறோம். இது தீர்ப்போடைய ஒரு அங்கம், தனியாக கிடையாது, தீர்ப்போடைய ஒரு அங்கம்.
0: இப்போ குற்றம் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, குற்றம் செஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, இதை பற்றி நம்ம பேசுறது, அதை பற்றி அதுக்கு நிவாரணம் வழங்குறது, குற்றத்தில் ஈடுபட்டவங்களுக்கு தண்டனையை கடுமையாக்குறது, இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு ப்ராட் சென்ஸில் நம்ம இதை பார்க்கும்போது உலகளவில் உலக கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய அந்த ஒரு கேள்வியை கூட நான் வைக்கலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இது எதிர்காலத்தில் சில நாடுகளில் இதை தடுக்கிறதுக்காகவோ இல்லைனா இதோடு சேர்ந்து மற்ற காரணங்களுக்காகவோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ, ஒருவேளை இந்த அதாவது பாலியல் தொழிலில் ஈடுபடுறவங்களுடைய அந்த எண்ணிக்கை அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, செக்ஷுவல் கிராட்டிடியூட் அந்த மாதிரி ஒரு அது ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லாததுனால அந்த வெறித்தனமான ஒரு உணர்வு பாதிக்கப்படுதா, இல்லை இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து இதில் டீப்பாக யோசிக்கும்போது இதை எந்த இடத்துல இந்த இந்த குற்றங்களே நிகழாமல் தடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளில் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் முக்கியமாக தோணுது இல்லைங்களா?
1: இது பண்பட்ட காட்டு மிராண்டி அப்படின்ற அந்த ஒரு காலகட்டத்திலேருந்து ஆரம்பித்து பல்வேறு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பல்வேறு கடந்து தான் வந்து காலத்தையும் தூரத்தையும்,
0: எப்ஸ்டீன் ஃபைல் தான் ஞாபகம் வருது,
1: காலத்தையும் தூரத்தையும் வென்று தான் வந்து மனிதன் வந்திருக்கிறான். இதில் வந்து தனி மனித ஒழுக்கம் செயல்பாடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சோசியல் கான்ட்ராக்ட் தியரியின் அடிப்படையில் தான் வந்து மனித கூட்டமைப்பே இருக்குது. இது வந்து ஒரு ஒப்பந்தம் தான், மனிதர்கள் வந்து அவர்களுக்குடைய போட்டுக்கொண்ட ஒரு ஒப்பந்தம் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டம். அந்த கூட்டம்ன்றது ஒரு ஊர், ஊருன்றது
0: மேரேஜ், மேரேஜே வந்து மேரேஜ் இஸ் செக்ஷுவல் ரெகுலேட்டிங் ஆக்ட்னு தான சொல்றோம் நம்ம.
1: தடுக்கிறதுனா இது வந்து எப்படி வந்து ஒரு வியாதியை வந்து தடுக்கிறதுக்கு வந்து முன்னெச்சரிக்கைகள் முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஒரு விழிப்புணர்வு எதுக்கு ஏற்படுத்துறோம்னு சொன்னால், ஒரு ஒவ்வொரு பள்ளியிலையும் சென்று நாங்கள் வந்து இந்த போக்சோ சட்டத்தை பற்றி விழிப்புணர்வுகள் எதுக்கு ஏற்படுத்துறோம்னு சொன்னால், பாதுகாப்பு ஃபஸ்ட்டு, அந்த குழந்தைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணுன்றதில் வந்து ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறோம் நாங்கள். அந்த குழந்தைகள்கிட்ட வந்து நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னாலும் சரி இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, ஒரு எல்லை இருக்குது,
0: குட் டச் பேட் டச்.
1: அந்த குட் டச் பேட் டச் சொல்றதுடைய காரணமே நோக்கமே என்னன்னா, அந்த எல்லையை தாண்ட விடாம அந்த குழந்தைகள் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் விட இந்த நம்மளுடைய இந்திய மக்களுடைய வாழ்வியல் கட்டமைப்பே வந்து தர்மத்தின் அடிப்படையில் தான். நமக்கு வந்து மாரல் ஸ்டோரிஸ் மாரல் எத்திக்ஸ் சொல்லி தான் வளர்க்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் தடுக்கிறதுன்னு சொல்லணுனால நான் சொல்கிறேன், முதல்ல எஜுகேட் பண்ண வேண்டியது வந்து ஆண் குழந்தைகளை தான். ஒரு பெண் குழந்தைகிட்ட வந்து எப்படி மரியாதையாக நடந்துக்கணும், ஒரு பெண் குழந்தைய எப்படி எந்த பார்வையில் பார்க்கணும்னு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இப்போ நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பெண்ணுன்ற அந்த ஒரு மரியாதையை கொடுக்கணும். அதற்கு அடுத்து பெண்ணுன்றவள் வந்து, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் சொன்னீங்க இல்லையா, போகத்திற்கானவள் அல்ல. அவள் வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு பெண்மணி. இந்த உலகத்தில் உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவள் ஒருத்தி பெண் ஒருத்தி தான். அதனால் பெண்ணை அந்த மரியாதையோடு அப்ரோச் பண்ணி இந்த விஷயங்களுக்காக அல்ல, பெண்ணுன்றவ வந்து வெறும் ஒரு ஒரு பாலியல் வன்முறை தாக்குதல் பாலியல் சீண்டல் செய்யக்கூடிய ஒரு உயிரினமாக அதை பார்க்குறாம, பெண்ணுன்றவ வந்து ஒரு நன் சக மனுஷி, அவளுக்கான ஒரு மரியாதையை கொடுக்கறது, அந்த பார்வை என்றைக்கு மாறுதோ அப்போ தான் வந்து இந்த குற்றங்கள் வந்து தடுக்க முடியும். சட்டம் போடலாம், சட்டம்ன்றது வேறு, நீதி பரிபாலனைன்றது வேறு, எல்லாத்தையும் தாண்டி இது வந்து மனித பண்பும் தனி மனித ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம். நாங்கள் செல்லக்கூடிய எல்லா பள்ளிகளிலும் உங்களுக்கும் தெரியும், நீங்கள் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்தீங்க, அப்போ வந்து ஆண் குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இது எடுத்தோம், ஒரு ஓத்து எடுத்தோம், ஒரு அவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்வான் பண்ணணும், அவங்கள வந்து ஒரு இது எடுக்க சத்தியவாக்கு எடுக்க சொன்னோம். அதில் வந்து முக்கியமாக நம்ம சொன்னது என்னென்னா, ஒவ்வொரு ஆண் குழந்தையும் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கான பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டோம். இந்த பார்வை தான் மாறணும். அப்புறம் வந்து இந்த விக்டிம் காம்பன்சேஷனில் சமீபத்தில் ஒரு ஒரு அருமையான தீர்ப்பு வந்திருக்குது. நல்ல இப்போதான் எனக்கு அது ஞாபகம் வந்தது. நடந்து போகிறாங்க, பெடஸ்டேரியன் ஜீப்ரா கிராசிங் கிடையாது, இது கிடையாது, அடிச்சிடுறாங்க. அப்போ இந்த வழக்கு எங்கே வரைக்கும் போகுதுன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. இந்த எந்த நடபாதையும் இல்லை, இதுவும் கிடையாது, பெடஸ்டேரியன் பாத்தும் கிடையாது. அதை வந்து அடித்ததுக்கு வந்து காம்பன்சேஷன் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, நடந்து போகிறதே வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்க உரிமை தானே, அது தட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்டு. அப்போது ஏற்படக்கூடிய ஒரு பெடஸ்டேரியன் பாத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு சாலையோர விபத்தும் வந்து நிவாரணத் தொகை நஷ்டீட்டுத் தொகை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் சொல்லி இப்போ சமீபத்தில் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து இந்த ஆசிட் அட்டாக் விக்டிம்ன்றது வந்து நம்ம வார்த்தைகளில் சொல்கிறோம், அதோடைய வீரியம் ஜாஸ்தி. அந்த ஆசிட் அட்டாக்கு சர்வைவர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு அந்த வாழ்நாள் முழுவதும் வந்து அவர்கள் முகம் சிதைவடைவதோ உடல் சிதைவடைவதோ அதையும் தாண்டி மனச்சிதைவு தான் நிறையா இருக்கும். ஸோ அதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்காகத்தான் இந்த விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம். இதோடைய அளவுகள் வந்து கம்மியாக இருக்கலாம், ஆனால் தேவையின் காலத்தின் தேவை காலத்தின் கட்டாயம், அதனால் இந்த விக்டிம் காம்பன்சேஷனை வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்த 2021 தமிழ்நாடு விக்டிம் காம்பன்சேஷன் ஃபார் போக்சோ கேசஸ்ன்றதுக்கு 2021 வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அரசிதழில் வந்து அந்த ஜிஓ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஒரு ஃபார்ம் தான், இதில் நீங்கள் இது வந்து நீதிமன்றத்தில் நேரடியாக போக்சோ நீதிமன்றத்தில் அரசாங்க போலீஸாரே வந்து சொல்லி அவங்க வந்து இது கொடுத்தாங்கன்னா, அந்த பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படின்றத வந்து இந்த டிசிபிஓ டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் டிசிபிஓ வந்து ஒரு ஆய்வு அறிக்கையாக எங்களுக்கு கொடுப்பாங்க, டிசிபிஓ ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அதன் அடிப்படையில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுதே இடைக்கால நிவாரணத் தொகையை வந்து கொடுத்துருவோம். வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இறுதியான நிவாரணத் தொகை கொடுப்போம். அந்த இறுதியாக கொடுக்குற தொகையில் வந்து அந்த இடைக்கால நிவாரணத் தொகையை கழிக்கிறதோ பிடிக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது, கொடுத்துட்றோம். இந்த இதில் நம்ம தமிழ்நாடு தான் முன்னோடி. குறிப்பாக நம்ம நீலகிரி மாவட்டத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த போக்சோ வழக்குகளில் பிறப்பிக்கக்கூடிய தீர்ப்புகளில் ஒவ்வொரு விக்டிம் சைல்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு வந்து நிவாரணத் தொகையை வந்து தீர்ப்பாகவே கொடுக்குறோம். உள்ளூர் நம்ம நிர்வாகம் நம்ம கலெக்டரேட்லேயுமே

0: வந்து ஒரு இதாக செய்கிறாங்க. அந்த காம்பன்சேஷன் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையின் பேரில் ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு, இல்லை அவருடைய கார்டியன் பேரில் ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு அந்த குழந்தைக்கான அந்த நிவாரணத்தொகை அங்கே போய் சேருது. அந்த நிவாரணத்தொகை அங்கே போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கான அந்த நடவடிக்கைகளுடைய ரெக்கார்டிங்ஸ் வந்து ஒரு தபாலாக ஒரு தகவலாக எங்களுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. இதில் இந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், டிசிபிஓ டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், இந்த இவங்களுடைய இந்த துறைகள் வந்து இதில் கொஞ்சம் கரெக்டாக நடக்கிறாங்க. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்து எங்கள் நீதிமன்றத்தில்
1: பொதுவாகவே பார்க்கும்போது சோசியல் அதில் என்னென்னா எல்லாமே பெண்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பெண்களாகவே இருக்கிறதுனாலன்றது நம்ம ஒரு இதாக எடுக்க முடியாதுட்டாலும் பெண்கள் தான் இதில் அதிகமாக ஈடுபடுறாங்க இல்லைங்களா. இப்போ சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டாக இருக்கட்டும், அதே நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வெல்ஃபேரில் அந்த வரக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒன் ஸ்டாப் சென்டராக இருக்கட்டும், அதுலேயும் கூட பெண்களுடைய அந்த இன்வால்மெண்ட், அவங்க தான் போய் அந்த கேஸ் டீல் பண்ணுறது, அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் அந்த ரிக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க இல்லைங்களா.
0: இல்லை அதிகப்படியாக பாதிக்கப்படுறதும் வந்து பெண்கள், அதுவும் பெண் குழந்தைகள் தான். இந்த பெண் குழந்தைகள் வந்து இந்த நாட்டோட எதிர்காலம், அவர்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும்.
1: நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போது நிறைவாக இப்போ நீங்கள் இந்த போக்சோவில் இப்போ இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் எல்லாதான் ஒரு நாலு வழியில் ஒரு பக்கம் பார்த்தா சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து அவங்களும் போய் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கெல்லாம் போய் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புரிந்துணர்வு நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதே போல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து, லீகல் எய்ட் அத்தாரிட்டிலேருந்து இதெல்லாம் ஏற்படுத்தினதுனால குற்றங்கள் கொஞ்சம் குறைஞ்சி அது வந்து தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களா, அல்லது இவங்க இன்னும் அந்த பாதுகாப்புக்கு இப்போ இந்த பெப்பர் ஸ்ப்ரே அந்த மாதிரியெல்லாம் பாதுகாப்புக்காக இன்னும் அந்த மாதிரி செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்றது
0: முதல் இதில் வந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வழக்குகள், நாங்கள் பார்க்கக்கூடிய வழக்குகளில் அடிப்படையில் இப்போ இந்த ஒரு 10 வருடங்கள் காலகட்டத்தில் வந்து எது வந்து விளைவு, இந்த ரூட் ஆஃப் இந்த காஸ் ஆஃப் இந்த ரூட் காஸ் அப்படின்னு சொல்கிற காஸ் ஆஃப் இது எங்கே பிறக்குதுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க வந்து சமூக வலைதளம் தான். நான் யாரையும் வந்து குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. இதை சமூக வலைதளத்தை ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக பயன்படுத்துறது ஒரு வகை, இது ஒரு வகை, ஒரு ரகம், ஒரு தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைய தேதியில் நாங்களே அந்த நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கணினியை வந்து கொடுத்ததுடைய விளைவே வந்து உலகத்தோடு அவங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்கணுன்றக்காகத்தான். இந்த சமூக வலைதளம்ன்றது எதை நோக்கி கொண்டு போகுதுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒருவரோடு இந்த சமூக வலைதளமாக மூலமாக தொடர்பு ஏற்பட்டு தன் பெற்றோர்களை விட்டுவிட்டு அங்கு வரைக்கும் செல்லும் ஒரு சூழ்நிலைக்கு இருக்குது. பெற்றோர்கள் வந்து நம்ம பெற்றோர்கள் அவர்கள் பெற்றோர்களுடைய பாதுகாப்பில் நம்ம இருக்கோன்றதை தாண்டி இந்த சமூக வலைதளத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஒரு தொடர்பை ஒரு அதை நம்பி இங்கிருந்து அவங்க போகிறாங்க. கடைசியில் போய் எங்கள் இவங்க நம்ம போலீஸ் பீப்புள் வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. இது நான் பெயரையும் குறிப்பிட விடவில்லை, ஏன்னா வழக்கையும் நான் குறிப்பிட முடியாது. இது வந்து ஒரு காரணம். இப்போ நம்மளே பாதுகாத்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து முதல் ஆயுதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சமூக வலைதளத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகி அதில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்பி அதில் இப்போ ஐடியில் வந்து ஃபோட்டோ கூட கிடையாது, பேர் மட்டும் போட்டு அதுவும் வந்து யாரோரோ பேரில் ஃபேக் ஐடியெல்லாம் கிரியேட் பண்ணி லூர் பண்ணுறாங்க. நீங்கள் சமீபத்தில் பார்த்தக்கூடிய எல்லா வழக்குகளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாடும் சரி இந்தியா முழுவதும் சரி, அதிகப்படியாக அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிகள் இருக்க அவங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கான ஆரம்ப புள்ளி எங்கன்னு சொன்னால் அந்த சமூக வலைதளம் தான். சமூக வலைதளத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோன்றதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கணும், அது ஒன்று தான். அதுக்கு ஒரு விழிப்புணர்வுனா இது வந்து செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் தான் நடத்திக்கணும். நம்ம கையில் இருக்குது, நம்ம கையில் தொட்டதெல்லாம் நமக்கு தகவல் இருக்குது, அந்த தகவல் எந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ன்றதை பொறுத்து இருக்குது.
1: பேசிக்காக நம்ம அதை தான் நான் எஜுகேஷன்லேயே கொண்டு வந்துடுறோம்.
0: ஆமாம், அதுதான் இருக்குது. இப்போ தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளுறதுக்கு என்ன ஒரு நடவடிக்கை எடுத்துக்க முடியும்?

0: எதனால வந்து வரக்கூடிய ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட சிறுமிகளும் யா எப்படி உங்களுக்கு வந்து குற்றவாளியை தெரிய வந்ததுன்னு கேட்டால் சமூக வலைதளத்தை தான் சொல்கிறாங்க.
1: இப்போ குட் டச் பேட் டச்னு பிசிக்கலா நம்ம சொல்றோம், மொபைல் போன்ல கூட டச் மொபைல்ல குட் டச் பேட் டச் பேடான இடத்துல போய் பேட் டச் பண்ணிட்டாலே
0: மற்ற அரசாங்கங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டான். நீங்க அரபிய அரபு நாடுகள்ல வந்து 15 வயது சிறுமி அல்லது சிறுவர்கள் வந்து மொபைல் வந்து ஒரு சில இதை வந்து பயன்படுத்த முடியாதுன்றதுக்கு கொண்டு வந்துட்டான். மலேசியால கொண்டு வந்துட்டாங்க, எல்லா நாடுகள்லயும் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க, சட்டமாகவே கொண்டு வந்துட்டாங்க 15. அது வந்து ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் உள்ளே போக முடியாது, அந்த ஆப்புக்குள்ளே போக முடியாது, அதனால் அவங்க வந்து திரும்பிடுறாங்க. அதே போன்று நம்மளுடைய நாட்டிலையும் வந்து இந்த சமூக வலைதள பயன்பாட்டுக்கு வந்து ஒரு சென்சார்ஷிப்பு கொண்டு வரணும், ஒரு வயது இது கொண்டு வரணும், லிமிட்டேஷன் நிர்ணயம் பண்ணணும், இந்த வயதுன்றதை நிர்ணயம் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியுன்றதுக்கு வந்து ஒரு ஒரு ஃபயர்வால் போடணும். சைனாவில் இருக்குது, சைனாவில் வந்து ஃபயர்வால் எல்லா இதுக்கும் உண்டு, ஃபயர்வால் உண்டு, நீங்கள் சைனாலையும் வந்து வியூ பண்ண முடியாது. இப்போதைக்கு நாங்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வந்து காவல்துறையில் வந்து இப்போ அதை கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அதில் வந்து இந்த போக்சோ சட்டத்தில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு இருக்குது, எக்ஸிபிட்டிங் சைல்டு போகணுன்றது. பார்த்தாலும் சரி, இது வந்து எக்ஸிபிட் பண்ணாலும் சரி, அது வந்து குற்றமாயிடுது போக்சோ சட்டத்தில். இது சில விஷயங்கள் வந்து நீங்கள் நம்ம கல்வியில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு மேம்பட்டுருக்கிறோமோ, இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து எப்படி நம்மளுடைய ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்க போகிறோம்ன்றது தான் வந்து இந்த சமூக கட்டமைப்பை இனிமேல் நிர்ணயிக்க போகுது.
1: கண்டிப்பாக அந்த விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம், ஏஐ, குவாண்டம், இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் ஒரு சவாலையும் இன்னொரு பக்கத்தில் அச்சத்தையும் அது ஏற்படுத்தியிருக்குது அப்படின்றது உண்மையான விஷயம். அதனால் அதை நம்ம எதிர்கால சந்ததியை உருவாக்குவதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் தனிப்பட்ட நபருக்கும்
0: புத்தக வாசிப்பு குறைஞ்சிட்டே வருது. புத்தக வாசிப்பு வந்து ஜாஸ்தி ஆகணுன்றது வந்து வேண்டுகோளாவே நான்
1: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்களுக்கும் நல்லது அது.
0: ஆமாம், இந்த இளைய தலைமுறைக்கு வந்து ஒரு வேண்டுகோளாவே விடுறேன், புத்தக வாசிப்பு குறைந்து கொண்டே வருகிறது, புத்தக வாசிப்பை அதிகப்படுத்துங்க, சமூக வலைதளத்தை கம்மி பண்ணுங்க, புத்தக வாசிப்புக்கு போகுங்க. ஏன்னா மேலை நாடுகளில் வந்து கல்வி முறையிலையும் சரி கல்லூரி கல்வி முறையிலையும் சரி ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் கட்டாய புத்தக வாசிப்புக்கு வந்து அவங்க இதை கரிக்குலத்திலே கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ஒன் டே மேண்டேட்ரி கம்பல்சரி அவங்க வந்து புத்தக வாசிப்பில் வந்து அவங்க ஈடுபடணும்.
1: கண்டிப்பாக லைப்ரரியும் அதற்கு நிறையா சப்போர்ட் பண்ணி புக்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களும் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து படிக்கணும், குறிப்பாக ஸ்கூல் சில்ட்ரன்லாம் வந்து லைப்ரரியில் வந்து படிக்கணும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
0: கண்டிப்பாக உலகத்தின் ஆகச்சிறந்த கேளிக்கை புத்தக வாசிப்பு என்கின்றான் தாம்சன், அவனுடைய வார்த்தைகள் இது.
1: மேக்ஸிமம் இதிலிருந்து விடுபடுறதுக்கு, இந்த மாதிரி குற்றங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு அதற்கான, சப்போஸ் அப்படி நடந்தாலும் அதற்கான ஒரு நிவாரணத் தொகையை பெறுவதை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒரு ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் மாதிரி நம்ம சொல்லி இதை முடிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக விர்ச்சுவல் பிளாட்ஃபார்மை பற்றி பேசிட்டோம், அதை தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கும்போது அவங்களுக்கு வேண்டிய அந்த சேஃப்டிக்கு எஜுகேஷன் முக்கியம், அதே மாதிரி விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் மீடியா சோஷியல் மீடியாவில் போகிறத தடுத்துட்டு இதுக்கு மாறாக நீங்கள் சொல்கிற மாதிரி புக்ஸ் ரொம்ப அந்த மாதிரி நம்ம அது போக அடிஷ்னலாக இன்னொன்று கூட நம்ம சேர்த்து சொல்லலான்னு நினைக்கிறேன், கேம்ஸ் விளையாட்டில் ஆர்வம்.
0: செய்தி சொல்கிறேன், காந்தியும் இவரும் சந்தித்த பொழுது, லியோ டால்ஸ்டாயும் அந்த இவரும் சந்தித்த பொழுது எப்படி அந்த வார் அண்ட் பீஸ் நீங்கள் இந்த இளைய தலைமுறை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், இந்த வார் அண்ட் பீஸ் புக்கெல்லாம் படிக்கணும். அவர்கிட்ட வந்து காந்தி வந்து எப்படி இப்படி ஒரு அழுத்தமான ஒரு தத்துவங்களை வந்து எப்படி உங்களால் சொல்ல முடியுதுன்ற ஒரு கேள்விக்கு அவர் சொன்ன வார்த்தை, நான் ரெஃபரன்ஸ்ன்றது எங்கேருந்து எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறீங்க, தென் தமிழகத்தில் எழுதப்பட்ட ஒரு உலக தமிழ் அந்த பெரும் அந்த தமிழ் மறை திருக்குறள்லேருந்து தான் நான் எல்லா ரெஃபரன்ஸையும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து காந்திக்கு வந்து ஒரு இது ஏற்படுது, ஆச்சரியம் ஏற்படுது. அப்போ தான் தமிழ் மொழி மேலே அவருக்கு ஒரு பிடிப்பு. ஒரு முக்கிய தகவல், காந்திக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும்.
1: ரொம்ப
0: அவர் சொன்ன வார்த்தைகள் திருக்குறள்லேருந்து தான் நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன்.

0: இன்னார் செய்தாரை உறுத்தல் அவர் நானும் நிர்ணயம் செய்து விடல்ன்றது தான் இந்த பி வாரன் பீஸுடைய அடிப்படை தத்துவமேன்றார். நம்ம எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம் புத்தகங்களை. இங்கே இருக்கக்கூடிய நமக்கு சொல்லப்பட்ட நம்மளுடைய மூதாதையர்கள் கொடுத்துட்டு போன இந்த சொத்தை படித்தாலே போதும்.
1: இதை படித்தாலும் கண்டிப்பாக மேக்சிமம் இது போன்ற நிகழ்வுகளில் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதில் தடுக்க வேண்டும் என்கின்ற நடவடிக்கையில் தொடர்ந்து நம்ம ஈடுபடுவோம். உங்களுடைய சிறிய முயற்சி வெற்றி பெற வேண்டும். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் தடுக்கப்பட்டு தண்டனைக்குரிய அந்த தண்டனையினுடைய சட்டங்களும் சரியான முறையில் செயல்படுத்தப்பட்டு இந்த மாதிரி அவர்களுக்கு வேண்டிய நிவாரணம் சரியான முறையில் கிடைக்கப்பெற்று ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் அப்படின்ற நல்லெண்ணத்தோட நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளுக்கும் அதே நேரத்தில் விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட அந்த பாயிண்ட்ஸையும் சொல்லி நீங்கள் இந்த விழிப்புணர்வு
0: இந்த விக்டிம் காம்பன்சேஷன் சம்மந்தமாக யாராவது வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரசாங்கத்தை அப்ரோச் பண்ணுன்னா அப்புறம் அரசாங்கத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இல்லைன்னா எங்கள் மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு இருக்கக்கூடிய எங்கள் செயலாளர் மற்றும் எங்கள் இவர் மாவட்ட எங்கள் மாவட்ட நீதிபதியான அவர் தான் சேர்பர்சனு. அவர்கிட்ட நீங்கள் கொடுக்கணும். இல்லை நேரடியாக நீங்கள் வந்து மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு அங்கே வந்து நீங்கள் ஒரு மனுவாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த காம்பன்சேஷனுக்கு உங்கள் கைக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுப்பாங்க அவங்க. நம்ம
1: கட்டணம் இல்லாமல்
0: ஒரு துளி கட்டம் கிடையாது.
1: ஓகே,
0: இது வந்து அரசாங்க செலவுலேயே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி சார் இங்கே வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு. நிலையத்தின் சார்பிலும் நேர்களின் சார்பிலும் மிக்க நன்றி.
0: பாட்டு போடுங்க.

1300 119 1018 என்ற எண்ணுக்கும் அழைத்து சரியான விடைகளை நீங்கள் கொடுக்கலாம். மேலும் வாட்ஸ்அப் வழியாக 8300 119 118 என்ற எண்ணுக்கும் சரியான விடைகளை நீங்கள் அனுப்பலாம்.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.
1: உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும். இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினாடி வினா கேள்விகளை தான் வந்துட்டு கேட்க இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னா 8300019118 என்ற எண்ணுக்கும், 9342901018 என்ற எண்ணுக்கும், உள்ளூர் நேயர்கள் 9344909018 என்ற எண்ணுக்கும் அழைக்கலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தென் பொன்மொழியிலிருந்து தென மணிகண்டன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க சார். கிளைமேட் அப்படி மோடமா இருக்குது. ஊட்டியில எப்படி இருக்கீங்க?
0: எல்லா கிளைமேட் எல்லாமே சூப்பரா இருக்கு இங்க. ஏன்னா இரண்டு நாட்களா மழை வெளுத்து வாங்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
1: அப்படிங்களா? இங்க ஒண்ணுமே இல்லை, இங்க மேட்டுப்பாளைய ஏரியாவில் இந்த பக்கம் கீழே.
0: ஓகே மணிகண்டன், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டீங்களா?
1: வினாடி
0: வினா. ஓகே,
1: ஆமாங்க, சொல்லுங்க, முயற்சி பண்ணலாம்.
0: முதல் கேள்வி என்ன அப்படின்னா, மனித உடல்ல உள்ள ரத்த சிவப்பணுக்களின் RBC அப்படிம்பாங்க, அதோட சராசரி வாழ்நாள் காலம் எத்தனை நாட்கள்?
1: வாழ்நாள் காலங்களா?
0: ஆமா,
1: ஏதாவது குழு கொடுங்களேன் சார்.
0: ஸோ ஏதாவது க்ளூ அப்படின்னு கேட்டீங்க. க்ளூன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வருட கணக்கு கிடையாது, நாட்கள்
1: தான். நாட்கள் கணக்குன்னா
0: ஒரு கெஸ் பண்ணுங்க.
1: ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 20 நாட்களுக்குள்ளே இருக்குங்களா?
0: சரி, ஓகே, இன்னொரு கெஸ்ஸும் வந்து இன்னொரு இதுவும் வந்து உங்களுக்கு சொல்லிடலாம். என்ன அப்படின்னா ஒரு 100 நாட்களுக்கு மேலே.
1: 100 நாட்களுக்கு மேலே அப்படின்னா ஒரு 150 நாட்கள் இருக்கலாங்களா? 120 நாட்கள் இருக்கலாம்.
0: ஓகே, வந்துட்டு தவறான பதில் தான் சொல்லியிருக்கீங்க. பட் எனிவே, இருந்தாலும் வந்து கலந்து கொண்டது

0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
1: நன்றி, தெரிஞ்சுக்கிறேங்க. அடுத்த நேயர் வாயிலாக
0: கண்டிப்பா, அடுத்த நேயில், அடுத்த நேயர் வாயிலாக தெரிஞ்சுக்குங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, நன்றி.
0: ஓகேங்க, ஓகே. ஸோ நேயர்களே, இதே கேள்வியை வந்து நம்ம அடுத்த நேயருக்கு எடுத்துகிட்டு போகலாம். அவங்க இணைப்பில் இல்லை. ஆனாலுமே வந்து நம்ம நேயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயுமே வந்துட்டு அவங்களோட விடைகளை அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம். அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓகே, இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, மனித உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்கள் RBC அதோட சராசரி வாழ்நாள் காலம் எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர்ல தாதன் பேசுறேன். நிலையத்துல நலமா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேங்க. எங்க மாதிரி வெளியில போகாம வீட்டுல இருக்கவங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு மற்றும் பொது அறிவு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பான உங்க நிகழ்ச்சிக்கு நன்றி.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சோ உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாம். மனித உடல்ல உள்ள இரத்த சிவப்பணுக்கள் RBCன்னு சொல்லுவாங்க, அதோட சராசரி வாழ்நாள் காலம் எத்தனை நாட்கள்?
2: அது நீங்க எதுனா கேட்டீங்க, அவரும் பதில் சொன்னாரு. இருந்தாலும் எனக்கு அதுல அவ்வளவு தூரம் விவரம் அறிவு இல்லை, அதனால வேற கேள்வி கேட்டுறீங்களா?
0: ஓகே, உங்களுக்காக கேட்டுடலாம் இன்னொரு கேள்வியும் கூட. சோ அலையோசை அப்படின்னு ஒரு நாவல் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: அலையோசை.
0: ஆமா, இந்த அலையோசை என்ற நாவலை எழுதியவர் யார்?
2: அலையோசைன்னு ஒரு தினசரி செய்தித்தாள் வந்துருக்கு.
0: அலையோசைன்னு ஒரு நாவலும் இருந்தது. உங்களுக்கான ஒரு க்ளூ கொடுக்குறேன், கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. என்ன அப்படின்னா, ஸோ புகழ்பெற்ற வந்து ஒரு நாவல், அந்த நாவலையுமே வந்து இவர் தான் எழுதினார். அந்த நாவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு அந்த நாவலை படமாகவும் எடுத்திருந்தாங்க, இரண்டு பாகங்களாக எடுத்திருந்தாங்க.
2: சரிங்க. அப்போ கல்கி சொல்லாச்சும்.
0: கல்கி. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சிங்க?
2: பொன்னியின்
0: செல்வன் வந்து இரண்டு பாகம் எடுத்திருந்தாங்க, அதாவது கல்கி அவர் எழுதின நாவல் தான். கல்கி தான் வந்து அலையோசையுமே எழுதியிருந்தாரு.
2: அதனால சிறு வயதுல வந்து அந்த நாவல் வந்து தொடர்கதையா கல்கியில படிச்சிருக்கேன். ஆனா படம் இப்ப சமீபத்துல இரண்டாம் பாகம் மட்டும் பார்த்தேன். இந்த குழு சொன்னது அது எனக்கு படக்கின் தெண்டல் தட்டுப்பட்டுருச்சு.
0: ஓகேங்க, ஓகே. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சரியான விடை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: ஸோ அந்த நேயர் பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடை கொடுத்துருந்தாங்க. ஆனாலுமே வந்து இன்னமும் வந்து நம்மளோட முதல் கேள்விக்கான பதில், மனித உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்களின் சராசரி வாழ்நாள் காலம் எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனாலுமே இங்கே வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் சத்யநாராயணன் சரியான விடை கொடுத்துருக்காரு. அதுபோலவே ரெண்டாவது கேள்விக்கும் கல்கி அப்படின்ற சரியான விடை அவர் கொடுத்துருக்காரு. அதுபோலவே வந்து வேற யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரமிளா சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேள்விக்குமே சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு, அவர்கிட்டையும் பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க
3: சார்? நான் சின்னவளவிலிருந்து இந்திராணி பேசுறேங்க சார்.
0: வணக்கம் இந்திராணி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேங்க சார், நீங்களா நல்லா இருக்கிறீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். கேள்விக்கான பதிலோட வந்துட்டீங்களா
3: சார்? அந்த கேள்விக்கான பதிலே தெரியலீங்க சார், வேற ஏதோ ஒரு கேள்வி கேளுங்களேன்.
0: கண்டிப்பா உங்களுக்காக வேற ஒரு கேள்வியுமே வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா கேட்கலாமா?
3: கேளுங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கு ரொம்ப எதில், எந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா எப்படி சொல்கிறது, எந்த ஃபீல்டில் வந்து எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
3: எனக்கு சமையலில் நிறைய விஷயம் தெரியும் சார்.
0: ஓகே, சமையலில் நிறைய விஷயம் தெரியுமா?
3: ஆமாங்க.
0: ஓகேங்க, சரி. இருந்தாலுமே வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு கேள்வி கேட்குறேன், அதே மாதிரி உங்களுக்கு க்ளூவும் இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ திருமுருகாற்று படை அப்படின்ற ஒரு நூல் இருக்குது, அந்த நூலை வந்து எழுதியவர் யார்? கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா?
3: கஷ்டமா தான் சார் இருக்கு.
0: சரி, நான் ஒரு டயலாக் சொல்றேன், அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறீங்களா?
3: சொல்லுங்க சார், ட்ரை பண்றேன்.
0: ஓகே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே.
3: நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே.
0: இந்த டயலாக வச்சு எழுதினவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு
3: பாருங்க. உண்மையாலுமே தெரியலீங்க சார்.
0: ஓகே, கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இருந்தாலும் ரொம்ப ஈஸியான ஒரு இந்த க்ளூ வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் பரவாயில்ல, மீண்டும் நாளைக்கு முயற்சி செய்யுங்க. ரொம்ப நன்றி. ஸோ நேர்களே, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு க்ளூ தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த க்ளூ வச்சு எல்லாருமே நேராக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு கேள்வி அடுத்தடுத்து கேள்வி கேட்டிருந்தோம். அந்த ரெண்டு கேள்விக்குமே வந்து பதில்கள் வந்து சரியான பதில் யார் கொடுக்க போகிறா அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார், குன்னூர்லேருந்து மதன் மோகன்.
0: மதன் மோகன், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மதன் மோகன். ஸோ ரெண்டு கேள்வி நம்ம
4: நக்கீரனா
0: ரெண்டு கேள்வி கேட்டிருந்தோம். ஓகே, நக்கீரன் எதுக்கான விடை? திருமுருகாற்று படை என்ற நூலை எழுதியவர் நக்கீரன் தான்றீங்க.
4: ஆமாங்க.
0: ஓகே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? க்ளூ வச்சு கண்டுபிடிச்சீங்களா இல்ல நீங்க உங்களுக்கு தெரியுமா?
4: க்ளூ வச்சு தான் கண்டுபிடிச்சேன்.
0: ஓகேங்க, ஸ்ரீ நக்கீரர் தான் வந்து அதை எழுதியிருப்பாரு.
4: ஓகேங்க சார்.
0: ஸோ அந்த புகழ்பெற்ற டைலாக்கு. ஸோ அதே மாதிரி வந்து மனித உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்களின் சராசரி வாழ்நாள் காலம் எத்தனை நாட்கள்னு கேட்டிருந்தோம்.
4: இரத்த அணுக்களின் வாழ்நாள் தெரியல சார், எதுக்குள்ள கொடுக்க முடியுமா?
0: கண்டிப்பாக வந்து நூறுக்கு மேலே தான்.
4: நூறுக்கு மேலேங்களா?
0: ஆமாம். சரி பரவாயில்ல, இருந்தாலுமே வந்து ஒரு நாலு நேர்கள்ட்ட இதே நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். இருந்தாலும் விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 120 நாட்கள் என்பது தான் சரியான விடை.
4: சரிங்க சார, சரிங்க.
0: ஓகேங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நிறைய நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்லேயுமே வந்து சொல்லியிருக்காங்க 120 நாட்கள் அப்படின்னு. சசிகலா கணக்கம்பாளையம் திருப்பூர் அவங்க சொல்லியிருக்காங்க. நக்கீரர் என்ற பதிலும் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க சசிகலா கணக்கம்பாளையம் திருப்பூர் அவங்க. ஸோ அதுபோலவே வந்து அடுத்த நேயர் பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி கோவில்பாளையம் மனோகரன் நக்கீரர் அப்படின்ற ஒரு விடையை வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோலவே இன்னொரு நேயரும் பொள்ளாச்சியிலிருந்து பொள்ளாச்சி கஞ்சம்பட்டி ஜெயராமன் அவங்க வந்து அவர் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நக்கீரன் அப்படின்ற பதில், நக்கீரர் அப்படின்ற பதில் அவருமே வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுபோலவே வந்து விஎன் இளங்கோ சாமிசெட்டிப்பாளையத்திலிருந்து பதில் கொடுத்துருக்காரு நக்கீரன்ன்ற பதில், அதுவும் மிக மிக சரியான பதில் தான். ஸோ நேயர்கள் பதிலளித்த நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இன்னமும் நிறைய நேயர்கள் சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகானந்தம் நக்கீரன் என்ற பதில் கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சகிதா பானு அவங்களுமே வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. அதுபோல் நமக்கிட்ட முன்னாடி பேசின நேயர் தேனா மணிகண்டன் தென்பொன்முடியிலிருந்து அவருமே வந்து மூன்று கேள்விகளுக்குமே விடை வந்து சரியாக பதில் கொடுத்துருக்காரு. ஸோ நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு சிறிய பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: பூவே உனக்காக திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் சுஜாதா இணைந்து பாடிய அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும் வினாடி வினா நிகழ்ச்சி தான், கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவிலிருந்து பேசுறேன்.
0: வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் கிருஷ்ணமூர்த்தி. உங்களுக்கான கேள்விக்கு தயாரா இருக்கீங்களா? ஓகே. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று முழக்கமிட்ட இந்திய தேசிய தலைவர் யார்? இதுதான் உங்களுக்கான கேள்வி.
1: மகாத்மா காந்தி.
0: இல்ல, சரியான விடை கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கறேன், அதை வச்சு ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. மக்கள் எல்லாமே வந்து இவர அன்போட வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்மானியா அப்படின்னு வந்து அழைச்சாங்க. இல்ல இல்ல, அவரு வேற. சரிங்களா, இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து அன்போட வந்து லோக்மானியா அப்படின்னு வந்து மக்கள் எல்லாமே அழைச்சாங்க. லோக்மானியான்னு பாத்தீங்க அப்படின்னா மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் பேருக்கு முன்னாடி நம்ம அவர் பேரை சொல்லும் போதே வந்துட்டு அந்த லோக்மானியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். சரி, ஓகே. இனிவே நீங்க ட்ரை பண்ணீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. இருந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்க, நாளைக்கும் மீண்டும் முயற்சி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க. ஸோ நேர்களே, அந்த க்ளூவை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: சார், ஊட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன் சார்.
0: வணக்கம் தீபா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் தீபா. சொல்லுங்கள், இன்றைக்கி கேள்விக்காக தயாராகிட்டீங்களா?
2: ஆ, தயாராகிட்டேங்க சார்.
0: ஓகேங்க. ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று முழக்கமிட்ட இந்திய தேசிய தலைவர் யார்? ஓகே, க்ளூ என்ன அப்படின்னா, அதே க்ளூ தான். இவரை வந்து மக்கள் எல்லாமே வந்து அன்போட லோக்மானியா அப்படின்னு வந்து அழைப்பாங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேலுங்களா?
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்றது தவறான இது. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இந்தியாவின் இரும்பு மனிதரும் கூட, ஆனால் அவரு இதுக்கான பதில் கிடையாது.
2: அப்போ லாலா லஜ்பத் ராய்ங்களா?
0: இல்ல, அவரும் இல்ல.
2: பால் கங்காதர் திலக் சார்.
0: ஓகே, மூணாவது கெஸ்ல தான் வந்து கரெக்டா சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு பாதி மார்க் தான் நாங்க கொடுப்போம். ஏன்னா ரெண்டு தவறான விடை கொடுத்து மூணாவது விடை வந்து கரெக்டா கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி கரெக்ட் தான், பால கங்காதர திலகர். ஸோ அவர் தான் வந்து லோக்மானிய பால் கங்காதர் திலக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு முழக்கமிட்டார். ஓகேங்க, கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
2: தேங்க்யூ சார்.
0: ஸோ நேர்களே, ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு பதில்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் வாட்ஸ்அப்லேயுமே வந்துட்டு நேர்கள் சரியான விடையை கொடுத்துட்ருக்காங்க. சசிகலா, கலக்கம்பாளையம், பாலகங்காதர் திலகர் அப்படின்ற விடை சரியாக கொடுத்துருக்காங்க திருப்பூர்லேருந்து. அதுபோல் பொள்ளாச்சி கோவில்பாளையம் மனோகரனும் அதுக்கான சரியான பதிலை கொடுத்துருக்காரு. விஎன் இளங்கோ, சாமிசெட்டிப்பாளையம், அவருமே இதுக்கான விடையை வந்து சரியாக கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய நபர்கள் வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. ஸோ கலந்து கொண்ட அனைவருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். சத்யநாராயணன் கோயம்புத்தூர், அவரும் சரியான விடை. அதுபோல் ஜெயராமன், பொள்ளாச்சி கஞ்சம்பட்டி ஜெயராமன், அவருமே சரியான விடை கொடுத்துருக்காரு. பாலகங்காதர திலகர் அப்படின்னு சொல்லி பிரமிளா சென்னை, அவங்களுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்து நேயர்கிட்டையும் பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், திருப்பூர்லேருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க. உங்களுக்கான கேள்விக்கு தயாரா இருக்கீங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவின் மிகப்பெரிய காடுகள் எங்கு உள்ளது? காடுகள் ஃபாரஸ்ட். ஆமாம், மிகப்பெரிய காடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ க்ளூ க்ளூ என்னன்னா, அந்த காடோட பேரை நான் சொல்லிடுறேன், அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லணும். சுந்தரவன காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
3: சுந்தரவன காடுகள், ராஜஸ்தான்.
0: ராஜஸ்தான். ஓகே, ராஜஸ்தான் அப்படின்ற பேர் நமக்கு பாலைவனம் தாங்க நமக்கு வரும், காடுகள் நமக்கு வராதுங்க.
3: ஆமாம்.
0: ஓகே, பட் எனிவே வந்து முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். ஓகேங்க, சரியான விடை நீங்கள் நிகழ்ச்சி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ அவர் வந்து ராஜஸ்தான் அப்படின்னு சொன்னார், அந்த விடை தவறான விடை. இருந்தாலும் மற்றும் நம்ம நேயர்களுக்கு அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: சென்னையிலிருந்து பிரமீலா பேசுறேன் சார்.
0: வணக்கம் சென்னையிலிருந்து பிரமீலா, எப்படி இருக்கீங்க?
4: வாட்ஸ்அப்ல இருந்து லைவா வந்துட்டேன்.
0: ஓகே, வாட்ஸ்அப்ல இருந்து இவ்வளவு நேரம் பதில்களை கொடுத்துட்டு இருந்தீங்க, லைவாவே வந்துட்டீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
4: ஒரு ஆர்வத்துல பொது அறிவுனா ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஆனா எனக்கு எப்படி அமைதோ தெரியாது. இது வரைக்கும் ஈஸியா இருந்தது.
0: இல்ல, இதுவுமே ஈஸி தான். இந்தியாவின் மிகப்பெரிய காடுகள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்.
4: சுந்தரவன காடுகள், அந்த க்வெஸ்சன் கேட்டுட்டு தான் இருந்தேன் இணையத்துல.
0: ஆமா, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்.
4: அது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு.
0: ஓகே, டிஎன்பிசி ஏதாவது ப்ரிப்பேர் பண்றீங்களா என்ன? எல்லா கேள்விக்குமே சரியா பதில் சொல்றீங்களே.
4: இன்னொரு க்வெஸ்சன் கேளுங்க, ட்ரை பண்ணுங்க.
0: ஓகே, இன்னொரு க்வெஸ்சனும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. சோ, இந்திய அணு ஆராய்ச்சி, இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். இந்திய அணு ஆராய்ச்சி திட்டத்தின் தந்தை யார்?
4: ஹோமி பாபா.
0: ஹோமி ஜகான்கீர் பாபா. சோ, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவரோட வரலாற்று, அந்த சிறப்புமிக்க இந்திய அணு ஆராய்ச்சி திட்டத்தின் தந்தையா அவர் அழைக்கப்பட்டதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி பிரமிளா. தொடர்ந்து வந்து வாட்ஸ்அப்ல எங்களுக்காக பதில்கள் அனுப்பிட்டு இருங்க.
4: நன்றிங்க சார்,
0: ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ, நேர்களே, அவங்க வந்து ஏதோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிப்பாங்க போல இருக்கு, எல்லா கேள்விக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொல்றாங்க. ஸோ, ரொம்ப வாழ்த்துக்கள், கண்டிப்பா பெரிய விஷயம் அது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமும் கூட, ரொம்ப அரிதான விஷயமும் கூட. அதுபோலவே வந்து மீண்டும் ஒரு நேயர் நம்ம கூட இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். அதுக்கு முன்னாடி நிறைய நபர்கள் வந்து இந்த கேள்விக்கும் வந்து சரியான பதிலாக வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க. யார் யாருன்னு பார்க்கலாம். கோவை மாவட்டம், பொள்ளாச்சி வட்டம், கஞ்சம்பட்டி, ஆர்கே, சண்முகானந்தம். என்னங்க ஆனால் தப்பான பதில் சொல்லியிருக்கீங்க, மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் பரவாயில்ல, சரியான விடை மேற்கு வங்காளம் அப்படின்றதா சரியான விடை. இந்தியாவின் மிகப்பெரிய காடுகள், சுந்தரவன காடுகள் மேற்கு வங்காளத்தில் தான் இருக்கு. ஓகே, விடை சொன்னதுக்கு அப்புறமா ஹோமி ஜஹான்கீர் பாபா அப்படின்னு சத்யநாராயண் கோயம்புத்தூர்லேருந்து, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, மத்திய பிரதேஷ் கிடையாது, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்காளம் தான் சரியான விடை. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஏன்னா வாட்ஸ்அப் நேயர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ஸோ, அதனால் வந்து உங்களுக்கான அடுத்த ஒரு கேள்வியை வந்து நான் கேட்டுறேன். ஸோ, அழிந்து வரும் ஆபத்தான நிலையில் உள்ள நீலகிரி வரையாடு பாதுகாக்கப்படும் முதன்மை தேசிய பூங்கா எது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஒரு நேயருமே நம்ம கூட இணைப்பில் இருக்கார், அவர்கிட்டையும் பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே, ஒரு பாடல் கேட்டு மீண்டும் இணையலாம். உங்களுக்கான கேள்வி இதுதான், அழிந்து வரும் ஆபத்தான நிலையில் உள்ள நீலகிரி வரையாடு பாதுகாக்கப்படும் முதன்மை தேசிய பூங்கா எது? ஸோ, நீலகிரி மக்களே, உங்களுக்கான விடையும் இதுதான், உங்களுக்கான கேள்வியும் இதுதான். அப்படின்னா அந்த கேள்விக்கான க்ளூ அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ, நீலகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் இதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு மீண்டும் இணையலாம். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: மேட்டுக்குடி திரைப்படத்திற்காக மனோ சித்ரா அவர்கள் குரலில் அந்த பாடல் கேட்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து சரியான விடையை அளித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்காகவும், சரியான விடையை அளிக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்காகவும் அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சிக்கு கொடுத்தோம். ஸோ அதுபோலவே வந்து நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கோவை மாவட்டம் சின்னவசியில் செல்வராஜ் மஞ்சுளா பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் செல்வராஜ் மஞ்சுளா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்லா இருக்கிறோம். எங்கள் ஊரில் மழை வர மாதிரி இருக்குது சார்.
0: ஓகேங்க, ஓகே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா
1: சார்? இப்போ தான் போட்டேங்க சார், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வந்து ஊசி போட்டு தூங்கி இப்போ தான் ரேடியோ போட்டேன்.
0: ஓ, ஓகே ஓகே. சீக்கிரமாக ரிக்கவர் ஆகணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுபோலவே வந்து உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அழிந்து வரும் ஆபத்தான நிலையில் உள்ள நீலகிரி வரையாடு பாதுகாக்கப்படும் முதன்மை தேசிய பூங்கா எது?
1: அது எங்க இருக்குங்க சார்? இது ஊட்டி இருக்கா?
0: க்ளூ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீலகிரி மாவட்டத்துல தான் இருக்கு.
1: அந்த அதனுடைய பேர் இருக்கிறது சார், அது என்ன வரையாடு பூங்கா தான் சார்.
0: ஓகே, இப்படியே சமாளிச்சு வந்து ஆன்சர் சொல்லலாம்னு பாத்துட்டீங்க இல்லையா?
1: ஆமாங்க சார், ஆமாங்க.
0: ஆனா பரவாயில்ல, முயற்சி செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். அதுபோலவே உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க.
1: ஓகே சார், ஓகே சார்.
0: நல்ல மெடிசன்ஸ் எடுத்து சீக்கிரமா ரிகவர் ஆகணும். ஓகேவா?
1: பட்
0: ஆனா வந்து தவறான விடை தான் கொடுத்துருக்கீங்க.
1: பட்
0: இருந்தாலுமே வந்து அடுத்த நேயர் முயற்சி செய்யறாங்களான்னு பாக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்த நேயர் சொல்றாங்களான்னு பாக்கலாம் அந்த கேள்விக்கான பதில். ஹலோ, வணக்கம். சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க இணைப்புல இருந்து துண்டிக்கப்பட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் நேயர்களுக்காக அந்த கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ யார் யார் பதில் சொல்றாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். முகூர்த்தி நேஷனல் பார்க் அப்படின்றதான் சரியான விடை. இதை வந்து யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாகர்கோயில் கிருஷ்ணமூர்த்தி சரியான விடை கொடுத்துருக்காரு. அதுபோலவே வந்து முகூர்த்தி பூங்கா அப்படின்னு சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து தவறான பதில் கொடுத்துருந்தாரு, இயந்துரை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, ரெண்டாவதா வந்து சரியான பதில் கொடுத்துருக்காரு. அதுபோலவே வந்து அன்புராணி சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க சரியான விடை, முகூர்த்தி நேஷனல் பார்க் அப்படின்றதா சரியான விடை. அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அதுபோலவே கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகானந்தம் அவருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. நீலகிரி மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, விஎன் இளங்கோ சாமிசெட்டிப்பாளையம். பட் ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் வந்து முகூர்த்தி தேசிய பூங்கா அப்படின்றது வந்து சரியான விடை. தொடர்ந்து பேசலாம், அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு. நேர்களே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் யார் தான் கேட்க இருக்கோம். ஹலோ, வணக்கம். நேர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா 8300019101018 என்ற எண்ணுக்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 என்ற எண்ணுக்கும், உள்ளூர் நேயர்கள் 9344901018 என்ற எண்ணுக்கும் அழைக்கலாம். ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்ற தலைப்பில் தான் அப்படின்ற கேள்வியை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ யார் யார் பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சென்னை முதல் நேயராக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பிரமிளா வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அதுபோலவே அடுத்த நேயர் சகிதா பானு அவங்களுமே வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. பொள்ளாச்சி கஞ்சம்பட்டி ஜெயராமன் அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு, சிவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து தவறான விடை. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் யார், தற்போதைய தலைவர் தான் கேட்டிருக்கோம். சத்யநாராயண் கோயம்புத்தூர்லேருந்து பதில் சரியான பதிலாக கொடுத்துருக்காரு அவரும். அதே போல் வந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகானந்தம் அவருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு, அவங்க பதில் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஸோ சரியான விடை இன்னும் நிறைய நேயர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் வழியாக. ஊட்டியிலிருந்து தீபா அவங்களுமே வந்து இந்த கேள்விக்கான சரியான விடை கொடுத்துருக்காங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் யார் என்று கேட்டிருந்தோம். இந்த நிகழ்ச்சி இந்த பதிலுக்கு வந்து இந்த விடைக்கு வந்து உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9344901018 என்ற எண்ணுக்கும், 9342901018 18 என்ற எண்ணுக்கும் 8300019101018 என்ற எண்ணுக்கும் அழைத்து சரியான பதில்களை நீங்க கொடுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கற்பாடியிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர். உங்களுக்கு நான் கேள்விக்கு போலாமா?
2: எளிமையான ஒரு கேள்வியா கேளுங்க சார்.
0: ஓகே, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் யார்?
2: அது ரொம்ப டஃபா இருக்கே, வேற ஏதாவது கேள்வி கொடுங்களேன்.
0: ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. இதுவே டஃபா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான கேள்வியா?
2: சரி, ஓகே, அறிவியல் சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது கேள்வி கேளுங்க சார்.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக கேட்டுடலாம். சோ, விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையம் வந்து எங்க இருக்கு?
2: விக்ரம் சாராபாய் நான் நினைக்கிறேன் பெங்களூரு. அது
0: இல்ல, பெங்களூர்ல கிடையாது. சோ, இன்னொரு ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன். சோ, இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கேரளாவில் ஒரு இடத்துல இருக்கு விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையம். ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியா வந்து அவங்களோட ராக்கெட் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஏவுகணையை வந்து சோதனை செய்த இடம் இது.
2: திருவனந்தபுரம் அந்த இடம்.
0: இன்னமும் பக்கத்தில் வந்துட்டீங்க, அந்த இடத்தோட பேரு
2: கொச்சின் அந்த இடம்.
0: இல்லை, நீங்கள் திருவனந்தபுரம் அப்படின்னு சொன்னது பாதி கரெக்டு, ஆனால் அந்த இடம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா தும்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்தோட பேர். அதுதான்
2: சரி,
0: தும்பா அப்படின்னு சொல்லுவாங்க திருவனந்தபுரத்துல, தும்பா அப்படின்னு. அதாவது ஆரம்பத்துல வந்து தும்பா
2: தும்பா திருவனந்தபுரம்.
0: ஓகே, எஸ், கரெக்டான விஷயம் தான். ஆனா தும்பா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு தான் ஆரம்பத்துல இருந்தது. நம்ம விக்ரம் சாராபாய் அவரோட வந்து கடின உழைப்பு. ஸோ, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இஸ்ரோ வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உலக நாடுகளே போற்றக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய ஒரு காரணமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆரம்ப கால ஒரு மைல்கல், ஒரு ஆரம்ப கால ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தவர் வந்து விக்ரம் சாராபாய். ஸோ, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் அவரும் கூட. ஸோ பாருங்கள், ஒரு கேள்வியில் வந்து நான் எவ்வளோ பதில்கள் உங்களுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் வந்து விக்ரம் சாராபாய். ஸோ அவர் பேரில் தான் அந்த விண்வெளி மையம் வந்து இயங்கிட்டிருக்கு திருவனந்தபுரத்தில், கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் தும்பா என்ற இடத்துல வந்து இயங்கிட்டிருக்கு. ஸோ நம்ம நேயர்களுக்கும் இந்த கேள்வியை வந்து கேட்டிருந்தோம், யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், அந்த கேள்விக்கான பதில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ, நிறைய பேர் வந்து அதுக்கான சரியான பதிலை கொடுத்துட்ருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி நாகர்கோயில் அவருமே கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கான சரியான பதில். அதுபோலவே வந்து இன்னும் நிறைய நேயர்கள். ஸோ, பிரமிளா சென்னை இந்த கேள்விக்குமே வந்து சரியான பதிலை கொடுத்துருக்காங்க திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லி. ஓகே, சத்யநாராயணன் கோயம்புத்தூர் அவருமே சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ, நிறைய நேயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான பதில் கொடுத்துட்டாங்க. ஸோ, நானுமே வந்து சரியான பதிலை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், ஏன்னா இவ்வளோ பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்னா வி நாராயணன் அவர்கள். ஸோ, இவர் தான் வந்து இப்போது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச், அதாவது இஸ்ரோவோட தற்போதைய தலைவராக இவர் தான் இருக்கார். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு, யார் எங்க இருந்து கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்,
0: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம், அயன்ராஜ் சார்.
0: அயன்ராஜ், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்
0: சார். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், கேள்விக்கு போலாமா?
3: போலாங்க சார், சொல்லுங்க சார, கேளுங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான கேள்விதான். இந்தியாவின் முதல் பேசும் படம் ஆலம்

0: ஆரா தெரியுங்களா?
1: ஆழம் ஆறா?
0: ஆமா,
1: சொல்லுங்க சார்.
0: இதான் இந்தியாவோட முதல் பேசும் படம். இந்த பேசும்
1: சரிங்க சார்.
0: படம் வெளியான ஆண்டு எது?
1: ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுங்களா?
0: இல்ல, சுதந்திரம் பெறதுக்கு ஒரு கொஞ்சம் முன்னாடி தான்.
1: ஆயிரத்தி
0: இந்தியாவின் முதல்
1: தொள்ளாயிரத்தி
0: பேசும் படம் ஆலமாரா வெளியான ஆண்டு.
1: 1930ங்க.
0: ஓகே, பக்கத்துல வந்துட்டீங்க. இருந்தாலுமே வந்து ரொம்ப ரொம்ப சரியான விடை இல்ல, ஆனாலுமே வந்து நெருங்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
1: சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார்.
0: ஓகேங்க. ஸோ ஆலமாரா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் பேசும் படம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மும்பை மெஜஸ்டிக் தியேட்டரில் வந்து அப்போவே வந்து திரையிடப்பட்டது. ஸோ இது திரையிடப்பட்ட ஆண்டு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு ஆண்டு அனுப்பிட்டுருக்காங்க. அதுலேயுமே வந்து சரியான விடை எது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர் நம்ம கூட இணைப்பில் இருக்கார். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள்.
2: திருப்பூர் கணக்கம்பாளைய ரத்னாநகர் ராஜேஸ்வரி.
0: ஓகே ராஜேஸ்வரி, நிகழ்ச்சியில கேட்ட கேள்வி கேட்டீங்களா?
2: கேட்டோம் சார். 1950.
0: 1950.
2: ஆமாம்.
0: இந்தியாவின் முதல் பேசும் படம் ஆலம் ஆரா வெளியான ஆண்டு 1950ன்றீங்களா? எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
2: ஆமாம் சார்.
0: ஓகே, ஆனா வந்து அது தவறான விடை. பரவாயில்ல, நிகழ்ச்சி கேளுங்க. ஆமா, நிகழ்ச்சி கேளுங்க. சரியான விடை உங்களுக்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியில சொல்லுவோம். ரொம்ப நன்றி, மீண்டும் முயற்சி செய்யுங்க. ஸோ நேயர்களே, இதுக்கான விடை தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உள்ளூர் நேயர்கள் 9344-909-1018 என்ற எண்ணுக்கும், வெளியூர் நேயர்கள் 9342-909-1018 என்ற எண்ணுக்கும், புதிய நேயர்கள் 8300-0019-1018 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய சரியான பதில்களை கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம நேயர்கள் வந்து சரியான விடையை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யார் யார் சரியான விடை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பொள்ளாச்சி கோவில்பாளையம் மனோகரன், இந்த வாட்டி தவறான பதில் கொடுத்துருக்கீங்க. 1936 சொல்லியிருக்கீங்க, அது தவறான விடை. அதுபோலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சத்யநாராயணன் சரியான பதில் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். அன்புராணி சென்னை, அவங்களுமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அதுபோலவே நிறைய நேயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சரியான பதில்களை கொடுத்துட்ருக்காங்க. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சத்யநாராயணன் சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. ஸோ சரியான பதில் என்ன அப்படின்னா 1931 வந்து இந்தியாவின் முதல் பேசும் படம் ஆலம் ஆரா வெளியானது. தொடர்ந்து பேசலாம், அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார், நான் செண்பகம் பேசுகிறேங்க சார், வடவள்ளியிலிருந்து.
0: வடவள்ளியிலிருந்து செண்பகம்.
3: உங்களுக்கான
0: கேள்வி என்னன்னா, வந்து பரப்பளவுலயே மிகப்பெரிய மாவட்டம் எது?
3: கோயம்புத்தூர்.
0: நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறனால கோயம்புத்தூர் சொல்லிட்டீங்களா? ஓகே, அது சரியான விடை கிடையாது. பட் இருந்தாலும் நிகழ்ச்சி கேளுங்க, மீண்டும் முயற்சி செய்யுங்க. வாழ்த்துக்கள். சரியான விடை நம்ம நிகழ்ச்சியில நேர்கள் சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன். நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. ஓகே, நேர்களே இணைந்திருங்க. சரியான விடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம், தமிழ்நாட்டின் பரப்பளவில் மிகப்பெரிய மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ நேயர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களோட அவங்க இருக்கக்கூடிய மாவட்டங்களை அனுப்புகிறாங்க. ஓ மை காட். ஸோ யார் வந்து சரியான விடை சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: கோவை நரசிபுரம் என்கே கந்தசாமி.
0: ஓகே என்கே கந்தசாமி, எப்படி இருக்கீங்க?
4: சூப்பராக இருக்குங்க சார்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே பரப்பளவில் மிகப்பெரிய மாவட்டம் எது?
4: மதுரை மாவட்டம் சார்.
0: மதுரை.
4: ஆமாங்க.
0: ஓகே, ஆனால் அது வந்து தவறான பதில். ஸோ தொடர்ந்து சரியான பதில் நம்ம நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
4: ஓகே சார்.
0: ஓகே. ஆனால் வந்து பரப்பளவில் வந்து ஒரு மிகப்பெரிய மாவட்டமாக எது இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட கேள்வியும் கூட. அடுத்து நேரிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம். கொஞ்சம் உங்கள் ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணுங்க. திண்டுக்கல் மாவட்டம்.
5: ஆமாங்க சார்.
0: ஓகே, எப்படி சொல்றீங்க?
5: இல்ல, நான் இது படிச்சேன் சார். ஓகே, திண்டுக்கல் மாவட்டம் தான் பேசுங்க.
0: ஓகே, உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல் மாவட்டத்தோட பரப்பளவு அதுதான் தமிழ்நாட்டின் பரப்பளவுல மிகப்பெரிய மாவட்டமும் கூட. ரொம்ப நன்றிங்க. சரியான பதில வந்து ஃபர்ஸ்ட் டைம் தவறா சொன்னாலுமே வந்து ரெண்டாவது டைம் வந்து சரியா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கரெக்டான பதில் சொல்லிட்டாரு. தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஓகே, அவர் இணைப்பில் இருந்து வெளியே போயிட்டாரு. ஆனாலுமே இந்த கேள்விக்கு சரியான பதில் வாட்ஸ்அப்லையும் கொடுத்துருக்காங்க நம்ம நேயர்கள். ஸோ விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு பிரமிளா சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக வந்து பிரமிளா வந்து தவறான பதில் சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் அப்படின்றதான் சரியான விடை. பரவாயில்ல, அவங்க நிறைய கேள்விக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்க, வாழ்த்துக்கள். அதுபோலவே வந்து பொள்ளாச்சி ஜெயராமன், ஸோ அவருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சின்னு சொல்லியிருந்தார், அதுவுமே வந்து தவறான விடையும் கூட. ஸோ திண்டுக்கல் அப்படின்றதான் சரியான விடையை நம்ம கொடுத்துட்டோம். இதில் சரியான பதில் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்யநாராயணன் கோயம்புத்தூர் திண்டுக்கல் அப்படின்றது சரியான விடை கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து தவறான பதில் தான் சொல்லியிருந்தீங்க. அதுபோல் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகானந்தம் எல்லா கேள்விக்குமே சரியான பதில் கொடுத்துட்ருக்கீங்க, வாழ்த்துக்கள். திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்றது சரியான விடை. ஷகிதா பானு ஈரோடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் திண்டுக்கல் தான் பரப்பளவில் மிகப்பெரிய மாவட்டம். நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

ஒழித்த பாடல் நீ வருவாய் என திரைப்படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரல்ல எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களோட இசையில ஒழிக்க கேட்டோம்.

0: நிலையத்தில் நேரம் 4:53. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் வினாடி வினாதான் கேட்டுட்ருக்கீங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். உலகிலேயே மிக ஆழமான பகுதியான மரியானா அகழி, அதாவது மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து எந்த கடலில் வந்து அமைஞ்சிருக்குது? இதுதான் அடுத்த கேள்வி. அதாவது உலகிலேயே மிக ஆழமான பகுதியான மரியானா அகழி, மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து உலகத்திலேயே வந்து ரொம்ப ஆழமான பகுதி, இது வந்து ஒரு கடலில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த கடல் வந்து எந்த கடல் அப்படின்னு நம்ம முதல் நேயராக வந்து தீபா ஊட்டியிலிருந்து முதல்ல பதில் சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப் வழியாக. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டாக வந்து அதுக்கான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நேர்களே உங்களுக்கான கேள்வி இதுதான், உலகின் மிக ஆழமான பகுதியான மரியானா அகழி, மரியானா ட்ரென்ச் எந்த கடலில் அமைஞ்சிருக்கு? ஓகே, அடுத்த ஒரு நேயரும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க, பிரமிளா சென்னை. ஸோ அவங்களுமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த நேயர் சென்னையிலிருந்து அன்புராணி, அவங்களும் சரியான பதில் வாட்ஸ்அப் வழியாக கொடுத்துருக்காங்க. நேர்களே வாட்ஸ்அப் வழியாக மட்டும் கிடையாது, ஃபோன் வழியாகவும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். 8300019101 என்ற எண்ணுக்கும், 9342901018 என்ற எண்ணுக்கும், 9344901018 என்ற எண்ணுக்கும் அழைத்து சரியான விடைகளை நீங்கள் கொடுக்கலாம். ராமகிருஷ்ணன், கொலுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காரு. அதுபோலவே வந்து பொள்ளாச்சி கோவில்பாளையம் மனோகரன் அவரும் சரியான பதில் கொடுத்துருக்காரு. சத்யநாராயணன் கோயம்புத்தூர் அவருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காரு. ஸோ சரியான பதில் என்ன அப்படின்றத அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நேரிலே 9344901018 என்ற எண்ணுக்கும், 9342901018 என்ற எண்ணுக்கும், 8300019101018 என்ற எண்ணுக்கும் அழைத்து சரியான பதில்களை கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கால் கனெக்ட் ஆகலை அப்படின்னா 8300019101018 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் சரியான பதில்களை அனுப்பலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார்
1: இங்க இருந்து பேசுறேன்?
0: சென்னையிலிருந்து அன்புராணி. சரியான பதில் வாட்ஸ்அப் வழியாக
1: கொடுத்துட்டீங்க,
0: சொல்லுங்க சரியான பதில்
1: என்ன?
0: ஓகேங்க, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11034 ஆழம், அது வந்து மரியானா. ஸோ இது வந்து ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, சரியான விட. இருந்தாலும் இன்னும் ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வச்சிருக்கோம். இப்போ வந்து என்னன்னா மிகவும் ஆழமான பகுதி கேட்டோம் இல்லையா, இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா இந்தியாவில வந்து மிக உயர்ந்த சிகரம் எது? இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம்
1: இமயமலையில இருக்கிற எவரெஸ்ட் தானே?
0: ஓகே, அது வந்து உலகத்துல
1: தமிழ்நாடு.
0: இல்ல இல்ல, நான் என்ன
1: எலிஃபன்ட் ஆனைப்படி
0: சார். இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன்னு க்வெஸ்சன் நல்லா புரிஞ்சுக்கங்க. உலக அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மலை சிகரம் வந்து இமயமலையில இருக்கக்கூடிய எவரெஸ்ட் சிகரம். நான் என்ன கேக்குறேன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சிகரம் எது?
1: இந்தியாவில இருக்கிறதுனா
0: இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இந்த சிகரத்தோட ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 8586 மீட்டர். இதுவுமே இமயமலை அப்படின்றது கிட்டத்தட்ட ஓரளவு சரியான விடை தான். கஞ்சன்ஜங்கா யார் சொல்லி கொடுத்தாங்க? பக்கத்துல இருந்து யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க.
1: எங்க வீட்டுல நான் ஒன்லி ஒன், நான் மட்டும் சிங்கிள் பர்சன் தனிமையில உட்கார்ந்துருக்கேன், உங்களோட ரேடியோல பேசிட்டு உட்கார்ந்துருக்கேன்.
0: ஓகே, எனிவே சரியான பதில் தான் கஞ்சன்ஜங்கா அப்படின்றது சரியான பதில்.
1: நன்றி.
0: ஓகேங்க, சோ ரொம்ப ரொம்ப நன்றி. சோ நேர்களே அடுத்து ஒரு நேயரும் காத்துட்டு இருக்காரு அடுத்த கேள்விக்கான பதில் சொல்றதுக்கு. ஹலோ, வணக்கம்.
2: சொட்டப்பட்டா சிகரம்.
0: தொட்டபெட்டா வந்து தமிழ்நாட்டோட மிக உயரிய சிகரம், பட் இந்தியாவோட மிக உயரிய சிகரம் பார்த்தீங்க அப்படின்னா எது அப்படின்னா, என் பேர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், கஞ்சன்ஜங்கா அப்படின்ற சிகரம் தான் இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம். ஓகே, நீங்கள் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நரசிபுரம் கந்தசாமி சார்.
0: நரசிபுரம் கந்தசாமி. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்விக்கு போயிடலாமா?
2: ஓகே,
0: கொஞ்சம் கடினமான கேள்வி தான், இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. புகழ்பெற்ற மோனலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார்?
2: நான் இல்லை சார்.
0: நீங்க இல்ல, நானும் இல்ல. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவரும் கிடையாது நானும் கிடையாது. அவர் இந்த கேள்விக்கான பதில் யார் அப்படின்னா லியோனார்டோ டாவின்சி அப்படின்றவர். இவர் தான் வந்து புகழ்பெற்ற மோனலிசா ஓவியத்தை வந்து வரைந்தார். ஸோ நிறைய நபர்கள் வந்து இதுக்கான சரியான பதிலும் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. ஸோ கஞ்சன் ஜங்கா அப்படின்னு சொல்லி குளமுகுண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருந்தார், ஸோ சரியான விடை. அதுபோலவே வந்து லியோனார்டோ டாவின்சி அப்படின்ற அந்த சரியான பதில் இமயம், அதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லியிருந்தாங்க. இமயமலை அப்படின்றது கரெக்ட் தான், ஆனால் கரெக்டான அந்த சிகரம் பேர் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா கஞ்சன்ஜங்கா. ஸோ அதே மாதிரி லியோனார்டோ டாவின்சி அப்படின்றது வந்து அவங்க சரியான பதில் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி நாகர்கோயில் அவருமே சரியான பதில். பிரமிளா சென்னை ரெண்டு கேள்விக்குமே சரியான பதில் கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சகிதா பானு அவங்களுமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. குளமுகுண்டான் ராமகிருஷ்ணன் அவரும் சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. சத்யநாராயணன் கோயம்புத்தூர் அவருமே சரியான பதில். ஸோ சரியான பதில் கொடுத்த எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இத்துடன் இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே கார்முகில்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: நேரம் 5 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பயணியர் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதம் 4,39,000 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் பதவியை ஏற்ற பிறகு திரு நரேந்திர மோடி இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊரக பகுதிகளின் துப்புரவு சேவைகளை கண்காணிப்பதற்கான டிஜிட்டல் முறையை மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்தார். விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு 1,00,000 வீடுகளுக்கான கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

0: தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாகத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியா தற்போது தாய்லாந்தை எதிர்த்து ஆடி வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 5:02. பொன்மாலை பொழுது.

இல்லை, இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற பாடல்கள் யாருடைய பாடல்கள் அப்படின்னா, இசையமைப்பாளர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்து அதன் மூலமாக வெளிவந்த படங்களிலிருந்து பாடலை தான் நம்ம கேட்க போகிறோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

0: பறந்து சென்ற.
1: நேரம் 5:17. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வாடாமலர் நிகழ்ச்சியில் எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி இசையமைத்துள்ள படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நேரம் தான் 5:18.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமல

0: மனதை கொள்ளிக் கொள்ளும் கிளாசிக் பாடல்கள்.
1: மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன?
0: வாடாமலரில் இன்று மேஸ்ட்ரோ ஸ்பெஷல். உங்கள் ஊட்டி FM 101.8

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: மனதை கொள்ளிக் கொள்ளும் கிளாசிக் பாடல்கள்.
1: மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன?
0: வாடாமலரில் இன்று மாஸ்ட்ரோ ஸ்பெஷல். உங்கள் ஊட்டி FM 101.8

0: கேட்ட பாடலோடு வாடாமலர் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பர
0: நிகழ்ச்சி நிரல் நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக்கும், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டத கமலும் படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைக்கானம், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் ரோஸ் வுட் மரம் குறித்து, மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் முன்னாள் முதன்மையர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் முறையின் முதல் பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியனிடம் பெறும், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கசை நிகழ்ச்சியில் JT ஜெயராம், ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஜெயராஜ் ஆகியோரின் வீணை இசை கேட்கலாம், 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி தொடர்கிறது நாளை காலை ஒளிபரப்பில் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 அருள்சி பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை மொழி நிகழ்ச்சியில் புவி வெப்பமயமாதற்கான காரணங்கள் குறித்து

செயற்கரையை செய்த பெரியார் உரை வழங்குகிறார். எழுத்தாளர் கௌதமன் அவர்கள். 8:15 காங்கிலத்தில் செய்திகள், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 இளமை உலகம் நிகழ்ச்சியில் ஜேஎஸ்எஸ் ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்ஸ் மாணவர்கள் வழங்கும் நிகழ்ச்சி, ஊட்டச்சத்து மாதம் குறித்த நிகழ்ச்சி, 11:00 செய்தி சுருக்கம், 11:00 என் கேள்விக்கு என்ன பதில், எண்ணங்களின் வண்ணங்கள், சமூக வலைத்தளங்களில் உறவுகளை உறவுகளை இணைக்கிறதா விளக்குகிறதா, 12:00 காங்கிலத்தில் செய்திகள், 12:10 சிநேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:50 காங்கிலத்தில் செய்திகள், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைக்கானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 நீலமலை நேர நிகழ்ச்சியில் கோத்தர் பாடல்கள், 2:30 அனுபவ பேழை நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் எல் மூர்த்தி அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி, 2:55 வானிலை வானிலை அறிக்கை, 3:00 செய்தி சுருக்கம், 3:02 அலோகுட்டி, 4:00 எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை கண்டறிக, 5:00 செய்தி சுருக்கம், 5:02 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாழாமலர் ஃபோனின் வாட்ஸ்அப் வழி நேயர் ஸ்பெஷல் ஹீரோ ஸ்பெஷல் சாங்ஸ் கேட்கலாம், 6:05 காங்கில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத்து கம்பளம், 7:00 திரைக்கானும், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், 8:00 செய்தறிக்கை, 8:05 நினைத்தாலே இன்னிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 நாடகமலர், 10:00 காற்றோடு கலந்திடவா, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்கள் இதுவரை இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: இவரை திரைப்படம்
1: கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது விளக்கேற்று மேலை.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 50 மேற்பட்ட வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பாங்காக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் இணைக்கப்படுவார்கள் என்று கூறினார். இதற்கிடையே மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்திட உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை முன்கூட்டியே எட்டுவதற்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவின் மூலம் 50 முதல் 1 தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று சென்னையில் உள்ள மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் திரு விஜயானந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான இபிஎஃப்ஓ பயனாளிகளின் ஊதிய உச்சவரம்பு 15,000 ரூபாயாக இருந்தது. தொழிலாளரின் சார்பில் 12%, நிறுவனத்தின் சார்பில் 12%, மத்திய அரசின் சார்பில் 1.16% பங்களிப்பு செய்யப்பட்டது. இதன் மூலம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு, அவர்களின் சேமிப்பிற்கு 8.25% வட்டி மற்றும் இறப்பு காப்பீட்டு ஆகிய சமூக பாதுகாப்பு நலன்கள் கிடைத்து வந்தன. 25,000 ரூபாய் வரை ஊதியம் பெறும் தொழிலாளர்களும் இபிஎஃப்ஓ திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுகின்றனர். இந்த முடிவின் மூலம் சுமார் 50 முதல் 1 வரையிலான புதிய பயனாளிகள் பயன்பெறுவார்கள்.
2: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் 30 மேற்பட்ட வேட்பு மனுக்களும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் 20 மேற்பட்ட வேட்பு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றின் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை விலக்கிக் கொள்ள 19 கடைசி நாளாகும். இந்த 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6 வாக்குப்பதிவு நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை 9 மேற்கொள்ளப்படும். டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை தவேக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார். இதுவரை 15,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 9 உயிரிழந்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் டெங்கு பரவல் தீவிரமாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணிகளை தவேக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தொடர் மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் ஏற்றுக்கொள்ளும் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும், தனியார் பேருந்துகளுக்கு கட்டண நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
0: தெற்கு உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், விழுப்புரம், சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கக்கூடும்.
2: சர்வதேச பின்னலாடை கண்காட்சி இன்று திருப்பூரில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் 50-க்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: இந்திய சர்வதேச பின்னலாடை சங்கத்தின் சார்பில் 53வது சர்வதேச பின்னலாடை கண்காட்சி இன்று தொடங்கியது. இந்த ஆண்டு கண்காட்சியின் மைய கருப்பொருளாக செயற்கை இலை ஆடைகளில் புதுமை மற்றும் நிலையான வளர்ச்சி மூலமாக ஃபேஷனின் எதிர்காலம் என்பது. இந்த கண்காட்சி இன்று முதல் 18 தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. கண்காட்சியில் திருப்பூருடன் சேர்த்து கோவை, ஈரோடு, கரூர், சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு முக்கிய ஜவுளி உற்பத்தி மையங்களைச் சேர்ந்த ஆடை தயாரிப்பாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் 50 ஸ்டால்கள் அமைத்துள்ளனர். இந்த கண்காட்சி பின்னலாடை துறையில் ஈடுபட்டுள்ள உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் வணிகர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளவும், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும், வணிக தொடர்புகளை வலிப்படுத்தவும் முக்கிய மேடையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
2: சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் உலக சாதனைக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. 3000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஹெல்மெட் அணிந்த உருவத்தில் நின்று இந்த சாதனையை படைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: மாணவ மாணவிகள் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பு, பொறுப்பான வாகனம் ஓட்டுதலை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண் ஒருவர் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை ஓட்டிச் செல்வது போன்ற வடிவத்தில் தேசிய மாணவர் படை பயிற்சி மைதானத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் 3000-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் தலைக்கவசம் அணிந்த உருவத்தில் நின்று வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். மாணவ மாணவிகள் காட்சி அளித்த இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஏராளமானோர் பார்வையிட்டனர். மேலும் மத்திய அரசு சாலை விபத்துகளில் வரும் 2030 ஆண்டுக்குள் 50% குறைக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வரும் நிலையில் மாணவ மாணவிகளின் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
2: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் GPS கருவி பொருத்தப்படாத கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் எச்சரித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் விசூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் பாரதியார் உண்டு உறைவிட சிறப்பு பயிற்சி பள்ளியில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் பருத்தி கோட்டையில் வயல் விழா மற்றும் விவசாயிகள், விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான மின்னணு செலான் அபராதங்கள் குறித்த விவரங்களை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக 15 இடங்களில் அழைப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரலிலிருந்து ஜோத்பூருக்கு அடுத்த மாதம் 6 தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 1 தேதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் அடுத்த மாதம் 3 தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 28 தேதி வரை சனிக்கிழமை தோறும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால், நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-3, 11-5, 11-7 என்ற சிக்கணக்கில் கொரியாவின் ஜங் தேயாங், கிம் இன்சியோ இணையை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆகாஷ் பாலும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் நித்யா மணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000-25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 50க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பாங்காக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யாமணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 6:41, ஊட்டி எஃப்எம் 101.8. வெட்டது கமலு கேட்கும் முன்
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
6: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எல்லா ஆரம்பங்களுக்கும் ஆரம்பம் கணபதிதானே. கணபதியை வழிபாடு செய்யும் ஒரு பாடல் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

அன்பு என்ற ஒன்றில்தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பு இல்லாத ஒரு உலகத்தை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதல்லவா? காதலில் திளைக்கும் ஒரு ஆண் தனது காதலியை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அதனால் அவன் கூறுகிறான், உன் முகத்தை என் கருவிழிகளில் நான் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறேன் என்று. அதேபோல் உனது நினைவை என் நெஞ்சில் நிறைத்து வைத்திருக்கிறேன் என்று. அதற்கு ஒரு படி மேலே போய் அந்த இளைஞனுடைய மனதிற்கு விருப்பமான ஒரு பெண் அவள் கூறுகிறாள், நான் உன் கண்ணில் தான் இருக்கிறேன், ஆனால் சிறை இருக்கவில்லை, உன் கண்மணியாக நான் இருக்கிறேன். அதே போல நெஞ்சில் நான் உனக்கு என்றும் துணையாக நிற்கிறேன் என்று. இவரிடம் நாம் பாதுகாப்பாக இருப்போம் என்பதுதானே காதலின் மிகவும் உன்னதமான நிலை. நல்ல விஷயமோ இல்லை நல்லவை அல்லாத விஷயமோ அவற்றை நம் மனதிற்கு நெருக்கமானவரிடம்தானே பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படி உன்மேல் நான் வைத்திருக்கும் காதல் என்பது ஜீவ நதி போல வற்றாத ஒன்று என்று பாடல் ஆரம்பிக்கிறது. இதோ உங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடல்.

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். மனிதனின் வாழ்க்கை நவரசங்களும் கலந்த ஒன்று. எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கவும் முடியாது, எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கவும் முடியாது. இவை இரண்டும் மாறி மாறிதான் வாழ்வில் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்திற்காக சேர முடியாமல் போன இரு காதல் மனங்களின் பரிதவிப்புதான் இந்த பாடல். வீட்டை எதிர்க்க துணிவின்றி மனதிற்குள்ளாகவே காதலை வைத்து புழுங்கிக் கொண்டிருக்கும் இரு மனங்களின் காதல் பாடல். பாடலின் ஒரு வரியில் பெண் சொல்கிறாள், கண்ணீர் என்பது எனது சொத்தாகி போனதால் அதில் என் கவலைகளை கூறுகிறேன் என்று. யோசித்து பார்த்தால் கண்ணீர் தானே பல விஷயங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஒரு மனதின் துக்கத்தை ஆற்றுவது கண்ணீர் தானே, கவலையை மாற்றுவதும் கண்ணீர் தானே. அப்படி ஒரு காதலின் வலியை உணர்த்தும் பாடல் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

0: நாம் தொகுத்து வழங்கிய பாடல்கள் உங்களுக்கு இனிமை சேர்த்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பெட்டதகமலோ நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டதகமலோ படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: நேரம் 7 மணி, திரைகானம் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார்ஸ் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார்ஸ் விளக்கு தூண் மதுரை.
3: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளைகளுடன், சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
4: முகத்தில் பருவா சைபா
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: கேட்க தவறாதீர்கள். நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.

0: கேட்ட பாடலோடு திரைகாணம் நிறைவேறுகிறது.
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார்ஸ் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார்ஸ் விளக்கு தூண் மதுரை.
4: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளைகளுடன், சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
5: முகத்தில் பருவா சைபா
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: கேட்க தவறாதீர்கள், நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.
0: இனி தொடர்கிறது மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல்

0: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்று இடம்பெறுவது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இணைந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திர தலைமையில் நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட கம்பெனியினர் கலந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்தனர். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதில் பேசிய அமைச்சர், தமிழக அரசால் நடத்தப்படும் இதுபோன்ற வேலைவாய்ப்பு முகாம்களை இளைஞர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் வேலை கிடைப்பது மட்டுமே வெற்றி அல்ல, கிடைக்கும் வேலையை இன்றைய நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற்போல திறன்பட பணியாற்றி புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதே வெற்றி என்றார். மேலும் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைக்க முதல்வரிடம் கோரிக்கை வைப்பதாகவும் தெரிவித்தார். இந்த முகாமில் துறை சார்ந்த அலுவலர்கள் உட்பட 1000 மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டத்திற்குட்பட்ட கீழாந்துறை கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து முகாமில் பங்கேற்ற பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், மக்கள் தொடர்பு திட்ட முகாம் என்பது பொதுமக்களுக்கும் அரசுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கவும் நேரடியாக வரக்கூடிய மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணும் முகாமாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் இன்றைய முகாமில் மொத்தம் 416 மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் 328 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 88 மனுக்கள் மீது 1 விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து முகாமில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம், குடும்ப மின்னணு அட்டை, வீட்டுமனைப்பட்டா, தாட்கோ, கூட்டுறவுத்துறை என தேர்வு செய்யப்பட்ட 328 பயனாளிகளுக்கு 4,94,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் வழங்கினார். ராணிப்பேட்டை நகராட்சி மற்றும் அம்மூர் பேரூராட்சி ஆகிய 2 இடங்களில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் பணியை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். முதலாவதாக அம்மூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் மலர் செடிகள் நடும் பணியை பள்ளி மாணவர்களுடன் இணைந்து மலர் செடிகளை நட்டு வைத்தார். அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை சந்தை பகுதியில் பள்ளி மாணவர்களுடன் மரக்கன்றுகளை நட்டு மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் வாழைப்பந்தல் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய அரசு ஜவுளித்துறை அமைச்சகம் மற்றும் கைத்தறி அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம் சார்பில் விக்ஷத் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாத திட்டத்தின் கீழ் நெசவாளர்களுக்கு தறி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா

0: மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து தேசிய கைத்தறி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தனியார் கைத்தறி நெசவாளர்களுக்கு 90% மானியத்தில் நவீன கைத்தறி உபகரணங்கள் உள்ளிட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், நெசவு தொழில் என்பது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்ட முக்கியமான தொழில் என தெரிவித்தார். மேலும் திமிரி வட்டத்தை வளர்ச்சி வட்டமாக மாற்றும் நோக்கில் நெசவாளர்களின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்படுவதாகவும், வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளை முறையாக பயன்படுத்தி உற்பத்தி திறன், நெசவு பொருட்களின் தரம் ஆகியவற்றை உயர்த்தி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் நெசவாளர்களின் தொழில் வளர்ச்சி மற்றும் அவர்களது குடும்பங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து துணை நிற்கும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். சோளிங்கர் நகராட்சி பகுதிகளில் மத்திய மாநில அரசின் தூய்மையை பாதுகாக்கவும், குப்பைகளை முறையாக சேகரித்து மறுசுழற்சி செய்வதை ஊக்குவிக்கவும் பல்வேறு விழிப்புணர்வுகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் அதிகம் கூடும் சோளிங்கர் பேருந்து நிலைய வளாகத்தில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவது குறித்து விழிப்புணர்வு சுவர் ஓவியம் வரையப்பட்டது. இதில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் மின்னணு கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகளை தனித்தனியாக பிரித்து வழங்குவதன் அவசியம் குறித்து விளக்கமாக வரையப்பட்டு வருகிறது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக ஊடகத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் பயணியர் வாகனங்கள் விற்பனை 439,000 அதிகரித்தது என்றும், இருசக்கர வாகனங்களின் விற்பனை 20 லட்சமாக அதிகரித்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை மத்திய அமைச்சரவை உயர்த்தியுள்ளது தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான உச்சவரம்பை 15,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு நாளை முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். இதன்படி 20க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களுக்கு இது பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்தார். 25,000 ஊதியம் பெறுபவர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பங்கு 12%, தொழிலாளர்களின் பங்கு 12%, மத்திய அரசின் பங்கு 1.16% இருக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் அவர்களின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக 50 லட்சம் முதல் 1 கோடி புதிய தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இவ்விருதினை அவருக்கு வழங்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கன்னட திரைத்துறையில் முத்திரை பதித்த அனந்த் நாகிற்கு இந்த விருது வழங்கப்படுவதாகவும், இதற்காக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். ஊரக பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் துப்புரவு பணிகளை டிஜிட்டல் முறையில் கண்காணிப்பதற்கான வசதியை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசுகளோடு காணொலி வாயிலாக நடத்திய ஆய்வுக் கூட்டத்தின்போது அவர் இதனை அறிமுகப்படுத்தியதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஊரக பகுதிகளில் துப்புரவு பணிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூட்டானுடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர் இன்று திம்புவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு லியான்போ துங்கியலுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி, வர்த்தகம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாளையுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களின் ஏலம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார். 1498 பரிசு பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பீகாரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். வைஷாலி மாவட்டத்திற்குட்பட்ட திராசி, சராய்பூர் கிராமங்களில் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதோடு பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடினார். மீட்புப் பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பீகார் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். கோரக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூக விரோதிகளின் அச்சுறுத்தலுக்கு உத்தரப்பிரதேசத்தில் தற்போது இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதல்கட்ட களப்பணி 100% நிறைவடைந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இப்பணியினை வெற்றிகரமாக நிறைவேற்றிய ஊழியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். திருமலை திருப்பதி கோவிலில் தரிசனம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீடு வசதி வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இன்று திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஆயுள் காப்பீட்டுக் கழகத்துடன் இணைந்து இந்த வசதி வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்படி கோவில் தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் உயிரிழக்கும் பட்சத்தில் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆதார் அடிப்படையில் ஆன்லைன் வாயிலாக இந்த காப்பீட்டு வசதி பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். கேரளத்தில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கான விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயலாக்கமே அரசின் வெற்றியாக கருதப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக கேரளத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு பி டி சதீசன் கூறினார். சிங்கப்பூர் தொழில் நிறுவனங்கள் தெலங்கானாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த சிங்கப்பூர் குழுவினரிடம் முதலமைச்சர் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சந்திப்பின் போது செமி கண்டக்டர் உற்பத்தி பிரிவை தெலங்கானாவில் தொடங்க சிங்கப்பூர் குழுவினர் விருப்பம் தெரிவித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். மேற்கு கொர்டோஃபான் மாகாணத்திற்குட்பட்ட அல் ஜாரா தங்கச் சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இடிபாடுகளுக்கிடையே பலர் சிக்கியுள்ளதாகவும் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாகத் சிங் 17th இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 14th தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 7th தேதி வரை நடைபெறும் என்று கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இப்போட்டிகளுக்கான வீரர்கள் ஏலம் கொச்சியில் அடுத்த மாதம் 28th தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாயிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாகத் சிங் 17th இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 7:25, ஊட்டி எஃப்எம் 101.8. விவசாயிகளுக்கு அறிவிப்புகள்.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
7: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி FM ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
9: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.
10: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளைகள், சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
11: முகத்தில் பருவா
12: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
13: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: கேட்க தவறாதீர்கள். நாளை காலை 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.
3: விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள். வானிலை அறிக்கை. அடுத்த 4 நாட்களுக்கு வானிலையில் மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள். மழைக்காலங்களில் போதிய வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை மழைக்காலங்களில் தவிர்த்தல் நல்லது. உருளைக்கிழங்கு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளை உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோய் காணப்பட்டால் இதனை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75th நாட்களில் மேங்கோசெப் ஒரு லிட்டர் நீரில் 2 கிராம் அல்லது குளோரோதோலோனில் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் நடவு செய்துள்ள விவசாயிகளே, கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை விதைத்த 45 முதல் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோட்ரான் ராணிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.
7: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார்ஸ் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
9: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார்ஸ் விளக்கு தூண் மதுரை.
10: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளை, சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
11: முகத்தில்
12: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
13: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: கேட்க தவறாதீர்கள் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.

0: நேரம் 7:30.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

வளம் தரும் வேளாண் காடுகள். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள்.

வணக்கம் நேயர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சி இன்னைக்கு 20வது எபிசோட். தடிமரங்கள் பத்தி கடந்த சில வாரங்களா பார்த்திபன் சார் நிறைய தகவல்கள் கொடுத்தாரு. தேக்கு மரத்தை பத்தி சொன்னாரு, மகாகனி மரத்தை பத்தி நிறைய தகவல்கள் சொன்னாரு. இந்த வாரம் ரோஸ்வுட் மரத்தை பத்தி நிறைய தகவல்கள் உங்களுக்காக சொல்ல போறாரு. வாங்க கேக்கலாம்.

அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஆல் இண்டியா ரேடியோ வளம் தரும் வேளாண் காடுகள் என்ற தலைப்புல பல்வேறு தொழில்நுட்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தொழில்நுட்பங்கள்ல வனங்களுடைய தேவை வந்து எப்படி வேளாண் காடுகள் பூர்த்தி செய்கிறது, இதெல்லாம் வந்து மக்களின் தேவையாகட்டும் தொழிற்சாலைகளின் தேவையாகட்டும் அனைத்தையுமே வேளாண் காடுகள் எப்படி பூர்த்தி செய்கிறது. ஒரு காலத்துல வனங்கள் பூர்த்தி செய்த அனைத்தையுமே இப்ப வனங்களிலிருந்து பெற முடியாத சூழ்நிலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், வனச்சட்டம், வனக்கொள்கை, இதெல்லாம் இந்த காடுகள் பூராமே பாதுகாக்கப்பட்ட வனங்களாக மாற்றப்பட்டது, அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அண்ட் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். அதனால என்ன வேணும், மனிதனுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தேவையான அத்தனை பொருட்களுமே எங்கிருந்து வரணும், வனத்திற்கு வெளியே வர வேண்டும். அதற்காகத்தான் நம்ம இந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்புல பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தடிமரத்தை பத்தி ஆரம்பிச்சோம். இந்தியாவில், குறிப்பா தமிழகத்தில், இந்தியா முழுவதும் எப்படி மர தேவை, தமிழகத்தில் என்னென்ன மர தேவை, அதில் தடிமரத்தின் தேவை எவ்வளோ, இதை பற்றியெல்லாம் நம்ம பல எபிசோடில் பார்த்துட்டோம். அதில் வந்து தடிமரத்திற்கு தேவையான மரங்கள் எப்படி வந்து தமிழகத்தில் உள்ள 7 விதமான இந்த வேளாண்

மண்டலங்கள் இருக்குல்ல, அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ். இந்த அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் 7க்கு ஏத்த மாதிரி என்னென்ன மரவகைகளை கொண்டு செல்லலாம், அதற்கேற்ற மாதிரி தடி மரங்கள் என்ன, இதை பத்தி தான் நம்ம பல்வேறு விதமான மரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த 2-3 எபிசோட்ல பாத்தீங்கன்னா தடி மரங்களின் அரசன் தேக்கு மரத்தை பத்தி பார்த்தோம், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மகாகனியை பத்தி பார்த்தோம். இப்ப இந்த வாரம் நாம் பார்க்க போகுது பாத்தீங்கன்னா ரோஸ் வுட். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், மரனாலே தேக்குக்கு முன்னாடினாலும் சரி அப்புறம் சரி ரோஸ் வுட் மேல எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா இந்த ரோஸ் உடைய மரத்தின் தன்மை. அந்த கலரே பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அழகா இருக்குன்னு டெக்கரேட்டிவா இருக்கணும். ரெண்டாவது கொஞ்சம் அரோமேட்டிக்கா இருக்கணும், மரம் அறுத்தாலே அந்த ஸ்மெல்லே வந்து ரோஸ் வுட் வந்து ஒரு இருக்கும். டைனிங் டேபிள் வந்து ரோஸ் வுட்ல செஞ்சா நல்லா இருக்குன்றது நிறைய பேர் டைனிங் டேபிள் ரோஸ் வுட்லயே உட்காந்து சாப்பிட்ற ஆளுங்கலாம் நிறைய பேர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹைலி பிரைஸ்டு ஹைலி டெக்கரேட்டிவ் ஒரு அரோமேட்டிக் ட்ரீ, அந்த மாதிரி ஒரு ட்ரீயை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மரம் வந்து ஏன் இவ்வளவு அட்ராக்ஷனா இருக்குன்னு காரணம் என்னன்னா உலகத்திலே ரோஸ் வுட் வந்து இந்தியாவையும் இந்தோனேஷியாவையும் தான் தாயகமாக கொண்டது. நான் ரீசெண்டா இந்தோனேஷியா போயிருக்கப்போ அங்க கூட பார்த்த ரோஸ் வுட்லாம் பிரம்மாண்டத்தின் உச்சம் 6 அடி 8 அடி 10 அடி சுற்றளவா இருக்கு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இயற்கை காடுகள்ல தான் அந்த மாதிரி சுற்றளவு இருக்கு. செயற்கையா வந்து ரோஸ் வுட் வளர்க்கக்கான முயற்சிகள் நிறைய எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் அந்த வால்யூம் ஆஃப் வுட் இல்லை நம்மகிட்ட, நமக்கு தேவைக்கும். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து சில மரங்கள் வந்து அது குறிப்பா அந்த ரோஸ் வுட் ஃபர்னிச்சருக்கு வெளிநாடுகள்ல நல்ல மார்க்கெட் இருக்கு. குறிப்பா நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல இந்தியாவில செய்யக்கூடிய ரோஸ் வுட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செஞ்சீங்கன்னா டைனிங் டேபிள் காட்டு சேர் டேபிள். அதற்கு காரணம் என்னன்னா அந்த டெக்கரேட்டிவ் வுட். இரண்டாவது என்னன்னா இந்த டைமண்ட்ஸ்லயே ஸ்டேபிள் வுட்ன்றாங்க, அதாவது ரோஸ் வுட்டை நல்லா சீசன் பண்ணி காய வச்சு செஞ்சோம்னா ஸ்டெபிலிட்டி, அது மாதிரி வுட் ஸ்டெபிலிட்டி நம்பர் 1 குவாலிட்டி வேற எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இந்த மரங்கள் வந்து ஒரு நல்ல அட்ராக்டிவ் மரம், டெக்கரேட்டிவ் மரம், ஹைலி பிரைஸ்டு மரம். இந்த மாதிரி மரத்தை வந்து வேளாண் காடுகளில் விவசாயிகள் எடுத்து செல்லும் பட்சத்தில் என்னாகும், அவருடைய வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. எல்லாருமே என்னன்னா அதிக பிரைஸ்னா எல்லாரும் சந்தன மரம் செம்மரம் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா ரோஸ் வுட் வந்து உண்மையிலே ஈக்குவலாக ஒரு நல்ல பிரைஸ் கொடுக்கக்கூடிய மரமாக இருக்கிறது. இந்த மரத்தை பத்தி தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் வுட் மரம் வந்து ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா டால்பர்ஜியா, ஜீன ஸ்பீசிஸ் பாத்தீங்கன்னா டால்பர்ஜியா லாட்டிஃபோலியா என்று அழைப்பார்கள். அது குறிப்பா இந்தியன் ரோஸ் வுட்னு அழைப்பார்கள். அது இன்னும் கொஞ்சம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் ரோஸ் வுட்னு சொல்லுவாங்க. நம்ம ஈஸ்ட் இந்தியன் சாண்டல்வுட்டை பத்தி பார்த்திருக்கோம், ஆனா ஈஸ்ட் இந்தியன் ரோஸ் வுட்னாலே இந்த டால்பர்ஜியா லாட்டிஃபோலியா தான் இருக்கும். அது ஏன்னா இப்ப மட்டும் இல்ல, ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோஸ் வுட் மேல ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் எதுக்குன்னா இந்த மரத்தின் கலர். அந்த ரோஸ் வுட் அந்த ஹாட் வுட் பாத்தீங்கன்னா வச்சுங்க, அந்த ஹாட் வுட்னா அந்த ஹாட் வுட் கலரே வந்து பாத்தீங்கன்னா டார்க் ப்ரௌன்ல சில இடத்துல பிங்கிஸ் அப்படி லைட்டா ஒயிட் ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரெயின் பேட்டர்னே அவ்வளவு அழகா இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மரம் எல்லாராலும் விரும்பப்படுகிறது. எல்லாரும் வளர்க்க வேண்டும், ஒரு ஹை வேல்யூ டிம்பர்ல ரோஸ் வுட்டையும் வளர்க்க வேண்டும். குறிப்பா வேளாண்களை எடுத்து செல்ல வேண்டும், நிறைய ஆசைகள் இருக்கு, நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. அதற்காகவே இந்த வாரம் நாம் பார்க்க போவது ரோஸ் வுட் மரம், டால்பர்ஜியா லாட்டிஃபோலியா. தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து ஈட்டி மரம் என்று அழைப்பார்கள். கொஞ்சம் ஸ்லோ குரோயரா இருக்கும். அது எங்கன்னா இயற்கை காடுகளில். நம்ம வேளாண் காடுகள் கொண்டு வர்றப்ப நம்ம அதனுடைய தொழில்நுட்ப மேனேஜ்மெண்ட்லாம் வந்ததுனால இப்போ என்னாகும், நம்மளுடைய வளர்ப்பு முறைகளையே கொஞ்சம் கூட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதைத்தான் நம்ம வந்து இந்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் வுட் மரம் பார்த்தீங்கன்னா டால்பர்ஜியா லாட்டிஃபோலியா சொல்லிட்டேன். காடுகளில் பார்த்தீங்கன்னா ட்ரை டெசிடுவஸ் ஃபாரஸ்ட், அதாவது நம்ம இந்தியாவில் வந்து ட்ரை டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது இலையுதிர் காடுகள், வறண்ட இலையுதிர் காடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இந்த மரம் நிறைய இயற்கையாக வளரக்கூடியது. இந்த வனச்சட்டை வனக்கொள்கைக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மரங்கள் பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கு இந்த மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழியக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய இருக்கு. அதனால தான் இப்போ காடுகள்லேருந்து மரம் எடுக்க முடியாத சூழ்நிலை. அப்போ என்னன்னு இந்த மரங்களே நம்ம வெளியே தான் நடக்கணும், ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட், வனத்திற்கு வெளியே வனங்கள். அப்போ அப்படின்ற வேளாண் காடுகள் மற்றும் பண்ணை காடுகள், ஏன்னா இங்கே தான் வந்து இந்த மரங்களை கொண்டு செல்ல முடியும். அந்த வகையில் உண்மையிலேயே வேளாண் காடுகளுக்கு ஏற்ற மர வகைகள் ரோஸ் வுட்டும் ஒரு வகை. ஓகே, இந்த டால்பர்ஜியா லாட்டிஃபோலியா இது எந்தெந்த மண்ணில் சார் வளரும், அனைத்து விதமான மண், குறிப்பாக வந்து இந்த வண்டல் மண். நல்ல வண்டல் மண் இருந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் மண் வளம் நன்றாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த வேரும் ஆழமாக மரமும் உயரமாக போகும். இந்த மரம் எப்படின்னா ஒரு 40 மீட்டர் உயரத்துக்கு போகும். மேக்சிமம் சிங்கிள் ஸ்ட்ரெயிட் செம்மா தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட் சிலிண்ட்ரிக்கல் செம்மா தான் இருக்கும், ஆனால் 40 மீட்டர் உயரத்துக்கு போகும். இப்போ என்ன பண்ணா சில இடங்களில் தூரம் தூரமாக மரம் இருக்கிறப்ப என்னாகும், சில கிளைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இந்த ஆர்கனைஸ்டு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி டெக்னாலஜி லிவரேஜ் தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண்களுக்கு எடுத்து செல்லும் பட்சத்தில் அங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த கிளைகள் வராமல் வர கிளைகளை ப்ரூன் பண்ணி மேலாண்மை பண்ணி நீர் மேலாண்மை உர மேலாண்மை இதெல்லாம் பண்ணி எடுத்து செல்லும் பட்சத்தில் உண்மையிலேயே இந்த ரோஸ் வுட் வந்து வேளாண் காடுகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அதற்காகத்தான் நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா மண் வகையிலையும் வரும். ஹெவி சாயில் கொஞ்சம் கம்மியா இருக்கும், குரோத் கம்மியா இருக்கும் ஹெவி சாயில்ல. மற்ற லூஸு இந்த வண்டல் மண், அலுவியல் சாயில்ஸ்,
ரெட் சாயில் வித் டீப் லூம், இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக வேகமாக வளர்ந்து நல்ல ஸ்ட்ரெயிட் சிலிண்ட்ரிக்கல் மரமாக எடுத்துக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எந்த மாதிரி வேளாண் கடைகளில் இதை எப்படி சார் எடுத்துகிட்டு செல்ல முடியும், என்ன மாதிரி வளர முடியும் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம சிறு மற்றும் குறு விவசாயிகள், கொஞ்சம் நடுத்தரமான விவசாயிகள், பெரு விவசாயிகள். இந்த சிறு விவசாயிகள் இந்த ரோஸ் வுட் மரத்தை எடுத்துகிட்டு போனோம்னா அவங்களை தோப்பா பண்ணணும் அவசியமே கிடையாது. வரப்போற மரம் நடுவோம், வரப்போற பன் பிளான்டிங்ஸ், அது ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 80 மரத்துலேருந்து அதிகபட்சம் 200 மரம் முடிக்க நடலாம், வரப்போற மட்டும் நடலாம். ஒரு 6 அடி இடைவெளியில் வெட்டிட்டு ஒவ்வொரு மரத்தை நட்டு போகலாம். சில பேர் 8 அடி 9 அடி 10 அடி, இந்த இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி இந்த மரத்தை எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் நெருக்கமாக நடப்ப என்ன ஆகும்னா மரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போகும், இனிஷியலாக ஒரு 5 ஆண்டுகளில் ஸ்ட்ரைட்டாக போகும். அப்புறம் ஒரு மரத்தை மட்டும் ஒரு மரம் கழிச்சிட்டோம்னா போதும், அப்புறம் என்ன ஆகும், அந்த மரம் வந்து நன்றான இந்த சுற்றளவு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் இந்த மரத்தை எடுத்து செல்லக்கூடிய வளர்ப்பு முறைகள் வந்து பரப்புறம் நடப்போகிறோமா, அது ஒரு டெக்னா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா பண்ணைக்காடுகள் தோப்பா நடலாம். தோப்பா நடுறதுல 2 விதமாக நடலாம். ஒன்று வந்து என்னென்னா ஹை டென்சிட்டி, ஒரு 6 அடியிலேருந்து 8 அடி, 6 அடிக்கு 6 அடி to 8 அடி 8 அடி, மரத்திற்கு மரம் வரிசைக்கு வரிசை போட்டு நடுறப்ப என்ன ஆகும், அது வந்து அடர் நடவு. இந்த அடர் நடவு ஏன் நடுறோம், இந்த அடர் நடவு நடுறப்ப இந்த மரம் என்ன ஆகும்னா ஏர்லி ஸ்டேஜில் ஒரு சிங்கிள் செம்மா மேலே வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மரத்திற்கு மரம் காம்படிஷன் நடக்கும், போட்டி நடக்கிறப்ப என்ன ஆகும், பக்க கிளைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. அப்படியே பக்க கிளைகள் வந்தாலும் அது ரொம்ப பெருசாகாது, அதனால் நமக்கு ப்ரூனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி வளர்க்குறப்ப இந்த மரம் வேகமாக வரும். எங்கே நீர் வசதி ஓரளவுக்கு உள்ளதோ அங்கெல்லாம் அடர் நடவு போட்டு இந்த மரங்களை பண்ணைக்காடுகளாக உருவாக்கலாம். இல்லை எனக்கு இடம் கம்மியாக இருக்குது, எல்லாமே கம்மியாக இருக்குது, அப்போ என்னன்னா அப்போ தான் வேளாண் காடுகள். அப்போ என்னன்றோம், மரத்திற்கு மரம் நல்ல இடைவெளி வெட்டணும், 12 அடிக்கு 12 அடி 20 அடி up to 24 அடி முடிக்க வச்சுக்கலாம். அதிகபட்சம் 160 மரம் ஆரம்பித்து குறைந்தபட்சம் 80 மரம் ஒரு ஏக்கருக்கு நட்டாலே போதும். இந்த இடைவெளியில் நீங்கள் எல்லா ஊடுபயிரும் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், ஒன்று வந்து வரப்போரம் நடுவோம், இரண்டாவது பண்ணைக்காடுகள் தோப்பாக நடுவோம், மூன்றாவது வேளாண் காடுகள் ஊடுபயிர் பண்ணுறது மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ஊடுபயிர் பண்ணி எடுத்து செல்லுமா, வேளாண் காடுகள் உண்மையிலே பொருளாதார ரீதியாக விவசாயிகளுக்கு நல்ல பலன் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மரத்தை நாற்று எங்கே சார் வாங்கலாம், வனக்கல்லூரியில் வாங்கலாம், வனத்துறையில் வாங்கலாம், மற்ற மத்திய அரசு நிறுவனங்களில் வாங்கலாம். எங்கெல்லாம் என்னென்னா இந்த மரத்தில் தேர்வு செய்யப்பட்ட ரகங்களை கண்டறிந்து அந்த தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள்லேருந்து விதையெடுத்து, இந்த விதைக்கெல்லாம் பெரிய விதை நேர்த்தி தேவையில்லை, பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஓவர் நைட் சோக்கிங் மட்டும் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ரெய்ஸ்டு பெட்ஸ் மேட்டுப்பாத்தியில் இந்த விதையெல்லாம் போட்டு விட்டோம்னா இரண்டாவது வாரத்துலேருந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 6, 7, 8 வாரங்களில் முளைப்பு திறன் முடிஞ்சிடும். இந்த மரத்தை அப்படியே செடியை வளர்க்க விட்டு இதை கிழங்காகவும் நடலாம், இல்லைன்னா 2 இலையிலேருந்து 4 இலை 2 கணு வர்றப்ப நாற்றுகளை பிடுங்கி பாலித்தீன் பையில் வச்சுட்டு அது ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் வளர்த்து 1 அடியிலேருந்து 1.5 அடி நாற்று வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து கொண்டு நட முடியும். இது யாருக்கு தேவையோ அவர்களே விதையை வாங்கி அவர்களே நடலாம், இல்லை அவர்களே மரங்களை தேர்வு செய்து நடலாம். இப்போ என்னென்ன ஆராய்ச்சி நிலையங்கள் ஏன் வாங்க சொல்கிறோம்னா, இங்கெல்லாம் ட்ரீ இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம், மர இன மேம்பாடு, இது ரெகுலராக நடந்துட்டுருக்கு. ஒரு 25 வகையான மரங்களுக்கு இந்தியா முழுவதும் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் வனக்குழுவிலையும் இது சம்பந்தமான ஆய்வுகள் நிறைய நடந்துட்டுருக்கு. அப்போ என்னாகும், தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள்லேருந்து எடுத்து அதில் என்னாகும், ஜெனட்டிக் மேக்கப், அது அப்படியே சந்ததிகளுக்கும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறோம், இதை குளோனிங் முறையில் விட்றோம். இன்னும் இந்த மரம் பார்த்தீங்கன்னா ரோஸ்வுட்டில் ரூட் சக்கர்ஸ் வேர்லேருந்து வரும், கிளைகள் வரும், வேர்லேருந்து ஷூட்ஸ் வரும், அதையே எடுத்து நாற்றுகளாக உற்பத்தி பண்ணலாம். அப்படி என்ன ஆகும், ஏற்கனவே நம்ம குளோனிங் பண்ணுறோம்ல, அது மாதிரியே இந்த ரூட் சக்கர்ஸும் குளோன் மாதிரியே எப்படி இந்த மரபணு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுமோ அதையே மெயின்டைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விதை மூலம் என்னென்னா இதுக்கு ஹைலி கிராஸ் பாலினேட்டட், ஹனி பீ தான் கிராஸ் பாலினேஷன் நடக்கும். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரூட் சக்கர்ஸ் போகிறப்ப அந்த வேறுபாடு இருக்காது, குளோனிங் முறையில் இருக்கிறப்ப அந்த வேறுபாடு இருக்காது, மரத்திற்கு மரம் இனிஃபாக இருக்கும். அப்படி இருந்தாலும் இப்போதைக்கு இந்த மரத்தை பொறுத்தளவு நீங்கள் விதை மூலமாக தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள் எடுக்கும் பட்சத்தில் 80% மேற்பட்ட மரங்கள் நல்ல ஒரே மாதிரியாக யூனிஃபார்மாக வளர்ந்து உங்களை சீராக வளர்ந்து நல்ல வருமானத்தை கொடுக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நாற்றுகளை இந்த மாதிரி ஆய்வு நிறுவனங்களை எடுத்து வாங்கிக்கலாம். அடுத்து எப்படி நடுறது, 3 விதமான நடுமுறை, ஒன்று வந்து வரப்போறம், இரண்டாவது பண்ணைக்காடுகள், மூன்றாவது வேளாண் காடுகள் சொல்லியாச்சு. எப்படி சார் நடணும், குறைந்தபட்சம் 1.5 அடியிலிருந்து 2 அடி குழி, ஒரு விவசாய நிலமாக இருந்தால் டைரெக்டாக குழி போட்டு ஒரு உழவு ஓட்டி, அதாவது எப்பயுமே விவசாய நிலம்னா ஒரு சிங்கிள் உழவு, இல்லை சார் ஒரு 5 வருஷமாக நான் அந்த நிலத்தை பயன்படுத்தவில்லை அப்படின்னா முதல்ல ஒரு சட்டி கலப்பை, இரண்டாவது ஒரு குக்கி கலப்பை, இது ரெண்டையும் போட்டதுக்கப்புறம் இடைவெளியை நிர்ணயம் பண்ணிடணும். இந்த இடைவெளி எப்படி நிர்ணயம் ஆகும், பண்ணைக்காடுகளா, அடர் நடவா, இல்லை குறைந்த நடவா, இது டிசைட் பண்ணிட்டோம்னா தென் 1.5 அடியிலிருந்து 2 அடி குழி, ஆழமான குழி, குழி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து பேசல் அப்ளிகேஷன்ஸ், அதில் உரமாக இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 50 கிராம் இனிஷியலாக வாய்க்கிறப்ப 50 கிராம் யூரியா அல்லது டிஏபி மட்டும் போட்டுக்கலாம். இல்லை நான் ஆர்கானிக் மட்டும் தான் போடுறேன்னா ஒரு 1 கிலோலேருந்து 2 கிலோ ஆர்கானிக் உரங்கள் எதுனாலும், மாட்டுச்சாணம் இருக்குல்ல நல்ல காய்ந்த மாட்டுச்சாணம் அதோடு சேர்ந்து நல்ல மண்ணோட மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டுட்டு அப்புறம் நன்கு வளர்ந்த நாற்றுகளை எடுத்து நடலாம். நட்டுட்டோம்னா அது எப்பொழுது நட முடியும், மழை காலங்களில் நடலாம்,
எங்கெல்லாம் நீர் வசதி இருக்கோ சம்மர் பீரியட் மார்ச் ஏப்ரல் மே தவிர மித்த 9 மாதங்களும் நீர்ப்பாசன வசதி உள்ள இடத்துல நான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெயில் காலத்தில் ஏன் நட வேண்டாம்னா இன்னைக்கு இருக்க ஸ்கார்ச்சிங் சென்னில் என்னதான் தண்ணி விட்டாலும் இலை கருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, நாற்றுகள் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் வந்து இந்த 3 மாதங்கள் தவிர்த்து மித்த 9 மாதங்களிலும் உண்மையிலேயே இந்த ரோஸ்வுட் நாற்றுகளை நட்டு அதன் மூலமாக பலன் பெறலாம். நட்டாச்சு என்ன சார் தண்ணி விடணும்? குறைந்தபட்சம் 7-10 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு செடிக்கு குறைந்தபட்சம் 10 லிட்டர் தண்ணினால விடுற மாதிரி, 8-10 லிட்டர் தண்ணி விடுற மாதிரி நீங்க நீர்ப்பாசனம் சொட்டு நீர் பாசனம் போடுறது மிகவும் நல்லது. ஏன்னா அது வந்து நீர் மேலாண்மையும் மேம்படுத்தப்படும். இரண்டாவது இன்னைக்கெல்லாம் வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக எல்லாம் IoT பேஸ்டு ட்ரிப் இரிகேஷன் வந்தாச்சு. அப்போ என்னாகும், நம்ம நீர் மேலாண்மையை ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. குறைந்த நீரில் உண்மையில் நல்ல மரங்களை வளர்த்து அதன் மூலமாக பொருளாதார ரீதியாக வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. இது ஒரு ஆப்ஷன். ஓகே, தண்ணி விட்டாச்சு, அடுத்து என்ன பண்ணணும்? ஆண்டுக்கு 1 முறை அல்லது 2 முறை உழவு விட வேண்டும். அது குறிப்பாக 12 அடிக்கு மேலே விட்டீங்கன்னா நீங்கள் ஊடுபயிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ என்னாகும், நல்லா உழவு போட்டுட்டு ஊடுபயிர் காய்கறிகள் ஆயில் சீட்ஸு சீரியல்ஸு பல்சஸ் எது வேணாலும் போடலாம். நீங்கள் என்ன பயிர் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்கள் நிலத்தில், மரம் வந்து ஒன்லி ஆடட் கிராப், நீங்கள் ஒரு ரெகுலர் கிராப் போய் போயிருக்கலாம். இப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஃபுல் அக்ரிகல்ச்சர் தான் செய்யணும், மரம் அங்கங்கே ஒன்று இங்கே இருந்து இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 24 அடி இடைவெளியில் மரத்தை நட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வேளாண்மையில எந்த பாதிப்பும் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேளாண்மையில் இருக்க வரக்கூடிய வருமானம் வந்துட்டு இருக்கும். ஒரு சேஜில் மரத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் ஆடட் இன்சென்டிவைசேஷன் மாதிரி வந்துடும். ஸோ அதனால் அனைத்து விதமான ஊடுபயிரும் பண்ணலாம். இதில் மர மேலாண்மை முக்கியம். குறிப்பாக எங்கே அதிகமான இடைவெளி விடுறோமோ அந்த ரோஸ் வுட்ல என்னென்னா கிளைகள் நல்ல பக்க கிளைகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பக்க கிளைகள் வராமல் பார்த்துக்கணும். ஏர்லி ஸ்டேஜில் வர்றப்பயே இந்த கணு அப்படியே கிள்ளி விட்டுணும், சைடில் கிள்ளி விடணும். நம்ம தேக்கு மரத்தில் பார்த்த மாதிரி ஒரு அதே மாதிரி கிள்ளி விடணும். சப்போஸ் நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு 1 சென்டிமீட்டர் விட்டுட்டு இன்னைக்கு ப்ரூனிங் மிஷின் கிளைகளை அறுக்குவதற்கு இயந்திரங்கள் வந்தாச்சு, அந்த இயந்திரங்கள் மூலமாக நீங்கள் 20 அடி முடிக்க மரத்தை மேலாண்மை பண்ணலாம். ஸோ ஒரு ஒரு மரம் வந்து 40 மீட்டர் சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்ன ஆகணும், ஒரு 15-20 மீட்டர் மரம் நல்லா கிளீன் போலாக இருக்கணும். கிளீன் போல் சுற்றளவு நல்ல சர்க்குலர் போலாக இருந்தால் தான் மார்க்கெட்டபிலிட்டி நல்லாயிருக்கும். நம்ம இந்த மரத்துலேருந்து என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த குவாலிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன ஆகணும், நல்ல மரங்களை கழித்து விட வேண்டும், கிளைகளை கழித்து விட வேண்டும். அப்புறம் என்ன பண்ணணும், மரங்களையே கழிக்கணும். நட்டிருக்கீங்க அது அடல் நடவாக இருந்தாலும் சரி இல்லைன்னா குறைந்த நடவாக இருந்தாலும் சரி, மரங்கள் எதது லீனாக இருக்கும், நன்றாக வளரவில்லையோ, லேங்கி சாஞ்சிருக்கிற மரம், இந்த மாதிரி லீன் லேங்கி மோரிபன் டிசீஸ்டு பெஸ்ட் இந்த மாதிரி எந்த மரம் இருக்கோ, எல்லா மரமும் இருக்காது, அதில் 1-2 இருக்கலாம். நட்டு 100 மரம்னா அதில் 1 மரம் 2 மரம் இருக்கலாம். அந்த மரத்தில் எடுத்துடலாம், அது 3 வருஷம் 4 வருடம் ஆனாலும் எடுத்துடலாம். அந்த மரத்தை எடுக்கிறதுனா என்ன ஆகும், மித்த மரத்திற்கு நல்ல பயனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் அடலடவு நட்டுருக்கோம் அப்படின்னா மரங்களை கழித்தல் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட், ஒரு கரெக்டான மேலாண்மையாக பண்ண வேண்டும். எப்படி பண்ணணும், 6 அடிக்கு 6 அடி நடுறேன், ஏக்கருக்கு 1200 மரங்கள் இருக்கும். அப்போ என்னாகும், ஒரு 3-4 வருஷம் பார்த்ததுக்கு அப்புறம் மரம் ஒரு 25 அடியிலிருந்து 30 அடி உயரத்துக்கு போயிடும், ஸ்ட்ரைட்டு சிலிண்டர்கள் செம் ஆயிரும். அப்போ என்னாகும், ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் கழித்து விட வேண்டும். அப்படி கழிக்கக்கூடிய மரங்கள் எங்கே போகும், களிகளுக்கு போகும், முட்டு கொடுக்குறாங்கல்ல களிகளுக்கு போகும், அதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி ஒரு சிங்கிள் களியை ஒரு 60-70 ரூபாயில் ஆரம்பித்து 250 ரூபா முடிக்கிறதுக்கு, அது சவுக்கு மட்டும் இல்லை, தைல மரம் மட்டும் இல்லை, தேக்கு மரம் மட்டும் இல்லை, இந்த மரமும் அதற்கு பயன்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அப்புறம் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன ஆகணும், ஒரு கோணல் விட்டு ஒரு கோணம், அதாவது டயகனல், முதல்ல ஒரு முக்கோணம் விட்டு ஒரு முக்கோணம், அந்த ஒரு வரிசை மரத்தை எடுக்கிறப்ப என்ன ஆகும், இடைவெளி 6 அடி வந்து ஃபர்ஸ்ட் கழிப்பில் வந்து வரிசைக்கு வரிசை எவ்வளோ ஆகுது, டபுள் ஆயிருது, 12 அடி ஆயிருது. அடுத்து வந்து டயகனல் என்ன ஆகுது, அது 12 அடி ஆயிருது. அப்போ என்ன ஆகும், ஒரு 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்கள் மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 200-250 மரம் தான் இருக்கும். அதையும் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு அப்புறம் விட்டுறப்ப என்ன ஆகும், மரம் வந்து 3 அடி சுற்றளவு 4 அடி சுற்றளவு 5 அடி சுற்றளவு வர்றப்ப அந்த மரத்தின் பருமன், அந்த மரத்தின் வால்யூம், இந்த பயோமாஸ் தலைப்பார்கள், அந்த வால்யூம் கிடைக்கும், எடை கிடைக்கும். அப்போ எடை கிடைக்கிறப்ப என்னாகும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மரம் ஹைலி ப்ரைஸ்டு மரம், நல்ல குவாலிட்டி மரம், இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே போகுது. அப்போ என்னாகும், ஒரு கடை 200 மரம் இருந்தாலே அதனுடைய வருமானம் வந்து மிக அதிக அளவில் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே இந்த மரத்தோட குவாலிட்டி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது குறிப்பாக இந்த பெரிய கிளைகளை கட் பண்ணுறப்ப அந்த கிளைகளை மெயின் பார்க்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணணும். அப்படி கட் பண்ண இடத்துல பூச்சி எதுவும் போயிருக்கான்னு பார்க்கணும். அதனால தான் வேப்ப எண்ணெயை லைட்டாக தடைய விட்டுணும். இல்லாட்டா நீம் ஆயிலே விற்கிது, 1000 PPM அசா 2000 PPM அசான்னு விற்கிது. அதெல்லாம் வாங்கி ஒரு காட்டன் பஞ்சு துணியில் அப்படியே முக்கி அதை அப்படியே என்ன பண்ணணும், தடை விட்டோம்னா உங்களுக்கு மரத்தில் வந்து பூச்சிகள் போய் அண்டாது. அப்போ என்ன ஆகும், மரத்தினுடைய ஹாட்வுட் அழைப்பார்கள் சேகு, அது வந்து பாதுகாக்கப்படும். நிறைய மரங்கள் நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வெட்டினதுக்கப்புறம் மரத்தில் நடுவில் பெரிய ஓட்டையெல்லாம் பார்க்கலாம்.
ஏன்னா இது எல்லாமே லிக்னோசெல்லுலோசிக் பயோமாஸ். அப்ப என்ன ஆகும், இது பூராமே பூச்சிகளுக்கு உணவாகவே பயன்படும். இதை தடுப்பதற்காக இந்த ப்ரூனிங் தின்னிங் பண்றப்ப நம்ம இதெல்லாம் மினிமல் மேனேஜ்மெண்ட் பண்ணா இந்த மரம் நன்றாக வளர்ந்து உண்மையிலேயே நல்ல வளமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது.

நேர்களை இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில ரோஸ்வுட் மரத்தை பத்தி பார்த்திபன் சார் நிறைய தகவல்கள் கொடுத்தாரு. இந்த தகவல்கள் இதோட முடியலைங்க, இன்னும் சொல்றதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அடுத்த வாரமும் நாம தொடர்ந்து கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி 100 வாரங்களுக்கு மேல கடந்து போக போகுது, அவ்வளோ தகவல்கள் தாங்கி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம கேளுங்க.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள்.
1: காய்கறிகள் நமது அன்றாட வாழ்விற்கு மிகவும் முக்கியமானதாகும். குறிப்பாக சைவ உணவு உண்பவர்களுக்கு மிகவும் அவசியமானதாகும். இவை நமது ஊட்டச்சத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உணவை சுவையானதாகவும் மாற்றுகிறது. ஊட்டச்சத்து வல்லுநர்களின் பரிந்துரைப்படி ஒரு நபர் சீரான திட்ட உணவிற்கு ஒரு நாளுக்கு 85 கிராம் பழங்களையும் 300 கிராம் காய்கறிகளையும் உண்ண வேண்டும். ஆனால் தற்போதைய காய்கறி உற்பத்தியை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஒரு நபர் ஒரு நாளுக்கு 120 கிராம் காய்கறிகளை பெற முடிகிறது. மேற்காணும் கருத்துக்களை மனதில் கொண்டு நமது அன்றாட வாழ்விற்கு தேவையான காய்கறிகளை வீட்டு காய்கறி தோட்டத்தில் நம்மிடம் உள்ள சுத்தமான தண்ணீர், சமையலறை மற்றும் குளியலறை கழிவு நீரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யலாம். இதன் மூலம் உபயோகமில்லாத தண்ணீர் தேங்கி நிற்பதையும் அதனால் ஏற்படும் சுகாதார கேட்டையும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் தடுக்க முடியும். மிக குறைவான இடத்தில் சாகுபடி செய்யப்படுவதால் மிக எளிதான முறையில் நோய் மற்றும் பூச்சி கட்டுப்பாட்டை மேற்கொள்ள முடியும். மேலும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நோய் மற்றும் பூச்சி தாக்கிய பகுதிகளை செடிகளில் இருந்து அகற்றினால் போதுமானதாகும். இதனால் காய்கறிகளில் ரசாயனங்களில் நச்சு படிவதை தவிர்க்க முடியும். வீட்டு தோட்டத்தின் நோக்கம். ஒரு ஆண்டிற்கு வீட்டு செலவுக்கு தேவைப்படும் காய்கறிகளை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்வதே வீட்டு காய்கறி தோட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அனைத்து அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் மாடிகள் இருப்பது இல்லை. எனவே தொட்டிகளை தாழ்வாரம், ஜன்னல்களில் உள்ள படிக்கட்டுகள், மொட்டை மாடிகளில் வளர்க்கலாம். மாடி பகுதியில் தொட்டி போன்ற அமைப்பினை உருவாக்கி அதனுள் மண் கலவையினை நிரப்ப வேண்டும். அவ்வாறு நிரப்பும் போது தண்ணீர் கூரையின் உட்பகுதியில் புகாதவாறு நீர் தடுப்பான் கொண்டு பாதுகாக்க வேண்டும். மேலும் கொள்கலன்களிலும் செடிகளை வளர்க்கலாம். சிமெண்ட் தொட்டிகள், மண் தொட்டிகள், பிளாஸ்டிக் பீப்பாய்கள், மரத்தாலான பீப்பாய்கள், பெட்டிகள், தட்டையான கொள்கலன்கள், பிளாஸ்டிக் பாத்திரங்கள், வாளிகள், தகர டப்பாக்கள், பலவிதமான அளவுகளிலான ட்ரம்கள். பல பருவ பயிர்களை மற்ற பயிர்களில் நிழல் படியாதவாறு, ஊட்டச்சத்திற்கு போட்டி ஏற்படாதவாறு தோட்டத்தின் மூலையில் நட வேண்டும். தோட்டத்தின் நடுவில் உள்ள நடைபாதை மற்றும் ஏனைய நடைபாதையில் அருகிலும் குறுகிய கால பயிர்களான கொத்தமல்லி, புதினா, பொன்னாங்கண்ணி, பாலக்கீரை போன்றவற்றை நட வேண்டும். அரிதாக கிடைக்கக்கூடிய காய்கறி வகைகளான லீக்ஸ், அஸ்பராகஸ், சோயா போன்றவை தொட்டிகளில் வளர்த்து பயனடையலாம். கற்றாழை, துளசி, கற்பூரவள்ளி போன்ற செடிகளை வீட்டில் வளர்க்கும் போது நமக்கு ஏற்படும் சில நோய் தொற்று மற்றும் கிருமிகளிடமிருந்து பாதுகாக்க இவை மருந்தாக பயன்படுகின்றன. எலும்பிச்சை புல் என்பது ஒரு மூலிகை செடியாகும். இச்செடியை வீட்டில் வளர்த்து மூட்டு வலி, தசை வலி, வயிற்று வலி போன்றவற்றிற்கு மருந்தாக பயன்படுத்தலாம். அஸ்வகந்தா ஆயுர்வேத மூலிகை செடியாகும். இந்த செடியை அழகு மருத்துவ குணத்திற்காகவும் வளர்க்கலாம். இந்த அஸ்வகந்தா இலையானது மன அழுத்தம் மற்றும் நரம்பு மண்டல பாதிப்பை குறைக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரண்டை, தூதுவளை, கோவைக்காய் மற்றும் கொடிவகை காய்கறிகள் அனைத்தையும் மாடி தோட்டத்தில் நடவு செய்யலாம். பெரிய கொள்கலன்களில் கறிவேப்பிலை, வாழை, பப்பாளி, நெல்லி, மாதுளை, கொய்யா, அத்தி, எலும்பிச்சை, டிராகன் போன்ற பல மரங்களையும் மாடியில் நடவு செய்து பராமரிக்கலாம். மாடி தோட்டத்தின் மூலம் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை அவரவர்களே உற்பத்தி செய்து கொள்ள முடியும். அதனால் தற்பொழுது மாடித்தோட்டம் அமைப்பது பெருகி வருகிறது. மாடித்தோட்டம் அமைப்பதிலும் சில

0: அடிப்படையான வழிமுறைகள் உள்ளன. அவற்றை சரியாக பின்பற்றினால் மட்டுமே மாடித்தோட்டம் அமைப்பது மிகவும் எளிதாக இருக்கும். மாடித்தோட்டம் அமைக்க முதலில் சரியான பருவத்தை தேர்வு செய்ய வேண்டும். அதாவது கோடைக்காலம் முடிந்து ஜூன் ஜூலை மாதங்களுக்கு மேல் தோட்டம் அமைப்பது நல்லது. அடுத்த முக்கிய பகுதி செடிகளை வளர்க்கும் இடத்தை தேர்வு செய்வதாகும். நாம் தேர்வு செய்யும் இடம் குறைந்தது 8 மணி நேரம் சூரிய ஒளி நன்கு படும்படி தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்த இடத்தின் தளத்தை பாலித்தீன் விரிப்பு மூட வேண்டும். விதைக்க வேண்டிய காய்கறிகளை தேர்வு செய்த பின்பு அதற்கான உபகரணங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். விதையை விதைக்க பையை தயார் செய்தவுடன் உடனே விதைப்பு செய்யக்கூடாது. ஒரு வார காலம் ஆறவிட்டு தான் விதைப்பு செய்ய வேண்டும். மழை காலத்தில் நீர் ஊற்றுவதை தவிர்க்க வேண்டும். வீட்டிலேயே இயற்கை உரங்களை தயாரிக்க முடியும். நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் காய்கறிகளின் தோல் கழிவுகளையே சிறந்த உரமாக பயன்படுத்தலாம். வெங்காயம், உருளைக்கிழங்கின் தோள்கள், பயன்படுத்த முடியாத தக்காளி இலைக்கழிவுகள், டீத்தூள், முட்டை ஓடுகள் போன்றவற்றை மண் தொட்டிகளில் நிரப்பி உரமாக்கலாம். கழிவு மிகவும் ஈரமாக இருந்தால் கொஞ்சம் மண்ணை போடவும். இக்கழிவு நல்ல வெயிலில் படும்படி இருக்க வேண்டும். தொட்டிகள் நிறைந்த பிறகு 20 முதல் 30 நாட்கள் அப்படியே விடவும். அவ்வப்போது காற்று போவதற்காக கிளறிவிடவும். 30 நாட்களுக்கு பிறகு இத்தொட்டிகளில் உள்ள உரத்தை தோட்டத்தில் இட்டுவிட்டு மீண்டும் புதிய
1: அமைப்பில் உதவி ஏ புவனேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: தொடர்கிறது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: நேரில் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கக்கூடிய நேரம் தான் இது. 80s 70s வரக்கூடிய பாடல்களை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய நேரம் நினைத்தாலே இனிக்கும். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9314910013 9249101 8 83001918 அப்படின்ற நம்பர்லையும், இன்னொரு நம்பர் 0423296678 1 அப்படின்ற நம்பர்லையும் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அப்படின்னு சொல்லும்போது எல்லா லைனில் இருந்துமே கால் வந்துக்கிட்டே இருக்குது, யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டம் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க?
1: அருமையாக இருக்கேன் சார். நீங்கள் நலமா?
0: அருமையாக இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டயல் பண்ணிட்டே இருந்தீங்க? டயல்
1: பண்ணுறது வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார்.
0: டயல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
1: டயல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பாட்டு கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்.

0: என்ன பாட்டு கேட்கலான்னு யோசிக்கும் போது இந்த என்னென்ன பாட்டெல்லாம் மைண்ட்ல ஓடிச்சு?
1: இடைக்கால பாடல்கள் தான் என்னோட மைண்ட்ல எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும்.
0: இடைக்கால பாடல்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கேட்பீங்களா?
1: ஆமா, அதிகபட்ச இடைக்கால பாடல் தான் கேட்பேன்.
0: சரி, என்ன கேட்க போறீங்க?
1: இப்ப வந்து ஜோதி மலர் படத்துல இருந்து வெண்ணிலா முகம் அந்த பாடல்.
0: ஓகே, அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டு இருக்கு. நன்றிங்க,
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் ஜோதி மலர் படத்தில் பாடின ஒரு அருமையான பாடலை கேட்டு முடிக்கக்கூடிய அந்த நேரம் 8:14:34. இந்த சூட்டோட சூடா வரக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், அன்பு அறிவிப்பாளரே, ஊட்டி MP ரவிச்சந்திரன். நலம் தானா?
0: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன். அன்பு அறிவிப்பாளரை இசை கேட்டு
0: பாடலை கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணீங்களா?
1: நிச்சயமாக நிச்சயமாக, பாடல் இல்லை என்றால் உணவே இல்லை சார் எனக்கு.
0: நீங்க
1: இசைதான் எனக்கு விருந்தாக இருக்கிறது, மருந்தாக இருக்கிறது, என் வாழ்வில் நடந்த உண்மை உங்களுக்கு தெரியும். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை, இந்த நிமிடம் வரை.
0: சரி, நீங்க கேட்ட பாடலை விட நீங்க கேட்க போற பாடல் பெட்டர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: வானொலி காலகட்டத்தில் அந்த வானொலி இந்த மாதிரி பாடலை கேட்கும் பொழுது மயிலர்கள் வருடியது போன்றது இருக்கும், தென்றல் வீசுவது போல இருக்கும்.
0: என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்டை விட நீங்க கேட்க
1: மகிழ்ச்சியும்
0: ஆனந்தத்தையும் தந்துருங்களா?
1: ஆமா சார், நிச்சயமாக. இதுல வந்து என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு தாளாட்டாக இருக்க வேண்டும், கனவாக இருக்க வேண்டும். ஏன்னா இரவோடு இணைய வேண்டும், உறவோடு உரையாட வேண்டும், உறவாடலோடு உரையாட வேண்டும். இந்த இது போன்ற ஒரு பாடல் சார்.
0: ஓகே, கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அதை முடிவு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பாடல், என்ன படத்துல இருந்து?
1: இருத்தேரில் வரும் சீலையோ என்கிற ஒரு அருமையான பாடலை நான் வாழ வைப்பேன் என்கிற படத்திலிருந்து தாருங்கள். அன்பு அறிவிப்பாளரே,
0: நன்றி
1: நன்றி, வணக்கம்.

0: 8:20 ஆயிருக்குது. அடுத்த நேற்று நம்ம பேசிடலாம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியிலிருந்து தேவி பாலசுப்ரமணியம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். பசி எடுத்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டீங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லி உங்கள் குரல்லையே எனக்கு தெரியுது, அதனால தான் கேட்டேன். ஸோ எனர்ஜியை அப்படியே கொஞ்சம் நீங்கள் கெயின் பண்ணி, ஏன்னா சத்தை கொஞ்சம் ஆரோக்கியமாக வர வைக்கிறதுக்கு என்ன சாப்பிட போகிறீங்க? தக்காளி சாதம் தான் அப்படின்னா, தக்காளி சாதம்னா சர்வா அப்படி ரொம்ப இதுவாக அலட்சியமாக சொல்கிறீங்களே, அது ஒரு நல்ல சாதம் தானே? அதையும் பெட்டராக செஞ்சாக்க நல்லா சாப்பிட்லாம் தானே? சிலர் தக்காளி சாதத்தை பிரியாணி மாதிரி செய்வாங்க, சிலர் பிரியாணி செஞ்சாலே தக்காளி சாதமாக தான் அந்த லெவலுக்கு தான் இருக்கும். நீங்கள் எந்த ரகம்?
1: தக்காளி சாதம்
0: சார். பிரியாணி வராதா? தக்காளி சாதம் நல்லா செய்வீங்க, பிரியாணி நல்லா செய்ய மாட்டீங்களா? சரி, எது எப்படி இருந்தாலும் சாப்பிட்றவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப சரியான ஒரு முறை. அவர் இருக்காரா வீட்டில்? அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பாடலை நீ கேளு, மீதியை மீதியெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க, சொல்லிட்டு இருக்காரா?
1: வெளியே, வீட்டுக்கு வெளியே வந்து பேசிட்டு
0: இருக்கேன். சரி, என்ன பாடல், என்ன படத்துலேருந்து?
1: நானே ராஜா நானே மந்திரி படத்திலிருந்து மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேங்கிற பாட்டுங்க சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. நன்றி,
1: நன்றிங்க சார்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் பாடல்களை அப்படியே ஜாலியாக நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. என்னுடைய பாடல் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி மும்முரமாக நீங்கள் டயல் பண்ணிகிட்ருக்கிறதும் எனக்கு தெரியுது. மைண்ட் வாய்ஸை நான் கேப்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எல்லோரும் ஒரே நேரத்தில் கால் பண்ணும்போது சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செய்யும். அப்படி தானே, லைனில் யார் இருக்கீங்க?
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: சத்யநாராயணன் சென்னையில பேசுறேன். நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க வந்து பாடல் கேட்கும்போது சிலர் எல்லாம் வந்து ஹம் பண்ணுவாங்க, தாளம் போடுவாங்க, சிலர் அப்படியே அப்படியே ஒரு தனி வானத்துக்கு அப்படியே போயிடுவாங்க. நீங்க என்னடா, நீங்க எப்படி அது?
1: அப்படியே உற்சாகத்தில் துள்ளி குளிய விளையாடுவேன். இந்த பாட்டு நீங்க போட்டீங்கன்னா
0: உற்சாகத்துல, அதான் உற்சாகத்துல என்ன பண்ணுவீங்க?
1: செந்தாழம்பூ
0: கேட்டலாமா?
1: கேட்டலாம், கேட்டலாம். நன்றி சார்.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரையை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு ஆற்றிய உரையினை கேட்கலாம்.
2: வணக்கம். என்னோட பெயர் பேராசிரியர் பாலாஜி ராமகிருஷ்ணன். நேஷனல் இன்ஸ்ட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி பள்ளிக்கரணையில் சென்னையில் இருக்கிற இந்த கேம்பஸில் இயக்குநராக இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்ரி இயர் அதாவது ஒரு வருஷமும் செப்டம்பர் 3rd சனிக்கிழமை, இது வந்து ஒரு ஃபிக்ஸடு, நம்ம இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீனப் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத, அதை விழிப்புணர்வு கொண்டு வர முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும். இது ஏன் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம ஓஷன் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, சயின்டிஃபிக்கலாகவும் அதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, விஞ்ஞான ரீதியாகவும் அதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் கடல் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு. கடல்லேருந்து தான் நமக்கு வந்து ஏறக்குறைய 50% ஆக்சிஜன் கிடைக்குது, மரங்கள்லேருந்து வர்றது போக. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து கடல் தான் பெரிய பகுதியை ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இந்த உலகத்தோட தட்பவெட்ப நிலை, அதாவது அன்றாட தட்பவெட்ப நிலையாக இருக்கட்டும் இல்லை லாங் டேர்ம் பருவநிலையாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே வந்து கடல்கள் தான் வந்து ஆக்சுவலாக நிர்ணயிக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவும் செய்யுது. கடல் வளம் அதுவும் மனிதனுக்கு ரொம்ப நிறைய தேவைப்படுது, ஆக்சுவலாக மனிதனுடைய என்டையர் வளர்ச்சிக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ கடல் எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக வச்சுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அந்தோட ரிசோர்ஸஸ் வந்து சஸ்டைனபிளாக அதாவது ரெஸ்பான்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனித சமுதாயமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு நம்பிக்கை. அதனால தான் வந்து நம்ம முதல்ல கரையிலிருந்து ஆரம்பிப்போம் அந்த கிளீனிங் ஒர்க்கை, அதாவது தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீன் அப் டே அப்படிங்கிறத நம்ம வந்து செப்டம்பர் 3rd சனிக்கிழமையும் கொண்டாடுறோம். இந்த வருஷம் இந்த செலிப்ரேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ், நம்ம புவியியல் துறை, அது இந்திய அரசாங்கத்தோட புவியியல் துறை, இங்கே NIOT அதில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், இந்த வருஷம் வந்து MOES புவியியல் துறை வந்து இதை கொஞ்சம் நல்ல பெரிய அளவில் கிராண்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏறக்குறைய ஒரு வாரம் இந்த தொடர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இங்கே பல வருடங்களாக பண்ணிகிட்ருக்குறோம் ஆக்சுவலாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்சஸில். அதே மாதிரி வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நோடல் ஏஜென்சியாக ஒரு லீட் இன்ஸ்டிடியூஷனாக வந்து இதை தலைமை எடுத்து பண்ணுவாங்க. இந்த வருஷம் நம்ம NIOT அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க மினிஸ்ட்ரியிலேருந்து. இந்த என்டையர் கண்ட்ரிலே வந்து இந்த கோஸ்டல் கிளீனப் வீக் டேன்றத விட வீக், அதாவது செப்டம்பர் 12 எங்களுடைய ஹனரபிள் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் இதை வந்து மீடியாவுக்கு தெரிவித்து இன்னையிலேருந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை ரோல் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸு, அதுக்குண்டான தேவையான விளம்பரம், அதை அவுட்ரீச்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கருத்தாக நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். 12 வந்து ஆக்சுவலாக எங்களுடைய ஹனரபிள் மினிஸ்டர் ரோல் அவுட் பண்ணாங்க. அன்னைக்கே சேம் டேவே பார்த்தீங்கன்னா வந்து சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற திகா பீச்சில் வந்து MOES டீம் வந்து ஆக்சுவலாக இறங்கி அந்த ஃபஸ்ட்டு கிளீனப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சேம் டேவே வந்து குஜராத்தில் எங்களுடைய மினிஸ்ட்ரியோட ரெப்ரஸன்டேஷன், எங்கள் செக்ரட்டரியே வந்து குஜராத்தோட சீஃப் மினிஸ்டரோடய சேர்ந்து, முதலமைச்சரோடய சேர்ந்து, அப்புறம் குஜராத் யூனிவர்சிட்டியோட பிள்ளைகள்லாம் சேர்ந்து அங்கே கோஸ்டல் கிளீனப் டிரைவை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணோம். ஸோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து பேரலாக நிறைய இடங்களில் வந்து கோஸ்டல் கிளீனப் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வுக்கு தேவையான, மக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் சைக்கிளை தான் நிறைய சைக்கிளில் கொண்டு என்கரேஜ் பண்ணுறோம், ஒரு நாள் மாரத்தான், அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஓசோன் டே. அப்போ நம்மளுடைய சிஸ்டர் மினிஸ்ட்ரி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து அவங்க சொன்னாங்க, இப்போ இதை நம்ம வந்து ஒரு கூட்டாக பண்ணுறோம். எப்படி சொல்கிறதுனா ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு குடும்பமாக இதை நம்ம பண்ணுறோம். நிறைய மல்டிபிள் மினிஸ்ட்ரிஸ் ஆக்சுவலாக இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த கோஸ்டல் கிளீனப் ப்ரோக்ராம்லே. அதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் வந்து ஒரு சின்ன மினிஸ்ட்ரி, அதே அப்புறம் அதில் உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க இருக்காங்க அதில். அப்புறம் DST டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி, DBT, அப்புறம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இது போல் மல்டிப்புள் எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு 20-30 மேலான மினிஸ்ட்ரிஸ் ஆக்சுவலாக வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஐ திங்க் நம்ம ரொம்ப பெரிய அளவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரத்திலே ஒரு நாள் பிளட்ஜு, இன்றைக்கி ஓசோன் டே செலிப்ரேட் பண்ணுறோம், 18 வந்து NIOT ஃபஸ்ட் டைமாக வந்து இந்திய அளவில் ஓஷன் ஒலிம்பியாட் அப்படிங்கிற ஒரு குவிஸ் காம்படிஷனையும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஓஷன் ஒலிம்பியாட் எப்படின்னா, ஓஷன் ரிலேட்டடாக உள்ள மேக்ஸ் ஒலிம்பியாட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்ப்யூட்டர் ஒலிம்பியாட் கேள்விப்பட்டிருக்கீங்க, அது மாதிரி ஓஷன் ஒலிம்பியாடுங்கிறது ஓஷன் சம்மந்தப்பட்ட தரவுகளை, தகவல்களை, மக்களுக்கு, அது முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு, அதாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு, அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும், அந்த சப்ஜெக்டை பற்றி நிறைய ஆர்வத்தை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அவங்க அந்த சப்ஜெக்டை எடுத்து பாடமாக ஒரு பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ படிக்கிற பட்சத்தில் திருப்பி அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்டாவோ இல்லை ஒரு அகாடமிஷியனாவோ இல்லை ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாவோ மாறுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஓஷன் ஒலிம்பியாட் அப்படிங்கிறத நம்ம நாடு முழுவதும் வந்து 18ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அது வருடா வருடம் இனிமேல் நடக்க போகுது. ஆக்சுவலாக இந்த ஓஷன் ஒலிம்பியாட பார்த்தீங்கன்னா NIOT வந்து ஆல்ரெடி வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து நேஷனல் லெவலில் வந்து குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி, ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி, அதிலிருந்து 100 பேர் மட்டும் ஃபில்டர் பண்ணி, அந்த 100 பேர் வந்து நேரடியாக அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் பண்ணி அவங்க நேரடியாக இங்கே NIOT சென்னைக்கு வந்து 2nd level of எக்ஸாம் எழுதுவாங்க. 2nd level அந்த லெவலில் 2nd level பாஸ் ஆகிற அந்த 10 குழந்தைங்களை நம்ம ஃபுல்லி ஃபண்டட், அதாவது NIOT ஃபுல்லாக ஃபண்டு பண்ணி எல்லா MOUs இன்ஸ்டியூஷன்ஸும் இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக சிலது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, சிலது கோவாவில் இருக்குது, சிலது பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது, அப்புறம் வந்து வைசாக்கில் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா MOUsஓட இன்ஸ்டியூஷன்ஸுக்கு எல்லாருமே வந்து இருந்து தங்கி அங்கே என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாங்கள் ஒரு வாய்ப்பு அளிக்க போகிறோம். இதுவும் வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயினோட ஒரு பகுதின்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு வாரம், இந்த வருஷம் 2026 செப்டம்பரில் 12ல் இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். நிறைய காலேஜ் குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க நம்ம கேம்பஸ்க்கு, அவங்களுக்கும் நம்ம அந்த பிளட்ஜ் எடுக்க சொல்லி நம்ம கேட்டப்போ அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக அதை ஒத்துக்கிட்டு எல்லாம் எங்களுடைய சயின்டிஸ்ட் மற்ற ஸ்டாஃபுங்களோட சேர்ந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளட்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பிளட்ஜ் மட்டுமே வந்து இன்றைக்கி டேட்டுக்கு ஆக்சுவலாக 12ஆம் தேதி ஆரம்பித்து இன்றைக்கி டேட்டுக்கு வந்து 100,000+ மேலே உள்ள பிளட்ஜ் வந்து ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இதில் நிறைய காலேஜஸும் ஸ்கூல்ஸும் நடக்கும். ஸோ அந்த கவுண்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய வரும். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஏறக்குறைய ஒரு 30-40 மினிஸ்ட்ரிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளட்ஜ் டே, நாளைக்கு பிளட்ஜ் டேயில் வந்து நாங்களும் கலந்துக்கிறோம், நாங்களும் வந்து இந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது வந்து ஒரு 10-20 லட்சத்துக்கு மேலே உள்ள நம்பர் வந்து கூட வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா வந்து பப்ளிக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோஸ்டல் கிளீனப் டேவில் வந்து இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த வருஷத்துடைய கோஸ்டல் கிளீனப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 222 கோஸ்டல் லொக்கேஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துலலாம் நம்ம வந்து கிளீன் பண்ண போகிறோம். ஏன் இந்த 222 அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஒரிஜினலாக என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா நம்மளுடைய மொத்த கோஸ்டல் லென்த், இந்தியாவோட கோஸ்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 11,000 கிலோமீட்டர்ஸ். அந்த 11,000 கிலோமீட்டர்ஸை 110 இடத்துல வந்து நம்ம கிளீன் பண்ணோம்னா ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு கிளீனப் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரிஜினல் பிளான். ஆனால் இன்றைக்கி மற்ற மினிஸ்ட்ரிங்களோட அவங்களோட கொலாபரேஷனால் இப்போது 222 நம்ம தாண்டி போயிட்டு ஏறக்குறைய ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு கோஸ்டல் கிளீனப் ஆக்டிவிட்டி இந்த வருஷம் நடைபெறுதுங்கிறது ஒரு பெருமைக்குரியான விஷயம். அதை இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இதுதான் இது வரைக்கும் நம்ம இந்த கோஸ்டல் கிளீனப் டேஸில் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள டைமில் ஒரு மிகச்சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வருஷம் நம்ம அதை ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதன் மூலிமா மற்ற அகாடமிக் இன்ஸ்டியூஷனோட டைப் வச்சு, ஏன்னா எல்லா பீச்சஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ MOUs இன்ஸ்டியூஷனோ இல்லை மற்ற மினிஸ்ட்ரியோ இல்லை NIOT மட்டுமே போய் த்ரூ அவுட் தி கண்ட்ரி நம்ம எல்லா கண்ட்ரி ஃபுல்லாக நம்ம போய் பண்ண முடியாது 11,000 கிலோமீட்டர்ஸும். ஸோ அதனால் அங்கங்கே உள்ள லோக்கல் நமக்கு தெரிஞ்சவங்க, ஆக்சுவலாக நம்ம கூட இருந்து கொலாபரேட் பண்ணுறவங்க, அல்லது நம்மளுடைய எண்ணங்களில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி உள்ள மற்ற நிறுவனங்கள்லையும் சேர்ந்து அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திகா பீச் ஆக்சுவலாக வந்து குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணது, ஈஸ்ட் கோஸ்ட்லேயும் வெஸ்ட் கோஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணது. கல்மினேஷனாக வந்து 19th வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து நம்ம மெரினா பீச் சென்னையிலையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். நம்ம மதிப்பிற்குரிய கவர்னர் அவர்கள் வந்து ஆக்சுவலாக அதில் வந்து கலந்துக்கிறதுக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காலையில் தான். ஸோ அவங்க சீஃப் கெஸ்ட்டாக வர்ற பட்சத்தில் வந்து நம்ம இன்னும் நிறைய நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் த்ரூ செலிபிரிட்டிஸ், அதாவது ஏற்கனவே வந்து இந்த கொஞ்சம் பாப்புலரைஸாக இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்க மூலியமாகவும் வந்து நிறைய வீடியோ ரெக்கார்டிங்ஸு ரீல்ஸு இதெல்லாமே ரீச் அவுட் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ் சொல்லலாம். இப்போ ஜென் சீக்கிரட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, இப்போ உள்ள காலகட்டங்களில் குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க லெவலில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னாங்கன்னா அது ஈஸியாக பதியுது அவங்க மனசில். ஸோ அதனால் அந்த லெவலில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரீல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களாம் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம நிறைய அவுட்ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தினுடைய ஒரு சிறப்பு. 19ஆம் தேதி ஒரு பெரிய ஈவெண்ட்டு நம்ம மெரினா பீச்சில் எதிர்பார்க்கலாம். அது வந்து ஒரு கல்மினேஷன், அதாவது நம்ம எல்லாத்தையும் வந்து தொகுத்து எவ்வளோ நம்ம சக்ஸஸ் ஆகிருக்கிறோம் இந்த ஒரு வாரத்தில், எத்தனை பீச்சை க்ளீன் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சயின்டிஃபிக் டேட்டாவும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இது வந்து வெறும் விழிப்புணர்வாவோ இல்லை ஒரு பர்டிகுலர் பீச்சுக்கு போகிறோம் அங்கே உள்ள பிளாஸ்டிக் பொருள்லாம் கலெக்ட் பண்ணுறோம், ஒரு சாக்கில் போடுறோம், வந்து குப்பைத்தொட்டியில் போடுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம நிறைய செக்ரிகேட் பண்ணி வெய் பண்ணி சயின்டிஃபிக் டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறோம். எப்படின்னா வந்து இப்போ இந்த பர்டிகுலர் பீச்சில் வந்து ஒரு கிலோமீட்டர் பீச்சில் இவ்வளோ கிலோகிராம் ஆர் டன்ஸ் ஆஃப் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த பீரியடில் அப்படின்னா இட் ஆல்சோ கன்வேஸ் சம் கைண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அவ்வளோ வேஸ்ட் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு டென்சிட்டி ஆஃப் இந்த கார்பேஜை நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த தருணத்தில் இந்த ஒரு வாரம் செலிப்ரேஷனில் நான் எல்லாரையும் வந்து அன்பா கேட்டுக்கிறது என்னென்னா, எல்லாரும் பிளட்ஜ் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளாக வாசிக்கக்கூடிய மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயுமே அந்த பிளட்ஜ் இருக்குது. அந்த வெப்சைட்டும் வந்து நம்ம என்ஐஓடி வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம். அந்த வெப்சைட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா, இமெயில் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இமீடியட்டே உடனே ஆன் த ஸ்பாட் நீங்கள் பிளட்ஜ் சொல்லி முடித்த உடனே வந்து ஆன் த ஸ்பாட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து பெருமையாகவும் கருதலாம். எங்களுக்கும் வந்து அது ஒரு டாக்குமெண்டேஷன், எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கவுண்ட். ஸோ இந்த தருணத்தில் மக்கள் எல்லாரையும் வந்து நான் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பிளட்ஜும் எடுத்துக்கோங்க, கோஸ்டல் கிளீனப் டே டிரைவில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஏறக்குறைய மோர் தென் 200 இடங்களில் நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு நியரஸ்டாக உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் அந்த கேம்பெயினில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டீம் வந்து ஆக்சுவலாக எல்லா இடங்களையும் பண்ணுறாங்க. அந்தமானில் பண்ணுறோம், சில இடங்களில் கடலுக்கு அடியிலையுமே போய் கிளீன் பண்ணுறோம், சில லட்சத்தீப்பில் பண்ணுறோம். அது மாதிரி இந்த கப்பல்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஆராய்ச்சி கப்பல்கள், மற்ற கப்பல்கள், ஈவன் அந்த கப்பல்கள்லையுமே வந்து நம்ம இந்த கிளீனப் டிரைவெல்லாம் கூட வந்து என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸுக்கு கீழே என்ஐஓடி இந்த கோஸ்டல் கிளீனப் டேயை ஒரு வாரம் திருவிழாவாகவும் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ப்ரோக்ராமாகவும் இதை கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி இந்தியாவில் பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கங்கிறதுல ஒரு எங்களுக்கு ஒரு பெருமை. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
3: நேரம் 8:42, ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தொடர்கிறது. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில அடுத்த நேயிட்ட நம்ம பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: தொடரும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் கூறுகிறேன். அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
3: சொல்லுங்க, என்ன பேச போறீங்க?
4: நான் வந்து விஜயகாந்த் அவங்க நடித்த படத்துல இருந்து ஒரு ஃபீமேல் வாய்ஸ் பாடல், வானில் விதி வெள்ளி வந்தது வந்ததுன்னு ஒரு பாடல் இருக்கும். ரேரான சாங், ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாடலை உங்கள் கைங்கிருக்கு நீங்களும் நானும் நிலையத்தாரும் நேயர்களும் சேர்ந்து கேட்க விரும்புகிறேன். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசினேன். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, நன்றி.

0: நேரம் 8:46, ஊட்டியப்பம் 101.8 நீங்கள் கேட்டிருக்கீங்க. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுவதற்கு இன்னும் சில நிமிடங்களே இருக்குது அப்படின்ற நேரத்தில் அடுத்த காலட்டை நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம் சார், தூத்துக்குடி மாவட்டம் அயன்ராஜ் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்
0: சார். இந்த வாய்ஸ் வந்து ஃபோனில் பேசுகிற மாதிரியே இல்லாத, நல்லா நல்ல மொபைலில் பேசுகிறீங்களா, இல்லை நல்ல நெட்ஒர்க் நல்லா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன்
1: இல்லையா? அப்படி ஆமாங்க, ஆமாங்க, காற்று நல்லா அடிக்குதுங்க இந்த ஏரியாவில், நல்லா இருக்காதான்.
0: அதாவது சிக்னல் பூரா உங்களுடைய மொபைலுக்கு திருப்பி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது.
1: பேசுகிற கண்டு எப்படி திருப்பிட்டாங்க போல இருக்குது.
0: சரி, இந்த பாடல் என்ன படத்துலேருந்து கேட்க போகிறீங்க
1: சார்? ஒரு தாயின் சபதம் படத்துலேருந்து எனது காணும் முன்காதில் விளவில்லையா அந்த பாட்டுங்க.
0: ஓகே,
1: டெடிகேட் பண்ணுறாங்க சார் நாகர்கோவில் கிருஷ்ணமூர்த்திக்கு.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க சார்.
0: சரி, அவர் கேட்டுருப்பாரா?
1: ஆமா, கேட்டுட்டு பாரு சார்.
0: எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துருக்கு. நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார், வெல்கம்.

0: நேரம் 8:51 நிமிடம். நினைத்தால இனிக்கும் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: மணி பண்ணிட்டு இருக்கீங்க? மணி அடிச்சா சாப்பாடு, மணி அடிச்சா தூக்கம், அப்படியா மணி?
1: ஆமா சார், நம்மது அப்படியே தானே சார், அப்படியே தானே
0: சார். சரி, என்ன பாடல், என்ன படத்துல இருந்து?
1: நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்காகவும் உங்களுக்காக எனக்காக நேரியின் பாரு பக்கத்திலிருந்து மாலை கருக்கணியும் சோலை கருங்கையும் ஏன் தேர்ந்துங்கிற வாட்டு
0: கேட்டுலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி.

0: 60களில் ஒரு சுகம் இருந்ததுன்னா 70களில் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யுது. 70களில் ஒரு சுகம் அப்படின்னா 80களில் அது வேற மாதிரி சுகமாக மாறுது. 80களில் ஒரு சுகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து 90களில் வேற மாதிரி சுகமாக மாறுது. 90களில் ஒரு சுகம் அப்படின்னா 2000ல் அது வேற மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட மாறுபட்ட ஒரு சுகமாக இருது. 2000ல் மாறக்கூடிய அந்த சுகம் வந்து அது அப்டேட் ஆகி ஆகி பல்வேறு பரிணாமத்தில் வளர்ச்சி அடைஞ்சு மீடியா லெவலில், சோஷியல் மீடியா லெவலில், டிஜிட்டல் லெவலில் அப்படியே போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த நேட்டை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்படி
1: தானேங்க?
0: ஆமாம் தான். ரொம்ப சோகமாக சொல்கிறீங்க. ரொம்ப டயர்டாக வேலை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு இல்லையா? பாடலை கேட்டா எனர்ஜி வந்துடும் அப்படிதானே? அப்படி டயர்டாகிற அளவுக்கு என்ன சாதிச்சீங்க இன்னைக்கு? எத்தனை மூட்டை சுமந்தீங்க? 40 மூட்டை. கண்டிப்பா உங்களுக்கு டயர்டாக இருக்கிறது நியாயமான ஒரு விஷயந்தான். பாடலை கேட்கும்போது கொஞ்சம் எனர்ஜி வந்துடும். அதுக்கு மேலே எனர்ஜி வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜி வந்துடும். சரி, என்ன பாடல், என்ன படம்?
1: சார், எனக்கு வந்து வைதிகி காட்சியங்கள்
0: பார்த்துருந்தீங்க. ஓகே, கேட்டுடலாம்.

0: National Film Award ceremony on the 22nd of this month at Kevadia in Gujarat. We have a report.
1: It is an honor and hour of jubilation for Karnataka and Kannada film industry as the legendary actor Anant Nag will be conferred the prestigious Phalke Award. May it be romance, comedy or plain serious subject, the realistic, spontaneous acting style of the veteran actor left its mark on the audience. His impressive work in Minchina Ota, Hamsa Geete, Ankur Manthan, Malgudi Days, Ganeshana Madhuve, Gauri Ganesha and over 250 other films has left an indelible mark in the film industry. In his reaction to the media, Anant Nag has expressed deep happiness and gratitude to his well-wishers and the film fraternity.
2: The Prime Minister has tweeted, I'm very grateful and thankful to him. At the same time, all this is because of the people of Karnataka. You know, they have blessed me, blessed my films, supported me for the last 50 years.
1: Sudhindra, Akashwani News, Bengaluru.
0: Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have congratulated the acclaimed actor and highlighted the impact of his decades-long work, particularly in Kannada cinema. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav and Minister of State for Information and Broadcasting Dr. L. Murugan also extended wishes to the veteran actor for the honour. This is Akashwani. You are listening to the news at 9.
3: Stay connected with AIR News. Follow us on X at AIR News Alerts and visit newsonair.gov.in for the latest updates.
0: Welcome back. The BJP will run a month-long nationwide Seva Sankalp Abhiyan from tomorrow to mark Prime Minister Narendra Modi's birthday, with a focus on highlighting his commitment to public service and encouraging people, particularly the youths, to undertake acts of service. The campaign will also mark 25 years of Mr. Modi taking oath as the Chief Minister of Gujarat on October 7, 2001. Briefing media in Kolkata today ahead of the launch, senior BJP leader and Defence Minister Rajnath Singh praised Prime Minister Modi as a true leader and one who gives priority to the welfare of citizens.
4: The main objective of the campaign is to celebrate the milestones of the Modi ji's life with same spirit of service, dedication with which he has worked throughout his life. I believe that Seva Sankalp Abhiyan is not merely a program, but a firm conviction and resolve to connect every section of society through service, cooperation and participation.
0: The party will organize various activities under the campaign, keeping in focus the spirit of service associated with Prime Minister Modi's personality. The Prime Minister's birthday tomorrow will be observed as Seva Divas and blood donation camps will be organized across the country. An Ashirwad Kadia program will be held in the evening tomorrow, under which families, particularly beneficiaries of government schemes, will light lamps as a gesture of gratitude for Mr. Modi's 25 years in public service. Jal Shakti Minister C.R. Patil, along with Minister of State for Jal Shakti V. Somanna and Minister of State for Housing and Urban Affairs Tokhan Sahu, today launched the Swachhata Hi Seva campaign. The theme of this campaign is Swachhata Mein Sahbhag, Swachh Bharat Vikasit Bharat. The Indian Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Bihar, Sub-Himalayan West Bengal, Kerala, Mahe, Tamil Nadu and parts of Northeast India tomorrow. The IMD has predicted thunderstorms accompanied by lightning and gusty winds over Jammu and Kashmir, Haryana, Chandigarh, Punjab, Uttarakhand, Jharkhand, Chhattisgarh, Rajasthan and Gujarat tomorrow. For Delhi, the weather agency has forecast a partly cloudy sky tomorrow. Benchmark domestic equity indices ended over 0.4% higher today. The Sensex gained 333 points to close at 74,336. The Nifty added 99 points to settle at 23,218. Now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls for greater industry participation in emerging technologies to make India an early leader. Leading global CEOs at Semiconductor Roundtable express confidence in India's potential. Union Cabinet approves hike in EPFO wage ceiling from 15,000 to 25,000 rupees per month. 51 lakh more employees to be benefited. Government declares Pakistan-based Shahzad Bhatti Network a terrorist organization under UAPA. New Delhi expresses deep concern at drone attack near Makkah in Saudi Arabia, urges early restoration of peace and stability in the region. A special NIA court in Chhattisgarh sentences 10 convicts to death in 2013 Chiram Valley Maoist attack case in Bastar district, and veteran Kannada actor Anant Nag to be conferred the prestigious Dada Saheb Phalke Award for 2024. That is all in the news at 9. Good night.
5: நேரம் 9:15.
6: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
7: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் ஊட்டச்சத்து இயக்கத்தின் அவசியத்தையும் பலன்களையும் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலான தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்தும், ஊட்டச்சத்து மிக்க உணவை எடுத்துக் கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
8: வணக்கம் மேடம்.
7: இந்த செப்டம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஊட்டச்சத்து இயக்கம் தொடங்கி கிட்டத்தட்ட 9வது ஆண்டாக வந்து இந்த இயக்கம் வந்து கொண்டாடப்படுது. இந்த மாதம் கடைபிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஊட்டச்சத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் சார் வாழ்க்கைக்கு?
8: எல்லாருக்குமே ஊட்டச்சத்துங்கிறது ஒரு குறைபாடு இருக்கிறது. அது பல்வேறு தரப்பினருடைய பாதிப்புகளை வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டு வரோம். குறிப்பாக இந்த ஊட்டச்சத்து மாதம் அல்லது ஊட்டச்சத்துக்கான முக்கியத்துவம் யாருக்குன்னா, குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு. இதை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம பார்க்கணும். இந்தியாவில் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம குறிப்பாக சொல்கிறோம். அதாவது என்னென்னா, பெண்கள் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் நிறைய இடங்களில் இதை பார்க்க முடியும். போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல், அவர்களுக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து எந்த விதமான சத்துமே இல்லாமல், அவங்க வந்து மிக மிக மிக ஒல்லியாகவும் வந்து ஒரு ஆரோக்கியம் மற்றும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நாம் வந்து பார்த்துருப்போம். குறிப்பாக நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுடைய ஒரு வறுமையை காட்டணும் அப்படின்னு நினச்சா, முதல்ல இந்த மாதிரியான ஒன்றுமே உடம்புல சத்தே இல்லாத பெண்களை தான், குழந்தைகளை தான் காமிப்பாங்க. இது வந்து காட்சி பொருளாகவே நீங்கள் வந்து மேலை ஊடகங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவலம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த அவலத்தை போக்கணும், இது வந்து கிடையாது, இப்படி கிடையாது. உண்மையாகவே நாம் வந்து நம்முடைய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்குமான போதுமான ஊட்டச்சத்து உணவுகளை வழங்க வேண்டும். அதை ஒரு இயக்கமாகத்தான் நமது அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளாக அதை வந்து முன்னிலைப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. அப்போ இதில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால், இது வந்து சவுத்துலலாம் கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம தென்னக மாநிலங்கள்லாம் வந்து நம்ம இயல்பாகவே நம்ம வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் இந்த ஊட்டச்சத்து சிக்கல்கள் வந்து பெரும்பாலும் நம்ம இங்கே சந்திக்கிறதில்லை. ஆனால் நீங்கள் வடக்கு வடகிழக்கு மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா இது இன்னும் சிக்கல் இருக்குது. ஏன்னா இது வறுமையோடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா போதுமான வேலைவாய்ப்பு இன்மை, அப்போ இயல்பாகவே நீங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளில் வந்து பற்றாக்குறை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆண் பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியது, வீட்டு ஆண்களுக்கு அதிகமாக கொடுப்பது, பெண்களுக்கு அதிகமாக கிடைக்காது, பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக கிடைக்காது. இதெல்லாம் சேர்ந்து ப்ளஸ் அவங்களுடைய இயற்கையாகவே இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வந்து வரும்போது அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடுனாலேயே ஏராளமான துணை பிரச்சனைகள் வந்து, உடல்நல கோளாறுகள் வந்து அவங்களுக்கெல்லாம் வரும். இந்த மாதிரியான காலில் சரங்கு, இந்த மாதிரி வெள்ளைப்படுதல், இந்த மாதிரியான வெள்ளை
7: குறிப்பாக இந்த ரத்த சோகை,
8: ரத்த சோகை இதெல்லாமே வந்து நிறைய ஏற்படுது. இதனால மரணங்களும் வந்து நிறைய ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கு. அப்போது ஒரு அரசாங்கம் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கான அடிப்படைகள் என்னென்னா, உணவு இருக்கிறது, ஆனால் அது ஊட்டச்சத்து மிக்க உணவாக இல்லை. அப்போ அந்த ஊட்டச்சத்து மிக்க உணவை வழங்க வேணும்போது வேறு வேறு செக்டரில் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்ன பெண்களுக்கான ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக நீங்கள் வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பெண் குழந்தைகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ஸ்கூல் வழியாகவோ இல்லை அங்கன்வாடி வழியாகவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி, அப்போது எங்கெங்கெல்லாம் அதை டெலிவர் பண்ண முடியும், எப்படிலாம் டெலிவர் பண்ண முடியும், அந்த டெலிவர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன விதமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையோடு பண்ணி என்ன கொடுக்கணும், என்ன கொடுத்தா அவங்களுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்க முடியும் என்பதையெல்லாம் ஆலோசித்து தான் இந்த ஒரு முழுசான திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது 10 ஆண்டாக இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஒவ்வொரு மாதமும் இதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு கருதுகிறது. அதில் தான் இப்போ இந்த செப்டம்பர் மாதத்துக்கான முக்கியத்துவமே வருகிறது. அப்போ என்னென்னா, இதில் வந்து திருப்பியும் நமக்கு வந்து அந்த ஒரு கவனத்தை குவிப்பதற்கான ஊட்டச்சத்து மிக்க உணவை உண்பதற்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து இந்த மாதத்தில் நம்ம வந்து தேசிய அளவில் நம்ம வந்து கொண்டு வரோம். அது வந்து ஒரு நம்முடைய தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், அதே சமயத்தில் வந்து குழந்தைகள், பெண் குழந்தைகள், இவங்கெல்லாம் வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அடுத்தடுத்த தலைமுறைகளும் அவர்களுடைய காலத்திலேயே அவங்களால உழைக்க முடியும், அவர்கள் வந்து உற்பத்திக்கு வந்து ஒத்துழைக்க முடியும். உடம்பே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவர்களால் ஒரு ஆரோக்கியமான வாழவும் முடியாது, அவர்களால் பெரிய உற்பத்தியிலையும் ஈடுபட முடியாது, பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு ஒரு சொந்த ரீதியாகவும் அவங்க வந்து பாதிப்புகளை சந்திப்பாங்க. இதையெல்லாம் தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து மத்திய அரசுக்கு இருக்கிறது. அவர்கள் தான் இதை வந்து முன்னெடுத்து கொண்டு இப்படிப்பட்ட நல்ல ஒரு சயின்டிஃபிக்காக யோசித்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன வகையில் கொடுக்கணும் அப்படின்லாம் திட்டமிட்டு அவங்க வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டுறாங்க.
9: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட மத்திய அரசு இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் உங்கள் பேஜில் வந்து குறிப்பிட்டீங்க, ஒரு கர்ப்பிணி தாய்மாரோ இல்லை வந்து வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளோ இல்லை சின்ன பிள்ளைங்களோ 5 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களோ இவங்கெல்லாம் தான் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு ஆளாகக்கூடிய தரப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இவங்களுடைய நலனுக்காக இந்த இயக்கம் வாயிலாக மேற்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகள் என்ன சார்?
8: என்னென்னா நீங்கள் வந்து அங்கன்வாடிஸ் தாங்க இதுக்கு ஒரு மைய புள்ளியாக இருக்குது. அதாவது அப்போ அந்த அங்கன்வாடிஸில் வந்து என்ன விதமான உணவுகள் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ்ஷான வந்து காய்கறிகள், பக்கத்திலேயே விளையக்கூடிய காய்கறிகள், அந்த மாதிரி காய்கறிகளை வாங்கி அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுக்கான வழிமுறை என்ன, அதை வந்து இன்னும் சூடா சமைச்சு போட்டு
9: இந்த ஆண்டுக்கான மைய கருத்தே அதான்.
8: ஆமா, அப்போ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்னன்னா இது வந்து அந்த லோக்கல்ல வந்து இப்ப நீங்க நிறைய குடும்பங்கள், ஏன்னா நம்ம சவுத் இந்தியால இருந்து பேசும்போது இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு இதெல்லாம் பாத்துருப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனா நார்த் இந்தியால நீங்க வந்து குக்கிங்கில் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஏற்கனவே பண்ணின சப்பாத்தியை சாப்பிட்றதோ இல்லை வந்து ஏற்கனவே ஸ்டோர் ஆன விஷயங்களை சாப்பிட்றது, இப்போ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து பண்ணுறது, இதெல்லாம் பெரும்பாலும் குறைவாக இருக்கும் போல இருக்கு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் வந்து நம்ம மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதே சமயத்தில் திருப்பி திருப்பி அவங்க வந்து உள்ளூரில் கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளை மட்டும் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பசுமையான காய்கறிகள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ அதை எல்லாத்தையும் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதெல்லாம் தான் ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்க முடியும். அப்போது அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்தே ஆரம்பித்து அவங்க லோக்கலில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் வந்து எங்கே அவங்களுடைய அங்கன்வாடிஸ்னால் அதுதான் வந்து அங்கே குழந்தைகள் போய் சாப்பிடக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த மாதிரியான பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸு, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து கொண்டு போய் அவங்களுக்கான உணவு தேவைகளை கொடுக்க முடியுமோ அதே ஆரோக்கியமாக கொடுக்கறதுக்கும், அதே சமயத்தில் கர்ப்பிணி தாயாராக இருந்தால் அது குழந்தை பிறக்கிறது முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து குழந்தை பிறந்த பிற்பாடு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது முறையாக அவர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து அவர்களை வந்து ஆரோக்கியமான, அவங்களையும் ஆரோக்கியமாக வச்சு குழந்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான முயற்சி தான். இப்போது இது என்னன்னா இந்த ஹோல் முயற்சியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடிஸை மையப்படுத்தி தான் இருக்குது. அந்த அங்கன்வாடிஸ் தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஏன்னா ஃபிசிக்கலாக அதுக்கிட்ட தான் போய் வராங்க எல்லாரும் போது, அந்த ஃபிசிக்கலாக அந்த இடத்துல அவங்கள கொடுத்து அவங்கள தயார்படுத்தி அவங்களுக்கு தேவையானதை பண்ணி அங்கேயே தான் இந்த மெடிக்கல் ஹெல்ப்பையும் கூட வச்சு இந்த மாதிரி சிஸ்டர்ஸையும் போட்டு அவங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்றதை சொல்லி கொடுத்து வீடு வீடும் போய் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு என்ன சாப்பிட்றாங்கன்றதையும் வந்து கவனித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய உணவு பழக்கங்கள்லையும் மாறுதல்களை கொண்டு வந்து அதற்கான ஒரு வழிமுறையும், ஏன்னா ஒன்றும் அவேர்னஸை பில்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்னே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கான கிடைக்கக்கூடியதை அந்த ஏழை எளிய பெண்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வழிமுறையும் வேணும், அதுக்கான ஒரு ப்ராசஸும் அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இயல்பாகவே என்ன ஆகுதுன்னா திருப்பி திருப்பி திருப்பி நாம் வந்து அவங்களுடைய ஒரு அவேர்னஸை பில்ட் பண்ண வேண்டியதுதான் முதல் அவசியமாக இருக்குது. அதுக்கு ஒரு நோடல் சென்டராக தான் இந்த அங்கன்வாடிஸ் எல்லாம் செயல்பட்டு வருகிறது.
9: நிச்சயமாக சார், நாட்டின் எதிர்காலத்தில் வந்து கட்டமைக்கிறதுல வந்து இளையோர் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய அரசினுடைய கொள்கையாக இருக்குது. அப்படிப்பட்ட இளையோர் ஒரு சிறந்த எதிர்காலம் வந்து உருவாகணும் அப்படின் போது அவங்க ஆரோக்கியமானவர்களாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து குறிப்பிட்டீங்க இந்த ஊட்டச்சத்து இயக்கத்தில் வந்து அங்கன்வாடிகள் வந்து முக்கியமான ஒரு பங்களிப்பை வந்து வழங்கிட்டு வர்றாங்கன்னு. இப்போ இந்த சூடான உணவு அங்கன்வாடி வாயிலாக தரக்கூடிய இந்த உணவு அப்படிங்கிறது அந்த 5 வயதுக்குட்பட்ட அந்த சிறார்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஊட்டச்சத்தை வழங்கும் அப்படின்னு சொல்றீங்க சார்?
8: நிறைய குழந்தைகளுக்கு இந்த ஆறிப்போன உணவுலாம் பிடிக்க பிடிக்காதுங்க, அது ஒரு பெரிய சிக்கல். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சுட சுட இருந்ததுன்னா நிறைய குழந்தைகள் வந்து சட்டுன்னு சாப்பிட்ருவாங்க. ஆக்சுவலாக அது வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூடாக இருக்குது அப்படிங்கிறதாவே வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக இப்போ என்ன ஆகுதுன்னா பல இடங்களில் இந்த ஃப்ரெஷ்ஷான சூடான உணவு கிடைக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதையும் மத்திய அரசாங்கம் கவனித்திருக்கிறது என்பது தான் நான் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா இந்த ஆண்டு வந்து இந்த சூடான உணவு தான் இன்னைக்கு வந்து ஒரு மைய கருப்பொருளாகவே எடுத்திருக்கிறாங்க. அப்போ என்னென்னா அப்போது உணவை சமைத்து அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக சூடாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னும் போது நிச்சயமாக குழந்தைகள் சாப்பிடுவாங்க. அப்போது என்னென்னா நீங்கள் சூடாக ஆறி போச்சுன்னா நிறைய குழந்தைகளுக்கு பிடிக்காது அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான ஒரு சூடான உணவுகளை சாப்பிடும்போது அவர்களுக்கு நிச்சயமாக உடம்புல போய் அது ஒட்டும். ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு முதல்ல சாப்பிட்றதுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தணுன்னாவே அது ஒன்று மனமாகவும் சுவையாகவும் அதே சமயத்தில் சூடாகவும் இருந்தால் தான் அது வந்து வயிற்றுலேயே இறங்கும். அப்போது இயல்பாகவே அந்த மாதிரியான ஒரு தேவையை ஒன்று மனதில் யோசித்து தான் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ் ஃபுட்டு அண்ட் ஹாட் அண்ட் டிசர்ட் ஃபுட் அப்படின்லாம் இன்றைக்கி கொண்டு வராங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய இன்டேக்கை சாப்பிட்ற அளவை வந்து கண்டிப்பாக உயர்த்தும். அப்போ சாப்பிட்ற அளவு உயரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஊட்டச்சத்து என்பதும் கூடவே சேர்ந்து உள்ளே போகும்பொழுது இயல்பாகவே அவருடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும். அவர்கள் தங்களாக வந்து இன்னும் கொஞ்சம் வளமாக வைத்துக் கொள்வார்கள். அப்போ இயல்பாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு வந்து அது நிச்சயமான ஒரு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பது உண்மைதான். அதில் தான் இதனால் இருந்ததில் இந்த வருஷம் இந்த ஃபோக்கஸை வந்து மத்திய அரசு கொடுத்துருக்கு. அந்த ஒரு ஹீட் ஃபுட்டு வெப்பப்படுத்தப்பட்ட உணவை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மையப்பொருளாக வச்சுருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு வழிமுறை தான் அது.
9: நிச்சயமாக சார், நீங்கள் உங்களுடைய பேச்சின் வாயிலாக வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க. என்ன அப்படின்னா சுகாதார பணியாளர்களுடைய துணையோட இந்த ஊட்டச்சத்து உணவு வந்து சரியான முறையில் வழங்கப்படுது அப்படின்னு. இப்போ இந்த அங்கன்வாடி மையங்கள் மூலமா வந்து மகளிருக்கும் சரி, கர்ப்பிணி தாய்மாருக்கும் சரி, பேறுகாலம் முடிஞ்சு பிரசவித்த அந்த தாய்மாருக்கும் சரி, ஒரு முறையான ஊட்டச்சத்தான உணவு வந்து வழங்குறத இந்த சுகாதார பணியாளர்கள் எந்த அளவுக்கு அங்கன்வாடி மையங்களுக்கு உதவிகரமா இருக்காங்க அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, அந்த வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அங்கன்வாடி மையங்களில் வந்து அந்த சத்து மாவெல்லாம் வந்து தருவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
8: ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் வந்து விழிப்புணர்வு தாங்க. இப்போ என்ன சாப்பிடணும்னு தெரியும், ஆனால் வந்து கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு சிக்கல். அந்த அளவுக்கு போதுமையான ஒரு அதை வாங்கி சாப்பிட்றதுக்கான வசதி இல்லைங்கிறது ஒரு சிக்கல். இன்னொரு செட்டு வந்து அது என்ன சாப்பிட்ணுன்னே தெரியாது. ஆக்சுவலாக அப்போ இந்த வயசுக்கேற்ப என்ன சாப்பிட்ணும். இப்போ நம்ம தென்னிந்தியாவில் குறிப்பாகலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தை வளரும் போதே 3வது மாதம் இது சாப்பிட்ணும், 5வது மாதம் இது சாப்பிட்ணும், 8வது மாதம் சாதத்தை பிசைஞ்சு குழந்தைக்கு கொடுக்கணும், இல்லைனா உருளைக்கிழங்க மேஷ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து குடும்பங்களுக்குள்ளேயே இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பழகியிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம், வீட்டில் இருக்க மூத்தோர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது படிப்படியாக குழந்தைக்கு என்னென்ன உணவுகளை கொடுத்தா அது வந்து ஆரோக்கியமாக வளரும் அப்படிங்கிறது 2 வயசில் என்ன, 3 வயசில் என்ன, 5 வயசில் என்ன, எப்படி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து படிப்படியாக உணவுகளை அறிமுகப்படுத்துவதற்கெல்லாம் நம்ம வந்து ஒரு குடும்பத்திலேயே அந்த நாலெட்ஜ் இருக்குது. ஆனால் பல வட இந்திய குடும்பங்களில் பல குடும்பங்கள் அந்த மாதிரியான ஒரு நாலெட்ஜே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிப்படையில் சப்பாத்தியும், அடிப்படையால் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிழங்கு, இதெல்லாம் தான் அவங்க வந்து, ஏன்னா அதுதான் அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய
9: ஒரு சரிவிகித உணவு கிடைக்கல.
8: சரிவிகித உணவு கிடைக்கலங்கிறது ஒன்று, சரிவிகித உணவை பற்றி அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை. எது சரிவிகித உணவு, இது எது அதிகமாக இருக்குது, இப்போ கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது, இந்த இடத்துல புரதம் இல்லை, இந்த இடத்துல வந்து நீங்கள் பால் இல்லை, கொழுப்பு இல்லை, பால் இல்லை, இது மாதிரிலாம் ஏதோ ஒன்று இல்லை. அப்போது என்ன அது எதோ எல்லாமே சரிவிகிதமாக இருந்தால் தான் குழந்தைகளோ பெண்களோ நல்லபடியாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும்.
7: சரிவிகித உணவு ஊட்டச்சத்தின் அவசியம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
10: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது தெரியுமா?
11: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
10: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
12: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
13: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

நேரம் 9:30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது ஜே டி ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஜெயராஜ் ஆகியோரின் வீணை இசை. திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் சங்கர் அவர்கள் கட்டம். முதலில் தருணி நின்னோ, பொன்னுசுவாமி இயற்றிய காம்போஜி ராகவர்ணம் ஆதிதாளம்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜே டி ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஜெயராஜ் ஆகியோரின் வீண இசை. திருமணந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் சங்கர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஷங்கரி ஷங்குரு சந்திரமுகி என தொடங்கும் ஷமசாஸ்திரி கீர்த்தனை. சாவேரி ராகம், ஆதி தாளம், திஸ்ர நடை.

நிகழ்ச்சியின் நிறைவாக நானூறு விளையாட்டு பொம்மையா என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் நவரச கன்னட ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஜே டி ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஜெயராஜ் ஆகியோரின் வீணை இசை கேட்டீர்கள். திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் சங்கர் அவர்கள் கட்டம். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது இடம்பெறுவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் பன்னீர் புஷ்பங்கள் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் உமாரமணன்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.9°C, இயல்புக்கு 2.5°C அதிகம். குறைந்த அளவு 27.6°C, இயல்புக்கு 1.9°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37°C, இயல்புக்கு 2.4°C அதிகம். குறைந்த அளவு 27.8°C, இயல்புக்கு 2.5°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 79%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 35-36°C ஒட்டியும் குறைந்த அளவு 27-28°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நேயர்களே, நாளை காலை 10:30 மணிக்கு புதுதில்லி எஸ்ஓ பூமியில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திரமோடி அவர்களின் முன்னிலையில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள செமிகான் இந்தியா 2026 தொடக்க விழாவின் நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சொலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை திரை இசை தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் வழங்கும் ஆலோசனைகள் 5வது பகுதி, 7:30 அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்கூட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை இடம்பெறும். வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா ஆகியோர். 8 மணிக்கு இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:05 நகர்வலம் சுகாதாரமும் பாதுகாப்பும் கே பக்ரியப்பன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 8:10 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:30 செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள். 8:45 திரைகானம் காலை 9 மணிக்கு அரங்கிசை லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் வயலினிசை, திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 100.1 FM Gold இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் மது அவர்களின் வீண இசை, பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இ சஞ்சீவினி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி இஸ்லாமிய படைப்பாளிகளும் படைப்புகளும் உரை வழங்குபவர் பேராசிரியர் உம்மு ஜாஸ்மின் அவர்கள். கருஉறுதலில் உள்ள சவால்கள் குறித்து உரை வழங்குகிறார் மருத்துவர் கற்பனா அவர்கள். பிற்பகல் 2:15 திரைகாணம், 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிகரன், 7:25 பண்ணைச் செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டுவாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள். 8:00 சேர் ஃபார் பாரத், ஜப்பானில் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி 101.4 FM ரெயின்போவிலும் இடம்பெறும். 8:30 திரைகானம், 9:30 நாடகமலர், உயிரின் உறவே நாடகம் எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.